0: செயல்பட்டான். உண்மையான தெய்வம் யார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அந்த ஒன்று ராஜாக்கள் 17 வருஷத்திலே 3 வருஷம் மழை இல்லாமல் செய்த அப்ப அந்த ஒன்றான மெய்தேவன் யார் என்பதை இந்த மக்கள் கண்டுகொண்டார்கள். பாகாலா அல்லது ஒன்றான மெய்தேவனா இயேசுநாதரா கண்டுகொண்டார்கள். அருமையான ஒரு வழிபாடு, நல்ல வழிபாடு கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது நீங்க ஒன்று சொன்னீங்க, ஜெபம் ஜெபம் என்று இந்த சங்கம வானொலியிலே ஒரு ஜெபக்குழு செயல்படுகின்றது. இலங்கை நாட்டுக்காக ரஞ்சிக்கப்பட ஜெபிக்கிறோம், இரவு பகலாக ஜெபிக்கிறோம், அநேக தொகுப்பினர் வந்து ஜெபிக்கிறோம். காரணம் என்ன? ஜெபம், இரவு பகலாக ஜெபம். எல்லோரும் ரச்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தகத்தோடு வாங்கியோதான் இந்த சங்கம வானொலி 24 மணி நேரம் செயல்படுகின்றது. உங்களுடைய செய்தி எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. உண்மையில நாங்களும் ஒரு ஜெப வீரனாக பகல் வானத்துக்கு எதிர்த்து உண்மையான தெய்வம் யார், அந்த ஒன்றான மெய்தேவன் யார், மலையை கொடுப்பவர் யார், பணியை கொடுப்பவர் யார் என்பதை உங்கள் செய்தி மூலம் வெளிப்படுத்தினீர்கள். அதே செய்தியை நாங்களும் வெளிப்படுத்த வேணும். அருமையான கருத்துக்களை சொன்னீர்கள். மிக மிக ஆச்சரியமானது, கேள்வி நெருக்கம் பாதுகாக்க முடியும். அப்படியான சில காரியங்களை எடுத்து அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டோம் சிஸ்டர் சுகிருதா. உண்மையிலே மிக மிக ஆச்சரியமானது, உங்களை போன்ற ஊழியக்காரர்கள் வந்து இப்படி வார்த்தையில கொடுக்கும் பொழுதுதான் ஜெப வீரர்கள் எழும்புவார்கள். நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று அந்த வீரத்தோடு எழும்புவார்கள். எனவே இன்றைய நாளே நீங்கள் கொடுத்த செய்திக்காக நன்றி. அருமையான செய்தி, கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர், வலிமையான ஜெபம் இந்த தலைப்பிலே செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் சுகிருதா, அராலினோ, ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா இன்றைய நாளிலே எமது நாட்டு மண்ணில் இருந்து ஒரு மலை, ஒரு ஜெப மலை முன்மாறி பின்மாறியாக அது உலகம் எங்கும் 218 நாடுகளிலே வீசி இருக்கின்றது. ஆமேன். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்வேன். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபக்குழுவிலே சொல்லுகிறேன், சிஸ்டர் பாஸ்டர் சுகிருதாக ஜெபித்துக்கொள்ள. அடுத்ததாக இலங்கை மண்ணில் இருந்து ஒரு செய்தி, இந்த இலங்கை மண்ணிலிருந்து ஒரு செய்தி வரும்பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியம். காரணம், நாங்கள் இலங்கை மண்ணை விட்டு வெளியே வந்து விட்டோம். அவர்கள் இலங்கை மண்ணில இருந்து ஊழியம் செய்து ஆத்மாவோட செய்கிறார்கள். எனவே இலங்கை மண்ணில் இருந்து வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது, எரிஞ்சு கொண்டே இருக்கு. அதுக்கான நன்றி. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் சுதாகரன் கிளிநொச்சி ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறார். முதல் தடவையாக இங்கே சமூகம் அளித்திருக்கிறார். அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் வருக வருகண்டு வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சுதாகரன். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: ஆமென். அனைவருக்கும் ஆண்டவராகிய
0: உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தியது சிஸ்டர் அருந்ததி. சிஸ்டர் அருந்ததி தான் சிஸ்டர் சுகுமாரியம் இன்ட்ரோடியூஸ் பண்ண. இன்றைய நாளே பாஸ்டர் உங்களுடைய உங்களுடைய ஊழியர்களை பற்றி சில வார்த்தைகள், எங்கே இருந்து பேசுகிறீர்கள், உங்களுடைய ஊழியம் என்ன என்பதை. காரணம், அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை பற்றி சில வார்த்தையை சொல்லிவிட்டு வார்த்தையை தொடருங்கள். கத்தல் உங்களோடு இருக்கிறார், கத்தருக்கு ஆசிரியப்பாராக. ஆமேன். உங்களை ஒப்புக் கொடுக்கப்படுத்த நீங்கள் எடுத்த பாஸ்டர் வழிநடத்துங்க. ஆமேன்.
1: நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலிக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாஸ்டர் சுதாகரன், இலங்கையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். என்னுடைய திருச்சபையினுடைய பெயர் இறை ரட்சனை திருச்சபை. 2019 டிசம்பர் மாதம் 26 இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். யுத்தத்துக்கு முன்பதான நாட்களில இந்த கிளிநொச்சி மாவட்டத்துல மிகப்பெரியதான பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு அதன் பின்பதாக 2010 ஆண்டுடைய அழைப்பின் பேரில சுவிசேஷத்தை அதிகமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள நான் மறுபடியும் வருகை தர வேண்டியது இருந்தது. ஏனென்றால் என்னுடைய சொந்த இடம் வவுனியா. நான் யுத்தத்துக்கு முன்பதாக நான் வாலிபனாக தனி மனிதனாக இருக்கின்ற பொழுது கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே நான் வந்து ஏராளமான சுவிசேஷங்களை அறிவித்துக் கொண்டிருந்தேன். அதன் பின்பதாக யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நான் தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே நான் கிளிநொச்சி மாவட்டத்தை விட்டு வெளியேறினேன். அதன் பின்பதாக மறுபடியும் ஆண்டருடைய அழைப்பின் பேரிலும் ஏராளமான மக்களுடைய மரணத்தை கண்டதின் பேரிலும் எப்படியாகிலும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு சுவிசேஷம் அதிகமாய் தேவை என்று பாரப்பட்டது நிமித்தமாகவும் ஆண்டவர் என்னோடு பல தடவைகள் பேச ஆரம்பித்தார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. எனவே நான் திருமணம் முடித்து குறுகிய காலம் இருந்தபோது திருமணம் முடித்து ஒரு 6 மாத காலத்துல நான் இந்த அழைப்பை பெற்றேன். அதன் பின்பதாக நான் இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே மறுபடியும் போக வேண்டுமா, இவ்வளவு பெரிய துன்பங்களை அனுபவித்தோமே என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது 2010 வருஷத்துல ஆண்டவர் என்னை அதிகமாய் உந்தி தள்ளினார் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே போகும்படியாக. நான் என்னுடைய மனைவியையும் என்னுடைய 7 மாத குழந்தையையும் அழைத்து கொண்டு கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே நான் வந்தேன். கிளிநொச்சி மாவட்டத்துல எங்களுக்கு என்று ஒரு சொந்த இடம் இல்லை. நான் ஊழியம் செய்வதற்கென்று எந்த பகுதியில ஊழியம் செய்வது, எந்த பகுதியில இருப்பது என்றும் தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது நான் என்னுடைய மனைவியின் உறவினருடைய ஒருவருடைய வீட்டிலே நான் வந்து இருந்து அந்த வீடு மிகவும் உடைந்த வீடு, இத்ததினால் பாதிக்கப்பட்ட வீடுகளாக இருந்தபடினாலே அந்த நாட்களிலே மிகவும் உடைந்த வீடு, அந்த வீட்டினுடைய ஒரு அறை மாத்திரம் கொஞ்சம் ஒழுகாமல் இருக்கும் அந்த அறையில நாங்கள் இருந்தோம். இப்பொழுது இந்த அழைப்பை ஏற்று வந்தபடினாலே நான் வளர்ந்த திருச்சபையும் என்னை கைவிட்டது. ஏனென்றால் நான் திருச்சபையை விட்டு தூர இடத்துக்கு போகின்றபடினாலே என்று சொல்லி என்னுடைய என்னை வளர்த்த திருச்சபையும் நான் வளர்ந்த திருச்சபையும் என்னை கைவிட்டது. ஒரு தனி மனிதனாக தேவனை மாத்திரம் நம்பி கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே நான் வந்து அன்றைய சுவிசேஷ ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று நான் அதிகமாய் பிரயாசப்பட்டு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது டிசம்பர் மாதம் 2010 வருஷம் டிசம்பர் மாதம் 26 தேதி காலை 4 மணிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டு சொன்னார், நீ இந்த இடத்திலேயே இருந்து ஜபம் செய், ஆராதனை செய் என்கிறதான ஒரு சத்தம் என்னுடைய காதிலே கேட்ட பொழுது நான் சபை ஸ்தாபிப்பதற்கு வரவில்லை, எனவே ஆராதனை செய் என்று சொல்லி ஆண்டு சொன்ன பொழுது நான் அன்று ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு முந்தின நாள் 25 தேதி டிசம்பர் கிறிஸ்துமஸ் தினம், அது சனிக்கிழமையா இருந்தது, நான் ஒரு வேறு சபைக்கு சென்று ஒரு சின்ன செய்தியையும் பகிர்ந்து கொண்டு இன்றும் அந்த சபைக்கே நாம் செல்லலாம் என்று சொல்லி முதல் நாள் நான் சொல்லிவிட்டு நான் படுத்து உறங்கி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 4 மணிக்கு எழுப்பி ஜபித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் ஆண்டு இவ்வாறு என்னோடு கூட பேசினார். அதன் பின்பதாக நான் என்னுடைய மனைவிக்கு சொன்னேன், நாங்கள் இருவரும் சேர்ந்து இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை செய்வோம், நாங்கள் ஒரு பெரும் கூட்டத்தோடையே ஆராதித்து பழகினபடினாலே நானும் என்னுடைய மனைவியும் இருந்து ஆராதனை செய்வது என்பது என்னுடைய மனைவிக்கும் மிகவும் கஷ்டமாகவும் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. ஆனாலும் கூட நான் ஆண்டவரை ஆண்டவரிடத்துல காலையில ஜெபம் செய்து விட்டு மறுபடியும் 9 மணிக்கு வழமை போலவே நான் ஆராதனை செய்வதற்காக எங்களிடத்திலே ஒரு பாய் மாத்திரம் தான் இருந்தது. அந்த பாயை நாங்கள் விரித்து அமர்ந்திருந்து ஜபம் செய்ய ஆரம்பித்தோம். வழமை போலவே ஆராதனை செய்து சாட்சி காணிக்கை ஜபம் விண்ணப்பம் செய்தி என்று சொல்லி எல்லா பகுதிகளையும் ஒரு ஆராதனையில் இருக்கிற முழுமையான பகுதிகளையும் நான் ஒரு 2.5 மணித்தியாலங்கள் நடத்தி முடித்தேன். ஏனென்றால் 2.5 மணித்தியாலங்கள் 9 மணிலிருந்து 11.5 மணி வரை நடத்துவது இலங்கையிலே அதிகமான சபைகளுடைய வழக்கம். எனவே நானும் அவ்வாறு அந்த 9 மணிலிருந்து 11:30 வரைக்கும் நான் ஜபம் செய்து நிறைவு செய்து விட்டேன். முதலாவது என்னுடைய செய்தி என்னுடைய மனைவிக்கு தான், இவ்வாறுதான் இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது, எங்களுக்கு தும்பு தடி வாங்குவதற்கு பணம் இல்லை, எனவே கொச்சுமற்றை நச்சி அதை அதை எடுத்து அதை ஒரு தும்பு தடியை போல கட்டி நாங்கள் கூட்டுவோம், படுப்பதற்கு பாய் இல்லை, ஒரே ஒரு பாய் தான் இருந்தது. அந்த ஒரு பாயில என்னுடைய மகன் மற்றபடி நான் துணியை விரித்து படுப்போம். அதற்கு பின்பதாக கார்ட்போர்ட் வாங்கி அதை விரித்து படுப்போம். மழை நேரங்களிலே, மழை காலங்களிலே மிகவும் சிரமமாக இருக்கும். இவ்வாறு பலவிதமான நெருக்கங்களை கடந்து இந்த ஊழியங்கள் வருகிற பொழுது, எங்கள் வீட்டுக்கு அயலில் இருக்கிறதான ஒரு வீட்டுக்காரர், அவர் என்னுடைய மகனுக்கு அவர்கள் முட்டை கொடுப்பார்கள். ஏனென்றால் 7 மாதம் என்றபடினாலே அந்த முட்டை அவித்து அந்த முட்டையை கொடுப்பார்கள். அவர் நிறைய கோழிகள் வைத்திருந்தபடினால், ஆகையால் மிகவும் சிரமத்தின் மத்தியில் இருந்த நான் உடனே யோசித்தேன், அவர்கள் எங்களுக்கு இதை இலவசமாய் கொடுக்கிறபடினாலே நாங்கள் இதை இலவசமாய் வாங்கக்கூடாது, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுடைய பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு நான் அவர்களுடைய பாடசாலை பாடங்களை கற்பிக்க ஆரம்பித்தேன். எனவே இவ்வாறு அவர்களோடு கூட ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அந்த பிள்ளைகளுக்கு நான் கற்பிப்பதன் மூலமாக நாளுக்கு நாள் பிள்ளைகளுடைய தொகை பெருகியது. சிறிதாக ஆரம்பித்ததான அந்த டியூசன் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகியது. 40-50 பிள்ளைகள் வர வர பெருகினார்கள். ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது, சண்டே ஸ்கூல் நடந்து கொண்டே இருந்தது. இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் பெருகிற பொழுது, ஒரு நாள் காலையில நான் வீதியில போகிற பொழுது ஒரு சகோதரி என்னை இடைமறித்து கேட்டார்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கிறதே உங்கள் வீட்டிலே, நாங்களும் வரலாமா என்று சொல்லி. அவர்கள் ஒரு பாரம்பரிய சபைக்கு போய் ஏறத்தாழ ஒரு 3-4 வருடங்கள் போகாமல் அவர்கள் இருக்கின்றதான ஒரு சகோதரி. எனவே அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், நாங்களும் வரலாமா என்று சொல்லி. ஓ, நீங்க தாராளமே வரலாமே, எவ்வளவு பேர் வருகிறார் என்று சொன்ன பொழுது, நானும் என்னுடைய மனைவியும் தான் ஆராதிக்கிறோம் என்று சொன்ன பொழுது, அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நம்ப மாட்டோம், ஏனென்றால் தூரத்துல இருந்து கேட்கிற எங்களுக்கு நிறைய பேர் அங்கு வந்து ஆராதிக்கிற சத்தங்கள் பாடல்கள் கேட்கிறது, எனவே நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம், நாங்கள் வருகிறோம் என்று சொல்லு. இல்லை இல்லை, நீங்கள் வந்து பாருங்கள், நானும் என்னுடைய மனைவியும் தான் ஆராதிக்கிறோம் என்று. அவர்கள் நம்பவே இல்லை. அவர்கள் வந்த பின்பதாக சாட்சி சொன்னார்கள், நான் இந்த இடத்துக்கு வரும் முன்பதாக ஆராதனையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன், அங்கே 100-க்கணக்கான மக்கள் ஆராதிக்கிறதை போல இருந்ததான சத்தத்தை நான் கேட்டேன், சத்தத்தை கேட்டுதான் வந்தேன் என்று சொல்லி. ஆகையினால் இவ்வாறு சபை மெதுவாக வளர ஆரம்பித்தது. ஆண்டுடைய புதிய கிருபையினாலே நாங்கள் மாதம் ஒரு முறை சுவிசேஷத்துக்கு என்று ஒரு ஞாயிற்றுக்கிழமையை ஒதுக்கி ஆராதனை முடிந்ததன் பின்பதாக நாங்கள் அப்பொழுது இருந்ததான கொஞ்சம் கொஞ்சமாக சபை வளர்ந்து ஒரு 10-15 பேர் சபைக்குள்ளே வருகை தர ஆரம்பித்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு சுவிசேஷத்துக்கு நாட்களை மாதத்தின் முதல் நாளை நியமித்து, முதல் ஞாயிற்றுக்கிழமையை நியமித்து ஆராதனை முடிந்ததன் பின்பதாக சுவிசேஷத்தை ஆரம்பித்தோம். இப்படி நாங்கள் சுவிசேஷத்தை ஆரம்பித்த பொழுது அது ஒரு சில கிராமங்களை இலக்கு வைத்து, கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களையும் நாங்கள் சுவிசேஷத்தினாலே நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி, வில்லேஜ் டார்கெட் என்று சொல்லி நாங்கள் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து மாதந்தோறும் அது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்பதாக வாரந்தோறுமாக மாறியது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் மாலை செல்ல ஆரம்பித்தோம். அதன் பின்பதாக நாங்கள் அதை மாதம் ஒரு முறையாக தீர்க்கமாக நியமித்து ஏறத்தாழ கிளிநொச்சியில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்குள்ளேயும் நாங்கள் சுவிசேஷங்களை அறிவித்து முடித்து, முல்லைத்தீவு கிராமங்களுக்குள்ளேயும் சுவிசேஷத்தை அறிவிக்க இப்படியாக கிளிநொச்சி முல்லைத்தீவை நாங்கள் முடித்து கொண்டிருந்தோம். அதே போல அதன் பின்பதாக மக்கள் திருச்சபைக்கு வர ஆரம்பித்த பொழுது சுவிசேஷத்துக்கு என்று ஒரு குழுவை உருவாக்கி அவர்களுக்கு நல்ல சுவிசேஷ பயிற்சிகளை கொடுத்து, தெரு பிரசங்கங்கள், ஸ்ட்ரீட் இவாஞ்சலிசம் என்று சொல்வோம், ஆகையினால் இப்படிப்பட்டதான தெரு பிரசங்கங்கள் என்று சொல்லி பல்வேறு பட்டதான சுவிசேஷங்களை சொல்ல ஆரம்பித்தோம். அதன் பின்பதாக நாங்கள் அதிகாலை ஆறுதலின் சத்தம் என்று சொல்லி ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து, அங்கே சனிக்கிழமை காலையிலே அதிகாலையிலே 5 மணிக்கு நாங்கள் புறப்பட்டு போய் மக்கள் அதிகமாய் குடியிருப்புகள் இருக்கிறதான பகுதிக்குள்ளே நாங்கள் போய் எங்களிடத்துல இருந்ததான ஒரு புக்ஸ், அதை பாட்டு பாடல்களை, நல்ல பாடல்களை, நல்ல ஆறுதலான பாடல்களை மக்களுக்கு மிகவும் சத்தமாக துணிக்க பண்ணி, அதன் பின்பதாக ஆறுதலான ஒரு செய்தியை கொடுத்து மக்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜபம் பண்ணிவிட்டு, வெளிச்சம் வருகிறதுக்கு முன்பதாகவே, சூரிய வெளிச்சம் வருகிறதுக்கு முன்பதாகவே அந்த இடத்திலிருந்து நாங்கள் வந்து விடுவோம். அது நிமித்தமாக பல ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தொடப்பட்டு இவ்வாறு நாங்கள் காலையில எழுந்து எங்கள் முத்தத்தை கூட்டிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. அந்த பாடலோடாக ஆண்டவர் எங்களோடு பேசியிருந்தார் என்று சொல்லியும், அதன் பின்பதாக நான் படுத்திருந்தேன் ஆனால் நான் நித்திரை கொள்ளவில்லை, அதிகாலையிலே கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லியும், கேன்சர் உள்ள ஒரு சகோதரன் சுகமாக, இப்படி இந்த ஊழியத்தினுடைய பல அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல இவ்வாறு சுவிசேஷத்தை அதிகமாக நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷ பொதுவான பெரிய கூட்டங்கள், சிறு சிறு கிராமங்களில் நடக்கிற கூட்டங்கள் என்று சொல்லி பல்வேறு முறைகளிலே, இன்னும் சில முறைகளிலே நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தோம். அதே போல மைதான ஜபம் என்று சொல்லி வாரந்தோறும் அதிகாலையிலே ஆண்களாக நாங்கள் புறப்பட்டு சென்று கிளர்ச்சியில் இருக்கிறதான மைதானத்திலே அதிகாலை நாங்கள் 4:30 to 5:45 வரைக்கும் நாங்கள் அந்த ஜபத்தை செய்துவிட்டு நாங்கள் வெளிச்சம் வருகிற பொழுது மறுபடியுமாக திரும்பி வந்து விடுவோம். ஆண்டவரே இந்த கிளர்ச்சி மாவட்டத்தை ஆசிர்வதியும் கிளர்ச்சி மாவட்டத்தை ரட்சியும் என்று சொல்லி எங்கள் மாவட்டத்துக்காக இவ்வாறு நாங்கள் ஜபித்து வருகிற பொழுது தேவனுடைய பெரிய கிருபையினால எனக்கு இப்பொழுது 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய திருச்சபையில, திருச்சபையின் பின்பகுதியில என்னுடைய வீடு அமைந்திருக்கிறது. எங்களுடைய எங்களோடு கூட 2011 பிள்ளைகள் வளர்க்கப்பட்டார்கள். வளர்க்கப்பட்டவர்கள் இன்றைக்கு போதவர்களாக அனுராதபுரத்தில் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து அங்கு ஒரு சகோதரன் அவரும் அங்கு இருக்கிறார். அவர் ஏல் முடித்துவிட்டு என்னிடத்துல வந்தவர். இப்பொழுது அவர் வேதாகம கல்லூரியினுடைய பாடங்களை முடித்துவிட்டு இலங்கை வேதாகம கல்லூரியில பிடிஎச் பாடத்தையும் செய்து கொண்டு அனுராதபுர பகுதியில சிங்கள ஊழியத்தை நாங்கள் ஸ்தாபித்தோம் கடந்த வருஷத்துல. அந்த ஊழியத்தை அவர் பொறுப்படுத்து அந்த ஊழியத்தை அவர் செய்து வருகிறார், அவரும் அவருடைய மனைவியும் 3 பிள்ளைகளுமாக. அதே போல இன்னும் ஒருவர் அங்கே முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஆண்டுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்து அந்த பகுதியிலே அவர் அந்த ஊழியத்தை செய்து வருகிறார், அவரும் அவருடைய மனைவியும் பிள்ளையுமாக. இவ்வாறு அதே போல தற்பொழுதும் கூட என்னிடத்துல 3 வாலிபர்கள் அங்கே ஆண்டுடைய ஊழியத்துக்கு என்று வளர்ந்து வருகிறார்கள். பெண் பிள்ளைகள் வீடுகளிலிருந்து ஊழியங்களுக்கு அர்ப்பணித்து வாலிப பிள்ளைகள், இப்படியாக வாலிபர்கள் மாத்திரம் ஒரு 6 வாலிபர்கள் ஊழியங்களுக்கு அர்ப்பணித்து வளர்ந்து வருகிறார்கள். அதே போல ஏறத்தாழ ஒரு 13 முழுநேர ஊழியக்காரர்கள் ஊழியங்களை செய்து வருகிறார்கள். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே கிளிநொச்சி மாவட்டத்துல நாங்கள் ஒரு 11 இடத்துல ஆண்டுடைய கிருபையினாலே இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். தற்பொழுது அதிக வீட்டு சபைகளை உருவாக்க வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய தேவனுடைய கிருபையை பெற்று, காரணம் ஆண்டவரிடத்துல நாங்கள் மக்களை கேட்பதற்கு காரணம் ஆண்டவரே நீர் ஆத்துமாக்களை தாரும் என்று கேட்பதனுடைய காரணம் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னும் நாங்கள் இலங்கை தேசத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாத விசேஷமாக அதி குறைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதான மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்து அந்த மாவட்டங்களுக்கு ஊழியர்களை ஆயத்தப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு வருகிறோம். ஆகையினால இப்படி நாங்கள் புலனறுவை, மொனராகலை போன்றதான மாவட்டங்களையும் அதற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த ஊழியமானது கிளிநொச்சி மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். இந்த கிளிநொச்சி மாவட்டத்துல அதிகமான இரத்தம் சிந்துதல், அதிகமான யுத்த சத்தங்கள், அதிகமான மரணங்கள், வாலிபர்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்துல பலர் மரித்தார்கள். அதனுடைய அடையாளங்கள் இன்றைக்கும் இருக்கிறது துயிலும் இல்லங்களாக. இந்த துயிலும் இல்லங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது நான் ஒன்றைதான் ஆண்டவரிடத்துல கேட்பேன், ஆண்டவரே ஆயுதங்களை ஏந்தி மரித்து போன இவ்வளவு வாலிபர்கள் இருக்கிற பொழுது ஆண்டவருக்காக எழும்புகிறதான ஒரு சேனை கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து எழும்ப வேண்டும் என்று கதறினதான நாட்கள் பல உண்டு. துயிலும் இல்லங்களுக்கு முன்பதாக மோட்டர் பைக்ல ஹெல்மெட்ல கண்ணாடியை மூடிக்கொண்டு அழுத நாட்கள் உண்டு. அதற்கு பிரதிபலனாக ஆண்டவர் இன்றைக்கு ஏராளமான வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவர் தந்திருக்கிறதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தாழ்மையாய் நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதனுடைய காரணம் என்ன என்றால், எங்கள் தேசத்துல, எங்கள் மாவட்டத்துல, இந்த பகுதியிலே, இந்த பகுதியை குறித்து சொல்லப்படுகிற பொழுது ஒரு பெரும் நிலப்பரப்பில் இருக்கிறதான ஒரு பகுதியா இருந்தாலும் எந்த விதமான முதலாவது மனதுக்கு வருகிறதான ஒரே ஒரு காரியம் யுத்தம். யுத்தம் தான் எல்லாருக்கும் மனதுக்கு வரும். ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, குறிப்பிட்ட காலங்கள் கடந்து நாட்கள் வரும், எழுப்புதல் என்கிற செய்தி மனதுக்கு வர வேண்டும் ஆண்டவரே என்கிறதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை. எனவே இவ்வாறு இந்த ஊழியங்களை ஆரம்பித்து இந்த ஊழியங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இடம் போதாது என்கிற வகையில நாங்கள் மாதந்தோறும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கிளர்ச்சியில் இருக்கிறதான ஒரு பொதுவான ஒரு மண்டபத்தை எடுத்து செய்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு ஆகையினால இந்த தயவு இன்னும் பெருக வேண்டும். இந்த மாவட்டத்தில் மாத்திரமல்ல, இலங்கை தேசம் முழுவதிலும் சுவிசேஷத்தை கொண்டு போவதுதான் எங்களுடைய

பார்சலை தூக்கி எறிந்துவிட்டு போனார் எங்கள் காணிக்குள்ளேயே. இவ்வாறு பல அனுபவங்கள் உண்டு எங்களுக்கு விரோதமாக செய்வன. நேரடியாக செய்யப்பட்டது, மறைமுகமாக செய்யப்பட்டது, எங்களுடைய வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது என்று பல காரியங்கள் பல சம்பவங்கள் உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அற்புதமானவர். இவைகள் எல்லாவற்றையும் கடந்து வரவும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுவேனாக இருந்தால், விசுவாச பாதையிலே ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுவேனாக இருந்தால், ஒரு முறை எங்களுடைய வீட்டிலே ஒரு 250 கிராம் அரிசி மாத்திரம் தான் இருந்தது. ஒரு 250 கிராம் அரிசி மாத்திரம், கொஞ்ச பருப்பும் ஒரு கத்திரிக்காய் மாத்திரம் தான் இருந்தது. என்னுடைய மனைவி அதை சமைத்தார்கள், சமைத்து நாங்கள் சாப்பிட்டோம். அந்த நாட்கள் வந்து எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, சமைத்து அந்த உணவை நாங்கள் காலையிலே சாப்பிட்டு விட்டு வேலைக்கு போகிறவர்களைப் போலவே நாங்களும் ஒரு பார்சல் எடுத்துக்கொண்டு நாங்கள் சுவிசேஷத்துக்கு காலையிலேயே புறப்பட்டு போய்விடுவோம். காலையிலேயே புறப்பட்டு போய் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து எங்கேயாவது ஒரு மரத்துக்கு கீழேயோ அல்லது ஒரு ஒரு மண்ட பொதுவான ஒரு மண்டபத்திலேயோ இருந்து நாங்கள் மதிய உணவை சாப்பிட்டு விட்டு மீண்டும் மாலை வரையும் ஊழியங்கள் எல்லாம் முடித்து நாங்கள் வீடு திரும்புகிற பொழுது 10-11 மணி ஆகும். அதன் பின்பதாக எங்களிடத்திலே ஊழியக்கார பிள்ளைகள் ஊழியர்கள் உருவாக ஆரம்பிக்கிற பொழுது நாங்கள் அவர்களோடு டீமாக நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தோம். இவ்வாறு ஒரு முறை அந்த ஒரு கத்திரிக்காவும் கொஞ்சம் பருப்பும் 250 கிராம் அரிசியும் இருந்தது. அதை என்னுடைய மனைவி சமைத்தார்கள். என்னுடைய மனைவி சமைத்து அன்றைய காலை தினம் நாங்கள் சாப்பிட்டு விட்டு கடந்து போனோம். ஏனென்றால் பார்சல் கட்டுவதற்கு அவ்வளவு உணவில்லை, ஆகையால் நாங்கள் சாப்பிட்டு விட்டு கடந்து போய்விட்டோம். அந்த பாத்திரங்களை கழுவவில்லை, ஏனென்றால் கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் சோறும் கொஞ்சம் கறியும் இருந்தது. அதை வைத்து விட்டு நாங்கள் போய்விட்டோம். மத்தியானம் நாங்கள் வருகிற பொழுது எங்களுடைய மகனுக்காவது கொடுக்கலாமே என்கிறதோ ஒரு நினைவோடு கூட நாங்கள் ஊழியத்துக்கு போய்விட்டோம். அன்றைய தினம் நாங்கள் மத்தியானம் நாங்கள் வருகிற பொழுது வந்து என்னுடைய மனைவி சாப்பாடு சாப்பிடுவோம் என்று சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன், மகனுக்கு மாத்திரம் கொடுங்கள் பார்க்கலாம் என்று. ஆனால் வாருங்கப்பா நாங்கள் எல்லாரும் சாப்பிடலாம் என்று சொல்லி என்னுடைய மனைவி எங்களுக்கு கொடுத்தார்கள். இதை தொடர்ந்து அருமையானவர்களே, நான் கொஞ்சம் சுருக்கமாய் போகிறேன். அதை தொடர்ந்து 7 தடவைகள், அதாவது அன்று காலை சாப்பிட்டோம், மதியம் சாப்பிட்டோம், அன்று இரவு சாப்பிட்டோம், அடுத்த நாள் காலை சாப்பிட்டோம், மதியம் சாப்பிட்டோம், இரவு சாப்பிட்டோம், அடுத்த நாள் காலை சாப்பிட்டோம், அடுத்த நாள் மதியம் சாப்பிட போகிறோம். எங்களுக்கு 100 ரூபாய் பணம் காணிக்கை வந்திருந்தது. நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போற பொழுது 100 ரூபாய் கொடுத்திருந்தார்கள். நாங்கள் அந்த 100 ரூபாயை நாங்கள் வாங்கி கொண்டு வருகிற பொழுது மாலை 3 மணி ஆகிவிட்டது. எனவே நாங்கள் வீட்டுக்கு பொழுது பசியோடு வந்தோம். எனவே நாங்கள் பொருள் எதுவும் வாங்கவில்லை. எனவே பசியோடு நாங்கள் வந்த பொழுது நாங்கள் சாப்பிட்டோம். 7 தடவைகள் நாங்கள் சாப்பிட்டோம். உண்மையாய் நீங்கள் பரலோகத்தில் இருந்து மன்னாவை அனுப்பி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார் என்று நம்புவீர்களாக இருந்தால் அதே அற்புதம் என் வீட்டுக்குள் நடந்தது என்பதை நான் உறுதியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெட்ரோல் இல்லாமல் 124 கிலோமீட்டர்கள் பெட்ரோல் இல்லாமல் நான் ஓடி இருக்கிறேன். என்னிடத்திலே பணம் இல்லை. நான் ஆண்டவரிடத்திலே சொன்னேன், ஆண்டவரே என்னிடத்தில் பணம் இல்லை, பணம் வந்தவுடனே நான் பெட்ரோல் அடிக்கிறேன், ஆனால் நான் கால் ஊன்றுகிறதான இடம் அது ஒரு பெட்ரோல் செட்டாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணி விட்டு கடந்து சென்றேன். உண்மையாக 124 கிலோமீட்டர்கள் நான் ஓடி, எனக்கு அந்த நாட்களிலே ஒரு சிறிய காணிக்கை கிடைத்த பொழுது, அந்த காணிக்கை கிடைத்து என்பதாக நான் மோட்டர் பைக்ல போய் நிறுத்துகிற பொழுது நான் உண்மையா இந்த சம்பவத்தை தெளிவாய் சொல்லுவேனாக இருந்தால், அந்த பெட்ரோல் செட்டுக்கு முன்பதாக ஒரு 300 மீட்டருக்கு முன்பதாக பைக்கினுடைய இன்ஜின் ஓஃப் ஆயிற்று. ஏனென்றால் பெட்ரோல் இல்லை, ஓஃப் ஆயிற்று. நான் பைக்கை நியூட்ரல் பண்ணிட்டு நான் பேசாமல் அமைதியா பைக்ல இருந்து கொண்டே இருந்தேன். மெதுவாக பைக் உருண்டு கொண்டே போய் அந்த பெட்ரோல் செட்டுடைய அந்த வளாகத்திலே என்னுடைய கால் ஊன்றியது. இதுதான் ஒரு பயங்கரமான அற்புதம், என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்பொழுது நான் அதை தெளிவாக என்னுடைய டைரிகளிலே எழுதி நான் நினைவு கூறுகிறேன். அன்றைக்கு கிரியை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார் என்பது நான் உயிருள்ள சாட்சி. நான் உயிருள்ள சாட்சி என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள் பல உண்டு. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதான ஒரு சின்ன செய்தி உண்டு, அதை நான் உங்களோடு வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்கே மாற்குவின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்திலே ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபருடைய பெயர் பத்திமேயும். அவன் குருடனாய் பிறந்தான். அவனுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை.
அவனுடைய வாழ்க்கையில அவன் பிச்சை எடுத்துதான்

0: வாழ வேண்டும் என்கிறதான நிலை இருந்தது. பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும், மற்றவர்களிடத்துல கையேந்திதான் வாழ வேண்டும் என்கிறதான நிலை இருந்தது. அவனுடைய செவிகள் பலருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறது, அவனுடைய செவிகள் பலருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறது, அவனுடைய நாவுகள் பலரிடத்திலே பிச்சை எடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு செய்தி அவனுடைய செவிகளிலே துணிக்கிறது, செவிகளிலே விழுகிறது. என்ன செய்தி என்றால், நாசரேத்தூரில் இருந்து ஒருவர் வருகிறார், நாசரேத்தூரிலிருந்து ஒருவர் வருகிறார், அவருடைய பெயர் இயேசு. இயேசு என்கிறதான அந்த பெயர் பலருக்கு உண்டு, அந்த நாட்களிலே பலருக்கு உண்டு. ஆனால் இவன் அந்த நாசரேத்தூரிலிருந்து வருகிற இயேசு என்கிறதான பெயரை கேட்டவுடனே அநேக ஜனங்கள், திரள் ஜனங்கள் அவருக்கு பின்பதாக போய்கொண்டிருக்கிறார்கள், பலர் போய்கொண்டிருக்கிறார்கள். இவன் அந்த பெயரை கேட்டவுடனே இவன் கூப்பிடுகிறான், இவன் கூப்பிடுகிறான், இவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாய் கூப்பிட்டான். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடவுளை அறியாமல், ஒருவேளை கடவுள் தெரியாமல், யார் கடவுள் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்களா இருந்தால், இப்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கூப்பிடுவதற்கு மட்டும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அவர் உங்கள் சத்தத்தை கேட்க தன் செவிகளை சாய்க்க ஆயத்தமாயிருக்கிறார். அந்த கடவுள் வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களை படைத்த தெய்வம், உங்கள் சத்தங்களை கேட்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். எனக்கு அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு இதோ இந்த பத்திமை என்று சொல்லப்படுகிறதான பிறவி குருடன், பிறவி பிறவியாய் பார்வையற்ற ஒருவன், பார்வையற்ற ஒருவன் அங்கே இயேசு கிறிஸ்து போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் கூப்பிடுகிறார், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது பலர் அவனை அதட்டினார்கள். இந்த உலகம் நம்மை பிடித்து அமிழ்த்தலாம், நீ ஊழியம் செய்யக்கூடாது, நீ இதை கூப்பிடக்கூடாது, எனக்கு பல அனுபவங்கள் உண்டு, பல போதகர்கள் கூட நீ செய்யக்கூடாது என்று சொன்னவர்கள் உண்டு, இராணுவம் சொன்னது உண்டு, போலீஸ் அதிகாரிகள் சொன்னது உண்டு, கிளிநொச்சியில இருக்கிறதான பல பிரதேச சபைகள் சொன்னது உண்டு, பல மக்கள் சொன்னது உண்டு, வைத்தியசாலை சொன்னது உண்டு. ஆனால் தேவன் எல்லாவற்றை கடந்து கிரியை செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பத்திமேயு என்று சொல்லப்படுகிற மனிதன் பலர் தன்னை அதட்டின பொழுதும், கூப்பிட வேண்டாம் என்று சொன்ன பொழுதும், தனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், நான் கூப்பிடுகிறவர் யார் என்று
1: சொன்னான்.
0: அவன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக வாஞ்சையோடு, ஆர்வத்தோடு, தாகத்தோடு, முழு இருதயத்தோடு நீங்கள் கூப்பிடுவீர்களாக இருந்தால், பல்லாயிரக்கணக்கான சத்தங்களை கடந்து உங்கள் சத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய செவிகளிலே விழும். பத்திமையுடைய சத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய செவிகளிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்து அவனுடைய சத்தத்தை கேட்டார். இயேசு கிறிஸ்துடைய பிரயாணத்தை அவனுடைய சத்தம் நிறுத்தியது. அவர் நின்று திரும்பி பார்த்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, அவனை அழைத்து வாருங்கள், அவனை அழைத்து வாருங்கள். அவன் அருகில வந்த பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். எனக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரே. அவன் வருகிற பொழுது அருமையான வஸ்திரங்களை, மேல் வஸ்திரங்களை தூக்கி வீசி விட்டு வந்து, இனி எனக்கு தேவையில்லை, என்னை அவர் அழைத்து விட்டார், என்னை அவர் கூப்பிட்டு விட்டார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள், கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நம்புங்கள், நிச்சயமாய் உங்களுக்கு பதில் தருவார். இந்த மனிதனுக்கு பதில் கொடுத்தார், மனிதனுக்கு பதில் கொடுத்தார். வியாதியின் கொடூரமா, மரணத்தின் பிடியில் இருக்கிறீர்களா, பயங்கரமான சூழ்நிலை, செய்வினை, சூனியம், மந்திரவாதத்தினால் பிடிபட்டிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் பிடிபட்டிருக்கிறார்கள், என் மனைவிக்கு பிரச்சனை, என்னுடைய வியாபாரத்துக்கு பிரச்சனை, என் போராட்டம், நெருக்கம் அதிகமா இருக்கிறது, செய்வினை, சூனியம், மந்திரவாதம் என்று சொல்லி ஏராளமானவைகள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். தேவையற்ற சத்தங்கள் உங்கள் காதுகளிலே, நடு சாமங்களிலே கேட்கலாம், இரவு நேரங்களிலே கேட்கலாம், அவைகள் உங்களை பயப்படுத்தலாம். ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கள், அந்த சத்தம் அவர் செவிகளிலே விழும். நீங்கள் எங்கிருந்தாலும் அவர் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் எங்கிருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு இடுக்கமான சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில இருந்தாலும், அவர் அந்த சத்தத்தை கேட்பார், அவர் அந்த சத்தத்தை கேட்பார். நான் அதை என்னுடைய வாழ்நாளிலே அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் அனுபவித்திருக்கிறேன். சத்தத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் உள்ள தெய்வம். உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தர ஆயத்தமா இருக்கு. உங்களுக்கு பதில் தருவா. இந்த பத்திமேனுடைய சத்தத்தை கேட்டு அவனை அழைத்து அவனை சுகமாக்கி அனுப்பினார். அவனுக்கு ஒரு பெரிய அவனை ஆண்டவர் சுகமாக்கி அனுப்பினார். அவனுக்கு பூரண சுகத்தை கொடுத்த பொழுது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். 52 வசனத்திலே அவன் பார்வையடைந்து தன் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். உங்களுக்கு உதவி செய்த தெய்வம், உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்த தேவன், மாறாதவன். ஆனால் அவரை அவர் உங்களுக்கு அற்புதம் செய்தபடியால் நீங்கள் அவரை பின்தொடருங்கள், இன்னும் நன்மையை பெறுவீர்கள், இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், இன்னும் உங்களுக்கு நன்மையும் சமாதானமும் உண்டாயிருக்கும். எந்த நேரத்திலும் எச்சந்தர்ப்பத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் காத்திருக்கிறார். அவருடைய பேர் இயேசு. அவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அன்று உங்களோடு கூட இருப்பார். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.
2: ஆமென், ஆமென். நன்றி பாசகர். என்று நான் உங்களுடைய சாட்சியை கேட்கும் பொழுது எனக்கே புல்லரிக்கின்றது. காரணம், இவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்தரங்களை எளியாக போஷித்த போல போஷித்து இருக்க. அது மட்டும் இல்ல பாசர், இந்த மத்திய சத்தம் சங்கம வானொலி உங்களை போன்ற ஊழியர்கள் பேசும் அநேக ரசிப்பார்கள். உங்களை சாட்சியை கேட்டு அநேக ரசிப்பார்கள். உங்களுடைய சாட்சி, உங்களுடைய செய்தி இப்பொழுது 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உங்கள் செய்தியை கேட்டு உங்களுடைய சாட்சியை கேட்டு கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவார். இந்த ஒன்றானமை தேவனர் கண்டு உங்களை போன்ற ஊழியர்கள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது உலகத்தார் கேட்டு மனதுருகி நீ அவர்தான் உண்மையான தெய்வம் கண்டு. காரணம் உங்களுடைய சாட்சி. உங்களுடைய சாட்சி ஒரு அருமையான சாட்சி. உங்களுடைய சாட்சி இந்த மறு உழைப்பில் எல்லா தேசங்களும் அனுப்பப்படும். இந்த சாட்சியை கேட்டு ஒரு சாட்சி ஒன்று அனைவர் ரசிக்கப்படுவார்கள். நாங்கள் எத்தனை பேர் ரசிக்கப்படுவார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிப்போம். உண்மையை மிகவும் மிகவும் ஆசுவாமல் இருந்த பாசம் ஆசுவாமல் இருந்த எங்களுக்கு கேட்டவர்களும் ஆசுவாமல் இருந்தது. அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவரை அவர் சாட்சி சொல்ல சொன்னால் எனக்கு நேரம் காணாது. இதை அநேக பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கனடா முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாசம் உண்மையிலே இப்போ 210 நாடுகள்லே 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க நினைக்கலாம் என்னென்ன 1988 பேர் கேட்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 16 ஒளிபரப்பு வீடியோ எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மறு ஒளிபரப்பு போகும்பொழுது அனைவர் கேட்பார்கள். நாங்களோட செய்தியை எத்தனை பேர் கேட்பார்கள் என்பதை தலையேற்றிலிருந்து லெஸ்வி பிரதர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் சகல காரியங்களையும் தேவன் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாச, நன்றி. தேங்க்யூ. இதுவரை நேரமும் பாச சுதாகரன் கிள்ளோச்சியிலிருந்து சாட்சியை சொன்னார். உண்மையிலே அவருடைய சாட்சியை கேட்கும் பொழுது உண்மையிலே எனக்கே புள்ளரிச்சது. இவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலே அந்த ஊழியத்தை செய்து கொண்டு இப்போ கத்திர அவரை ஆசிர்வதித்திருக்கிறார். கத்திர அந்த ஊழிய சபைகளை ஆசிர்வதிப்பதாக. ஆமே. தொடர்ந்து நாங்கள் அழைக்க போகிறோம் சுவிசேஷி ஜஸ்டினார். முந்தி வந்தவர் அவரை அன்புடன் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷி ஜஸ்டின் அவர்களே,
3: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
2: மீண்டும் உங்களை காண்பது சந்தோஷம். முதல் தர மந்திரிகள், இரண்டாம் தர மந்திரிகள் மிக உற்சாகமா சிரிப்போடு சிரிப்பொடியோடு வந்திருக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷம். இதுவரை நான் ரெண்டு செய்தி இலங்கை நாட்டில இருந்து கிள்ளோச்சி அராலினோ ஸ்ரீலங்காவிலிருந்து செய்தி கொடுத்தார்கள். இது உங்களுடைய 3வது செய்தி. உங்களுடைய செய்திக்காக காத்திருக்கிறோம். என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிய ஆவலோடு ஆசையோடு இருக்கிறோம். உங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்,
3: ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கம் ஒன்றடைய கூடாக அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அநேக இடங்கள்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அநேக தளங்கள்ல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஜீவாதிபதி திருச்சபை சார்பாக நான் வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் 2வது தடவையாக என்னை அழைத்தீர்கள், அதற்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. எல்லா கிருபையும் அவருடையது. நாங்களும் இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி கடந்து செல்வோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர், எங்களை ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வார். அவருடைய ஊழியத்துக்காய் நாங்கள் வாழ்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும்படியா இன்றைக்கு நான் எடுத்தது வந்து உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. கத்தரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி கடைசி நேரத்துல பாஸ்டர் அவங்க பேசி கொண்டிருந்தாங்க. நானும் ஆண்டோட வார்த்தை எடுத்தது வந்து இயேசுவை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்ட நிச்சயம் என்ற நிச்சயம் எங்கள் எல்லாருக்கும் வேணும். ஆமேன். அந்த நிச்சயத்துக்கான அந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து அந்த வார்த்தைகளை நான் எடுத்திருக்கிறேன். கர்த்தர் அந்த வார்த்தையின்படி நாங்கள் கடைசி காலத்துல நிக்கிறபடியா விசுவாசம், அந்த ஜெபம், எப்படி இயேசு கிறிஸ்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்தார், அந்த வார்த்தைகளை இன்றைய நாளிலும் எல்லாரும் ஊந்தி தள்ளி, எல்லாரும் உலகங்களும் இருக்கிறவர்கள் நாங்கள் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களோடு ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யோவான் 14:13-14. யோவான் 14:13-14. நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியா அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் என்ன எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவன் உள்ளதா இருக்கு. அவருடைய நாமம்தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே குமாரன் மகிமைப்படும்படியாய் பிதாவானவர் செய்வார். ஆமேன். அந்த குமாரன் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை முன்னுதாரமா வைத்து அவரோடும் எங்களுக்கும் இருக்கிற உறவு, அந்த இருதயம், நாங்கள் அநேக அப்போஸ்தல நாட்களை பார்க்கிறோம், ஒரு மனம் இருந்தது, அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தது. ஆனா இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், ஊழியக்காரா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூப்பிடும் போதுதான் விடுதலை. எங்களுக்கும் இயேசுவுக்கும், எனக்கும், ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த இருதயம், ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒரு மனம் இருந்தால் தான் நாங்கள் செயல்படலாம். கர்த்தர் அப்படியான வார்த்தைகளை இன்றைக்கு கொடுத்து உங்களை உருவாக்குவார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்கன்னு தெரியல, ஆனா எல்லாரும் கர்த்தருக்காய் எழும்புகிற நாட்கள்ல இருக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன். குமாரன் மகிமைப்படணும், அதுதான் நாங்க ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவருடைய மகிமைக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிதா அதை நிச்சயமாய் செய்வார். அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். அவருடைய நாமத்தை நாங்கள் எவ்வளவாய் ருசி பார்த்து செயல்படுகிறோமோ, அவரோடு இருக்கிற அந்த இருதயம், அவரோடு இணைக்கப்பட்டு பிதாவோடு இயேசு கிறிஸ்து இணைக்கப்பட்டு இருந்ததை போல நாங்களும் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய வார்த்தையோடும் இணைக்கப்படும் போது நிச்சயமா இந்த உலகத்தை அசைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இந்த நாமத்தை வைத்து நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய சம்பவத்தை உங்களுக்கு விசுவாசத்தை அதிகமாய் உங்கள் ஒவ்வொரு ஊழியத்திலே மேல மேல வளர்வதற்கு அவருடைய வார்த்தைகளை வைத்து, அவருடைய சம்பவங்களை வைத்து நான் இப்பொழுது பேச போகிறேன். நாங்கள் ஜோவான் எழுதின சுவிசேஷம் 11:42. அவர் எப்படியா ஜெபிக்கிறார், எப்படியா செயல்படுகிறார், அவர் வந்த நோக்கம் இயேசு கிறிஸ்து எப்படியாய் பிதாவோடு இருந்த உறவு அப்படி இருந்ததாலே ஜெபம் அப்படியாய் நடந்தது. அதே போல எங்கள் அழைப்பு, நாங்கள் நிச்சயித்த அந்த அழைப்பு, எப்படி எங்களுக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை, அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு அவருக்காய் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், அந்த வார்த்தைகள் இம்பார்ட்டனாய் ஒவ்வொருவருக்கும் இந்த வேலையை கடந்து வருவதாக நான் வாசிக்கிறேன். ஜோவான் 11:42. நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்க என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாய் அவர்கள் நிமித்தமாய் இதை சொன்னேன் என்றார். ஆமேன். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த சம்பவம். அங்கே பிதாவுக்கு நன்றி சொல்லித்தான் பிதா இயேசு கிறிஸ்து தொடக்கிறார். அவர் நிச்சயத்திருக்கிறார். அவர் வந்த பூமியிலே வந்த நோக்கம், அவர் நிச்சயத்திற்கு, இயேசு கிறிஸ்து நிச்சயத்திருக்கிறார். நான் எதற்காக வந்தேன், எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக இந்த ஜீவன் ஜனங்களை எல்லாம் மீட்க வேண்டும் என்ற அந்த ஜெபத்தை பிதாவிடத்தில் ஏறெடுக்கிறார். ஆமே. ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாய் அவர்கள் நிமித்தமாய் இதை சொன்னேர் என்றார். எவ்வளவு அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வரும். நாங்க இதற்கு நமக்காக பிடிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எதை கேட்டாலும் குமாரன் மகிமைப்படும்படியா பிதாய் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியாய் நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோம், எதற்காக அழைக்கப்பட்டோம், குழியிலேயும் படு சிறையிலையும் இருக்கிற ஜனங்களை, இந்த இருளிலே இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒவ்வொரு ஊழியக்காரையும் தேவனால் ஏற்றிருக்கிறார். அதன்படி இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு முன்னுதாரம், வேற யாரும் இல்லை. அவர் தான் அடிச்சு விட, அவருடைய வார்த்தைகள் அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டாரோ அப்படியெல்லாம் நாங்கள் செயல்பட, அதிகாரம் அந்த அத்தாரிட்டியை தேவன் கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு, இந்த பூமி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். ஜெயம் எடுக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். என்ற வருகிற நாட்கள்ல சபைகள் பெருகும், சபைகள்ல ஜனங்கள் பெருகுவார்கள். அந்த அதிகாரத்தை நாங்கள் எங்கள் இருதயத்தில் முதலாவது நாங்கள் சரிபட நாங்கள் செயல்பட வேண்டும். நாங்கள் தேவனோடு இருக்கிற உறவு, நாங்கள் தேவனோடு இருக்கிற உறவு, இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்படிப்பட்டதென்று அந்த உறவிலே நாங்கள் வளர வேண்டும். வார்த்தையோடு வளர வேணும். இந்த வார்த்தைகளை வைத்துத்தான் நாங்கள் தேவனிடத்தில் ஜெயம் பெற முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஊழியக்காரர் பார்க்கிறார், ஊழியக்காரியை பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புற நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். எலியாக்களை தேவனும் தேடிக்கொண்டிருக்கிறார். எலியாக்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கோம். அந்த எலியாக்கள் எழும்புகிற நாட்களே நாங்கள் இருக்கிறோம். அமெரிக்கா இருக்காதபடி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் எழும்பவன், ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் எழும்புகிற நாட்கள். நாங்கள் சூழ்நிலைகளை பார்ப்பது அல்ல, தேவனுடைய நாமத்தை பார்க்கவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் பார்க்க, அவருடைய நாமம் தான் எங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு என்று சொன்னாலே பிசாசுகள் நடுங்க வேண்டும், இயேசு என்று சொன்னாலே நோய்கள் ஓட வேண்டும், இயேசு என்று சொன்னாலே அங்கு அற்புதம் நடக்க வேண்டும். அந்த நிச்சயம், அந்த கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அழைக்கப்பட்டதான் நான் தலைப்பே கொடுத்த இயேசு, இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்ட என்ற நிச்சயத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். ஆமே. அவரை மகிமைப்படுத்த, அவரை அந்த அழைப்பு தனங்களுக்கு அவரை மகிமைப்படுத்ததான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொருவரும் கர்த்தர் அப்படியா செய்ய போறார். அந்த ஜபம் எவ்வளவு உயிரற்ற ஒரு மனிதனை அவர் ஜபிக்கும் போது நிச்சயம் அவர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் காணும்படியாய், ஆமேன், விசுவாசிக்கும்படியாய் நான் அறிந்திருக்கிறேன் என்று எவ்வளவு தைரியமா இயேசு கிறிஸ்து சொன்னதை போல எங்களுக்கு கொடுத்த கிருபை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் தைரியமா எங்கள் நாவினாலே அறிக்கை பண்ணி நாங்கள் சுகந்தரிக்க வேணும். அந்த காலத்திலே ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். இன்றைய நாளிலும் பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். உங்களுக்கு விடுதலை வேணுமா? நிச்சயமாய் அவருடைய நாமம்தான் வேணும். ஆமேன். இயேசு கிறிஸ்து என்ன நாமம் இல்லாமல் எங்கள் ஒருவருக்கு மீட்பும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை. அவருடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரை நடத்துவதாக. நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், யோவான் 8:29 வசனம். கர்த்தர் நல்லவர். ஆமென். 29 வசனம். நன்றி தகப்பன், நன்றி ஆண்டவரே. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியார் அவர் என்னை தனியாய் இருக்க விடுவதில்லை. ஆமென். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஆமென். எவ்வளவு தைரியமா இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமியில பிறந்து அவர் வாழுகிற வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு முன்னுதாரணம். அதே போலதான் நாங்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சகோதர சகோதரியும், அவர் எங்களை எதற்காய் உருவாக்கினாரோ அவர் கூட இருக்கிறார் என்ற நிச்சயம். கர்த்தர் நல்லவர். உங்களை ஒவ்வொருவரையும் ஆசை, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடுவதில்லை. ஆமேன். எப்படி இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் தனியே விடாமல் அவரை அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க உதவினாரோ, அதே போல உங்களுக்கு கொடுத்த ஊழியம், உங்களுக்கு கொடுத்த குடும்பம் எல்லாவற்றோடும் தேவன் கூட இருந்து நடத்துவார். ஆமே. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், கர்த்த நல்லவராய் இருக்கிறார். அந்த நிச்சயம், அந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நாங்கள் சில நேரங்கள்ல பாடுகள் வரும், சோதனைகள் வரும், அந்த நேரங்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகள், தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணணும். அப்பதான் நாங்கள் மேற்கொள்ளலாம். எப்படி இயேசு கிறிஸ்து வந்த பாடுகள் போல, இயேசு கிறிஸ்து அவர் அங்கே ஜபங்கள் இரவு பகலா ஜபித்தார் என்று பார்க்கலாம், இரவிரவா ஜபித்தார் என்று பார்க்க. ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீங்க வேதத்தெடுத்து பார்த்தால் அவரை, அவருக்கு பாடுகள் வரும்போது, ஜனங்கள் அவரை எதிர்க்கும் போது அவர் அங்கே இரவிலே தேவனோடு தனிமையிலே இருந்து ஜெபித்தார். ஆமேன். அவரோடு கூட சேர்ந்து ஜெபித்தார். அப்படித்தான் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஜெபம் இம்பார்ட்டன்ட். ஜெபத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரோடு இருக்கிற உறவு, அந்த இருதயம், அந்த ஒருமனம், அந்த உறவு எங்களுக்கு நிச்சயமாய் அது இம்பார்ட்டன்ட். ஏண்டா அதனால் தான் தேவன் எங்களை மகிமைப்படுத்துவார். அவன் எங்களுக்கு கொடுத்த கிருபை, எங்களுக்கு கொடுத்த தாளந்துக்கு ஏற்றதை போல நாங்கள் செயல்பட வேண்டும். கூட இருக்கிறார் நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, எப்படி இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணினாரோ அதே போல நாமும் அறிக்கை பண்ண வேண்டும். அமேன். இப்பொழுது நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அப்படித்தான் வேதம் சொல்கிறதுல, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அமேன். இயேசு கிறிஸ்து எங்களை தனியே விடாமல் அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டு பரிசுத்தாவியனவரை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவியன் அவர் சகலவற்றிலும் நடத்தி கொள்ளுவார். அவர் கூடவே இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் செயமெடுக்கிறவர்களாய் மாற முடியும், மற்றவர்களை மாற்ற முடியும், சீசர்கள் ஆக்க முடியும், ஊழியக்காரராய் ஊழியக்காரராய் எழுப்ப முடியும். ஏனென்றா தேவனுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அதற்கு முன்பாக அன்பு சகோதர சகோதரிகள், நீங்க எந்த தேசத்துல எந்த நாட்டுல எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும், இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தாலும், தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். அவர் கூடவே இருக்கிறார் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து பிதா என்னோடு கூட இருக்கிறார் அறிக்கை பண்ணினது போல, இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். அமேன். அப்பொழுதுதான் எங்கள் விசுவாசம் வெளி ஆகும். நாங்கள் எங்களுக்குள்ளே முதலாவது எங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் இருதயத்துக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாய் நிற்க முடியும். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அமேன். அவருடைய மகிமைக்காய் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு ஒரு வார்த்தை, பிதா என்னோடு கூட இருக்கிறார். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார், முடி பரியந்தம் அவர் நடத்துகிறவர்களாக இருக்கிறார். ஆமே. இப்பொழுது நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 28:18-20 வசனத்தை. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமே. அவர் உலகத்தின் முடி பரியந்தம் எங்களோடு இருக்கிறார். ஆமே. அப்பொழுது இயேசு சமூகத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட ஜாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடி பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அமேன். இந்த வார்த்தை எங்களுக்கு மிக மிக முக்கியம். எப்படி பிதாவை இயேசு கிறிஸ்து அங்கேயே ஜோவான்ல பார்க்கிறோம், அவர் கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தை அவர் சொன்னதை போல, எங்களுக்கு இந்த வார்த்தை மிக மிக முக்கியம். உலக முடி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆமென். அந்த தேவன் எங்களோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்களுக்கு கொடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் மாற்றக்கூடிய நாமும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டு. அவரை நாங்கள் வைராக்கியமா எழும்பும்படியா எல்லாரும் இந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் எங்கெல்லாம் கீழே குறைவாய் பட்டிருக்கிறோம் அங்கெல்லாம் சீர் செய்து தேவனுக்காய் விசுவாசம், சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசம் குறைக்கப்பட்டிருக்கிறது, சூழ்நிலைகளை பார்த்து எங்கள் நம்பிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஆதியிலே இருந்த அன்பு, ஆதியிலே இருந்த வைராக்கியம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க இழந்திருக்கலாம், குறைபட்டிருக்கலாம். ஆவியானவர் இப்பொழுது மறுபடியும் தட்டி எழுப்புகிறார், என் மகளே என் மகனே நீ எழுப்பு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அமேன். உலக முடி பரியந்தம் இருப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமா இருப்பார். அமேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் எடுத்து பயன்படுத்துகிற தேவன் ஒருவரே. அவருடைய வார்த்தை, அவருடைய இருதயம் எங்கள் மேல் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறது. அவருடைய இருதயம், அவருடைய இருதயத்தை போல எங்கள் இருதயம் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார், அப்படியா ஜனங்களை அவர் நேசித்து இந்த பூமிக்கு வந்தார். அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஜனங்களுக்காய், இந்த ஜனங்களை மீட்கும்படியாய்த்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு கர்த்தர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவார் என்ற அந்த நிச்சயத்தோடு ஒவ்வொருவரும் ஓட கடவும். அமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டால் குமாரன் மகிமைப்படும்படியாய் பிதா செய்து முடிப்பார். உலக முடி மரியாதை நான் கூடவே இருப்பேன் என்றார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், துணையாளர் கொடுத்திருக்கிறார். எந்த வார்த்தையை எப்பொழுது பேச வேண்டுமோ அவர் எங்கள் நாவிலே வந்து பேசுவார். அமேன். எல்லாவற்றையும் மாற்றுகிற சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறது. அமேன். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரம் பூமியை ஆளுகிற அதிகாரம் தேவனிடத்தில், அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து அதிகாரமாய் செயல்பட்டாரோ
4: அதே போலங்க இன்றைக்கு நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கலாம், உங்கள் ஜெபங்கள் மாறப்படுவதாக, அந்த விசுவாச வார்த்தைகள் வருவதாக. உங்கள் ஜெபங்கள் சாதாரணமாய் இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் புதுப்பித்து ஒரு பலனை கொண்டு வரும். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்க, அந்த ஜெபத்தின் வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின் வல்லமைகளை புரிந்து கொள்ள, மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவருடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஜெபிப்போமாக. கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிமித்தமாய் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களிலே மாற்றங்கள் வரும்படியாய், ஊழியங்களிலே மாற்றங்கள் வரும்படியாய், வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி வரும்படியாய், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிப்போமாக. என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளோ, ஆவியானவர் கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவாராக. ஆவியானவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியத்திலே வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா நீங்க உலகத்தின் முடி பர்யந்தமும் கூட இருப்பேன் என்றவரே, ஆவியானவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவானவர் நீங்க தாமே கூட இருந்து வழி நடத்த நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க செய்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சுகந்தரித்துக் கொள்கிறோம். கட்டுக்கள் உடைக்கப்படுவதாக, ஊழியத்தின் எல்லைகள் விரிவடைவதாக, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உம்முடைய வல்லமை புறப்படுவதாக. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். இந்த வேளையிலும் கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆசீர்வதித்து அவருடைய நன்மைகள் எல்லாம் சிவசின் மேல் வந்து இறங்கும்படியாய் கட்டவிழ்த்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரும் வல்லமையாய் எழும்பும்படியாய் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி தகப்பனே, ஆவியானவரை பலப்படுத்தி உம்முடைய வார்த்தையினால் இடை கட்டி ஆண்டவரே, பிதாவே நீங்க மகிமைப்பட்டதை போல, ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினதை போல, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மக்காய் உம்முடைய ஊழியத்துக்காய் எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்துங்க. வல்லமையினால் நிரப்பி நடத்துங்க. வார்த்தையினால இடை கட்டுங்க. அப்ப கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவியானவரே நிலைநிறுத்துவதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையாய் நிறுத்தினதை போல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரையும் எழுப்புறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே, சேனையாய் எழுப்புறதுக்காய் நன்றி. உம்முடைய வல்ல கரம் ஆண்டவரே பிதாவே நீங்க நடத்துவதற்காய் நன்றி தகப்பனே. உலக முடி பரியந்தமும் கூட இருப்பேன் என்று சொன்ன எங்கள் இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்தவரே, உம்முடைய நாம மகிமை கண்டு ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்த போறதுக்காய் நன்றி சொல்லி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் தகப்பனே. எந்த தேசத்துல இருந்தாலும் ராஜா, அப்பா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்பா இன்னைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் தகப்பனே, எங்கள் பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டு ஆவியானவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்யறதுக்காய் நன்றி சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆவியானவர் இந்த வேளையில சங்கமம் ஆண்டவரே ரேடியோவை ஆவியானந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இன்னும் பயன்படுத்துங்க. இன்னும் அநேக ஊழியக்காரர்களை கொடுங்க. உம்முடைய நாமத்தின் மகிமை கண்டு தகப்பனே நீங்க செயல்பட போறதுக்காய் நன்றி சொல்கிறோம். சாட்சிகளை கேட்க பண்ணுங்க. ஆவியானவரே உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே அநேகரை கொண்டு வந்து நிறுத்துறதுக்காய் நன்றி. சபைகளை ஆண்டவரை நடத்துவதற்கு ஏற்ற கிருபைகளை கொடுத்து நீங்க வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குடும்பங்களை நடத்தக்கூடிய ஞானத்தினாலும் வல்லமையினால் நிரப்பி ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய கரம் குறுகி போனதில்லை ராஜா. உம்முடைய கரம் ஆண்டவரே செயல்பட போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமெடுத்து ஆமென்றும் ஆமேன் என்றும் ஜெபிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: நன்றி சிசை ஜஸ்டினா. நீங்கள் போன முறையில் பார்க்க இந்த முறை மிக மிக மிக உற்சாகத்தோடு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஆத்ம அறுவடை செய்ய வேணும் என்ற செய்தியில அநேகர் ஆண்டவரை சொந்த வைத்துக் கொள்ள வேணும்னு அவ்வளவு வாஞ்சியா இன்னைக்கு வந்திருக்கீங்க. உங்களோட காய்கள் கால்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணிருக்கு இன்றைக்கு. மிகவும் அருமையா இருந்தது. அதாவது யோவான் 16 அதிகாரம், யோவான் 11, யோவான் 8 போன்ற வசங்களை கூட சொல்லி இயேசுவார் அற்புதத்தின் தேவன். இயேசு அவருடைய பேரை சொன்னாலே காணும், பிசாசுகள் நடுங்கும். அந்த பேரை சொன்னா வியாதிகள் வெளியேறும். இது மக்களுக்கு தெரியாது, சும்மா இயேசுன்னு சொல்றாங்க. உண்மையா உத்தமே அவரை அழைக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி அற்புதம் நடக்கும். உலகத்தின் முடிவு வரைக்கும், இதுதான் எனக்கும் அது அருமையான வார்த்தை. எனக்கு உலகத்தின் முடிவு வரைந்தும் இயேசு எங்களோடு இருக்கு. எனக்கு நான் பயப்படணும், ஆத்மார்வம் செய்வோம். உங்களை போன்ற ஆட்கள் வந்து இந்த வானிலை சொல்லும் பொழுது அணியர் கேட்பார், உங்களுக்கு உற்சாகத்தை பார்த்துட்டு ஆண்டோட வந்துருவாடே, இந்த சகோதரிக்கு கூட உற்சாகம் கொடுத்துருந்தால் எனக்கும் ஆண்டோட தருவாருன்னு ஆண்டோட வந்திருப்பாங்க. உங்களோட உற்சாக வார்த்தை இப்படிதான் இருக்கணும் பேசாங்க. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை படிப்படியாக ஓபன்டாக அது வார்த்தையை மூலம் நீங்கள் வார்த்தையை கொடுக்கணும். ஆசுவாபது நீங்க கொடுத்த வார்த்தையெல்லாம் வேதாமத்து தான் இருக்கு. நீங்க சுயசித்தத்துல ஒன்றும் பேசுங்க, எல்லாம் வேதாமத்துக்குள் உங்களோட வார்த்தை இருக்கு. அதுதான் எனக்கு பிடிப்பம். மிக மிக ஆசுவாக இருந்தது நான் பஞ்சனுக்கு நடந்து சொல்றோம். இப்படிப்பட்ட ஊழியர்களை கொண்டு வந்து தாங்க உங்களுக்கு வாங்க பிரதர். இப்படி இருக்கிறீங்க, இன்னும் ஊழியக்கார கொண்டு வாங்க வந்து எங்களோட ஊழியத்தை பிறப்படுத்தவங்க எல்லாம் ரசிக்கப்பட வேணும். உங்களை போன்ற மக்கள் எங்களுக்கு தேவை. வல்லமையா குடுக்கணும், கேட்கிறாங்க சோம்பேறியா இருக்கிறாங்க, துட்டுக்கிண்டு வந்துடும். என்னடா செய்தி இப்படி சொல்றாங்க? உண்மையிலே மிகவும் ஆசை வந்து கத்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் சர்வன் அவரி விதமா ஆசை.
4: ஜீவாதிபதி திருச்சபை கூடாக தான் வந்திருக்கிறேன் ஊழியத்துல. பஞ்சன் அவருடைய போன் நம்பர் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஏற்கனவே பஞ்சா சொல்லுங்கன்னு. 2:30 நடக்கிறது சர்வீஸ், சண்டேல சண்டே ஸ்கூல் இருக்கிறது, சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்ல சாட்டர்டே பாசிக் ப்ரேயர் இருக்குது. போன் நம்பர் அட்ரஸையும் முருக்கா சொல்லுங்க. நீங்க இதுல இது கூடாக ஆசீர்வாதம் எங்கிருந்தாலும் பெற்றாலும் ஆவிக்குரிய மறுபடியும் சொல்ல ஆவிக்குரிய சபைக்கு போங்க, அவர் இவர்களோடு தொடர்பு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். வல்லமையா எழும்புங்க. கத்தர்காய் ஊழியம் செய்கிற அறுவடை நாட்கள்ல நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆமே நாமல் பஞ்சவர்க்க சொல்லுங்க, உங்க போன் நம்பர் சொல்லுங்க.
5: சர்ச் அட்ரஸ் 595 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 7, ஸ்காப்ரோ மிடில்ஃபீல்ட் ஃபின்ச் அமைந்திருக்கிறது. அந்த தொலைபேசி நம்பர் 4372210580 என்ற நம்பர் நீங்கள் எப்போ தொடர்பு கொள்ள முடியும். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: நன்றி. கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் ஸ்காப்ரோவர்கள் கண்டிப்பா உங்களுடைய சபைக்கு வருவார்கள், கண்டிப்பா வருவார்கள். கண் காணும். காரணம், உண்மையா உத்தமா ஊழியம் செய்யும் பொழுது கத்தர் கேட்பார். விசுவாசிகளுக்கு வந்து உங்களை சபையை நிரப்புவார். அது பிறகு எங்களை மறந்துடுறாங்கோ வாங்கோ, கத்தர் உங்களை ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே
4: ஆமே. கத்தர் நல்லவரை சந்திப்போம் வேண்டும். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்கோட வந்து தேங்க்யூ தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம்.
2: இதுவரை நேரம் செய்து கொடுத்த சிசை ஜஸ்டின் அவர்கள் ஸ்காப்ரோ அருமையான செய்தி. இது மறு ஒளிபரப்பிலே போகும்பொழுது அநேக கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கத்தர் சகோதரியே அந்த ஊழியர்கள் அபரிதமாக ஆசிரியப்பார்கள். ஆமே ஆமே. உண்மையில இன்றைய நாளில் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை உண்மையில ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்க கேட்க கேட்க கேட்க இதுதான் கொழுந்து விட்டு எரியுது. இலங்கையிலிருந்து ரெண்டு ஊழியர்கள் அடுத்தடுத்து வந்தார்கள் சகோதரி ஜஸ்டினா. இப்படிப்பட்டவர்கள வார்த்தையை கேட்கும் பொழுது உண்மையிலே கொழுந்து விட்டு எரியும் பொழுது நாங்கள் கொழுந்து விட்டு எரியும் பொழுது நாங்கள் ஆத்மார்த்த செய்ய சுகமா இருக்கும். இந்த வார்த்தையில கேட்க கேட்க எங்களுக்குள் பரிசுத்தம் வரும். ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் வந்து கொண்டே இருக்கும். வார்த்தையை கேட்டு கேட்டு அதை அபியாசப்படுத்தும். அதுதான் அதான் இந்த பிசாசுக்கு வார்த்தையை தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த பிசாசுக்கு வார்த்தையை அபியாசப்படுத்த தெரியாது. அதுதான் உண்டு, அபியாசப்படுத்த தெரியாது. நாங்கள் அந்த வார்த்தையை அபியாசப்படுத்தப்படுத்தப்படுத்த ஆவியானோட நன்றி சிஸ்டர். கத்திரங்களையும் குடும்பங்களையும் அபரிதமாக ஆசிரியப்பாங்க. ஆமே ஆமே. தொடர்ந்து நாங்கள் செய்தி பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா செய்தியை கேட்போம். விக்டர் போல் இந்தியாவிலிருந்து பாஸ்டர் செய்தி கொடுத்திருக்கிறார். அவர் அதிகாலே செய்து பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார். செய்தியை கேட்போமா? ஆமே. இதோ
6: அதான் தலைப்பு, செய்தியின் தலைப்பு. நமக்கு நிரந்தரமான முதலமைச்சர் அவர் பேர் இயேசு. கரங்கத்தடி கத்திரமா அல்லையா? நம்ம குடும்பத்துக்கு நிரந்தரமான முதலமைச்சர் இயேசு. நம்ம தனிப்பட்ட வாழ்வு

0: ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா, உங்களோட மைக் ஆஃபில் நிற்க ஐயா.
1: பொறுப்புகள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பொறுப்புகளும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னாலதான் எல்லாருமே ஆளுகை செய்கிறார்கள். எல்லாருமே ஆளுகை செய்கிற ஒரு காரியம் என்னாலதான் வழிநடத்தப்படுகிறார்கள், என்னாலதான் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவாக இருக்கிறார். அவர் பேரு இயேசு. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகத்துல. தமிழ்நாட்டுல மதுரையில கொடிமங்கலத்துல இயேசுநாதருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. ஏன், 2022 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கிறிஸ்தவனை விக்டர் சேவல கொடிமங்கலத்துக்கு ஏன் கடத்த கொண்டு வரணும்? ஏன், அதுக்கு முதல்ல எல்லாம் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. அவர் காலங்களையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன். அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. 2022 ஆண்டு அல்ல, 2002 ஆண்டு, 2002 வருஷம் கழிச்சு ஒரு ஊழியக்காரன் கொடிமங்கலத்துக்கு கொண்டு வரணும், இந்த பகுதி கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல ஒரு ஊழியக்காரன் கிடையாது. இன்னைக்கு சுத்தி வர சபைகள், விக்டர் சேவால் வந்த பிறகு சுத்தி வர சபை. காரணம் என்ன? அவர் சமயங்களை மாற்றுகிறவர், நேரங்களை மாற்றுகிறவர். அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். தேவன் கொடுக்கும் அதிகாரம் ரோமர் 13 திட்டுக் கொள்ளுங்க. ரோமர் 13 1 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 13:1 வாசிங்க, சத்தமா வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கடவான். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து ரோமர் 13:2-4 வசனங்கள். ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை அறிவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியர்களுக்கல்ல துர்க்கிரியர்களுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். 4, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆசிரியரா இருக்கட்டும், கிராம பிரசிடண்டா இருக்கட்டும், சேர்மனா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், ஒரு கலெக்டரா இருக்கட்டும், மருத்துவரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், கலெக்டர் கவர்னரா இருக்கட்டும், பிரதம மந்திரியா ஜனாதிபதியா இருக்கட்டும், அவங்க என்னத்துக்கான் எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நன்மை செய்வதற்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா நன்மை செய்யறதில்ல, பூரா சுருட்டி வளைச்சு தங்களுக்கு போட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்குத்தான் என்ன செய்யறாரு, அதுக்குத்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறாரு. ஏன், இயேசுநாதர் நிரந்தர முதலமைச்சரா இருக்கிறாரு. அப்ப ஒரு முதலமைச்சரை நிரந்தரமா வைக்கலாம்ல, ஏன் வைக்க மாட்டோம்ன்றாரு? வசனத்தின்படி வாழுகிறது இல்ல. 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்கோம். ஒருத்தன் சொல்றான், ஏன் 200 கோடியை விட்டு வந்திருக்கிற, 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு அறிஞர்களுக்கு வந்திருக்கான்றான். அதான உண்மை. நன்மை செய்யறதுக்குல்ல, தீமை செய்கிறதுக்கே இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்புகள் இருக்கிறது. அதுக்கு தான் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். 3, நீதியின் சிங்காசனமே நிலை நிற்கும்ன்றாரு. என்னது, எந்த சிங்காசனம் நிலை நிற்கும்? நீதியின் சிங்காசனம் நிலை நிற்கும். ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 16:12 வாசிங்க. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். முத வசனம் முத பகுதி வாசிங்க. ராஜாக்களுக்கு அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு. இன்றைய பாசியில சொல்லணும்னா அநியாயம் செய்கிற முதலமைச்சர்களுக்கு அருவறுப்பு அப்படின்றது. அப்ப நீதியின் சிங்காசனமே நிலை நிற்கும் அல்லையா? நீதிமான் நீதிமானா இருக்கணும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி, ஏன் அந்த யோசியப்பின் காலத்துல எத்தனையோ பெயர்கள் இருந்தாங்க, ஏன் யோசியப்ப மட்டும் முன்குடிச்சாரு? ஏன் தாவீது கூட பிறந்தவன் எத்தனையோ பேர் இருக்கான், ஏன் தாவீதை மட்டும் எடுத்தாரு? ஏன் பவுல மட்டும் எடுத்தாரு? ஏன் தானியலை சுத்தி எத்தனை பேர் இருந்தான் பாபிலோன்ல? ஏன் தானியலை மட்டும் எடுத்தாருன்னா, அவர் இயேசுவோட இருதயத்துக்கு ஏற்றவன் தான் நிலைநிறுத்த முடியும், நன்மை செய்ய முடியும், தான தர்மம் பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். அல்லையா? அதனாலதான் நீதியின் சிங்காசனம் உறுதிப்படும் சொல்லப்பட்டிருக்கு. நான்காவது காரியம், உலகத்திலேயே சிறந்த புத்தகம் கர்த்தருடைய வேத புத்தகம். கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை வாசித்தவன் ஒருவன் தோல்வி அடைந்ததாக சரித்திரம் கிடையாது. இந்த புத்தகத்தை வாசித்து கீழ்படிந்து அதன்படி நடக்கிறவன் தோல்வி அடைந்ததா சரித்திரம் கிடையாது. இந்த புத்தகம் வந்து பிழைப்பூட்டும். மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பிழைப்பு வேணுமா, பாதுகாப்பு வேணுமா, உயர்வு வேணுமா, ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா இந்த வசனத்தை என்ன செய்யணும், பிழைப்பு உண்டுன்னு நம்பணும். ரெண்டாவது என்ன நடக்குது, ரெண்டாவது வந்து என்ன நடக்குது, இரவும் பகலும் இதை வாசிக்கணும். இரவசமா இரவு போனோம். யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதற்கு மடிக்கி அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்வேன்னு சொல்லு. சங்கீதம் 1:2-3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்கால்களின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உதராத இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை வாய்க்கும், செய்வது எல்லாமே வாய்க்கும். எப்ப வாய்க்கும், கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கும் போது தியானிக்கும் போது தான் கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். அப்ப நாள் முழுவதும் தியானிக்கணும். ஒரு வசனம் வாசிங்க, 119:97, நாள் முழுவதும் தியானிக்கணுமா, நாள் முழுவதும் தியானிக்கணும், தினந்தோறும் இரவும் பகலும் வாசிக்கணும், ஆனா தியானிக்கிறது நாள் முழுவதும் தியானிக்கணும். வாசிங்க, உங்களுடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் தியானிக்கணுமா, வாசிக்கிறது வேற தியானம் வேற. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் அநேகருக்கு தோல்வி, வாசிக்கிறதுல கேட்கறதுல மட்டும் இருக்கான். பாஸ்டர் அப்படி செய்தி கொடுத்தாரு, இப்படி செய்தி கொடுத்தா, டிஸ்கஷன் பண்றதே இருக்கான், தியானிக்கிறது கிடையாது. வாசிக்கிறது, கேட்கறது, அதை குறை சொல்றது, நிறை சொல்றது, ஊழியக்காரன் நல்லா செய்தி கொடுத்தான்னு சொல்லி ஊழியக்காரனை புகழ்றது. இதனாலதான் கிறிஸ்தவத்துல தோல்வி. தியானிக்கிறது இல்ல, வசனத்தை தியானிக்கும் போதுதான் வெற்றி வரும். வசனத்தை வாசிக்கிறது பிசாசு வாசிப்பான், வசனத்தை சொல்றது பிசாசுன்னு சொல்லுவான். இயேசுவை பார்த்து என்ன சொன்னா, இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்டா. ரெண்டாவது, தாள குதியும் உன்னுடைய தூதர்கள் வந்து உன்னை தாங்குவாண்டு எழுதி இருக்குதுன்றான். அப்ப அவன் படிச்சிருக்கான் பைபிள். அப்ப பிசாசுக்கும் வசனம் தெரியும், பிசாசுக்கும் பைபிள் தெரியும், ஆனா தியானிக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், பிசாசு தியானிக்க மாட்டான். இப்ப வசனத்தை ஒருத்தனை சொல்லுங்க, வசனம் பேசுறது அவனுக்கு பிடிக்காது. அப்ப மார்க்கில் 4:4 சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை கேட்ட உடனே பிசாசு வந்துட்டு இருக்கு. ஏன், ஜெபம் பண்ணும் போது அவன் வர வேண்டியதானே, உபவாசிக்கும் போது அவன் வர வேண்டியதானே, உபவாசத்தை முடிச்ச பிறகுதான் வாரான். ஏன்னா உபவாசம் இருக்கையில பைபிள் படிப்போம், தியானம் பண்ணுவோம், விசுவாசம் அறிக்கை பண்ணுவோம், வரமாட்டான். ஆனா உட்காந்து குத்தத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான், மலையில உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான், முடிஞ்ச பிறகுதான் வரான், பிரியா இருக்கும் போது வரான். அப்ப வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவன் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போட்டான் அப்படின்ட்டு. அப்ப பைபிள் வாசிக்கிறது வேற, தியானிக்கிற வேற. பைபிள் வாசிக்கிறவர்கள் தோத்து போவார்கள், பைபிளை தியானிக்கிறவர்கள் வெற்றி வருவார்கள். பைபிளை வாசிப்பது எதற்கு, அப்ப வாசிக்க வேண்டியதுல வாசிக்கணும். பைபிளை வாசிச்சாதான் நன்மை தீமையை அறிய முடியும், பாவத்தையும் சாபத்தையும் அறிய முடியும், சாத்தானையும் தேவனையும் அறிந்து கொள்ள முடியும். நல்ல நண்பர்களையும் கெட்ட நண்பர்களையும் அறிந்து கொள்ள முடியும். சாபத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வாசிக்கிறது எதுக்காக? அறிந்து கொள்வதற்காக. அறிந்து கொண்டதோட இருந்தோம்னு சொன்னா தோத்து போவோம். அறிந்து கொண்டதை செயல்படுத்துவது தியானம். அப்ப நாள் முழுவதும் அது என் தியானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது நடுவில் என்ன வரும்? தியானம் என்று சொன்னால் என்ன? வாசித்த சத்தியங்களை தியானிக்கணும். இப்ப சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குடையான் இருக்கு. அதை எப்படி நம்ம தியானிக்கிறது? அதை வாசித்து சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு குறைவு வராது, ஒரு நன்மையும் குறைவு வராது. அதை எனக்குண்டு எழுதணும், எனக்குண்டு அறிக்கையை பண்ணணும். இதுதான் தியானம். நாள் முழுதும் வண்டி ஓட்டி இருந்தாலும், படுத்திருந்தாலும், சாப்பிட்டிருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும் கதை பேசக்கூடாது. அத சங்கீத 1:1 பாவிகளுடைய வழியில நில்லாமல் பரியாசக்காரர்கள் உட்கார முடத்துல உட்காராம என்ன செய்தேன்? கர்த்துடையவத்தை இரவும் பகல் வாசி தியானின்றது. அப்ப அவனோட சேர்ந்து கதை பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது, துவண்டு போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்ப நாள் முழுவதும் என்ன பேசணும்? கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மை குறையப்படாது, கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மை குறையாது. இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள். இயேசாயா 53:5-1 Peter 2:24 இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள் அப்படின்னு அல்லையா? எப்ப குணமானீங்க? விசாரி சொல்லுவான், குணமானீர்வீங்க பிரதர் அப்படின்வான். குணம் ஆயிட்டு 2000 ஆண்டுக்கு முதல் இயேசு எப்ப சிலுவையில ஏறினாரோ அப்பயே நான் சுகம் ஆயிட்டேன். கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. இனிமேல் சுகம் ஆக போறது கிடையாது, ஏற்கனவே சுகம் ஆகியிருக்கிறேன். இந்த சளி காய்ச்சல் ஜலதோஷம், இந்த நெஞ்சு வலி, இந்த கை வலி, இந்த கண் வலி வந்திருக்கு, அது போயிடும். அல்லேலூயா. அது எனக்கு நிரந்தரம் கிடையாது. அதான் சுகம் மானீர்கள், குணமாக்கப்பட்டேன். அப்ப இயேசுவின் தழும்புனால் குணமானீர்கள். காலையில எந்திரிச்சதுமே என்ன, உடம்பெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, இன்னைக்கு எப்படி போக போறேன்னு தெரியல. அப்படி எந்திரிக்க கூடாது. எந்திரிக்கும் போதே இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிருக்கிறேன். 10 தடவை சொல்லுங்க காலையில, 2 கையும் உயர்த்திட்டு சரீரத்திற்கிற பலவீனம் பூரா ஓடி போகும். எந்திரிக்கும் போதே அவனை மகிமைப்படுத்திட்டு எந்திரிக்க கூடாது. ஒரே வலியா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே சளியா இருக்கு. காலையிலே அவனை துதிக்கிறது இப்படி, அது துதிக்கிறது காலையில எப்படி துதிக்கிறதோட எந்திரிக்கணும். இயேசுவின் தழும்புகளினால் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி நாள் முழுவதும் தியானிக்கணும். நாள் முழுதும் எப்படிதான் நாள் முழுவதும் தியானிக்கிறது? எப்படி? இப்படித்தான் தியானிக்கணும். வண்டியில போகையில, உட்காந்துருக்கையில, நடக்கையில, படுத்திருக்கையில. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தமது மகிமையை நெச்சுறுத்தும்படி உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையான மொழிவே இருக்குன்னா என் தேவன் தமது மகிமையை நெச்சுறுத்தும்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவாராம். மகிமையினட செத்த பிறகு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியில வாழும் போதெல்லாம் ஓட்டாண்டியா, தரித்திரனா, பலவீனா, வியாதினா? இந்த பூமியில வாழும் போதே கிறிஸ்தவ நல்லா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், நல்ல வீடு வாசல கட்டி குடியிருக்கணும், நல்ல செழிப்பா இருக்கணும், திரள் கூட்டங்களை ஆதாயப்படுத்தணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கு ஆயத்தப்படுத்துவார், இதுக்கு ஆயத்தப்படுத்துவார். சரியா? அப்ப இதெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன நடக்கும்? இயேசுதான் நமக்கு நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு அவரை நம்பும் போது, அவரை பின்பற்றும் போது, அவருடைய வார்த்தையை இரவும் போல வாசிக்கும் போது, இரவும் போகணும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன நடக்கும்? முதல்லன்னா துன்பம் வரும். என்னது துன்பமே முதல்ல அப்படியே மூட்டை மூட்டையா பணம் வராது, முதல்ல ஆத்துமாக்கள் கூட்டம் கூட்டமா ஓடியாராது. முதல்ல வர்றது துன்பம், 2வது வர்றது பரியாசம், 3வது வருது நையாண்டி, 4வது வருது கேலி கிண்டல், 5வது பசி, பட்டினி, பரியாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், மரணங்கள் எல்லாமே வரும். ஏன் இதை அனுமதிக்கிறாரு? தெரிந்து கொண்டவர்களை பக்குவப்படுத்துகிறார். அல்ல இல்லையா? அது தமக்கு ஊழியம் செய்யும்படி ஒரு ஊழியனை, ஒரு ஊழியக்காரிய கர்த்தர் தெரிந்து கொண்டால் உடனே கூட்டம் வராது, உடனே ஆத்மாக்கள் வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொண்டாதான் வெற்றி. அல்ல இல்லையா? இப்ப கொடிமங்கலத்துல கொடிமங்கலத்துல இப்ப திடீர்னு ஒரு 100 பேர் ஞான சின்ன நடத்த என்ன ஆகும்? என்னைய கொண்டு வருவாங்க. முதல்ல ஊழியக்காரன கொண்டு கொள்றதுக்கு வகை தேடு, கொல்ல முடியாது, வகை தேடுவாங்க. பவுல வகை தேடினது மாதிரி சீசர்கள் கூடையில வச்சு ஒழிச்சு அனுப்புனாங்க. இப்ப திடீர்னு 100 பேர் ஞான சின்ன எடுக்க போறாங்க. அது எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியாது. இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வசனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இந்த வசனம் சும்மா விடும்னு நினைக்கிறீங்களா? சும்மாவை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம், சுத்தி வர கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நயாட்டி பண்ணலாம், நாளைக்கு இங்க வந்து வகுத்தவருக்கு இருந்து அழுதுச்சு இங்கதான் உட்காந்துருப்பான். என் பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லைன்னு இங்கதான் சபைக்குள்ளதான் உட்காந்துருப்பான் நாளைக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் குறி வச்சுக்கிட்டே இருப்பாரு, அதுக்கு விதைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப நீங்க வந்து ராஜபாளையம் மௌலிங்கிற இடம் திருப்பத்தூர்ல, ராஜபாளையத்துல இன்னைக்கு அவன் வரல, பரியாசம் பண்றான். திடீர்னு அந்த இடத்துல 1000 பேர் கொடுத்தா உங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா? நடத்த முடியுமா? நடத்தமா? அதுக்கான அறிவு வேணும், அதற்கான ஞானம் வேணும், அதற்கான ஆயத்தம் வேணும், அதற்கான பிரசங்கம் பண்ணணும். 1000 10 பேருக்கு பிரசங்கம் பண்றது ஈஸி. சங்கீத 23 எடுத்து வாசிட்டு போயிடலாம். கர்த்தர் என் மேய்ப்பனா. 1000 பேர் உட்காந்துருந்தான்னா 1000 பேர் உங்க சபையில, இப்ப உங்க ராஜபாளையத்துல சபையை மாற்றி நீங்க திருப்பத்தூருக்கு டவுனுக்குள்ள போக போறீங்க, 1000 பேர் இருக்கானா, 10 பேர் வக்கீல் இருப்பான், 2 நீதிபதி இருப்பான், 10 தாசில்தார் இருப்பான், 50 போலீஸ்.

வருவான், பஞ்ச பரதேசி வருவான், இத்த அதிகாரிகள் பூரா ஒரு சபைக்குள்ள இருப்போம் 1000 பேர் தான். அல்ல இல்லையா? அப்ப அந்த 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணணுமே, ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். அல்ல இல்லையா? இப்ப நான் படிச்ச வரலாறுகளை வச்சு பேசிட்டு இருக்கேன். பால்யாங்கி சூழ்ல இருந்து மிஷினரிகள்ல இருந்து இதெல்லாம் படிச்சதுனாலதான் இன்னைக்கு அவ்வளவு தைரியமா நிக்கிறேன். அப்ப நம்மளை பக்குவப்படுத்துறாரு ஆண்டவர். 10 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும், 50 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும், 100 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும். ஆனா அந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். நான் 1000 சபை கொண்ட சபையை கட்டுவேன், 1000 பேர் எனக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி 10 பேருக்கு இப்ப ஆராதனை நடத்தும் போது இங்க ஒரு 2000 பேர் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஏன் கண்ணுக்கு தெரியுது? அதான் சபை. இந்த 10 பேர் சபை கிடையாது. இப்ப ஆராதனை நடத்தும் போது நான் கண்ண முடிய ஆராதிக்கிறேன், ஆனா ஏன் கண்ணுக்கு என்ன தெரியுது? 2000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, ஆராதனை நடக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த விஷன் நமக்கு இருக்கணும், அந்த தரிசனம் நமக்கு இருக்கணும், அந்த நோக்கம் இருக்கணும். அந்த நேரத்துல மனைவியோ பிள்ளைகளோ உறவினர்களோ சொந்தக்காரங்களோ விசுவாசிகளோ என்ன பேசினாலும் அதை கண்டுகிடக்கூடாது. ஏன் பக்குவப்படுத்துறாரு அப்படின்னு சொல்ல 10 பேரை வச்சு ஏன் பக்குவப்படுத்தா? 100 பேர் வரும்போது 50 பேர் உண்மையா இருப்பான். அந்த 50 பேருக்குள்ள 3 கமிட்டி இருக்கும், விசுவாசிகளுக்குள்ளே 3 கமிட்டி வச்சிருப்பாங்க. 10 பேர் பரியாசம் பண்ணுவான், 10 பேர் எப்படியா இந்த ஊழியக்கான கவுத்துறதுன்ட்டு இருப்பான். ஆனா விசுவாசிதான், 500 ரூபா கொடுப்பான். சிறுவர் ஊழியத்தை பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுப்பான், 100 ரூபா கொடுப்பான், அரிசி கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். ஆனா இவனை எப்படியா கவுத்துறதுன்னு ஒரு 10 பேர் இருப்பான் ஜபிக்கல. 10 பேர் தான் நமக்கு உண்மையா சாதகமா இருப்பான். 90 பேர் எப்படி இருப்பான்? அப்ப இந்த 90 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும்? அப்ப 1000 பேர் எத்தனை பேர் இருப்பான்? இப்ப 12 பேர்லயே ஒரு யூதாஸ் பணப்பையாண்டிருக்கலாம். 40 வருஷம் அரண்மனையில வைக்கிறாரு. ஏன் வைக்கிறாரு? செல்வ செழிப்புண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். வசதிண்டா என்ன, அலங்காரம்டா என்ன, ஆடம்பரம்டா என்ன, பழி வாங்குறதுண்டா என்ன, ராஜ்யம்டா என்ன? பார்வனுடைய ராஜ்யத்தை அவன் பார்த்துருப்பேன். 40 வருஷம், 40 வருஷம் கழிச்சு எங்க கொண்டு வராரு? டக்குன ஊழியத்தை கொண்டு வரலாம்ல, எங்க கொண்டு வராரு? இவனவெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு இப்பதாம நல்லா ஆடு மச்சா நல்லா இருக்குங்குவான். இப்ப எங்க கொண்டு வராரு? அரண்மனையில இருந்தவன் ஆடு மேய்க்கிறத கொண்டு வராரு. ஏன் ஆடு மேய்க்க கொண்டு வராரு? 10 ஆடு மேய்ச்சி பாரு, உன்னால மேய்க்க முடியாது. இங்கிட்டு ஒண்ணு போ, இங்கிட்டு ஒண்ணு போக, அங்கிட்டு ஒண்ணு போ, இங்கிட்டு ஒண்ணு போ, ஒரு வெள்ளாமையில ஒண்ணு இறங்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. 100 ஆடு மேய்ச்சி பாரு, 100 ஆடு மேய்ச்சி பாரு. 500 ஆடு மேய்க்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? மோசை 500 ஆடு மேய்ச்சான். பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாரு, தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறாரு, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. 500 ஆடுகளை எப்படி மைண்ட் பண்ணணும், எப்படி வழி நடத்தணும். ஆடு மேய்க்கிறது சும்மா இல்ல, ஆடை கொண்டு போய் மேய்க்கணும், உள்ளுள்ள இருக்க இடத்த கொண்டு போய் விடணும், தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடணும், திரும்ப கொண்டு வந்து சாணத்தெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணணும், துர்நாற்றம் அதுக்குள்ள ஆட்டை அடைக்கணும். ஒரு கயிறுகள் கட்டிருக்கும், தலகாணிக்கு தலகாணி இருக்கும், ஒரு கம்பளி இருக்கும், மடிச்சு வச்சு கட்டில உக்காந்துருப்பான். ஆடுகள்லாம் படுத்திருக்கும், படுத்துட்டு இப்படி தலையை தூக்கி பார்க்கும். அவன் கட்டில உட்காந்துருந்தாத்தான் ஆடு நிம்மதியை தூங்கும், ஏன்னா மேய்ப்பது இருக்கானோ. அதுதான் சொல்றாரு, தாவீது கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு. ரெண்டாவது, சில ஆடுகள் வந்து நிறைய ஆடுகள் தூங்கும், சில ஆடுகள் வந்து தூங்காது, சும்மா எந்திரிக்க அங்கிட்டு முட்டை இங்கிட்டு பரல பார்க்கும். என்ன தெரியுமா? அது பூரா அந்த வண்டுகள் இருக்கும், பேன் வண்டு, அது பூரா உடம்புல ஓட்ட ஓட்ட உள்ள இருக்கும். அதை மறுநாள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? கத்தரிக்கோளை வச்சு முடிய வெட்டி மைப்பை வெட்டி அதை 10 கோளை வச்சு அந்த பேன் எறும்புகளை பூரா புடிஞ்சு விட்டு நல்ல சோப்பு பவுடர்களை போட்டு குளிப்பாட்டி விடுவான். மறுநாள் நிம்மதியா தூங்கும். மைப்பண்டா சும்மா இல்லை. இப்படியெல்லாம் விசுவாசிகளை குறை பேசுறவன், நையாடி பண்றவன், பரியாசம் பண்றவனுடைய குரடை வச்சு அவனை புடுங்க தெரியணும். ஊழியக்காரனுக்கு வசனத்தினால புடுங்கணும். அப்படி பக்குவப்படுத்துறதுக்கு தான் ஆத்மாக்கள் 10 பேர் வருவாங்க, சில வருஷங்கள் 50 பேர் வருவாங்க, டக்குன்னு வரும் 100 பேர். சுவிசேஷமும் இந்த காலத்துல அறிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிச்சிடும். 30 கிராமத்தை தேர்ந்தெடுத்து சுவிசேஷத்தை அறிவிச்சு விட்டு பேசாம படுக்க, பைபிள் படிக்க, ஜெபம் பண்ண, துதிக்க, தோத்தரிக்க, ஜெபம் பண்ண, நிம்மதியா படுத்து உறங்கணும். ஊழியக்காரன் விதைச்சாச்சுல, அவனை போய் சும்மா வா வா வாண்டு கூப்பிட்டே இருக்க கூடாது. அப்ப நம்மளை வச்சுட்டே ஒரு குழப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நயாண்டி பண்ணுவான். இப்ப விவசாயி விதைக்கிறான்,
தினமா போய் உக்காந்துருக்கான், எப்ப அந்த நெல்லு வளையும்.

அப்ப இந்த நெல் விளையும் அப்படின்னு பகவான் விதைச்சி விட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். மழைக்காக ஜோம் பண்றான், தண்ணிக்காக ஜோம் பண்றான், உரத்துக்காக ஜோம் பண்றான். இதுதான் ஊழியக்காரன் செய்யணும். விதைச்சி விட்டு நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். விதைச்சிருக்கோம், கர்த்தர் விளைய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விதைச்சி விட்டு அவனை போய் சும்மா கஞ்சி வாவான்னு கெஞ்ச கூடாது. வருவேன், என்னைக்கு வருவான், பழுத்த வள்ளி வரும், ஓடி அறிவான், குட்டம் குட்டமா வருவான். நீ சபைய பெருசா கட்டுறதுக்கு ஆயத்தமாக அல்லையா? ஆமா, நீ அதை விட்டு ஆள் இல்லாம 1000 பேர் தரல எப்படி தருவாரு? சபை பெருசா இருக்கணும், 1000 பேர் வந்து அவனுக்கு ஆராதிக்க இடம் வேணும், கார் நிறுத்தறதுக்கு இடம் வேணும், கார் பார்க்கிங் வேணும். முதல் அதை ஆயத்தப்படுத்து, அதான் விசுவாசம். முதல்ல 1 ஏக்கர் நிலம் வாங்கறதுக்கு ஆயத்தப்படுத்து. சனங்களை பத்தி கவலைப்படாத, விளைஞ்சு கிடக்குன்றாரு. உன் கண்களை ஏற எடுத்து பாரு, விளைஞ்சு கிடக்கு. உன் ஆயத்தமான வேலை என்ன? ஜபம், உபவாசம், பெரிய இடம் வாங்கணும், பெரிய சபையை கட்டணும். திடீர்னு 1000 பேர் வந்துட்டா உக்க எங்க உக்க இடம் இல்ல, அந்த சபைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க அல்ல இல்லையா? ஆயத்தம் இல்லாத ஜபைக்கு ஊழியக்காரனுக்கு ஆத்மாக்களை தரமாட்டார் அல்ல இல்லையா? 10, 50, 20 திடீர்னு ஆயிரும் அல்ல இல்லையா? வெள்ளம் ஒரு காத்து அடிக்கும், காடைகள் மாதிரி வரும், அப்ப ரெடியா இருக்கணும். பாலியான் அப்படித்தான் இருந்தாரு. முதல் சபையை கட்டினாராம், சபையை கட்டி போட்டாரு. இந்த பெரியாறுல ஒரு சபை இருக்குல்ல, காதல் சோடி, லவ் சோடி, எல்லா சோடி போய் குறப்பொழுது உட்காந்துருப்பாங்க. ஒரு சபை இருக்கல ருத்ரன் சபை, அந்த மாதிரி எப்பயுமே திறந்து போட்டாரு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கட்டி, இவர் கட்டி விட்டு எவனுமே இருக்க மாட்டான்னு சத்தமா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாராம். அந்த ஆள் என்னமோ பேசுறியான்னு சொல்லி, இந்த பசிக்கு போறவன், வெயில்ல நிக்கிறவன், ரோட்ல நிக்கிறவெல்லாம் பசு வந்தட்டிக்கு உட்காந்துருப்பாங்களாம், அந்த சபைக்குள்ள போய் உட்காந்துருப்பாங்களாம். திடீர்னு வசனத்தை கேட்டு கேட்டு பூரா ரசிக்கப்பட்டாங்களாம். கரங்களை கட்டி கத்துறமே, இப்படித்தான் பாலியாங்கி சபை வளர்ந்தது அல்ல இல்லையா? ஆயத்தம் இருக்கணும், நமக்கு ஆயத்தம் இருக்கணும். இன்னைக்கு வந்து அவன் வரல, இவை வரலன்னு பிசாசு நம்மளை அழிப்பதற்கு என்ன சோர்வை கொடுப்பான். ஆத்மாக்க வரல, அவன் வரல, இவன் வந்தவன் திரும்ப போயிட்டான், வரமாட்டோம்ன்றான். இப்படி இப்படி நம்ம சோர்ந்து போய் செதிக்காம, பைபிள் படிக்காம, துதிக்காம, ஆராதிக்காம, உபவாசிக்காம, ஆயத்தம் இல்லாம இருக்கக்கூடாது அல்ல இல்லையா? அதனால வந்து நம்ம எப்பொழுதுமே ரெடியா இருக்கணும். 1000 பேர் வரப்போறாங்க, அவங்க 1000 பேருக்கு ஆராதிக்கிறதுக்கு உன்னை ஆயத்தமாயிட்டே இருக்கணும் நம்ம அல்ல இல்லையா? நிச்சயமா சொல்றேன், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் உயர்த்தாம ஒரு நாள் விடவே மாட்டார் அல்ல இல்லையா? இந்த செய்தியை கேட்க நீங்களும் சரி, ஆடியம் மூலமாக உலகம் முழுவதும் செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தப்படுங்க. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? எழுந்திருந்து ஜெபிப்போம். நிரந்தரமான முதல்வர் இயேசு, நிரந்தரமாய் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் இயேசு, நிரந்தரமாய் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் இயேசு, நிரந்தரமான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை செழிப்பை கொடுக்கிறவர் இயேசு. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். முதல் நம்ம ஆயத்தப்படுத்தணும். 10 பேர் வர்றாங்க, நாளைக்கு 50 பேர் வந்துட்டா என்ன செய்யுது? ஆயத்தம் இருக்கணும். 100 பேர் வந்தா என்ன செய்யுது? ஆயத்தம் இருக்கணும். 1000 பேர் இருந்தா, 1000 பேர் வந்தா அப்படி அரை மணி நேரம் மட்டும் ஆராதிக்க முடியாது, ஆராதனையே 1.5 மணி நேரம் ஓடும் அல்ல இல்லையா? பாலியாங்கி சர்ச்சில் காலை 5 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணிக்கு ஆராதனை முடியுமா? எப்படி இருக்கும் ஆராதனை? டீமு 3 டீமு 4 டீமு மாறி மாறி வந்துகிட்டே இருப்பான், ஜனங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு மகிமை இருக்கணும், அப்படி ஒரு ஆயத்தம் இருக்கணும், அதுக்கு ரெடியா இருக்கணும். 1000 பேர் வந்தா 1.5 மணி நேரம் ஆராதனை அல்ல இல்லையா? 1.5 மணி நேரம் அறிவிப்பு காணிக்க பகுதிய, செய்தி 1 மணி நேரம், இப்படி இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இதுக்கு பிளான் பண்ணணும், இதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அதுதான் ஊழியம். சும்மா ஏதோ 10 பேரை வச்சுட்டு கொட்டடிச்சுட்டு போறதுக்கு வந்திருக்கோம். நல்லா வேலைக்கு போனா டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், டெய்லி 2000 ரூபாய் சம்பாதிக்கும். ஏன் அப்படி பொறுமையா உட்காந்துருக்கோம்? அவர் அழைப்புக்கு உட்காந்துருக்குறோம் அல்ல இல்லையா? அவருக்காக உட்காந்துருக்குறோம். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காம விடவே விட மாட்டார். எபிரேயர் 6:14 என்ன சொல்றாரு? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை வார்த்தை மாறாது அல்ல இல்லையா? நான் சொல்ற இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, ஆனா சமாதானத்தோடு நீங்க சமாதானமா ஒருவர் பாரத்தை ஒருவர் பகிர்ந்து கொண்டு, ஒருவருக்காக ஒருவர் மன்னித்து, ஒருவருக்காக ஒருவர் செபித்து ஆயத்தமா இருந்தால் நாமும் வாழலாம், நம்ம சந்ததிகளையும் வாழலாம், உலகத்தையும் வாழ வைக்கலாம். அதற்காகத்தான் இயேசு உங்களை என்னையா அறிந்து கொண்டிருக்கிறார் அல்ல இல்லையா?

0: நல்ல தகப்பனே, நித்திய ராஜாவே, நிரந்தரமா எங்களை ஆளுகிறவரே, ஆண்டவரே, சபை கூடிவருதலை ஆசீர்வதித்து வந்திருக்க சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், குடும்பத்தர்களுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஊழியர் குடும்பத்துக்காக நன்றி. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். 1000 மடங்கான ஆசீர்வாதத்துக்கு நிறங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர், தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். எல்லா பிசாசின் கிரியைகளை, சோர்வுகளை, பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவிகளை, சரித்திரத்தை கொண்டு வர ஆவிகளை இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். சாதிகளை சுதந்திரமாக பூமி நிலையை சொந்தமாக கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சகல புரஸ்தாபத்தை பார்க்கலாம், நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, இந்த விலையேறப்பட்ட சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்து கொடுத்த ஆயத்தமாக இருக்கிற கர்த்தரின் பந்திக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீர் அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தகப்பனே மக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையில எங்களை தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக் கொள்ளுங்க. இயேசுவ நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் விக்டர் பால், இந்தியா. இன்றைய நாளே உண்மையிலே ஆசீர்வாத நாள். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக நான் ஜெபம் இரவு பால ஜெபம் பண்ண கத்தாவே, தடைகள் வராதபடி இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தரும் என்று ஜெபம். அது மட்டுமல்ல, ரெண்டு காரியங்களுக்கும் சொல்ல வேண்டும். நான் இந்த வேதாம சங்கீதம் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு உந்துதல் வந்து இதை கிரேசிட்ட கொடுக்க சொல்லு. என்னடா கிரேசிட்ட கொடுக்க சொல்ல, கிரேஸ் டெலிஃபோன் நம்பர் இல்லை, நம்பர் எடுத்து நான் கிரேஸுக்கு சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் துதி ஆராதனை செய்த பிறகு சங்கீதம் வாசித்து அபியாசப்படுத்துங்கன்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னவன், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னான். ஏன்னா ஷொக்டாக போகிறேன். காரணம், இல்லை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அன்றைக்கி தாழ்ந்து இருக்கேன், அதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அது உண்டு. அப்போ சந்தோஷம், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் போகிறேன், மிக மிக சந்தோஷப்பட்டான். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜெர்மனில் இருந்த சகோதரி அகலியா என்ற சகோதரி ஸ்டுப்கா, இன்னோட ஒரு மணி தேரம் கழிச்சா, 9 காலம் ஒரு மணி தேரம் அந்த அகலியா அந்த சிஸ்டர் கழிச்சா சரித்திரம் இல்லைன்னு சொன்னால், அவர் தான் ப்ரேயர் குரூப் இருக்குன்றெல்லாம் சொன்னான். நான் சொன்னேன், நீங்கள் வாங்கோ எங்களோட ப்ரேயர் குரூப்பில் செய்யுங்கன்ட்டு நான் நேற்று அந்த இதெல்லாம் கொடுத்தேன், இந்த லிங்க் எல்லாம் கொடுத்தேன். அவன் வாங்கி தான் வரேன்னு சொன்னான். அவன் வெள்ளிக்கிழமை தான் லீவ், அவர் ஸ்குட்கார்டில் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற சகோதரி, ஹஸ்பண்ட் இறந்து விட்டார், 3 பிள்ளைகள். தான் ஒரு ஜெபக்குழு வச்சுருக்கா, ஜெபக்குழு உலகமங்கும் போகணும் ஜெபிக்கணும்னு ஆசையாக, என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாவா. வாங்கி வாங்குவோம், நாங்களும் வாரம் ஜெபக்குழு வாரம் ஜெபிக்கிறோம், இங்கே சங்கமாக வாழைக்கு வாங்குவோன்னு சந்தோஷம் அவருக்கு. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக போச்சு, சொன்ன அவள் நின மனதில் உள்ளதை சொன்னிருக்க எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஆண்டது இப்படி இந்த சங்கம வானொலியில் அநேக தெய்வ ஊழியர்களை கொண்டு வந்து கொடுக்காது. காரணம் உங்களோட ஜெபம், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நாங்கள் உண்மையாக உத்தியமாக ஊழியம் செய்வது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியாக அதாவது வந்து அது என்னென்னு சொன்னால் என்னென்னு சொல்ல முடியாது. ஆண்டோர் இயேசு வழி, ஆண்டோர் இந்த சங்கமானே ஆண்டோர் வழி நடத்துகிறார். நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம், உண்மையாக ஊழியம் செய்கிறோம், சாட்சியம் சொல்கிறோம், தாழ்ந்த கொடுக்குறோம். எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் முடிவு செய்தோடு போவான். இன்றைய நாளே வார்த்தையை கொடுத்த பிள்ளைகள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொடுத்த பிள்ளைகள், செய்தி கொடுத்த பாஸ்டர் சுகிருதா, பாஸ்டர் சுதாகரன், சுஷேகி ஜெஸ்டின், பாஸ்டர் விக்டர் பால், ஜெய்பா, அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகள் வெளிச்சத்தை இன்றைக்கு ஆசீர்வதித்து தெரிஞ்சு சுவாமி, தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த ஒரு தடைகள் வராதபடி நீ வழி நடத்தினே அந்த கிருபைக்கா நன்றி. இந்த நடந்த செய்திகள் எல்லாம் மறு உழைப்பில் போகும்படுச்சு அநேகர் கேட்டு நீ உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள கிருப செய்ய மாட்டவரை. ஐயா பாஸ்டர் சுதாகரன் சொன்ன சாட்சி, இந்த கிளிநொச்சியிலே அவருடைய வாழ்க்கையில் சொன்ன சாட்சியை கேட்ட மக்கள் மனம் திரும்பி நீ உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீ கிருப செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஒவ்வொருடைய ஊழியக்காரையை மாற்றுவதும் சபைகளை பிணப்படுத்தும் கிளச்சபைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கும். இன்றைய நாளிலே வார்த்தைகள் வெளிச்சத்துக்கு தந்த சங்கம வாழ்வில் நிறுக்கிறோம். வீட்டாவையும் இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகள் ரஜினி அலங்காரமானி டோலி அவர்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பதாக. ஆமே நாமே. என் ஆத்மாவே சொல்லுவோமா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். டோலி மைக்க, ரஜினி மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் சொல்லுவோம்.
2: என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
3: Recording stopped.
1: Sister Rita?
4: Praise the Lord, praise the Lord, praise the Lord, ஐயா.
1: Praise the Lord. தொடருங்கள்.
4: Amen.
5: அன்று ஏசாயாவின் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது சேராவின் தூதர்கள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது தூங்குகிற காலம் அல்ல. எழுந்து நின்று போரடித்து சத்துருடைய கோட்டைகளை அழிக்கிற காலம் இது. எழுப்புவோம், தேசத்தை கலக்குவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட்

I am 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

மிகப்பெரிய பாக்கியம் நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை பாடலாய் பாட வருகிறார்கள் நம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஹேமாஜான் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கொலோசையர் 1:28.

0: இந்த சிடிக்காக பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளில ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்கின்ற இந்த ஒளிப்பேழைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த பாடல்களை ஏற்றி ராகம் அமைத்த எங்கள் அன்பு சகோதரர் பால் மதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இதில் பாடிய அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செழிப்புகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களில் காணப்படுகிற பலவீனங்கள், வியாதிகள், சாபங்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினை எடுத்து போட்டு அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆளுகை செய்யும், இரத்தத்திலே மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

Let's pray that the anointing of the Holy Spirit, let it have to come and fill everybody. Oh my dear, this is the day that God has given to you to worship Him. Let the anointing of the Holy Spirit, just it have to come and cover all this area. And you have to be a blessable people. God says, whomever gather together in my name, I will be there to come and bless them. This is the day that God has given to you. Hello, you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று உங்களை நோக்கி வந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று அவரை நாம் துதிப்போமா? நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என கருமையானவர்களே, இந்த துதி ஆராதனையின் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பதுதான். இப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அநேக பாவங்களை செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நின்ற போதும் இயேசு தன்னுடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 7 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறிய அடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆ ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேரற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவது என்றார். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான், யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும். ஏசாயா 11 அதிகாரம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோண்டி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கந்துக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புத்தியிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாவரஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் புறத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். எப்ராயீமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்ராயீமை துன்பப்படுத்தான். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலுமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில்
1: 2 தெசலோனிக்கேயர் மூன்றாம் அதிகாரம். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே? கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்திலே இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதியோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவனை வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம். இப்படியே எழுதுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

ஆமீன் ஆமீன். இன்று 20ஆம் தேதி, 5ஆம் மாதம் 20ஆம் தேதி, மே மாதம் 20ஆம் தேதி, வைகாசி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:29. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்திலும்

0: அதற்காக தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைவார்கள். அவர்களில் ஆயத்தமாவோம். இந்த நாளுக்கான வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ. சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மாற்கு 5:34 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். காலவேளையிலும் இந்த நாளுக்கான பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்துக்கான அதிகாரங்கள் யோசுவா 5:6, ஏசாயா 10, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 தெசலோனிக்கேயர் 1:2 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்நாளிலும் சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து, மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் இணைந்திருக்கிறார் நோர்வே தேசத்திலிருந்து. இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார் கொழும்பு இலங்கையிலிருந்து. இந்த வேளையிலும் எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி ஜானத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணையவில்லை.
1: அழைப்பு கொடுப்போமா? அவருடைய தொலைபேசியில்
0: பிரச்சனை தெரியவில்லை, இணையவில்லை. காத்து கொண்டிருக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்த கத்திரதாமை செய்வாராக. கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். வேளையிலும் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்போம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன். நாளிலும் நாளைய நாளுக்கான பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்களை பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நகோமி லோகன் அவர்கள் இணையவில்லை, அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவருடைய தொலைபேசியா அவருடைய பகுதியிலே பிரச்சனை தெரியவில்லை. சௌரி ஜானட், சௌரி
2: ஜானட்,
0: நீங்கள் தொடருங்களம்மா, அவர் காணவில்லை. நீங்கள்
2: ஆரம்பியுங்கள். ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தாரும். ஆண்டவரே, உங்களுடைய மங்களை நடத்தட்டும். எங்களுடைய ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்த துதியின் நேரத்தை நாங்கள் துதி கூடாக நடத்துவோம். கர்த்தர்தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம், மகிமை அடையும் இயேசு ராஜனே என்ற அந்த பாடலை நாங்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். மகிமை அடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீப்பெரே, உன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் மும்மரசு வருக வருக. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீப்பெரே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் மும்மரசு வருக வருக. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல நேசரே, உலகமெல்லாம் படைய உன் ஜீவன் தந்திரையா, இந்த உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்திரையா. மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேப்பெரி, ஓ மகிமையடையும் இயேசு ராஜனே, மாறாத நல்ல மேப்பெரி, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் மும்மரசு வருக வருக.

மகிமையடையின் ஜேசுராஜனே, மாறாத நல்லமே பெரே. ஓ மகிமையடையின் ஜேசுராஜனே, மாறாத நல்லமே பெரே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக வருக.

எங்கள் சாபம் எல்லாம் போக்கிடவே, முள்மூடி தாங்கி நீரே, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. ஓ மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் அரசு வருக வருக, மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. நாங்க இந்த வேளையில நாங்க கர்த்தருக்கு துதி செலுத்துவோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்விலே அவரை துதிக்கும் போது அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அவருக்கு துதிப்பது அவருக்கு பிரியமாய் இருக்கிற காரியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் துதிப்போம். ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, உம்முடைய மகிமையால் எங்களை மூடிக்கொள்ளுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா முந்தினோரும் பிந்தினோரும் மறித்திருந்து பிழைத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நஸ்னா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே பிள்ளைகளின் வீடுகளில் இறங்கும்படிக்கு ஒப்புவித்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், திதிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, இந்த துதியின் ஆவியினால் ஆண்டவரே பிள்ளைகளை நிரப்புங்க, ஆண்டவரே அவயங்களை நிரப்புங்க. ஆவியானவரே பிள்ளைகளின் வீட்டிலே ஒரு மகிமை விளங்கட்டும். ஐயா உங்களை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். முந்து ஆண்டவரே கர்த்தாவே, நஸ்னா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினா இந்த பிள்ளைகள் வீடுகளிலே கடந்து வரட்டும். ஆண்டவரே அவ்வளவுகளின் நாவல் துதி ஆவிய வைக்கிற தேவன் நீர், பெரியவர் பெரியவர் பெரியவர் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா, அது ஆத்துமாவே மாவியே மூனே கணுக்களை உருவ குத்துற உம்முடைய வார்த்தை ஐயா ஆண்டவரே, பிடிக்கத்தக்க வார்த்தை அப்பா, இருதயத்தின் யோசனையும் சிந்தனையும் வயறுக்கிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, வார்த்தையின் வல்லமினால் பிள்ளைகளை நிரப்புறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஐயா உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளின் வீடுகளை நிரப்புறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளின் காதுகள் வழியாக கர்த்தாவே, அந்த இருதயங்களின் சிந்தைகளை மாற்றவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஐயா ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் கூட இருந்து எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் துதிகள் எல்லாம் உம்மாலே அங்கீகரிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஐயா உமை துதிக்கிறோம். ஐயா அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்தவரே அப்பா வெண்கலம் ஆண்டவரே கர்த்தாவே, பாதங்களை உடைய தேவ குமாரனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வரத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறோம். ஐயா உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையாய் இருக்கிற உம்முடைய வார்த்தையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். ராஜா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் ஏழு ஆவிகளையும் ஏழு பரிசு ஏழு ஆவிகளையும் ஏழு கர்த்தாவே வல்லமையை முடியவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீங்கள் சம்பூர்ணராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தகப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியா எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மிடத்திலே வைத்து விட்டு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே ஆண்டவரே நீர் வாசமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நாவுகளே துதிகளை வைக்கிற தேவன் நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர் என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பரலோகம் ஆண்டவரே இரவும் பகலும் உமை நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அல்லும் பகலிலும் துதிக்கிறது போல இந்த பூலோகத்திலும் உமை நோக்கி
நாங்கள் பார்த்து உண்மை நோக்கி பார்த்து துதிக்க கத்தாவே, எங்களுக்கு நீங்க கிருபையும் இறக்கமும் தாயமும் பாராட்டுறதுக்கு ஆயிஸ்தோத்திருக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் பரிசுத்தராய் இருக்கிறீரப்பா, நாங்களும் உண்மை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற செய்கிறவரே, உமை ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா. நீங்க சத்தியம் உள்ளவர் அப்பா ஆண்டவரே, சத்திய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே சத்தியமாய் நீர் வருவீராக கத்தாவே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே தாவீதின் திறவு கோலை உடையவரே அப்பா, அன்றைக்கு தாவீதின் திறவு கோலை திறந்தவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை என்ற சத்தியம் என்ற திறவு கோலை எல்லாருக்குள்ளும் உண்டாகும்படிக்கு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவர் அப்பா, நீங்க திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் அப்பா. ஓ, இதோ மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உண்மை ஸ்தோத்தரித்து துதித்து நாங்கள் நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தாவே, உண்மை உள்ளவரே, சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவரே, உமை நாங்க ஸ்தோத்தரித்து துதித்து நிக்கிறோம் ஐயா, உமை உயர்த்தி நிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாதாளத்தின் வாசல மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே நீர் என்று நாட்களே சபைகளே பிள்ளைகளே நீர் நடத்தி கொண்டு இருக்கிறீரப்பா, தேவ புத்திரராய் நிக்க செய்கிறீர்கத்தாவே. உமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே உம்முடைய மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய மாட்சிமை விளங்கட்டும் ஐயா. எங்களோடு துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிற குறை நிறைவாக்குற தேவன், வியாதிகளை குணமாக்குற தேவன் ஆண்டவரே, உம்முடைய வாக்கிய அனுப்பி ஆண்டவரே குணமாக்குற தேவனாய் நீர் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உமை விசுவாசிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவும் கத்தாவே. பிள்ளைகள் ஆண்டவரே உமை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் கத்தாவே. நீர் கிருப கொடும் ஐயா. சிலுவையிலே ஓ ஆண்டவரே சிந்தப்பட்ட அந்த ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்களை முற்றிலும் கழுவட்டும் ஐயா. எங்கள் குடும்பங்கள், எங்கள் வீடுகள், எங்கள் நாடுகள் எல்லாம் ஆண்டவரே, எல்லா மக்களும் கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே இவர்களுடைய பாவத்தை உணர்த்தி காண்பித்து கத்தாவே. ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துற தேவனாய் இருக்கிறீங்க கத்தாவே. இந்த பாவத்தின் ஆண்டவரே காரியங்களை கத்தாவே இந்த ஜனங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நீதி பரலோக நீதி என்பதை கத்தாவே இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள செய்கிற தேவன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நேற்று மாத்தவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜனே. மக்கு நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே உமை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அன்றைக்கு உலர்ந்த எலும்புகளை உயிரடிய செய்தவரே, இன்றைக்கு ஆண்டவரே நீர் அசைவாடும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு பிள்ளைகளிலும், ஒவ்வொரு நாட்டிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மத்தியிலும் உடைய பரலோக வல்லமை, உம்முடைய பரிசுத்த வல்லமை ஆண்டவரே இறங்கும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே வானம் மக்கு சிங்காசனம், பூமி மக்கு பாதபடி, உம்முடைய மாதபடியில் இருந்து உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அண்டவரே கத்தாவே, பாவ இருளிலும் சத்துருவின் இருளிலும் இருக்கிற மக்கள் விடுதலை ஆகும்படி ஐயா, தனித்திருந்து வியாதியோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களை நீர் தொட்டு குணமாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை கத்தாவே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை கத்தாவே. உமை ஸ்தோத்தரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக உம்முடைய ரத்தத்தினால் கழுவி விட்டும் ஐயா, பாவ மர கழுவி விட்டும் ஐயா. உம்முடைய சத்தியம் ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது கத்தாவே. உம்முடைய சத்தியம் எங்களுக்குள்ளே ஜீவனாயும் வல்லமையாயும் இறங்க கத்தாவே. நீர் பெரிய கிருபை அளித்தருளும் ஐயா. உம்முடைய கிருபையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்பட ஓ ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷனால் முடியாதது உம்மால் எல்லாம் முடியும் என்று அறிக்கை பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி, நன்றி என்று சொல்லுகிறேன்.

ராஜா நந்தே இயேசு ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நந்தி ராஜா, புதிய நாளை தந்தீரே நந்தி ராஜா, கடந்த நாளை காத்தீரே நந்தி ராஜா, புதிய நாளை தந்தீரே நந்தி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, அடைக்கலமே கேடகமே நந்தி ராஜா, அன்பே என் ஆறுதலே நந்தி ராஜா, அடைக்கலமே கேடகமே நந்தி ராஜா, அன்பே என் ஆறுதலே நந்தி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நந்தி இயேசு ராஜா.

இசையம் செய்தீரே நன்றி ராஜா, எங்களை ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, சோந்து போன நேரமெல்லாம் தூக்கிடீரே சுகந்தந்து இதுவரை.

ராஜா தனிமையிலே துணை நின்றே நன்றி ராஜா, தாய போல தேற்றி நீரே நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றே நன்றி ராஜா, தாய போல தேற்றி நீரே நன்றி ராஜா, நன்றி.

நந்தே இயேசு ராஜா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நான்.

0: येसु राजा நன்றி ராஜா. ஆம் ஆண்டவரே, உங்களை சோதிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை தந்து எங்களை துதிக்க வைத்த துதிக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருடைய தூக்கங்களும் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலே ஆண்டவரே அப்பா மகிமையான மேகங்களாய் கத்தாவே. இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகளில் கத்தாவே ஆண்டவரே மகிமையான மேகம் இறங்கட்டும் ஐயா. உண்மை காண்கிற இருதயம் வரட்டும் ஐயா. உண்மை பார்க்கிற சிந்தைகள் வரட்டும் ஐயா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்யும் வல்லமை படைத்தவர் ஐயா. ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளின் வீடுகளை மூடட்டும் ஐயா. ஆண்டவரே உடைய மகிமையின் மேகம் மூடட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம வானொலியிலே ஒரு மகிமையின் மேகம் மூடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சங்கம வானொலியிலே நடத்துற ஆண்டவரே கத்தாவிலே குடும்பத்தின் மேலே ஒரு மேகம் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே மகிமையின் மேகம் இறங்கட்டும் ஐயா. உமை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வானம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே நீர் பேச வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ஒவ்வொரு பேர் வழியிலும் குடும்பத்திலும் சந்ததியிலும் உம்முடைய சத்தம் கேட்கப்படணும் ஐயா. அவர்களுடைய காதுகள் துறக்கப்படவனும் ஐயா. அவருடைய கண்கள் உண்மை காணட்டும் ஐயா. தரிசனங்கள் காணட்டும் ஐயா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க கர்த்தாவே. ஊழியக்கார மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஓ இந்த கடைசி நாட்களின் அபிஷேகம் வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும். ஜனங்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஐயா. கேட்கிறவர்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஐயா. தடைகள் எல்லாம் முட்டைக்கப்பட்டுவதால் துதியின் ஆயுதம் அடுத்தால் ஆண்டவரே எந்த சத்ருவ பாவமோ நீக்க முடியாது ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லாரையும் மறுரூபமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய நேச மகளென்று மகனென்று சொல்லுங்க ஆவியானவரே. நீங்க சொல்லுங்க ஆவியானவரே. என்னுடைய நேச மகன் நேச மகள் என்று நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரகாசம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஒளிமயமாகணும் ஆண்டவரே. இந்த உலகமே இந்த ஜனங்களோ கர்த்தாவே ஒளிமயமாகணும் ஆண்டவரே. அப்படியாய் நீர் மாற்ற தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணத்திலும் ஆண்டவரே. அப்பா நீங்கூட அவர்களுடைய பாதைகள் சொப்பனிடப்படட்டும் ஐயா. ஆண்டவரே வழிகளில் நடக்கக்கூடிய கிருபிகளை கொட்டுங்க ஆண்டவரே. ஐயா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருதருடைய தேசம் இல்லையெங்கிலும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்றைய நாளை நீர் பொறுப்பேறும் ஐயா. ஆண்டவரே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம். துதியின் ஆயுதம் ஆண்டவரே. துதியின் அபிஷேகம் கர்த்தாவே. ஓவரல் சிரசன் மேல இறங்கட்டும் ஐயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறபடி உண்மைகள் இறங்கட்டும் ஐயா. எனக்கோ தாசை வரும் பதுவங்களுக்கு நீரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. அந்த ஆண்டவரே உம்முடைய வல்லம இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே யார் யார் எல்லாம் வேதனையிலே தவிக்கிறார்களோ கஷ்டத்திலே ஆண்டவரே தவிக்கிறார்களோ கடன் பாரத்திலே தவிக்கிறார்களோ ஆண்டவரே கவலையிலே தவிக்கிறார்களோ தனித்திருந்து தவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உடைய கண்கள் காண்கிறது கர்த்தாவே. நீங்க தொட்டு சுகமாக்க வல்லவன். குஷ்டரோகிய கூசாமல் தொட்ட தெய்வம் நீர் ஒருவர் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. என்னுடைய நாளுக்காய் நன்றி. சகலதே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பிவிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. வந்து இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அகலதே உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே.
1: Recording stopped. Recording in progress.
2: ஆமீன் ஆமீன். இந்த வேளையிலும் தொடருங்கள் சிஸ்டர். சகோதரி டாலி இணைந்திருக்கிறார்கள். சகோதரி சிசிலி அம்மா இணைந்திருக்கிறார்கள். பஸ் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ப்ரைஸ் லார்ட் அம்மா.
0: நான் எழும்பிட்டு அப்படியே கொஞ்சம் வாய்ந்துட்டேன். சாரி.
2: ஓகே, நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வழி நடத்துங்களாம்மா.
0: ஆ சரி ஐயா, தேங்க்யூ. சாரி ஐயா. சோத்ரம் ஆண்டவரே, முக்கு சோத்ரம் ஐயா, சோத்ரம் ஐயா, சோத்ரம் ஐயா, சோத்ரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா, காலதோறும் கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் ஆண்டவரே, புதிய கிருபையிலே எங்களை வழி நடத்துகிறபடியால் உமக்கு சோத்ரம் ஐயா ராஜா. அப்பா, உம்முடைய இரக்கத்துக்கு ஆண்டவரே முடிவில்லை அப்பா ராஜா. ஆண்டவரே, தகப்பனாகிய கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அன்றன்றுள்ள உணவை, அன்றன்றுள்ள தேவைகளை, அன்றன்றுள்ள கிருபைகளை, அன்றன்றுள்ள சுகத்தை, அன்றன்றுள்ள ஆண்டவரே தகப்பனே ராஜா, அப்பா எல்லா காரியங்களையும் நீங்க செய்து கொண்டு வருகிறபடியாலும் உங்களுக்கு சூத்திர நேரங்களுக்கு நல்ல தகப்பனாயிருக்கிறீங்களா அப்பா ராஜா. ஆண்டவரே, நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நன்மைகளைத்தான் ஆண்டவரே தேவனை செய்ய முடியும் அப்பா ராஜா. அப்பா பிதாவே, நாங்கள் அப்பத்தை கேட்கின்ற வேளையில நீங்க அப்பத்தை கொடுக்குறீங்க, மீனை கேட்கின்ற வேளையில நீங்க மீனை கொடுக்குறீங்க ஐயா ராஜா. தகப்பனே, அப்பா என்று வாயார கூப்பிட நீங்கள் செய்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் நம்முடைய தேசத்தை நினைவு கூறுகிறோம். மீண்டும் மீண்டும் ஐயா ராஜா, தேசத்திலே இருக்கிற ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயத்திலும் ஆண்டவரே இருக்கின்ற வேதனைகள், கண்ணீர்கள் ஆண்டவரே நீர் காண்கின்ற தேவன் ஐயா ராஜா. தகப்பனே ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் சமாதானம், ஆறுதல் என்பதை ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் அறியும்படிக்கு ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையிலே ஐயா, என் ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அனுப்பும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் தேவ தூதர்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகி தேவனே, அந்த முள்ளிவாய்க்கால் பகுதிகளிலே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவராகி கர்த்தாவே. அந்த ஜனங்களை நீங்கள் மீட்டெடுத்து கொள்ள வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, உம்முடைய கரத்திலே ஐயா முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புத்தருகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவரே, என் காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,

ஆராதனையுமக்கேம் உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே.

0: ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவராய் கர்த்தாவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன தெய்வம் ஐயா ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவை யார் யார் எல்லாரும் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அவர்களை உங்களுடைய சமூகத்தில நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே, யுத்த காலத்தில் ஐயா, யுத்தத்தின் மத்தியில் ஆண்டவர் வேதனையோடு இருந்த எனக்கு ஐயா, இழப்பின் மத்தியில் இருந்த எனக்கு நீர் எவ்வளவு தூரம் சமாதானத்தையும் ஆறுதலையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்து இம்மட்டும் ஆண்டவரே எங்களை வாழ வைத்தது போல, ஆண்டவரே அதே ஜனங்களுக்கு, ஆண்டவரே அதே பாதையில போகின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் இந்த இழப்பாறுதல் கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆத்மார்த்தமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு சோத்திரம், நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லி நான் அறிக்கையிடுகிறேன் தகப்பனே. அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை என் ஆவியானவர் ஆண்டவரே அவருடைய இருதயங்களை ஏற்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வாழ்க்கை ஆண்டவரே கலங்குகிற வாழ்க்கையோ வேதனைப்படுகிற வாழ்க்கையோ கண்ணீர் விடுகிற வாழ்க்கையோ அல்ல, என் ஆண்டவருடைய சமூகத்திலே மரியாதை போல ஆண்டவரே நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா எங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை ஆண்டவரே அனுபவிக்க ஆண்டவரே அப்பா எங்கள் மக்களுக்கு என் ஆவியான ஒரு உதவி செய்யும்படி கேட்கிறேன் தகப்பனே. இரக்கத்தின் பிதாவே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதற்காக சோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆண்டவரே உயிர் உள்ளவரே நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம் தகப்பனே. நீங்கள் எங்கள் இருதயத்தின் ஆண்டவரே பொக்கிசமாயிருக்கிறீங்களையா, எங்கள் இருதயத்திலே ஆண்டவர் ஒரு முத்தாயிருக்கிறீங்களப்பா ராஜா. தகப்பனே உமக்கு நன்றியப்பா, நன்றி ஐயா ராஜா. இந்த நாளை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அப்பா அப்பா அப்பா என்று சொல்லி உங்களுடைய கரங்களை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் கூடியிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பத்தவர்களிலும் அவர்களுடைய அன்புள்ளவர்கள் வாழ்க்கையிலும் ஐயா தேவனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வேதனைகள் மறைய வேணும் ஐயா, கண்ணீர் மறைய வேணும் ஐயா, சமாதானமாயிருக்க வேணும் ஐயா. ராஜாமுக்கு சூத்திரம். இழந்து போன வாழ்வை ஆண்டவரே நீர் கொடுக்கிற தேவனையா ராஜா, நீர் வேதனைகளை மாற்றுகிற தேவனையா ராஜா. ஆண்டவரே உம்மை போல தெய்வம் வேறு உலகத்துல வேறு ஒருவரும் இல்லையப்பா ராஜா. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த நாள் நல்ல நாள், இது கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகளை கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஐயா, பிளஸ் யூ.
1: Recording stopped.
2: Amen. Amen. Amen. காலை வேளையில் இணைந்து ஜபித்து விசேடமாக இலங்கைக்காக இந்த நாட்களுக்காக ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அதோடு துதி ஆராதனை பாடலோடு வழி நடத்தினீர்கள். கத்திரதாமே எங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்திரிச்சித்தமான நாளைய நாள் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரை தவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். செய்கின்ற எல்லா காரியங்களிலும் கத்திரிக்கரங் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், வேலை காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you. Amen.
0: Amen. Bless you, ஐயா. Bless you.
2: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம்
1: எங்களுடன்
2: திருச்சபையிலிருந்து பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்து வழி நடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜெபங்களுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வகையிலே இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு முதல்ல இன்றைய நாளுக்கான வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமேன். மார்க்கு 5:34 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 5:6, ஏசாயா 10 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து, 2 தெசலோனிக்கேர் 1:2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த வசனங்களை கூடாக வழி நடத்துவார். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்ட்ரன் தாசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியா லண்டன் யூகேலிருந்தும், சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறாள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கைவன் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வெற்றிலாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே துதி ஆராயனுடன் வழி நடத்தினார். இந்த வேளையிலும் நாளிலும் தினமொரு தேசம் என்ற ஒரு காரியத்தை சௌரி ஐரீன் அவர்கள் நடத்துகிறார்கள். இன்றைய நாளிலே ஜபிக்க வேண்டிய நாள் மியான்மார் பர்மா என்று அழைத்த பழைய நாடு பர்மா என்று அழைக்கின்ற நாடு இப்பொழுது அது மியான்மாராக இருக்கிறது. அந்த நாட்டுக்காக ஜபிக்கிறார் சகோதரி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டுக்காக ஜபித்து ஆசீர்வதிக்கிறார். அந்த வகையில் அந்த நாட்டுக்காக ஜபிப்போம். இலங்கை நாட்டுக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜபிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றித்தர வேண்டும். எல்லாவற்றையும் மாற்றி பழையபடி சுமூக நிலைக்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஜபித்து கொள்ளுங்கள். இதனாலே குணா அவர்களுடைய அந்த ஸ்டோர் அவர்கள் 3-4 மாதத்துக்கு முதல் ஓப்பன் பண்ணாரால் இன்றைய நாளிலே ஆஃபிஷியல் ஓப்பனிங் நாள் இன்றைக்குத்தான். அது புதிதாக பில் பண்ண புது பிளாசா புது ஸ்டோர் இன்றைய நாளிலே அது ஓப்பன் பண்ணுறார்கள். அவர்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய புது பிஸ்னஸிலே ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜபங்களுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். ப்ளீஸ் லோட்டமாக கூட மைக்கு எடுத்து விடுங்க. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.
1: சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற தேசிய நான் குடும்பத்தையும் சொந்தரியன் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கம் இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலரும் நன்மை கேதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் இந்திய நாட்களிலே கோத்திர பிதாக்களை குறித்து பார்த்து வருகிறோம். நீங்க இதை அற்பமாய் எண்ணாதேங்கள். இதுக்குள்ளேயே ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் வைத்து கொண்டு வருகிறேன். ஏனென்றால் வசனம் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம சொல்லக்கூடாது என்பது எங்களுடைய சின்ன வயதிலிருந்து எங்களுக்கு ஒரு காரியமாய் இருக்கிறது. அதனாலே நான் காரியங்களை இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறேன். அதாவது தேவன் சொல்லுகிற காரியத்தை இதுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் அதை நாங்கள் தனியாய் சொன்னால் எங்களின் பெயர்களை அவர்கள் மற்றவர்கள் இழிவாய் நினைப்பார்கள். ஆனால் வசனத்தோடு சொல்லும் போது யாரும் ஒன்றும் கதைக்க முடியாது. அதனாலே நாங்கள் இந்திய நாட்களிலே கோத்திர பிதாக்களை குறித்து பார்த்து வருகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களித்தார். ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளையாய் இருந்தார். யாக்கோவுக்கு பேர் மாற்றப்பட்டது. ஏனென்றால் அவர் எத்தனாய் இருந்தார். அவருடைய திருதாளங்கள், அவருடைய மனதில் சுபாவங்களில் இருந்த காரியங்கள் மாற்றம் தேவைப்பட்டது. அதனால் தேவன் அவருக்கு இஷ்டவேல் என்று பேர் வைத்தார். இஷ்டவேல் எல்லாரையும் அவர் அடிமைப்படுத்தி நடத்த வேண்டியவர். ஆனால் பிள்ளைகள் அங்கு முதியோரின் கிரீடம் என்று சொல்லப்பட்டபடி அங்கு பிள்ளையை அடிமையாய் விற்று போட்டபடியால் அவர் ஒன்றும் இல்லாதவராய் அங்கு எகித்துக்கு புறப்பட்டு போகிறார். இவர் எகித்து இவரிடத்திலே வரவேண்டிய இடத்துக்கு இவர் எகித்துக்கு புறப்பட்டு போகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அந்த அடிமையின் உச்சத்தில் ஜனங்களின் அந்த இடத்திலே எகித்திலே அவர் நாட்கள் செல்ல செல்ல செல்ல அங்கு அடிமைத்தனம் அவர்களிடத்திலே அந்த ஜனங்கள் மத்தியில உச்சத்துக்கு வருகிறது. அப்பொழுது ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட பண்ணுகிறார். அங்கு கூக்குற தேவனுடைய சமூகத்துக்கு எட்டுகிறது. அதனால் அவர் விடுதலையாக்கும்படி மோசேயை அங்கு தலைவனாகவும் மீட்பராகவும் அங்கு தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆபிராம் ஈசாக்கு ஜாக்கோபு யோசேப்பு என்று பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் மோசேயை குறித்து பார்ப்போம். இரண்டால் அடிமைத்தனத்திலிருந்து இஷ்டவேலரை விடுவித்த மகனாய் இருக்கிறார். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இவருடைய ஆரம்ப வாழ்க்கை அங்கு இவர் மோசே என்று சொல்லப்படுகிறது. அங்கு திவ்ய சௌந்தர்யம் உள்ளவராய் 3 மாதம் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டார். அவர் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுக்கு குமாரத்தி அவளை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்க்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. அங்கு மோசே முக்கிய 3 கட்டங்களை சந்திக்கிறார். ஆரம்ப வாழ்க்கையிலே அடிமைப்படுத்தும் அரசனாக சந்திக்கிறார். சந்ததிக்குள்ளே வாழ்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு இரண்டாவது காரியம், மோசே ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து அரண்மனை வாழ்க்கைக்குள் போகிறார். ஏனென்றால் அங்கு நாணல் பொட்டியிலே தகப்பன் வைத்த போது அங்கு அந்த பார்வோனின் மகள் எடுத்து அவரை மகனாக வளர்க்கிறார். அவர் அரண்மனை வாழ்க்கைக்குள்ளே வருகிறார். அரண்மனை வாழ்க்கையில இருந்து அவர் எங்கே போகிறார்? வனாந்தர வாழ்க்கைக்கு போகிறார். அதாவது இஷ்டவேலரை அடிமைப்படுத்துவதை கண்டு அங்கு கோபம் அடைந்து அந்த இடத்திலே அங்கு எகிப்தியனை கொன்று போட்டதினால் அவர் அங்கு பார்வோனின் அந்த கோபத்துக்கு ஆளாகி மீதியான் தேசத்துக்கு அங்கு தப்பி ஓடுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கே திருமணம் முடித்து இருந்த காலத்திலே தான், அந்த வனாந்தர வாழ்விலே தான் தேவனுடைய அழைப்பு அவருக்கு வருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்திலே நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, ஒரு அங்கு எரியும் முச்செடியிலே தேவன் மோசியை அழைத்து எகிப்தில் அடிமைப்பட்டு தவிக்கும் இஷ்டவேலரை மீட்கும் பொறுப்பை அவரிடம் ஒப்புவிக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த ஊழியக்காரன் ஊழியக்காரர்கள் அங்கு வனாந்தரத்திலே இருந்து அந்த தேவனுடைய அழைப்பை யார் பெறுவார்கள் என்றால், நீங்க நினைக்காதீங்கள் நல்ல பெரிய ஊழியக்காரன் தான் வருவார் என்று. இல்லை, கர்த்தர் தனக்கு விரும்பின எங்கே அவன் வனாந்தரத்திலே கிடந்து அவன் கஷ்டப்படுகிறானோ அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவரை அந்த எப்படியா இந்த மோசேயே மூழ்செடியின் மத்தியிலே அங்கு கண்டு கொண்டாரோ அப்படி இப்படிப்பட்ட ஒரு ஊழியனை கர்த்தர் கண்டு கொள்ள போகிறார். அதை ஆண்டவரின் சில காரியங்களை எனக்கு சொன்னபடியால் நான் இதை சொல்லுகிறேன். ஆகவே தேவனுடைய அழைப்பிலே இருந்து அங்கு எகிப்தில் இருந்த இஷ்டவேலரை அங்கு விடுவிக்கிறார் மோசே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு அப்போ சில 7:30 40 வருஷம் சென்ற பின் சீனாய் மலையிலே வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவன் மூச்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவருக்கு தரிசனமானார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த தரிசனமாகி 5 காரியத்தை அவர் முக்கியப்படுத்தி அங்கு ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறதை நாங்கள் அப்போ சில 7:33 பார்க்கிறோம். உன் பாதங்கள் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏனென்றால் நாங்கள் முதலாவது தேவனுக்குள்ளே பரிசுத்தம் என்பதை நாங்கள் கணக்கிலே எடுக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த தாக்கத்தான் எங்களுக்கு அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை அங்கு தந்திருக்கிறார். நாளைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தினம் என்று சொல்லி இந்த யூரோப்பா நாடுகளிலே நாங்கள் கொண்டாட போகிறோம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நாளிலே என்ன முக்கியப்படுத்தப்படுகிறது என்றால் பரிசுத்தம் தான் முக்கியம். எல்லாருக்குள்ளேயும் வர வேண்டிய பரிசுத்தம் எல்லா பேர் வழி குடும்பங்கள் சந்ததிகளுக்குள்ளே நாடுகளுக்குள்ளே வர வேண்டியது இந்த பரிசுத்தம் தான். வாருங்கள், 2வது காரியம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து பெருமூச்சு கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆண்டவர் முதலாவது தன்னுடைய காரியத்தை சரிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஒரு மகனை ஆயத்தப்படுத்துறதுக்கு அவர் சரிப்படுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஐயா நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். அங்கு பாருங்கள், உன்னை நியாயாதிபதியாக ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்த இந்த இடத்திலே மோசேயை அங்கு அனுப்புகிறதையும் அவர் தரிசனமான அந்த தூதன் உன்னை தலைவனாகவும் மீட்பராகவும் அனுப்புறேன் என்று சொல்லி அங்கு விடுதலையும் கட்டளையும் கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், எகிப்து தேசத்திலே 10 வாதைகள், அங்கு செங்கடல் பிரிப்பு, இப்படி எல்லாம் சீனாய் மலையிலே மோசே அங்கு 10 கட்டளைகள் இவைகளுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தும்படி இந்த மோசே எப்படியாய் ஆயத்தப்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலும் இப்படியான காரியங்கள் வர இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் எந்த இடத்திலே எந்த ஊழியனை நம்புவது, எந்த ஊழியனை நம்பாமல் இருப்பது என்பது இன்றைக்கு மிக மிக பிரச்சனையா இருக்கிறது. ஏனென்றால் நல்லவர்கள் என்று சொல்ற அளவுக்கு கஷ்டமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா இந்த காலகட்டத்திலேதான் ஆண்டவர் முச்செடியிலே எப்படியாய் எழுந்து அங்கு மோசியோடு பேசினாரோ அப்படியா எழுந்து பேச அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதை ஆரம்பித்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்திலே நாங்கள் ஜாக்கிரதையாய் இருப்போம். ஏனென்றால் விடுதலையாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமை, ஒவ்வொருடைய கடமையும். இன்றைக்கு பாருங்கள், ரட்சிப்பு வந்தாலும் அந்த விடுதலை இல்லாத ரட்சிப்பாய் சபைகளிலே மக்களுக்குள்ளே இருக்கிறார்கள். ஏனென்று கண்டால் அங்கு எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை வல்லமை எங்களுக்குள்ளே முதலாவது இறங்காவிட்டால் எப்படி மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையை அனுப்பி அவர்களை நாங்கள் குணமாக்க முடியும்? ஆகவே இன்றைய நாட்களில் வார்த்தைகள் அனுப்பி மற்றவர்களை நீங்க குணமாக்கவனும் நானும் குணமாக்கணும் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். எல்லாருமே நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சத்திலே குறைவா இருக்கிறோம் என்பதையும் அந்த குறைவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், சத்திய ஆவியானவரினால் நாங்கள் நிலையாய் நிறுத்து நாங்கள் நடக்க பழகி கொள்வோம். ஆகவே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து சொல்வோம். அற்பமாய் இதை எண்ணி விடாது இருப்பீர்களாக. அடிமத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலரை விடுவித்த தேவன் இந்த கடைசி நாட்களிலே எங்களுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை நாங்கள் மற்றவர்களை விடுவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பது எங்கள் அடியாளத்திலே இருக்க வேண்டிய காரியமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நீங்கள் நீங்கள் அங்கு கர்த்தர் மோசியை நோக்கி உன் பாதங்களில் இருக்கிற பாத ரட்சியை கலற்றி போடு என்று சொல்லி நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. பாருங்கள், இந்த பாத ரட்சையிலே அங்கு எத்தனையோ தூசிகள் ஒட்டி இருக்கும், அது எத்தனையோ அசுத்தங்களை மிதித்திருக்கும். இப்படியாய் இருக்கிற காரியங்கள், அசுத்தங்கள், அந்தகாரங்கள், நாசா மோசங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்கள்ல எல்லா ஊழியக்கார விசுவாசிகளும் கழிந்து போடக்கூடியதா? ஏனென்றால் அவருடைய இடத்துக்கு நாங்கள் போகிறோம், நித்திய ஜீவனுக்கு போகிறோம், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம். அது பரிசுத்தம் உள்ளது. அதே போல இந்த பூமியில இருக்கும்போதுதான் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆகவே இந்த காரியத்திலே எல்லா ஜனங்களும் ஒரு மனம் திரும்புதல், மறுரூபம், ஒரு அபிஷேகம் இறங்கக்கூடிய ஒரு நல்ல கிருபையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்தும்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பெரியவர், உயர்ந்தவர், நீர் பரிசுத்தார், பரிசுத்தார், பரிசுத்தார். கேருவீன்களுக்கும் சேராமீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற எங்களுடைய தேவன் பரிசுத்தார், பரிசுத்தார், பரிசுத்தார். அந்த ஏஞ்சல்ஸ் 24 மணி நேரமும் உம்மை பரிசுத்தார், பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்கின்றன. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில இருந்து நாங்களும் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா, நன்மை செய்கிறவரப்பா. எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியை தந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எங்களை பரிசுத்தமாக்குற தேவன் நீர் அல்லவா? ஆண்டவரே, எங்களால முடியாதது, பரிசு மனிதர்களால முடியாதது, மதங்களால முடியாதது, உம்முடைய பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரனால நீர் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது. ரோமர் 12:1-2 நாங்கள் எங்களுடைய சரீரங்களை பரிசுத்தத்துக்கு உம்முடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உம்முடைய சரீரங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உம்மை போல வாழ, அந்த பரிசுத்த வாழ்வை பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசுக்கு எதிர்த்து, பாவங்களுக்கு எதிர்த்து, இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து, சாப அடிமைத்தனத்திலிருந்து, மதங்கள் மூலமாக வருகிற அடிமைத்தனத்திலிருந்து, வேலை செய்கிற இடங்கள், தொழில்கள் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொரு மக்களைக்கும் நீர் விடுதலை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்ள ஒவ்வொரு மனிதனையும் நீர் உருவாக்கின தேவன், எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையது. எல்லா மதங்களில, எல்லா பாவத்தில வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் உம்முடைய ஆத்துமாக்களாக இருக்கிறது. அந்த ஆத்துமாக்கள் மீண்டும் உம்மிடத்துல வந்து சேர வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் பிசாசு திருடி விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் உமக்கு பிரியமாக நடந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினியை பரப்புகிறவர்களாக ஒவ்வொருவரை நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. எங்களுடைய இருதயத்தை தோண்டும், எங்களுடைய வாயை தோண்டும், எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பரிசுத்த ஆவியானவர் தொட்டு எங்களை மேலும் பரிசுத்தமாக்குவீராக. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே, அந்த பரிசுத்த வாழ்வில உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த வாழ்வுக்கு இந்த கடைசி காலத்துல திரும்பி வருவார்களாக. பாவம் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, அது பிசாசு கொண்டு வருகிற காரியங்களாக இருக்கிறது. அது நரகத்துக்கு எழுந்து செல்கிறதாக இருக்கிறது. உன்னான மெய்த்தவனால் உருவாக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் மீண்டும் நரகத்துக்கு போகாதபடி இயேசுவே, நீர் உம்முடைய பரிசுத்த சரீரத்தை அந்த சிலுவையில ரத்தத்தை சிந்தி, பரிசுத்த ரத்தத்தை சிந்தி, அந்த விலையுறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே. நாங்கள் இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம், பிறக்கும் பொழுது பாவ அடிமைத்தனத்தில் இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். எங்களை பிரித்தெடுத்தீர், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, மலைவேலுள்ள பட்டணமாக நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைய நீரங்களோடு இன்னும் இடப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மோசேயை அழைத்த தேவன் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை செய்வதற்காக அன்று மோசேயை அழைத்து கானான் தேசத்துக்கு கூட்டி சென்றே அந்த இஸ்ரவேல் மக்களை அப்படியாக இந்த உலகத்தில வாழுகிற பாவ அடிமைத்தனத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் இந்த கடைசி காலத்தில வாழுகிற எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இன்னும் பரிசுத்தமாக்கி நாங்கள் ஒவ்வொரு தேசங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் பொல்லாத வழிகளை விட்டு கிறிஸ்தவர்கள் தட்டிக்கப்பட்டவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு அந்த தேசங்களில் ஒரு சேமத்தை கொண்டு பரிசுத்தத்தை கொண்டு அந்த பரிசுத்தின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி வல்லமை ஒவ்வொரு தேசங்களிலேயும் பரம்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கடைசி கால மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அந்த ஆவியானவர், கடைசி கால ஆவியானவர், எழுப்புதலின் ஆவியானவர் ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒவ்வொரு அரசாங்கங்களின் மேலும் ஊற்றப்பட்டு அந்த தேசங்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வார்களாக. பரிசுத்தமான வாழ்வு உம்முடத்துல வருகிற வாழ்வு, அந்த பாவத்தை எதிர்த்து விசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதழின் பிள்ளைகளாக இருந்த வாழ்வல்ல, தேவனை நோக்கிய வாழ்வு, இயேசுவை நோக்கிய வாழ்வு. ஆண்டவரே, இவ்வளவு சமாதானத்தை நீ தருகிறீர், நீர் இவ்வளவு சமாதானம் சந்தோஷத்தை தருகிற தேவன். அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை என்ற ஒன்பது விதமான கனிகளையும் வரங்களையும் தந்து நடத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தானே, அந்த உணர்வோடு நாங்களும் வாழ. பாவம் செய்யும் பொழுது மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள், பிசாசுக்கு சார்பாக செயற்படுகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று வாழ, பரிசுத்தமாக வாழ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, பரிசுத்த ராஜ்யமாக இந்த உலகத்தில் ஆயிரம் வருட ஆட்சி. அதன் மீது நித்திய நித்தியமாக உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு. நீர் பரிசுத்தவான்களோடு தூதர்களோடு கால சத்தத்தோடு வரும் பொழுது நாங்கள் பரிசுத்தமாக எடுத்துக்கொள்ளப்பட, ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக பரிசுத்தத்தை கை கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக, ஊழியக்காரர்களை எழுப்புவீராக, ஒவ்வொரு தேசங்களிலும் பரிசுத்தமாக வாழுகிற வாழ்வை கற்றுக் கொடுப்பீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ரேடியோ மூலமாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், அவருடைய கேட்கிற ஒவ்வொருவருடைய ஐந்து கண்டங்களில் உள்ள விசேடமாக தமிழ் மக்கள் அந்த பரிசுத்த வார்த்தைகளை கேட்டு பரிசுத்தமாக வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நீர் ஒருவரே இந்த உலகத்தின் மெய்யான தேவன் என்பதை இந்த மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து உம்முடத்தில வருவார்களாக. சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டரோடு நீர் வார்த்தைகளில இடைப்பட்டு இந்த கடைசி காலத்துல தேவையான அந்த வார்த்தைகளை தந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி. அன்றைக்கு மோசேயை நீ அழைத்து யோசுவா மூலமாக கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ந்த தேவன், இந்த கடைசி காலத்துல ஜெனர் சிஸ்டர் என்ற ஊழியர்களுக்கு உண்டாக பல தமிழ் மக்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த பரம கானான் தேசம் உம்முடைய மெய்யாக நித்திய ஜீவனாக ஜீவனோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, ஆயிரம் வருட ஆட்சி, இதை இழந்து போகாதபடி ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்புவார்களாக. உம்மை அறிகிற அறிவை இந்த கடைசி காலத்துல உலகம் முழுக்க உம்முடைய கிரிகைகள் பரிசுத்தமாக வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு கண்ட மக்களுக்கும் இந்த ரேடியோ மூலமாக கொடுப்பீராக. ஆண்டவரே, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, இருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வாலிப வயதில அந்த தேசங்களில ஒவ்வொரு தேசங்களிலேயும் வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தம் அவசியம் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் வாழ கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பரிசுத்தத்தை கொடுப்பீராக, யோசேப்பின் உணர்வை கொடுப்பீராக, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு வாழ நீர் இந்த காலத்தில் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அந்த குணா பிரதருக்காக ஜெபிக்கிறேன். அந்த வியாபாரத்தில உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உம்மை நேசிக்கிற மகன், நீர் அந்த மகனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த வியாபாரத்துல நீர் ஞானத்தை கொடுத்து சலமோனின் ஞானத்தை கொடுத்து எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற மகன், மகனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வியாபாரத்துல கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி அந்த மகனுக்கு ஞானத்தை கொடுத்து உம்மை உயர்த்த, அந்த வியாபாரத்துக்கூடாக உம்முடைய நாமத்தை உயர்த்த அந்த மகனோடு இருந்து, அவருடைய குடும்பத்தோடு இருந்து, அவர்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து, அங்கு வேலை செய்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீர் அந்த வியாபாரத்தை ஆசீர்வதித்து அங்கு வருகிற ஒரு கஸ்டமர்கள் இடத்துல தயவு கிடைக்க அந்த வியாபாரம் பெருக நீர் உதவி செய்வீராக. நீர் கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஸ்டர். கத்தர் உங்களோடும் உங்கள் மந்தியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
3: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட். ஐரீன், நீங்கள் எகித்திலே எங்க அந்த ஜனங்கள் உபத்திரப்பட்டதை ஆண்டவர் கண்டு அங்கு பெருமூச்சை கேட்டு விடுதலைய கொடுத்த தேவன்.
4: கேக்க இந்த ஃபோன் கொஞ்சம் சவுண்ட் குறவா இருந்துச்சு சிஸ்டர், சொல்லுங்க திரும்ப சொல்லு.
1: ஓகே, நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி இந்திய நாட்கள்லே திருச்சபையிலே எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி, அதாவது உபத்திரத்திலே இருக்கிற மக்கள், பெருமூச்சிலே இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை வெற்றி வர நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கிருபேந்தவனே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் மட்டுமாய் நடத்தின எபினசரே மக்கு கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. அதிலே இருந்த அந்த அன்பு கர்த்தாவே இந்த நாளிலும் நிலைத்திருக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே அப்பா. ஆராதனை வேலையிலே கர்த்தாவே அப்பா, உம்முடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவன் நீங்க ஆவியானவர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அந்த ஆராதனைகள் கர்த்தாவை கேலி கூத்தாக மாறாத படிக்கு கர்த்தாவை அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மை உத்தமாய் நமஸ்கரிக்க கர்த்தாவை அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமது சமூகத்திலே அப்பா காத்திருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவை அப்பா ஏதோ தானோ என்று கர்த்தாவை ஆராதனை செய்யறாங்க தகப்பனே அப்பா, அப்படி இல்லாத படிக்கு கர்த்தாவே அப்பா நல்ல ஆராதனை பாடல்களை எடுத்து கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. மற்றவர்கள் இருதயம் உடையத்தக்கதாய் கர்த்தாவே அப்பா, மற்றவர்களுடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படத்தக்கதாய் கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய ஆராதனைகளும் இருக்கத்தக்கதாய் தேவன் நீங்க கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆராதனை செய்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனையா நீங்க தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. சிங்காசனத்திலே வீட்டிருக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய துதிகளை தேவன் எவ்வளவு இன்பமாய் கர்த்தாவே அப்பா கேட்கிறீங்க ராஜாவே அப்பா. அந்த துதியின் மத்தியிலே நாங்கள் பயபக்தியோடு கர்த்தாவே அப்பா நீங்க எங்க பக்கத்துல இருக்கிறீங்கன்ற அந்த நினைவோடு கூட கர்த்தாவே நாங்கள் செய்யத்தக்கதாய் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி அழைச்சு ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு பாடல் குழுக்கள் கர்த்தாவே, வாத்தியங்களை வாசிக்கிற பிள்ளைகள் அப்பா, ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. அவர்கள் கர்த்தாவே கடமைக்கு அந்த காரியங்களை செய்யாத படிக்கு கர்த்தாவே அப்பா, உண்மையாய் அந்த ஆராதனையை செய்யத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாச்சு பேக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த ஆராதனையிலே

0: அப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தனிப்பட்ட ரீதியில ஆராதனை செய்யும் போது கூட கர்த்தாவே ஆவியானவர் என் அருகே இருக்கிறார் என்ற அப்பா அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆராதனையிலே தேவன் எங்களை கூட இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநாதி ஸ்நேகத்தால் கர்த்தாவே உம்முடைய காரணத்தினாலே இழுத்து கொண்ட தேவனையா நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை வேளையிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, தடைகள் விலகப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆராதனை வேளையிலே தேவன் அற்புத அடையாளங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேகருக்கு தேவன் ஆராதனை வேளையிலே விடுதலை கொடுக்கிற ஒரு ஆராதனையாக நடத்த தேவன் நீங்க கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் கர்த்தாவே, உம்முடைய அன்பை நினைவு கூறத்தக்கதாய் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனைகள் இருக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனைகளிலே உம்முடைய அன்பு வெளிப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரங்களிலே கர்த்தாவே அப்பா உம்மை முற்று முழுதுமாக கர்த்தாவே அப்பா சந்திக்கிறதான ஒரு வாய்ப்பை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஆராதனையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே உமோடு இடைப்பட தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆராதனை வேலையே அப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா உமக்கு பிரியமான ஒரு காரியம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் போது துதிக்கும் போது கர்த்தாவே அப்பா பரலோகத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகிழ்ந்து களி கூறுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை வேலையே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நல்லபடியாய் செய்ய தேவன் உதவி செய்ய தகப்பனே. ஏனோ தானோ என்று அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாத்தியங்களை அதிகமான சத்தத்தோடு வாசித்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்க கேட்க முடியாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஒரு சில சபைகளிலே இருக்கிறது கர்த்தாவே அப்படி இல்லாத படிக்கு கர்த்தாவே உம்முடைய வாக்கு தத்தங்களை கூறி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நினைத்து நினைத்து கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனையாக தேவன் எங்களுக்கு வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நாங்க துதிக்கும் போது தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல பணி செய்கிறதான ஒவ்வொரு போதகர்கள் கர்த்தாவே அப்பா ஊழியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகோதர சகோதரிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே சொல்லப்பட்ட விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சகோதரன் வினோவங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே. அப்பா அவங்க ஆரம்பிக்கிறதான அந்த பிசினஸை ஆசீர்வதிச்சு கொடுங்க தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா அவங்க கையிட்டு செய்யற ஒவ்வொரு காரியங்கள் கையின் பிரயாசைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா 30, 100, 60 மைக்கத்தாவே அப்பா பலன் கொடுக்கத்தக்கதான கிருபை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா அந்த ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என்னையும் எடுத்து தேவன் பயன்படுத்த படியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களுடைய செபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தின்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாரா.
1: ஆமேனா. நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா பிரைஸ் லார்ட். நீங்கள் எல்லா மக்களுக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானவர் இறங்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அந்த நாட்களை நினைவு கூறுற நாட்களாய் இருக்கிறதாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு சபைக்குள்ளும் ஒவ்வொரு பேர் வழி

0: வீட்டுக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் சந்ததிகளுக்குள்ளும் இந்த பரிசுத்த ஆவியின் ஆளுக அதிகார வல்லமை இறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே சுவாமி, இரக்கத்தின் செய்யும் இல்லை. இயேசுவே சுவாமி, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த அப்பா பிதாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்பா, நாங்கள் செய்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வல்லவராயிருக்கிறோம். தகப்பனே, ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு அக்னியாலும் ஆவியாலும் நிரப்பும் தகப்பன். அப்பா பிதாவே, எல்லா வீடுகளிலும் நீர் உமது அக்னியை பொழியும். அப்பா தகப்பனையே, பரிசுத்த ஆவியை அனுப்பி எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. ஒவ்வொருத்தரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அப்பா கூற வழி செய்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, பரிசுத்தரே, எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே சோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா நீ காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா நீர் இந்த ஒவ்வொரு குடும்பமாக ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பமும் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்க அவர்களுக்கு வல்லமே கூடும். ஆவியை பொழிந்தரலன் தகப்பனே. அப்பா உமது அக்னி அவர்கள் மேல் பொழியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, எல்லா மக்களும் கூவியழைத்து உமையை துதிக்க செய்தரலன் தகப்பனே. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்முடம் வரும்போது பரிசுத்த பிதாவே, நாங்கள் பரிசுத்தமாயிருக்க வழி செதிரலன் தகப்பனே. ஆவியானவரே மக்களை எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, நடக்கிற சண்டையில் யுத்தங்களை நிறுத்தி சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்த தகப்பனே. ஆவியானவரே, லங்க தேசத்தை உமதகரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, லங்க தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அந்த அரசாளர் ராஜாக்களை ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, பிள்ளைகளை அவர்கள் பெற்றோர் பெற்றோர் தகப்பன் தாய் தகப்பன் அவர்களை பாதுகாத்து பராமரிக்க உமது அக்னி அவர்கள் மேல் பொழிந்தரலும் தகப்பனே. அவர்கள் எப்போதும் பரிசுத்த பிதாவை நோக்கி அப்பா பிதாவே என்று கூவி அழைக்க அவர்களுக்கு வல்லமே கொடுத்த தகப்பனே. அப்பா பிள்ளைகளையும் அவர்கள் அதே போல வளர்க்க அவர்களுக்கு வல்லமே கொடுத்த தகப்பனே. அன்பான தகப்பனே, பிள்ளைகளும் பெற்ற தாய் தகப்பிற்க பணிந்து நடக்க வல்லமே கொடுத்த தகப்பனே. ஆவியானவரே, பெற்ற தாய் தகப்பனுக்கு அடங்காமல் திரிகிறார் என்று சில பிள்ளைகள். அப்பா தகப்பனே, அவர்களுக்கு உமது ஆவியை அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகள் மேல் உமது ஆவியையும் அக்னியையும் ஊற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகள் தேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றி மாற்றும் தகப்பன். உமால் முடியும் தகப்பனே. முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இயேசுவே. இயேசுவே, இப்ப வருங்காலத்திலேயே அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா உமது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த பிதாவே, உமது அக்கினியை அவர்கள் மேற்பொழிகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. கூடான கோடி அப்பா பிதாவே, ஆவியானவரே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா பிதாவே. லேசியன்னா குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர்கள் மேலே உமது ஆவியையும் அக்கினியையும் பொழிந்தரலும் பரிசுத்த பிதாவே. அவர்கள் பரிசுத்தமாய் மாற்றி அவர்களுக்கு ஒரு ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. அப்பா நாங்கள் ஜபிக்கிறதுக்கு ஒரு அட்டாட்சியை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா, அந்த சங்கம வானொலியால தான் எல்லோரும் ஜபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, அவர்கள் மேலும் அன்பை அன்பை ஊற்றும் தகப்பனே. ஆவியை ஊற்றும் தகப்பனே. அப்பா பிதாவே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அப்பா அவருக்கு அவருக்கு ஒரு புதுமையை காட்டும் தகப்பன் ஒரு புதுமையை காட்டும் தகப்பன். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் முத ஆசியை பொழியும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
2: எங்க ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நன்மைக்கு
0: இருப்பாராக. ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன் சிஸ்டர்.
0: ஆமீன் ஆமீன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் பிரதர்,
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
0: நீங்கள் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களாய் இருக்கிறபடியா சபைகளிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை அங்கு அந்நிய பாசைகளை பேசி அவர்கள் அங்கு பத்தி விருத்தி அடைய, ஜனங்களுக்குள்ளே பத்தி விருத்தி அடைய, எங்கள் தேசத்திலே மக்கள் மத்தியிலே தமிழினங்கள் மத்தியிலே இந்த பரிசுத்த ஆவியின் விருத்தி உண்டாகும்படி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைத்திருந்தோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே. அப்பா உடைய ஆவியை தேவனே உள்ள மக்கள் அனைவர் மீதும் அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா என் தேவன். எங்களுடைய பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும தேவனே. அப்பா உடைய ஆவியை விசேஷமாய் ஒவ்வொரு சபைகளிலும் அப்பா பிதாவே ஆவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்த பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் சபைகளை பொறுப்படுங்க பரிசுத்த ஆவியானவரே. கத்ரா இயேசு கிறிஸ்துவே தேவனே, சபைக்கு தலையாக இருக்கிறேன் சொன்ன தேவனே, அப்பா நீங்கள் ஆளுக செய்யுங்க அப்பா சபைகளை. பரிசுத்த ஆவியானவர் ஆளுக செய்ய தேவனே அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க, விசுவாசிகளை பொறுப்படுங்க அப்பா பிதாவே. அன்பு தேவனே, அப்போஸ்தலர்கள் கூடி சேர்ந்து தேவனே பரிசுத்த ஆவியானவர்களால் நிறைந்தவர்களையும் ஞானத்தினாலே நிறைந்தவர்களையும் அப்பா பிதாவே, நச்சாட்சி பெற்றவர்களையும் தேவனே இந்த ஊழியத்துக்கு அழைத்தீங்கள் அப்பா. அதுபோல் தேவனே சபைகளிலே தேவனே ஒவ்வொரு காரியங்களும் நடக்க தேவனே கிருப செய்யுங்க அப்பா பிதாவே. மனதனை பிரியப்படுத்தாதபடி பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்த தேவனை பிரியப்படுத்த தேவனே அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரரும் தேவனே பிதாவே செய்ய தேவனே கிருப செய்யுங்க அப்பா என் தேவன். ஓ நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. புதிய காரியங்களை செய்யுங்க அப்பா சபைகள், கரை தடையற்ற சபையாக மாற்றுங்க அப்பா என் தேவனே. எந்த வித மாம்சமோ எந்த பிசாசும் கிரிய உலக கிரிகள் அணுகாதபடி தேவனே சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவியினாலே நிரப்புங்க அப்பா என் தேவனே சபைகளை. ஓ நன்றி, உம்முடைய அன்பின் ஆவியினாலே நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே. எல்லா பிரிவினையின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், எல்லா தந்திரத்தின் ஆவிகள், மாய்மாலத்தின் ஆவிகள் எல்லாம் சபைகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே, தேவ பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக என் தேவனே. ஓ புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க அப்பா, புதிய ஆவிய குடுங்கள் அப்பா என் தேவனே. விசேஷமாய் தேவனே உம்முடைய பரிசுத்த ரத்தம் தேவனே சிந்தி கட்டுற சபைகளிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கத்தக்கதாக ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவளை தேவனே பிதாவே ஊழியத்திலே தெரிந்து கொள்ள கிருப செய்யுங்க. ஞானத்தினாலே நிறைந்தவள கிருப செய்யுங்க. ஓ தேவனே அவளை வழிநடத்துங்கப்பா பிதாவே. நச்சாற்றி பெற்றவள், வரங்கள், வல்லமை, அபிஷேகத்தால் நிறைந்தவர்களை தேவனே எடுத்து பயன்படுத்தவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ராஜாவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. அக்கினி மதுராய் சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா சபை என்றவனே, எல்லா சத்தங்களையும் சுட்டறியுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, சோஸ்ரம் தேவனே, சோஸ்ரம் அப்பா. அதே போல் தேவனே இலங்கை தேசத்தில் உள்ள மக்கள் மீது தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதாவே. தேவனே விசுவாசமா இந்த மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. ஓ கல்லான இருதயத்தை எடுத்த சதையான இருதயத்தை கொடுங்க அப்பா பிதாவே. பாவசாப அக்கிரமங்களை கழுவுங்க என் தேவனே. ஓ ரத்த பிள்ளைகளை கழுவுங்க அப்பா. ஒரு புதிய இருதயத்தை வழி கொடுங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்கள் அப்பா இயேசு ராஜாவே. அரசாங்கத்தில் உள்ள மக்கள், இந்த தேசத்தில் உள்ள மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவனே இந்த மக்களை விடுதலை செய்யுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனே சபைகளை மீட்டுக் கொள்ளுங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க. இந்த கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே, தேவனே சபையிலே பெரிய காரியங்கள் நடக்கத்தக்கதாக கிருப செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே, உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய நீதியினாலும் உம்முடைய பரிசுத்தினாலும் உம்முடைய மீட்பினாலும் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நிரப்புங்க அப்பா. உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே நிரப்புங்க, உம்முடைய அறிவினாலே நிரப்புங்க அப்பா, உம்முடைய புத்தியினாலே நிரப்புங்க அப்பா. ஒரு மக்களையும் இயேசு ராஜாவே, ஓ தெளிந்த புத்தியினாலே நிரப்புங்க அப்பா, ஓ பலத்தின் ஆவியினாலும் ஆலோசனையின் ஆவியினாலே நிரப்புங்க அப்பா. ஒரு மக்களை
4: ஓ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் அவியினாலே என்று அப்பும் கப்பா, உடைய கனியினாலே என்று அப்பும் கப்பா. என் தேவனே நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேவனே சபை மக்கள், தேவனே பிதாவே, வேதனையோடு சபைகளிலே இல்லாதபடி அப்பா, ஒரு மனத்தோடு ஐக்கியத்தோடு அன்போடு சமாதானத்தோடு ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரம் இருக்கத்தக்கதாக சபைகளை மாற்றுங்கப்பா, புதிய காரியங்களை செய்யுங்க தேவனே சபைகள்ல. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சோசம் ஐயா, உம்முடைய சித்தம் மாத்திரமே சபைகள் என்ற வர கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி என் தேவனே. சோசம் ஐயா நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சோசம் ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருந்தப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்து தேவனே எழுப்புதலின் ஓ தேவனே ஆவியானவர் தேவனே பிதாவே, பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக தேவனே ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமும் ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. என் தேவனே கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக. அவியானவரே விடுதலை கொடுங்கப்பா, ஒரு மக்களுக்கும் சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா சபைகள்ல. ஓ வரங்கள் வல்லமே என்றால் என்றப்புங்க, நோய்கள் சுகப்படத்தவனே கிருபை செய்யுங்கள், பிசாசுகள் ஓடத்தக்கதாக தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இந்த கடைசி நாட்கள்லே கண்டித்து உணர்த்துங்கப்பா சபைகள்லே, ஒவ்வொரு மக்களுக்கும் கண்டித்து உணர்த்துங்கள் ஆவியானவரே. தேவனே உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய நீதியையும் தேவனே தட கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, தேவனே நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியா நீங்கள் பெரிய காரியங்களே சபைகள்லே நீங்கள் செய்ய போற்கா, நன்றி அப்பா பிதாவே. சபைகளிலே மக்கள் வேதனையோடு இல்லாதபடி அப்பா பிதாவே, தேவனே உம்முடைய சமாதானத்தோடும் பரிசுத்தாவியோட சந்தோஷத்தோடும் சபைகளிலே மக்கள் இருக்க தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய ஆளுகை சபைகளிலே வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே சபைகளிலே நிறைவேறுவதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி. அப்படியா நீங்க செய்ய போற்க, நன்றி அப்பா. தேவனே இந்த ஜபத்தை கேட்டப்பா நீங்கள் பதில் கொடுக்க போதுக்காய், நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோசம் ஐயா பவுல் சொன்னாரப்பா பிதாவே, தன்னுடைய பாடுகளை குறித்து தனக்கு கவலை இல்லை, சபையை குறித்தே கவலை என்றப்பா பிதாவே. அதே பவுல் சொல்கிறார்ப்பா, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லத்தக்கதாக அப்படியான ஊழியக்காரர்கள் எழுப்புங்கள் ஐயா இயேசு ராஜாவே. இந்த கடைசி நாட்கள்லே அப்படியான விசுவாசிகளை எழுப்புங்கள் ஆவியானவரே. என் தேவனே மக்கள் சாட்சியாய் தேவனே வாழக்கூடியதாக பரிசுத்த ஆவியானவரே அவர்களை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவன், நம்முடைய கனியினால் நிரப்புங்க ஒருவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. இந்த ஜபத்தை நம்முடைய பாதத்திலே வைக்கிறேன், இந்த ஜபத்துக்கு கேளுங்கள் கொடுக்கப்பட வேண்டும் தேவனே. ஜபத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதுக்காய் நன்றி, சபைகளிலே மாற்றம் வரப்போவதுக்காய் நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சோஸ்ரம் தேவனே, லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, இந்த ஊழியம் எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா பிதாவே. தேவனே கடந்து போற வார்த்தை மூலம் தேவனே மக்களை விடுதலை செய்யுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி, தேச தலைவர்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, தேவனே புறப்படுங்களப்பா, அவருடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. உம்முடைய அன்பு கிருபை ஐக்கியம் தேவனே இந்த குடும்பத்தின் மீது இருப்பதாக. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்களப்பா, செய்யும் ஊழியத்தை பொறுப்படுங்கப்பா பிதாவே. தேவனே அந்த மகளோடு இருந்து தேவனே நீங்கள் பேசுவதற்காய் நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே. நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சலோடப்பா பிதாவே, நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்காய் நன்றி ஆவியானவரே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, தேவனே கிருபை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. அந்த மகள் மூலமாய் பேசுங்கப்பா பிதாவே, சபைகளை குறித்து பேசுங்க, ஊழியக்காரரை குறித்து பேசுங்க, விசுவாசிகளை குறித்து பேசுங்க, தேசங்களை குறித்து பேசுங்கப்பா. தேவனே தீர்க்கசன ஆவியினாலே நிரப்புங்க அந்த மகளை. ஓன் வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா, மறைபொருட்களை வெளிப்படுத்துங்கள் ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி. இது கணவனை பொறுப்படும் அப்பா பிதாவே, ரெண்டு பிள்ளைகளையும் பொறுப்படும் அப்பா. அக்கினி மகளாய் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா பிதாவே, ஆசீர்வதியுங்கப்பா. பரங்கள் வல்லமை அபிஷேகத்தை அவளை நிரப்புங்கப்பா பிதாவே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அவளை நிரப்புங்கப்பா என் தேவனே. இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படுங்க, ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. கைடு சேர வேலைகளை ஆசீர்வதியுங்க தேவனே. அதே போல இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா பிதாவே, இதே விதமாக ஆசீர்வதியுங்க அப்பா பிதா. ஓ நன்றி அப்பா, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க அப்பா. தேவனே விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்க, சுகம் கொடுங்க, பலம் கொடுங்கள் அப்பா பிதாவே. ஓ ஒன்றை கண்டுங்கள் அப்பா ஒரு குடும்பங்களையும் தேவனே பிதாவே, பிள்ளைகளை ரட்சியுங்க, பேர பிள்ளைகள் மருமக்களை ரட்சியுங்கள் ஆவியானவரின் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே இந்த மக்களை மட்டும் ரசித்துக் கொள்ளுங்க. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கட்டி நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு சோதரன் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் அங்கு சபையோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
4: ஆமீன், ஆமீன். அப்படியே உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
0: ஆமீன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு
5: பிரைஸ் லார்ட் ஜெனட்.
0: பிரைஸ் லார்ட். நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்படி சொல்லி எழுதி இருக்கிறது. இந்திய நாட்கள் இந்த அஞ்சு கண்டத்திலும் இருக்கிற எல்லா உள்ள தலைவர்கள் மத்தியிலும் ஜனங்கள் மத்தியிலும் ரட்சிப்பு வர வேணும். தேவனுடைய ஆவியின் ஆளுக வர வேணும். அவருடைய ஆளுக அதிகாரம் வந்து தண்டா, தேவனுடைய ஆளுக வந்து தண்டா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டார். அங்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் இந்த இடத்துல காண முடியாதாகவே இப்படிப்பட்ட இருதயத்துக்காக நறுங்குண்ட ஆவிக்காக இவர்களை ரட்சிக்கிற தேவன் ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
5: அன்புமிரக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. பரம இயேசுவே, பரலோக பிதாவே, தேவகுமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் வேரிலே வந்த எங்கள் ராஜாதி ராஜாவே, அப்பா நீரும் ஆண்டவரே நொறுங்குண்டவராய் நின்றீர் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நீர் அறிவீர் ஐயா தகப்பனே. இந்த நாட்களிலே அநேகம் பேர் நொறுங்குண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்பா இயேசுவே. நாங்கள் கடந்த காலங்களிலே ஜபித்தோம், விசுவாசத்தோடு காத்திருந்தோம் ஆண்டவரே அற்புதம் அடையாளங்களுக்காக. ஆனாலும் உம்முடைய சித்தம் இந்த சுதர்சன் வாழ்க்கையிலும் அந்த குடும்பத்திலும் நீர் கூட இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அவர்கள் நொறுங்குண்ட குடும்பமாக தகப்பனை இழந்து கணவனை இழந்து மருமகனை இழந்து மகனை இழந்து தவிக்கிறதான அந்த நொறுங்குண்ட இருதயங்களை உடைய அந்த சகோதரங்கள் குடும்பங்களை நீர் ஆற்றி தேற்றி தகப்பனே தேவனுடைய சித்தத்தை ஆண்டவரே இந்த நாட்களிலே அவர்கள் நிறைவேற்ற வேண்டுமாக. சமாதான பிரபுவாக, ஆறுதலின் தேவனாக, தேவ ஆவியானவராக தகப்பனே அந்த குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், தாய், தகப்பன், மாமன், மாமி, மச்சான், மாரென்று கலங்கி நொறுங்குண்டு நிற்கிறார்கள் அப்பா தேவனே. உண்மையாகவே அந்த மாமியாரை பார்க்கவே முடியாது ராஜா. அப்படியான ஒரு வேதனையிலே நொறுங்குண்டு நிற்கிறதான அந்த தாயாருக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆறுதலின் தேவனாக, சமாதானத்தின் தேவனாக, அன்பு கூறுகிற தேவனாக, நான் உயிருள்ள வரை உங்களோடு கூட இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்த வேண்டுமாக. இந்த நாட்களிலே ராஜா அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக செய்து கடைசி கிரியைகளை சமாதானத்தோடும் அன்போடும் நீர் கொடுக்கிற ஆறுதலோடும் தேவ அன்போடும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே வழி நடத்தப்பட்ட அந்த கிரியைகளிலே உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நல்ல காலநிலைகளை கட்டளையிடுங்கீராக இயேசுவே. தொடர்ந்தும் அந்த குடும்பத்தோடும் மனைவி பிள்ளைகளோடும் கூட இருக்க வேண்டுமாக ஜெபம் கேட்கிறோம் ஐயா. அவங்களை தாழ்த்தி அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏசப்பா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அருள் செய்கிற தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எதுவோ அதுதான் ஆண்டவரே நடப்பதாக ராஜா. தகப்பனே இந்த நாட்களிலே கர்த்தாவே நொறுங்குண்ட இருதயங்கள் அநேகம் உண்டு ராஜா. ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளிலே நொறுங்குண்டவர்களாக நோயாளிகளாக நிற்கிறார்கள் அப்பா. கணவன் மனைவி பிள்ளைகளை இழந்த குடும்பங்களாக நிற்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நொறுங்குண்டவர்களாக நிற்கிறார்கள் அப்பா. இயேசுவே, எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமே, தகப்பனே, இயேசப்பா, நீர் ஐந்து கண்டங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறவர். ஏனென்றால் இயேசுவே, நீர் ஆண்டவரே அப்பா சிருஷ்டித்த பூமி ஆண்டவரே கர்த்தாவே, ஒழுங்கின்மையா இருந்ததை ஒழுங்காக்கின தேவன் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த நாட்களிலே நாங்கள் பூமியிலே வாழும் பொழுது எத்தனையோ குடும்பங்கள் நொறுங்குண்டவர்களாக, பல பிரச்சனைகளுக்கூடாக ஆண்டவரே, வேதனைகளுக்கூடாக இயேசப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஒரு சிலரை நாங்கள் காண்கிறோம், ஆனால் ஒரு சிலரை நாங்கள் காண்பதில்லை அப்பா. ஆனால் உம்முடைய கர்த்தாவே கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது ராஜா. தகப்பனே, இந்த யுத்த நாடுகளிலே வாழுகிற பிள்ளைகள், யுத்தம் நடந்து முடிந்த ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே, நொறுங்குண்டவர்களாக, நறுங்குண்டவர்களாக ஆண்டவரே, அநாதைகளாக, ஆதரவற்றவர்களாக, அன்பு செலுத்த இல்லாதபடி, பணம் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா, எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ நாடுகளிலே நொறுங்குண்டவர்களாக வாழுகிறார்கள். இந்த நாட்டு அதிகாரிகளுக்கு அது தெரியுமா, தெரிந்ததா, கேள்விப்பட்டாரா, பார்த்தார்களா? நாம் அறியோம். ஆனால் நீர் ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தாவாக சிங்காசனத்திலிருந்து இந்த பூமியிலே ஆண்டவரே, நாடுகளிலே ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே நொறுங்குண்டவர்களை என் தேவன் கண்ணோக்கி பார்த்து தயவுள்ளவராக, இரக்கம் உள்ளவராக நீர் சுற்றி திரிகிற தேவனாக ஆண்டவரே நீர் இருக்கிறீர். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறம்பே தள்ளாதது போல, எத்தனையோ ஆத்துமாக்கள் குடும்பங்கள் ஆண்டவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் ஆண்டவரே கர்த்தாவே, அநாதையாக வாழுகிற பிள்ளைகள், வயோதிபர்கள், சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, ஆஸ்பத்திரிகளிலே வாழுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஏராளம் ஏராளம் உம்முடைய கண்கள் காண்கின்றதே ராஜா. பரிகாரி ஆகிய கர்த்தாவே, ஒரு விசை மன்னிங்கப்பா, ஒரு விசை மன்னித்து இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆறுதலின் தேவனாக இயேசப்பா, பரிசுத்தாவியானவராக, பரிந்து பேசுகிறவராக எங்கள் தகப்பனே, உம்முடைய ஏழு கண்கள் காண்கிறது ராஜா. தகப்பனே இயேசப்பா, நீர் இப்படிப்பட்ட நொறுங்குண்டதை நறுங்குண்டதை புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே அப்பா. அப்பா, நீர் ஒரு ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் ஒருவரே அப்பா, எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம். தகப்பனாக, தாயாக, சகோதரராக ஆண்டவரே, பரிகாரியாகிய கர்த்தராக ஆண்டவரே, அரவணைக்கிற தேவனாக, பேசுகிற தேவனாக, அசைவாடுகிற தேவனாக, அற்புதம் செய்கிற தேவனாக என் இயேசுவே, நீர் ஒருவர் தான் ராஜா. அவரிடத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல், பணம் இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல் எத்தனையோ பேர் ராஜா பிச்சை எடுத்து கர்த்தாவே ரோட்டிலே வாழுகிறார்கள் அப்பா. இயேசுதாமே கூட இருந்து ராஜா இவர்களை அப்பா நீங்க பொறுப்படுத்து கண்ணோக்கி பார்த்து இவர்களுடைய தூசிகளை ஆண்டவர் பாவங்களை கர்த்தாவே மன்னித்து தேவனே இவர்களுக்கு வேண்டிய உணவு, உடை, மருந்து, தண்ணீர் ஆண்டவரே இருப்பிடம் என்று கொடுக்க வல்லவர் அப்பா. இயேசுவே, நீர் செய்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஆத்துமாக்கள் ஆறுதல் அடைந்து, விடுதலை அடைந்து, வெளிச்சத்தை காண என் தேவனே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குற்றம் செய்து குற்றம் செய்யாத பிள்ளைகள் நொறுங்குண்ட ஆவியோடு ஜெயிலிலே வாழுகிறார்கள் ஆண்டவரே அப்பா. இந்த ஜெயிலிலே வாழுகிற கர்த்தாவே, இந்த பிடிபட்ட பிள்ளைகளுக்கு ஆறுதலின் தேவனாக உம்முடைய பிள்ளைகளை அனுப்பி ராஜா, உம்முடைய வசனத்தை அனுப்பி, உம்முடைய சத்தியத்தை அனுப்பி, ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாக இயேசுவே நீர் ஜெயிலிலே வாசம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆஸ்பத்திரியிலே வாழுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கொள்ள நோய், கொடிய நோயினாலே ஆண்டவரே நொறுங்குண்டவர்களாக வாழுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளினாலே ஆண்டவரே தவிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகள் அறவாதி வயதிலே ஆண்டவரே மாண்டு போகிறார்கள் அப்பா. பலவிதமான சோதனைகள், பலவிதமான இக்கட்டுகள், இடுக்கண்கள் ஆண்டவரே அப்பா. தகப்பனே ஆண்டவரே, நீர் அறிவீர் ஐயா. இயேசுவே, போன ஞாயிற்றுக்கிழமை என்று எங்களுடைய நோர்வே தேசத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சத்தி எடுத்து ரோட்டிலே நிற்கிறார்கள். இப்படியான பெற்றோரை கர்த்தாவே நீங்க கண்ணோக்கி பார்த்து நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் வேதனையோடும் துன்பத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஆத்மாவை நீர் புறக்கணிக்காத தெய்வமே, உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே, பரிந்து பேசுகிறது ஆவியானவரே, நாங்களும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். தாவீதின் வேரே, தாவீதின் குமாரனே, மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா, இவர்களுடைய ஆத்மா விடுதலை அடைய, குடும்பங்கள் விடுதலை அடைய, நாடுகள் கிராமங்கள் பட்டணங்கள் விடுதலை அடைந்து வெளிச்சத்தை காண ஆண்டவரே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே அப்பா, உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காகவே நீர் பெத்லகேமிலே பிறந்து வெளிச்சத்தை கண்ட ஆண்டவரே, நாங்கள் அப்பா அந்த விசுவாசத்தோடு இந்த ஜெபங்களையும் குடும்பங்களையும் கிராமங்களையும் பட்டணங்களையும் நாடுகளையும் ராஜாக்களையும் ராணிகளையும் அதிபர்களையும் அரசாங்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கதிரையிலே மாத்திரம் இருக்காதபடி வெளியாலே சென்று இப்படிப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே மக்களை நாடி தேடி அவர்களுக்கு உதவி செய்ய இவர்களுக்கு ஆண்டவரே ஞானமுள்ள இருதயங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீர் செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. அநேகம் அநேகம் பூமியிலே ஆண்டவரே, ஏராளம் ஆண்டவரே அப்பா, இவர்களுக்கு விடுதலை கொடுத்து சமாதானப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வருகையிலே பூமி ஆண்டவரே ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய ஜெபங்களை புறக்கணிக்காத தேவனே, எங்களையும் ஒரு விசை தாழ்த்தி ராஜா, எங்களுடைய வேதனைகள் துன்பங்கள் குடும்ப காரியங்கள் யாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஏசப்பா நீர் உதவி செய்து எங்களை தலை நிமிர செய்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே இடுக்கண்களிலும் இருந்து நுகத்தடிகளில் இருந்து ஆண்டவரே கர்த்தாவே விக்கினகங்களில் இருந்து எங்கள் குடும்பங்களும் எல்லை பெரிதாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் செய்ய போறதற்காக நன்றி இயேசுவே, கோடான கோடி நன்றி சொல்லி துதித்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடும் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து தேவன் வழி நடத்துவாராக.
5: உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக.
0: நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தி அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, என்று எந்நாளும் தவப்பனே எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் துதியால் எல்லாம் உமக்கு ஆண்டவரே அங்கீகரிக்கப்பட்டதாய் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், வீடுகளுக்காய், அவர்களுடைய தேவைகள் வாஞ்சிகளுக்காய் நீர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனையிலும் ஆண்டவரே வியாதியிலும் ஆண்டவரே தவித்து நிற்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து நடத்தும் ஐயா. வர முடியாமல் தடையாயிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே அவர்களை தடைகளை நீக்கி கொண்டு வருவீராக. உம்முடைய சமூகம் எங்களை நடத்தட்டும். சங்கம வானொலியிலே ஸ்ரீயண்ணாமனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல ஆண்டவரே துதி கன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்,
6: ஆமீன், ஆமீன். இது நிலவும் துதிகளோடு வழிநடத்தி அது தொடர்ந்து ஜபங்களோடு வார்த்தைகளோடு வழிநடத்தி உங்களையும் கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே நெந்தி ஜபித்த ஒருவரையும் கத்திகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே, நள்ளிரவு வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்திருந்த ஜெபங்களை கேட்டார். நிச்சயம் மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வருவார். அந்த விசுவாசத்தோடு கத்திட படைப்போம். நன்றி சவரி கலாசியில் கூட இந்த வேளையில் இணைந்திருக்கிறார். மீதியாக இணைந்து கடந்து சென்ற ஒருவரையும் நாளில் இணைய முடியாதவர்களையும் கத்திரதாமை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரிட கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருக்கிறோம். வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல நான் நினைக்கிறேன். ஊழியர் நினைவார் நினைக்கிறேன், சுபாஷினி, சிஸ்டர் ஜானட் புறத்து வருவாவா? இப்ப வருவாவா?
7: நீங்கள் என்னத்தில் இதுன்றீங்க? நான் வாட்ஸ்அப்லயே அல்லது இதுலயா?
6: அவ ஜூம்ல நீ வாரவா?
7: ஓகே.
6: அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வேளையிலே நாங்கள் கேட்போமா?

ஆமீன். ஒரு நற்சிந்தனை கூட கடந்து சொல்லலாமா? ஆமீன். இங்கிருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம்.

0: Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், பாகம் 44. இன்றைய நாளில் ஒவ்வொரு ஸ்திரீகளும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் சந்தோஷம். நமக்கு வசனம் அழகாக சொல்லுகிறது, எப்பொழுதும் நீங்க சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி. அப்போ நமக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வந்தாலும் பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், அருமையான வசனம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சந்தோஷமாக இருக்கிறோமா? இன்னைக்கு அநேக பெண்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பதே இல்லை. எப்பொழுதும் வேதனை, அழுகை, கண்ணீர்கள், துக்கம், குடும்பத்தின் சுமைகள், பாரங்கள், போராட்டங்கள், இப்படியாக கண்ணீரோட பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க சந்தோஷமா இருங்க. நம்ம சந்தோஷமாக ஒவ்வொரு பெண்களும் இருந்தால்தான் அந்த வீடும் சந்தோஷமாய் மாறிவிடுகிறது. குடும்பத்துல கணவன், பிள்ளைகள், அவர்களை ஒரு தாய், குடும்பத்தின் தாய், குடும்பத்தின் தலைவி, அவள் சோர்ந்து போய் உடைந்து போய் துக்கமாய் காணப்படும் பொழுது குடும்பத்தில் எல்லாருக்குமே அந்த துக்கம் காணப்படும். எல்லாராலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எனவே ஒவ்வொரு தலைவியும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷத்தை வந்து தானாக பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரங்கள்ல கஷ்டங்கள், கவலைகள் வரும் பொழுது யாராவது நமக்கு ஆறுதல் சொன்னாலும் கூட அந்த ஆறுதலை வந்து நாம் இலகுவாய் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நமக்கு ஆறுதல் எங்க இருக்கிறது? நம்ம எப்படி அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படியான காரியங்களை நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நாம் ஆரம்பத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, என்ன நடந்தாலும் நீ சந்தோஷமாயிரு, உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போனாலும் நீ சந்தோஷமாயிரு. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன். ஒன்றுமே இல்ல, வீட்டுல பொருள் இல்ல, வாழ்க்கையில எல்லாம் தொலைத்து விட்டோம், வாழ்க்கையில ஒன்றுமே இல்ல, எல்லாம் ஏமாற்றி விட்டார்கள், வறுமை தலை தூக்கி கொண்டிருக்கிறதா? கவலைப்படாங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு கட்டப்பட்டிருக்கிற வீடு இந்த உலகத்துக்கான சந்தோஷத்தை தரும். ஆனால் நம்ம பரலோகத்தில கட்ட போகிற வீடு நித்திய நித்தியமாய் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எனவே ஒன்றும் இன்றைக்கு அநேக பெண்களுடைய கவலை ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் நகை இல்லை, என்னிடத்தில் பொருள் இல்லை, என்னிடக்கு வீடு இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், இப்படிதான் அநேக கண்ணீராயிருக்கிறது. எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்ப வேண்டும் தேவனை. அன்னாலை போல அன்னால் என்ன செய்தாங்க? நம்பிக்கைப்பட்டம் நம்பினாங்க ஆண்டவரை. நான் ஆண்டவரிடத்துல நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரிடத்துல நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், ஆண்டவர் சொல்லி நான் ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லைன்னு என்னுடைய நான் குடும்பத்தினால் புறக்கணிக்கப்படுகிறேனே, எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று அண்ணால் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல அழுதுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சு, நான் சந்தோஷமா இருக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார், நானும் மலடியான என்னையும் ஆண்டவர் பிள்ளைத்தாச்சி ஆக்குவார், நானும் குழந்தைகளுடன் சந்தோஷமா இருப்பேன். ஏனென்றால் நான் சொன்னது மனிதரிடத்துல அல்ல, என் தேவாதி தேவனிடத்துல நான் கேள்வி கேட்டிருக்கிறேன், என் தேவாதி தேவனிடத்துல நான் மனு கொடுத்திருக்கிறேன். நம்மெல்லாம் இன்றைக்கு ஒரு வேலை தேட வேண்டும் என்று சொன்னா எங்கேயாவது அதிகாரி கம்பெனி இடத்துல நாங்கள் மனு கொடுக்க வேண்டும், அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டும், அல்லது நம்முடைய வீட்டுக்கோ நாட்டுக்கு ஏதோ ஒரு தேவனா நாங்கள் அங்க கலெக்டருக்கு நாங்கள் மனு கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே நாம் ஆண்டவரிடத்துல நாம் விண்ணப்பிக்க வேண்டும், ஆண்டவர் தான் அங்கு சமாதானத்தை கொடுப்பார். அப்ப ஆண்டவரிடத்துல விண்ணப்பித்து விட்டு நாம் திரும்பியுமாக பழைய நிலைமைக்கு போக கூடாது. அன்னால் விண்ணப்பித்தார்கள், ஆனால் அவர்கள் முகம் நாடி வேறுபட்டது, திரும்ப அவங்க அந்த இதுக்குள்ள போகல. என்னுடைய வாழ்க்கை வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது, நான் கண்ணீரோட இருக்கிறேன், இல்லாமையில இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்வார் நாங்க நம்பினபடியால அன்னாளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, சந்தோஷமாயிருந்தார். இன்றைக்கு நாமும் கூட எல்லா பெண்களும் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது சந்தோஷம் இருக்கும். நம்ப வேண்டும், ஒரு காரியத்தை நம்ப வேண்டும், கணவனை நம்ப வேண்டும், பிள்ளைகளை நம்ப வேண்டும், நமக்கு அருகில் இருக்கிறவர்களை நம்ப வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அப்போ நாம் எல்லாவற்றிலும் நம்பிக்கை இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இன்றைக்கு நம்பாமல் கேள்விகள், நமக்கு சந்தேகங்கள் வாழ்க்கையில் எழுந்து விட்டா, அங்கே நம்பிக்கை சந்தேகங்கள் எழுந்து விட்டாலே குடும்பத்துல சமாதானம் குலைந்து போய் விடுகிறது. ஆண்டவருடைய வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது, என்ன நடந்தாலும் உனக்கு பலவீனமானாலும் நான் உன் பலவீனத்துல நான் உன்னோட கூட இருப்பேன். நம்ம பாருங்க, நமக்கு பலவீனம் வந்தால் நாம் கர்த்தரை நம்பணும், அப்ப நம்ம பலவீனத்துல அவர் நம்மோட கூட இருப்பாரு. என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்மோட கூட இருப்பார், அவருடைய கிருபை நம் மீது தங்கும். ஏனென்று சொன்னா அவர் நம்மை கிருபையால கிருபை, அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றுமே இல்லை. எனவே என்ன நடந்தாலுமே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். உபத்திரவங்கள் வரும் தான், உபத்திரவங்கள் இல்லை என்று நமக்கு வசனம் சொல்லவில்லை. சகலவித உபத்திரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷம் உண்டாகும். என்ன உபத்திரம் வந்தாலும் உபத்திரவத்தின் முடிவில ஒரு சந்தோஷம் இருக்கும். எனவே பெண்களுக்கு முக்கியமாக நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மோட விரும்புகிறார், நம்மை பார்த்து விரும்புகிறார். தேவனுக்கு நாம் அழுது கொண்டிருப்பது பிடிக்காது, நாம் முறுமுறுத்து கொண்டிருப்பது தேவனுக்கு பிடிக்காது, நாம் வெறித்து நாம் வந்து துக்கப்பட்டு தேவ ராஜ்யத்தை விட்டு விலகுவது தேவனுக்கு பிடிக்காது. இன்றைக்கு அநேக பெண்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான், பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனை விட்டு வெளி விலகி போய் விடுகிறாங்க. அப்போ எப்படி அங்கே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்? யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்குது, சோதனைகள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏனென்று சொன்னா சோதனை வேறு வரும் பொழுது சந்தோஷமா எண்ணுங்கன்னா ஆண்டவர் தயார்படுத்துகிறாரு. பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறது, அந்த பிரச்சனையில ஒரு பெண்களும் குடும்ப தலைவிகளும் தலைவர்களும் பிள்ளைகளும் விழுந்து விடாதபடி அவர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார், ஒரு ஒரு அலாட் கொடுக்கிறாரு. அடுத்து ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்க போகிறாய் என்பதை குறித்து ஒரு அலாட். எனவே சோதனைகள் வரும் பொழுது நம்ம சந்தோஷப்பட வேண்டும், அப்பதான் மகிழ்ச்சியாக இருக்க விடும். பலவித சோதனைகள் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்துல ஒரு துக்கமான சம்பவம், துக்கமான வார்த்தைகள், துக்கமான காரியங்கள் எனக்கு நடக்கிறதா? எனக்கு இதன் பின்பு ஆண்டவர் பெரிதான ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தாதான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும், பிரகாசிக்கும். இருள் விலக வேண்டும் என்றால், சமாதானம் ஏற்பட வேண்டும், இருள் விலக வேண்டும் என்றால் கிறிஸ்துவ உங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டும், குடும்பத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். அப்படி வரும் பொழுது நமக்கு அங்கு சந்தோஷம் தானாய் கிடைத்து விடுகிறது. எனவே பெண்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருங்க, கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க, பூர்ண சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். எது நடந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க, ஒன்றும் இல்லை என்றாலும் கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் நம்மை அடைக்கலம் தருகிற தேவன், நடத்தி தருகிற தேவனா இருக்கிறபடியால சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில எல்லாமே ஒன்றுமே இல்லாம நாம் பெருமையாகி போக போறதில்லை. இந்த இந்த வாழ்க்கை வந்து இந்த உலகத்துக்கானது, பரலோகத்துக்கான வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கான சந்தோஷத்தை நாங்கள் தேட வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கிற விதங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், கணவரை நடத்துகிற முறைகள், பிள்ளைகளை நடத்துகிற முறைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுகிற விதங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நாம் எவ்வளவு எவ்வளவாக தேவ சமூகத்துல நாங்கள் வந்து இருக்கிறோமோ அவ்வளவு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை தேடுகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்கள் அழமாட்டாங்க, கண்ணீர் விட மாட்டாங்க. அவர் அவரிடத்துல தஞ்சம் புகுந்து கொள்ளும் பொழுது நமக்கு வேதனை கவலைகள் வராது, அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். நீதிமான்கள் ஒரு நாளும் ஆண்டவர் கீழே தள்ள மாட்டார். நீதிமான்கள் வந்து எப்பொழுது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாங்க, அவர்கள் பனையை போல செழித்து வளருவார்களாம். அப்போ நாம எப்படி, எதனால பனையை போல செழித்து வளருவோம்? அந்த நீதிமான்களா இருக்கும் பொழுதுதான். அப்ப எனவே நமக்கு பெண்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்துல இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் சமாதானம் கிடைத்து விடுகிறது. மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய ஒருவேளை நம்ம அதிகமாய் கோபம் வருகிறதுண்டா, அந்த கோபத்தை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு நாங்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், இருக்க முடியும். கோபம் அதிகமா இருந்தா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எனவே மனம் திரும்ப வேண்டும், சபைக்கு செல்ல வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும். இப்படி எல்லாம் செய்தா நமக்கு சந்தோஷம் தானாய் கிடைத்து விடுகிறது. கிடைக்கிற நேரம் நாங்க கடந்து போனவைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, புதிய காரியங்களை இன்றே உனக்கு செய்வேன், புதியதை தான் அவர் செய்ய காத்திருக்கிறாரு. நாம் பழையதே நம்ம கிளறி கொண்டிருப்போம் என்றால் புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. எனவே பழையதை நாம விளக்க வேண்டும், பழைய சுபாவங்கள் இவையெல்லாம் விளக்குனாதான் நம்முடைய வாழ்க்கையில புதிதான சந்தோஷங்கள் பிறக்கும். பழையவைகள் நம்மிடத்துல இப்ப பழைய குப்பைகள் வீட்டு முன்னாடிதான் அது நாற்றம் எடுக்கும். அப்ப அந்த நாற்றம் உலக கிராமம் முழுவதுமா அந்த நாற்றம் மாற்றம் வீசும். அதே போலதான் பழைய சுபாவங்கள், பழைய கவலைகள், பழைய வேதனைகள் நமக்குள்ள இருந்தா அந்த நாற்றமானது குடும்பத்தையே வேதனைக்குள்ள தள்ளி விடுகிறது, குடும்பத்தையே சோகமாய் நடத்தி செல்கிறது. எனவே தான் பழைய சுபாவங்கள் அவைகள் எல்லாம் நாம் கலைத்து விட்டு கிறிஸ்துவுக்குள்ள தஞ்சம் போக வேண்டும், வார்த்தைக்குள்ள தஞ்சம் போக வேண்டும். அவரே தான் என் தேவர் என்று அவரையே இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் அவரிடத்துல ஷேர் பண்ண வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதே மகிழ்ச்சி நமக்கு சந்தோஷம் தானா வரும். சந்தோஷம் வேண்டுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடத்துல வாங்க, அவரிடத்துல சமாதானம் இருக்கிறது. இந்த சமாதானத்தோடு இன்றைய நாளில ஒவ்வொரு பெண்களையும் தேவன் சந்தோஷமாய் நடத்துவாராக. இரக்கமல்ல தேவனே, பல பெண்கள் ஆண்டவர் சந்தோஷத்தை இழந்து அழுகை, கண்ணீர், வேதனை, துக்கம் இப்படியாய் ஆண்டவரை பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. இவர்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. யார்கள் சொன்னாலும் சந்தோஷம் கொடுக்கிற தேவன் நீராய் இருக்கிறீங்க. மகிழ்ச்சினாலே இவர்களை நிரப்புங்க, சமாதானத்தினால நிரப்புங்க. அழுகை கண்ணீர், அழுகை பள்ளத்தாக்கள் ஆனந்த கழிப்பாய் மாற்றுங்க. கரண்டு முரடானவர்களுடைய வாழ்க்கையில வந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் மாற்றி சமாதானத்தினால் நிரப்பும்படியாக ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே.
0: Recording stopped.
2: Sister Janet. Sister Janet, praise the Lord, ma.
3: சொல்லுங்க அண்ணா.
2: Sister, வர்றாவா?
3: இல்லையா, நான் வரையில.
2: இன்னும் வரையில. கதைச்சிருங்களா?
3: எழுதி விட்டேன் நான். பார்க்குறா.
2: ஓகே, அவள் வரும் வரை, அவள் வரும் வரை நாங்கள் இன்னொரு செய்தி கடந்து சொல்லுவோம். நற்சிந்தனை. ஆமீன்.
3: ஓகே.
2: மீன் அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடைய கரத்திலே போய்ப்போம். நாங்கள் இந்த வேளையில் ஒரு நற்சிந்தனை கூட கடந்து செல்வோமா? ஆமீன். ஜீவ வார்த்தை கூடாக தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் வழி நடத்துவார். போனியோ தேசத்திலிருந்து கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.
4: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 5வது வசனம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் எவைகளாக இருந்தாலும் அவற்றிற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் சந்திக்கப்படாமலும் ஜபங்களுக்கு பதில் வராமலும் தாமதங்களும் தடைகளும் காணப்பட்டும் சுகத்திற்காக, விடுதலைக்காக, ஆசிர்வாதங்கள் நன்மைகளுக்காக மன்றாடி உபவாசித்து ஜெபித்து வந்தும் ஏன் இன்னும் பதிலை பெறாமல் இருக்கிறோம் என்றெல்லாம் கேள்விகளுடன் விடை தெரியாமல் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களின் கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு, கண்ணீருக்கு, மன்றாட்டிற்கு பதிலை பெற்றுக்கொள்ளும்படிக்கே கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சகரியாவை குறித்து பார்ப்போமானால், சகரியா தேவனுக்கென்று ஆசாரிய ஊழியம் செய்கிறவரும் வயது சென்றவரும் பிள்ளை இல்லாதவருமாய் இருந்தவர். ஆசாரிய ஊழியம் என்பது மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி முறையிடுவது. ஆனால் இங்கு சகரியாவின் சூழ்நிலையோ தனக்கு ஒரு குழந்தை இல்லாத நிலை, வெளியில் சொல்ல முடியாமல் அனுதினமும் வேதனைகளை சுமந்தவராய் காணப்பட்டவர். காரணம், மக்களின் ஏளனமான பேச்சுக்களினாலும் பரியாசத்தினாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரின் பேரில் தான் கொண்ட விசுவாசம், உறுதி, ஆழமான நம்பிக்கை, உண்மையான ஊழியம் இவற்றில் சகரியா ஒரு சிறிதும் சோர்ந்து போகவில்லை. தேவனை விடாது பற்றி கொண்டு தன் மனதிற்குள்ளேயே அநேக வருடங்களாக ஜெபித்து வந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தரும்படிக்கு தம் தூதனை அனுப்பினார். தூதன் மூலமாக, சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்கு ஒரு குமாரன் அருளப்படும். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்றும் அதன் பொருட்டு உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் என்றும் ஆசீர்வதிக்கின்றார். சகரியாவின் வெளியில் சொல்லப்படாத ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் செய்தார், ஆசீர்வதித்தார் என்பதை நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களுக்காக ஜெபித்து பொறுமையோடும் விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு நீங்கள் மனதிற்குள்ளே அழுது கொண்டும் துக்கித்து கொண்டும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை சுமந்து கொண்டும் வழிதான் என்ன, எப்பொழுது விடியும் என்று சுகத்திற்காக, அற்புதங்களுக்காக, நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக, விடுதலை வேண்டி நல்ல பதிலுக்காக காத்திருக்கிறவர்களே, உங்களின் நம்பிக்கை வீண் போகாது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிறார் கர்த்தர். இன்றைக்கு உங்களின் வேண்டுதல்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக நன்மையான பதிலை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
5: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீர் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். பிளேமோன் 1:17. பிரியமானவர்களே, நாம் மீண்டும் மீண்டும் இழந்து போகும் உறவுகளை திரும்பவும் மீட்டுக் கொள்ளும் பாலமாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு அடிமையை எடுத்துக்கொண்டால் அவன் எந்த உரிமையும் அற்றவனாய் வேறொருவரின் சொத்தாக கருதப்பட்டான். அந்நாட்களில் அந்த அடிமை தப்பியோடி பிடிபட்டால் அந்த அடிமைக்கு மரண தண்டனை கொடுக்கும் உரிமை எஜமானுக்கு உண்டு. பவுலுக்கு பிளேமோன் என்னும் ஒரு நண்பன் இருந்தான். பிளேமோனுக்கு ஒரே சும் என்ற ஒரு அடிமை இருந்தான். ஏதோ ஒரு காரணத்தால் ஓனேசிமு தப்பி ஓடினான். பின்னர் பவுல் ஓனேசிமுவை சந்தித்த போது அவன் கிறிஸ்தவன் ஆனான். அப்போது பவுல் ஓனேசிமுவிடம், திரும்பவும் உன் எஜமானிடத்தில் செல்வதே உன் கடமை என்று கூறினான். ஆனால் பிளேமோன் ஓனேசிமுவை எவ்வாறு ஏற்றுக்கொள்வான்? அதனால் பவுல் பிளேமோனுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அன்பான பிளேமோனே, நீர் எனது நண்பன். நீர் ஏனெனில் நீர் என்னிடமிருந்தே கிறிஸ்துவை பற்றியும் அவரது அன்பை பற்றியும் அறிந்தீர். இப்போது நான் உம்மிடத்தில் ஒரு உதவி கேட்கிறேன். உம்மிடம் இருந்து தப்பியோடிய அடிமையான ஒனேசிமு என்னிடம் வந்தான். என்னை போலவே அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தாலோ, உமக்கு கடன்பட்டிருந்தாலோ அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதுகிறேன் என்று எழுதினான். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கும் போது மீண்டும் பாவ அடிமைத்தனத்துக்குள் போய்விடாதீர்கள். பவுலை போல அடிமைகளை தேவனிடத்தில் திருப்புவீர்களாக. பாதாளத்தை நோக்கி தீவிரிக்கும் பாவிகளை மீட்கவும் தேவ அன்பை அறிவிக்கவும் அடிமைத்தனத்தின் விலங்குகளை தகர்த்தெறியவும் தேவ பிள்ளையாக வெற்றி முழக்கத்தோடு எழுந்து வருவீர்களாக. எத்தனையோ ஒரேசிமுக்கள் இன்றும் இருக்கின்றார்கள். உங்கள் மூலம் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும். உடைந்து போன உறவுகள் மீண்டும் கட்டி எழுப்பப்படட்டும். எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு உமது இரத்தத்தினாலே எங்களை விடுதலையாக்கி கிரயத்துக்கு பெற்றுக்கொண்டோம். நாங்களும் மன்னிப்பிலே நடக்கவும் ஆதி அன்பிலிருந்து விலகி போன உறவுகளை மீட்டுக் கொள்ளவும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
6: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை, இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான கால வேளையிலும் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மே மாதம் 2026ஆம் ஆண்டு, அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கில்லை இப்படியாக இந்த நாட்களே வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46:13 வாசிக்க கேட்போமா? இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சியோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று என் ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.

நாட்களே உங்களுக்கு இந்த நாட்களே தாமதிப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறார். ஏனென்றால் நான் சியோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். சியோன் என்று சொல்லப்படுகிற இடம் தேவன் வாசம் செய்கிற இடம், தேவனுடைய சபையை இந்த நாட்களிலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது சியோன் குமாரத்தியே எழுந்து கழிகூற என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தை இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் சியோன் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருந்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை அவருடைய மகிமையிலே மகிழ்ந்து கழிவுற இடமாக இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய சபையிலே தான் வாசம் செய்கிற இடத்திலே தன்னுடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்திலே தேவனுடைய ரட்சிப்பை இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம், இந்த நாட்களில் கட்டளையிடுகிறாராம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படி ஆனால் இந்த நாட்களை பாருங்கள். நீங்கள் வேதத்திலே அநேக இடங்களிலே நீங்கள் எடுத்து பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இறங்கி அவர்களை நிரப்புகிறதை பார்க்கிறோம். ஆதாரமாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற காரியம், அவர்கள் பெந்தேகோஸ்து நாளிலே இந்த நாட்களிலே ஒருமனப்பட்டு இந்த நாட்களில் இருந்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்தைக்காக காத்து கொண்டு இந்த நாட்களில் இருந்தார்கள். 120 பேர் மேல் இந்த நாட்களிலே பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த நாட்களிலே இறங்கினது, ரட்சிப்பின் வல்லமை என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வல்லமை இந்த நாட்களில் பாருங்கள், அவர்களுடைய நுகங்களை உடைத்தது மட்டுமல்ல அவர்களுக்குள்ளே இருக்கிற தாளந்துகளை இந்த நாட்களில் வெளிப்படுத்தினது என்று சொல்லி வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அமைதியாக பயத்தோடு இந்த நாட்களில் இருந்த பேதுரு கூட இந்த நாட்களில் அந்த வல்லமையை பெற்ற உடனே பாருங்கள், தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல தை

0: மன்னிக்க வேண்டும், இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ மன்னாவோடு ஜீவ வார்த்தையோடு வாக்கு தத்துவத்தோடு வழி நடத்தினார்கள். சகோதரி கொன்சி அவர்கள் வழி நடத்தினார்கள். சகோதரன் சுவிசேஷ ரைட்வின் வானர் அவர்கள் வழி நடத்தினார். சகோதரி ஐரீன் அவர்கள் வழி நடத்தினார். சகோதரி வாணி வெங்கட் அவர்களும் வழி நடத்தினார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் சகோதரி சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார் இலங்கை மண்ணிலிருந்து. அவரையும் வரவேற்று கொண்டு
1: Recording stopped. Recording in progress.
0: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி சுபாசினி அவர்களையும் வரவேற்று கொண்டு இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக மீதியான ஜெபங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற சகோதரி சுபாசினி அவர்களையும் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்தும், அதே வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். தொகுத்து வழங்க இணைந்திருக்கிற இருவரையும் வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். புதிய நாளில் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தர் தந்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சுகம் பலன் ஜீவனோடும் சந்தோஷம் சமாதானத்தோடும் எங்களை வழி நடத்துகிறார். உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். அழகான குடும்பங்களை வேலைகளை தந்திருக்கிறார், வீடுகளை தந்திருக்கிறார். இந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் சகோதரி சுபாசினி அவர்களையும் சகோதரி ஜெனட் அவர்களையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட் வழி நடத்துங்களாமா. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. ஆமீன். காட் பிளஸ் யூ.
2: ஆமீன். சுபா அவர்கள் பாடலோடு கூட ஜெபத்தோடு கூட ஆரம்பிங்க.
3: ஆமாண்டவரே, கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. திரும்பவும் இந்த இடத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே ஜெபங்களை ஈரெடுக்க நீரங்களுக்கு தந்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னையும் அந்த தூர இடத்திலே இருந்து சகோதரியையும் இந்த வானொலியின் ஊடாக நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா பொறுப்படுங்கள், எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் துணையாயிருந்து தடைகளை நீக்கி வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.
2: ஆமீன். ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு

0: நீங்க பாடல் ஒன்ற பாடும்.
1: ஆமீன். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம்.
0: அமேன் அமேன். நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம் கர்த்தாமே. எங்கள் ஜபத்தை அங்கீகரித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜபம் பண்ணுவோம். நாங்கள் இலங்கை தேசத்துக்காக நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் அதிகாம உண்டு மூண்டிலே தேவன் வெளிச்சம் உண்டா கடவது என்றார். அந்த வெளிச்சம் உண்டானது நான் இலங்கை தேசத்துக்காக இலங்கை தேசம் முழுவதிலும் தேவனுடைய வெளிச்சம் வர வேணும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, கர்த்தாவே, இலங்கை தேசம் முழுவதிலும் உடைய ஆளுக அதிகார வல்லமை வரட்டும் ஆண்டவரே. வானமண்டலங்க தரமாக்கங்க, கடல் பிராந்திங்க, தேசத்தின் குடிகள் மீது, ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மீது, எல்லா பேர் வழிகள் குடும்பங்கள் சந்ததிகள் மீது கர்த்தாவே, இனங்கள் மீது கர்த்தாவே, ஜாதிகள் மீது, பாசைக்காரர்கள் மீது என் தேவனுடைய வெளிச்சம் என்ற நாட்களில் உதிப்பதாக கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வெளிச்சத்துக்கு தடையாயிருக்கிற ஆண்டவரே ஒழுங்கின்மைகள், ஆண்டவரே ஈறுகள், ஆண்டவரே அறியாமைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, வெறுமைகள், எங்கள் தேசத்தில் இருக்கிற வெறுமைகள் கர்த்தாவே எல்லாம் அகன்று போகச் செய்வீராக கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆழத்திலே இருக்கிற இருள்கள் கர்த்தாவே ஆண்டவரே, விபச்சாரம், வேசித்தனங்கள், விக்கிராதனைகள் இப்படியாய் ஆழத்தில் இருக்கிற ஆண்டவரே பரம்பரையாய் இருக்கிற அந்த ஆழத்தில் இருக்கிற இருளை கர்த்தாவே நீர் வெளிச்சமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இருளை துரத்தி விடுவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, அன்றைக்கு 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் துரத்தின அதே தேவனங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் கர்த்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் துரத்தி விட்டு, அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், பொல்லாப்பல் எல்லாவற்றையும் துரத்தி விட்டு கர்த்தாவே உம்முடைய வெளிச்சம் அங்கே உதிக்க கடவது கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த வெளிச்சத்தில் எல்லாரும் கலி கூறக்கூடியதாய் கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயங்களையும் சிந்தைகளையும் நீர் ஆளுக செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் என்று ஒருவரும் இருக்காதபடி கர்த்தாவே, எல்லாரும் உண்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே. ஆண்டவரே, பாதாளம் வெறுமையாக பரலோகம் நிரப்பப்பட கர்த்தாவே, எங்கள் தேசத்துக்காக, என் இனத்துக்காக, எங்கள் மக்களுக்காக, எங்கள் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காய், கற்பிணி தாய்மார்களுக்காய், ஆண்டவரே வாலிப ஜோதிகளுக்காய், இளங்குடும்பங்கள், முதியோர்கள், தலைவர்களுக்காய், ஆண்டவரே பாலிமேன்றுகளுக்காய், அங்கம் வைக்கிற ஒவ்வொருவருக்காய், எடுக்கிற தீர்மானங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் உம்முடைய கரத்தில் இருந்து வரட்டும் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கட்டும் ஆண்டவரே, உம்மோடு வாழட்டும் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்பேறும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தும் ஐயா, நன்மைக்கு ஏதுவாய் என் தேசத்தை மக்களை நடத்துங்க ஆண்டவரே. சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமீன். எங்கள் தேசத்திலே அங்கு எல்லா வாசஸ்தலங்களிலும் அங்கு இஸ்ரவேல் புத்திரர் யாவர் மேலும் அவர்களுடைய வாசஸ்தலத்தின் மேலும் வெளிச்சம் இருந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே எங்கள் இலங்கை தேசத்திலே எல்லாருடைய வாசஸ்தலத்திலே வெளிச்சம் காணப்பட, கர்த்தரை துதிக்கிற துதி காணப்பட அங்கு அவர்களுக்குள்ளே அந்த வெளிச்சங்கள் இறங்க, ரட்சிப்புகள் இறங்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி சுபா நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே, கர்த்தாவே என் தேவனே, எங்கள் இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாசஸ்தலத்திலும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க நீங்க கிருபை செய்யும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதியும் உம்மை புகழுகிற அந்த ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் காணப்பட நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அற்புதரே, பொறுப்படுங்கள், தடைகளை நீக்குங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற உம்முடைய அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தாவே அப்பா உம்மை நோக்கி பார்க்க நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வீடுகளில் இருக்கிற இருள்களை அகற்றி நீர் உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறபடினாலே ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே கர்த்தாவே, உம்மை துதிக்கிற வீடுகளிலே, உம்மை புகழ்ந்து பாடுகிற வீடுகளிலே கர்த்தாவே நீர் வாசம் செய்வீர் ஆண்டவரே. நீர் வாசம் செய்கிற இடத்திலே இருளுக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. அப்பா நீர் மெய்யான ஒளி ஆண்டவரே. அப்பா உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியா நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவரே. அந்த ஒளியிலே நடக்கிறவன் இடத்திலே இருளுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே. என் தகப்பனே நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே பிரகாசத்தினால் ஒவ்வொரு வீடுகளும் பிரகாசம் அடைய நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. தொடர்ந்து நீங்கள் இந்த வீடுகளை ஆசீர்வதித்து பிரகாசிக்க பண்ணும்படியாக உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். அங்கு மத்தேயு 17:1-2 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோவையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று சொல்லி, அவருடைய முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது, வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நான் திருச்சபைகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக அவர்களுக்குள்ளே ஒரு மறுரூபம் வரக்கூடியதா, உயர்ந்த மலையிலே எப்படி அங்கு அன்று சீசர்களும் இயேசுவும் ஏறி அங்கு இருந்தார்களோ, அந்த இடத்திலே மறுரூபப்பட்டார்களோ, அப்படியாய் தேச எங்கள் திருச்சபைகளில் வர, இலங்கை தேசத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபையிலும் வர நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே இலங்கை தேசத்திலே இருக்கிற திருச்சபைகளுக்காய், திருச்சபை மக்களுக்காய், ஆராதனை கூடங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே ஒரு மறுரூபம் வருவதாக, இயேசுவின் மகிமை இளங்குவதாக கர்த்தாவே. அவர்களுடைய முகங்கள் ஆண்டவரே சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிருபையை இந்த நாட்களிலே திருச்சபை மக்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக கர்த்தாவே. அவர்கள் வெளி வஸ்திரம் ஆண்டவரே வெளிச்சத்தை போல வெண்மையாய் இருக்கக்கூடியதா, ஒவ்வொரு ஆண்டவரே திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கற்பிணி தாய்மாய் தொடங்கி ஆண்டவரே சிறுபிள்ளைகள், வாலிப ஜோதிகள், இளம் குடும்பங்கள், முதியோர்கள்ல ஒரு மாற்றங்கள் மாறுதல் வருவதாக, இருதயங்கள் சிந்தைகளிலே மாற்றங்களை காண செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே திருச்சபை ஆராதனைகளை ஆசீர்வதிப்பீரா, அவைகளுக்குள்ளே கிரியை நடப்பிப்பீரா. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைய கர்த்தாவே ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபா நீங்கள் இசை 60:19 படி, இனி சூரியன் உனக்கு சந்திரத்தால் உனக்கு பிரகாசியாமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார், அவரே மகிமையாயிருக்கிற அந்த மகிமையின் மேகம் எல்லா மக்களுக்குள்ளேயும் இறங்க நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசப்பா பரிசுத்தரே கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே இயேசப்பா ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் நிரப்பப்பட நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் தெய்வமே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற அந்த உம்முடைய வார்த்தையின்படி அந்த வெளிச்சத்தை ஒவ்வொருத்தரும் காணுகிற அந்த பாக்கியத்தை நீர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தினால் ஆண்டவரே உம்முடைய மகிமையை நீர் ஒவ்வொருவருக்கும் காணப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே என் ஆண்டவரே, நீரே பொருட்படுங்க கர்த்தாவே. இருள்களை அகற்றி கர்த்தாவே வெளிச்சத்தை காணவும் உம்முடைய மகிமையை காணவும் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அன்பான தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய மகிமையினால் ஆண்டவரே எங்கள் தேசம் நிரப்பப்பட கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த மகிமை ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் பிரகாசிக்க பண்ணட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, அப்பா உம்முடைய கருபையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. அப்பாக்கு ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நேசரே கர்த்தாவே, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணத்தக்கதாக கர்த்தாவே, உண்மை விசுவாசிக்கத்தக்கதாக, உண்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையை நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் காண பண்ணுங்க ஆண்டவரே. அந்த மகிமையானது விளங்கட்டும், விளங்கட்டும் ஆண்டவரே. தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புதரே, நீங்கள் அற்புதமாய் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை காண முடியாதபடி, உம்முடைய மகிமையை காண முடியாதபடி ஆண்டவரே கிரியை செய்கிற ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் அதிகாரங்களை நீங்கள் அகற்றி போடும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே வழி நடத்துங்கள் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை காணவும், உம்மிடத்தில் விசுவாசம் வைக்கவும், உம்முடைய நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே. நீர் இந்த ஜனங்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, பாவ இருளின் அந்தகாரங்களிலே அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை கண்டு ஆண்டவரே உம்மண்டை வர நீங்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அற்புதரே, உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்கள் கர்த்தாவே. பாவம் பெருகின இடத்திலே தேவ கிருபை வெளிப்பட்டதென்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, அந்த கிருபையினால் உண்டாகிற மகிமையை காணத்தக்கதாக நீங்க ஆண்டவரே வழி நடத்தும்படியாக உங்கள் நேச கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
0: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழிந்து கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அங்க ஆவியிலே நொறுங்குண்ட ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் கர்த்தாமே. அவர்களை பொறுப்பேற்று நடத்த வேணும், வியாதிப்பட்டவர்களை பொறுப்பேற்று நடத்த வேணும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா கர்த்தாவே, இன்றைய நாட்களிலே ஆண்டவரே ஏழைகளாய், விதவைகளாய், திக்கற்ற பிள்ளைகளாய், உணவுடைக்கு வழிந்து கஷ்டப்படுகிறவர்களாய், ஆண்டவரே மருத்துவம் வசதியின்றி கர்த்தாவே ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள், ஆண்டவரே வியாதியின் வேதனையிலே துடிக்கிற மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரே நீ கண்ணோக்கி பாருமையா. அவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற பராமரிப்புகள், ஏற்ற காரியங்கள் நடக்க கர்த்தாவே கிருப செய்யும் ஆண்டவரே. வேதனை எத்தனை எத்தனை பேர் வேதனையிலே துடிக்கிறார்களோ கர்த்தாவே, மருத்துவம் இல்லாமல் கர்த்தாவே, மருந்து வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் கர்த்தாவே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே தனிமையிலே இருந்து கதறுகிறார்களோ கர்த்தாவே, யாரும் துணை இல்லாமல் தவிக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களுக்கெல்லாம் நீ நல்ல துணையாய் இருந்து கர்த்தாவே அவர்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வாத்தியை அனுப்பி ஒவ்வொருவரையும் வியாதியையும் குணமாக்குங்க ஆண்டவரே. மருத்துவமனைகளுக்காக ஜெபிக்கிறேன். டாக்டர்மார், நர்ஸ்மார், அங்கு வேலை செய்கிறவர்கள் சரியாக நேர்த்தியாக அன்போடு ஆதரவணைப்போடு ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வேலைகளை செய்யக்கூடியதாய் கர்த்தாவே, நீர் இரவு செய்யும் மனித நேயத்தை கல்லெடுங்க கர்த்தாவே, குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் நீர் பெரியவராய் இருந்து நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களோடு கூட இருப்பீராக கர்த்தாவே, நீர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என்னாக்கல்லே விபத்துக்கள், இந்த வாகன விபத்துக்கள், அநேக மரணங்கள் இப்படியாய் நடந்து கொண்டிருக்கிற எங்கள் தேசத்திலே தேவன் தாமே அந்த இரத்த கரைகளை மாற்றி அமைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்றும், அங்கு வாகனம் ஓடுகிறவர்கள் ஏற்ற ஞானத்தோடு ஏற்ற அறிவோடு ஓடக்கூடியதாய், போத வஸ்துகளிலே ஓடாதபடி ஜனங்களை காக்கக்கூடிய ஒரு கிருபை சட்ட திட்டங்கள் சரியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜபத்திலே வழி நடத்துங்க சுமா.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, எங்கள் தேசமங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு வீதிகள் தெருக்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை கூட இருக்கும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பெரும் வீதிகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தத்தை ஜெயம் என தெளிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அப்பா இந்த ஆண்டவரே வீதிகளிலே கர்த்தாவே விபத்துக்களை ஏற்படுத்த இத்தனைக்கிற அசுத்தாவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. ரத்தம் சிந்த தீவிரிக்கிற எல்லா கிரியைகளும் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. அற்புதரே பொறுப்படுங்க கர்த்தாவே. உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதோடு வாகனம் ஓடுகிற ஒவ்வொரு தரம் கர்த்தாவே அதிக வேகமாக வாகனங்களை ஓட்டாதபடி ஆண்டவரே. அதிகமாக ஆண்டவரே தொலைதூர பயணங்கள் எல்லாம் இரவு நேரத்திலே தான் நடக்கிறது. இந்த நேரங்களில் எல்லாம் வீதிகள் தெருக்கள் எங்கிலும் இயேசுவின் ரத்தத்தை ஜெயமென தெளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எல்லைகளை கிரியை செய்கிற எல்லா கிரியைகளும் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொருத்தரும் அதிக வேகமாக வாகனத்தை ஓட்டாதபடிக்கு அப்பா நித்திரை தூக்கத்தோடு வாகனங்களை களைப்புகளோடு வாகனங்களை ஓட்டாதபடிக்கு ஆண்டவரே நிதானமாக வாகனத்தை ஓட்ட அந்த ஞானத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே உம்முடைய திருக்கரம் கூட இருக்கட்டும். அது மாத்திரமல்ல போதைகளோடு ஆண்டவரே வாகனங்களை செலுத்த கூடாது கர்த்தாவே. இது ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அரசு துறை வாகனங்களை ஓடுகிறவர்கள், தனியார் துறை வாகனங்களை ஓடுகிற ஒவ்வொரு அசாரதிகளை உம்முடைய திருக்கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுடைய ஆவியாத்தும சரங்கள் அவர்களுடைய சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. நீங்க பொருட்படுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அதே போல கர்த்தாவே அப்பா அந்த வாகனங்களில் பயணம் செய்கிற ஒவ்வொரு பயணிகளையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுடைய ஆவியத்துவ சிரங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே வீதி பாதுகாப்பு போலீசாரை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களோடு நீங்க கூட இருங்க. இவர்களை பொறுப்படுங்க கர்த்தாவே. இவர்களிடத்தில் நீதி காணப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஆண்டவரே தங்களுடைய பணிகளை சரியாக உண்மையாக செய்ய நீங்க இவர்களை வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை என் ஆண்டவரே அப்பா இந்த வாகன சாரதிகள் வீதி ஒழுங்குகளையும் ஆண்டவரே சட்டங்களையும் சரியாக கடைபிடித்து கர்த்தாவே தங்களுடைய வாகனங்களை சரியாக ஆண்டவரே சீர் பார்த்து இந்த வாகனங்களை ஓட்ட நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அப்பா சட்டங்களுக்கு புறம்பாக ஆண்டவரே அப்பா இவர்கள் வாகனங்கள்ல எந்த விதமான காரியங்களையும் செய்யாதபடிக்கு கர்த்தாவே எல்லா ஆண்டவரே வாகன பாகங்கள் எல்லாத்தையும் சரிபார்த்து இவர்கள் இந்த வாகனங்களை ஓட்ட நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே பொறுப்படுங்கள் கர்த்தாவே. இந்த வீதி விபத்துக்களில் இருந்து நீர் ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் காத்து கொள்ளும்படியாக உம்முடைய மகிமையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அதே போல இந்த வீதியில இருக்கிற ஆண்டவரே போலீசார் ஆண்டவரே லஞ்சங்கள் ஊழல்கள் பண்ணாதபடிக்கு கர்த்தாவே சரியாக வாகனங்களை ஓட்டாதபடி போகிறவர்களிடத்தில் காசை வேண்டி கொண்டு அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்காமல் ஆண்டவரே மறைமுகமாய் இருக்காதபடிக்கு கர்த்தாவே சட்டங்களை இவர்கள் ஒழுங்காக கட்டைப்பிடித்து நடக்க நீங்க இவர்களை வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே பொறுப்படுங்கள் கூட இருங்கள். ஒவ்வொரு காரியங்களிலும் நீரே வழி நடத்தும்படியாக இந்த விபத்துக்கள் எங்கள் தேசத்திலே தொடர்ந்து நடைபெறாதபடி நீங்கள் எங்கள் தேசத்தை ஜனங்களையும் காத்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
0: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஈரான் தேசத்துக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக, நாங்கள் யுத்த நாட்டுக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலே தகப்பனே ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை கண்ணோக்கி பாருமையாது. உம்முடைய தேசம், உம்முடைய ஜனங்கள், உம்முடைய மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பாத இடத்திலே மனம் திருப்பப்பட கர்த்தாவே, திருச்சபைகள் மகிமையாய் நடத்தப்பட ஒரு மகிமையின் மேகம் அந்த தேசத்தை மூட கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, இஸ்ரவேலின் ஜமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அவர்கள் சுயித்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுவின் நாமத்தை இரா முழுவதும் பகல் முழுவதும் ஆண்டவரே ஜாமக்காரரை நிறுத்துற தேவன் நீர் ஒருவர் கர்த்தாவே. அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் வானமண்டலங்கள் தரமாக்கங்க கடல் பிராந்தியங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் இயேசுவின் நாமத்தை நான் மாய்க்காதே போவதாக கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இஸ்ரவேல் முழுவதும் ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் முழுவதும் ஆண்டவரே யுத்த வீரர்கள் முழுவதை நீர் காத்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய கரத்தை ஜெபத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, ஈரான் தேசங்கள் ஆண்டவரே, உக்ரைன் ஆண்டவரே, ரஷ்யா தேசங்கள் இப்படியாய் ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, யுத்தத்துக்காய் ஆயத்தப்பட்டு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ரத்தங்களை சிந்த வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், அப்பா இந்த ஆயுத முனைகளை பயன்படுத்தி கர்த்தாவே மற்றவர்களுடைய ஆண்டவரே நாட்டையும் தேசத்தையும் பூமி உம்முடையது கர்த்தாவே, உம்முடைய பூமியை அவர்கள் சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. மனுஷ சேதம் உண்டாகிறது அம்மாலே உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆண்டவரே அந்த ஜீவன் ஊற்றப்படுகிறது கர்த்தாவே ஆண்டவரே. இவைகள் எல்லாம் தேசத்துக்கு தீட்டாகிறது கர்த்தாவே. ஈரான் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த ஆண்டவரே இந்த நீரிணை சர்மூல் அந்த நீரிணையை கர்த்தாவே தடுத்து வைத்திருக்கிற தடுப்பு சுவர்கள் உடைவதாக அகன்று போவதாக. மனுஷனுக்கு பஞ்சங்களும் ஆண்டவரே மனுஷனை நெருக்கவும் ஒடுக்கவும் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரிகள் நாடுகளுக்கு விரோதமா, தேசங்களுக்கு விரோதமா, தலைவர்களுக்கு விரோதமா செயல்படுற காரியங்கள் எல்லாவற்றையும் கடிந்து போட வல்லவருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். உலக தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காய், நாட்டு தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். யுத்த நாட்டு தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு வேண்டியது இன்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அவர்களுக்கு வேண்டிய வல்லமையை கொடுத்து கர்த்தாவே நீர் இவர்களை ரட்சித்துக் கொள்ளும் ஐயா. எல்லா ஆயுத முனைகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டிந்து போடுவீராக. ஆயுத முனைத்தையை கட்டி போடுவீராக கர்த்தாவே. இவர்களுடைய ஆண்டவரை கட்டுக்களை அவுக்கு விடும்படியா செபிக்கிறேன். நுகங்களை நெகிழ்த்து சகல நுகத்தடிகளை உடைத்து கர்த்தாவே உம்முடைய சமாதானத்தை இவர்களுக்குள்ள வைப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளை பொறுப்பேறும் கர்த்தாவே. எங்கள் இலங்கை தேசம் இந்தியா, தேசம் இந்தியா தேசத்திலே இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அந்த தேசம் ஆண்டவரே சீர்பற கர்த்தாவே. அந்த தேசம் மகிமையாய் நடத்தப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சுபா நீங்கள் சகலரும் அங்கு சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள மனம் திரும்புகிற ஒரு மனம் திரும்புதலின் ஆவி எல்லாருக்குள்ளும் உண்டாக நீங்கள் சுவிசேஷர்களுக்காகவும் இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புகிற மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும்.
1: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே கர்த்தாவே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே தனி நபர்களுக்கும் தேசங்களுக்கும் ஆண்டவரே கொண்டு செல்லுகிற ஒவ்வொரு ஆண்டவரே சுவிசேஷர்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் அன்பின் ஆண்டவரே. நீங்க இவர்களை பொறுப்படுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தெய்வமே மிஷனரிகளாக கடந்து சென்று கர்த்தாவே அப்பா தங்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள் உபத்திரவங்களை பொருட்படுத்தாமல் ஆண்டவரே சுவிசேஷ வாரத்தினால் ஆண்டவரே இந்துவனே கஷ்டப்பட்டு சுவிசேஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. இவர்கள் செய்கிற பணிகளை நீங்கள் ஆசீர்வத்து கொடுங்கள் கர்த்தாவே. இவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இவர்கள் உம்முடைய ஆண்டவரே நாமத்தை சொல்லும் பொழுது உம்மை அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை நீர் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுக்கும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே சொல்லி மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே. இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே வேதனைகள் இருதயத்திலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. வியாதியின் கட்டுக்கள் சத்துருவின் கட்டுக்கள்ல அகப்பட்டு கர்த்தாவே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு உம்மை சொல்லும் பொழுது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தங்களுடைய பாரம்பரிய கட்டுக்களை விட்டு வெளியிலே வந்து உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இருதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தடைகளை நீக்கும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. இந்த தேவனே நீர் அற்புதம் செய்து வழி நடத்தும்படியாக கர்த்தாவே. இவர்கள் எல்லாம் உம்மை ஏற்றுக்கொண்டார்களா என்று அதிசயப்படத்தக்க விதமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களை நாங்கள் காண கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. தகப்பனே அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காக பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஜெபங்களையும் கேட்டுக்க தாவே. நீர் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கட்டளையிட்டு வழி நடத்துங்கள் ஆண்டவரே. தட்டை பண்ணுகிற பொல்லாத தட்டைகளை எல்லாம் அகற்றிக்க தாவே. நீதாமே அற்புதமாக ஒவ்வொருவரையும் ரட்சித்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். நாங்கள் சுபா உங்களோட குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். நீங்கள் சங்கம வானொலிக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுகிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே நாளைய நாளும் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவரின் நாளாய் இருக்கிறபடியால் கர்த்தாவே, நீர் இந்த பரத்துக்கு இலிருந்து இந்த பூமிக்கு ஆண்டவரே நீர் பரிசுத்தமாய் இறங்கி நீரப்பா, நாங்கள் அதை பரிசுத்தத்தோடும் ஆவியோடும் உம்மியோடும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிற நாட்கள் நேரங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை வழிநடத்தும் ஐயா பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு அச்சாரமாய் முத்திரையாய் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாங்கள் நின்று விடாதபடி கர்த்தாவே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை வழிநடத்தி கொள்ளுகிற தேவன் நீர் பெரியவர் ஐயா, எங்களை பாதுகாக்கிற தேவன் நீர் பெரியவர் ஐயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆவியானவர் எல்லா சபைகளிலும் எல்லா மக்கள் மத்தியிலும் எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் நடப்பிக்கப்பட கர்த்தாவே, என் பரிசுத்த ஆவியானவரே நீர் வழிநடத்தும் ஐயா. ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடங்களிலும் நடக்கிற காரியங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து நடத்தும் ஐயா. உங்களுடைய சித்தங்கள் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய காரியங்கள் நடக்கட்டும் ஐயா. அப்படியா கர்த்தாவே, சுபா குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், சுபாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைய வச்சு இந்த உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்பல் இலும்பல் தசியாவில் உங்களுடைய வல்லம் இறங்கி ஆக்கிரு. வேறு ஆயுத வேலி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே பிள்ளைய ஒப்பு கொடுத்து பலவீனங்கள்ல பலனாய் மாற்றி ஆண்டவரே பிள்ளைய நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கணவனுக்காக ஜெபிக்கிறோம். கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்கக்கூடிய இருதயங்கள் சிந்தைகளை ஆண்டவரே கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளின் படிப்புகளுக்காய், பிள்ளைகளின் பாதுகாப்புகளுக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளோடு கூட இருந்து வருங்காலங்கள் எதிர்கால தொழில்துறைகள் எல்லாவற்றுக்கும் நீராய் நீர் நடத்துகிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே கர்த்தாவே. பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டுவதாக. அவருடைய குடும்பம் தாய் சகோதரங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எல்லாரையும் ஒப்பு கொட்டுக்கிறேன் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
1: ஆமென். ஆமென். அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளையிலும் இந்த ஆண்டவரே வாழ்க்கையிலே உடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் அன்பின் தகப்பனே. இந்த ஊழியத்தின் ஊடாக ஆண்டவரே அநேகர் பயன்பட நீர் கிருபை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நேரங்களை வேறு காரியங்களை செலவழிக்காதபடி உம்முடைய பாதத்திலே செலவழிக்க இந்த தருணத்தை இந்த ஊழியத்தின் ஊடாக எங்களுக்கு தந்திருக்கிறீரே அப்பா, உங்களுக்கு கூடான கூடி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை நடத்துகிறோம் ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், தன்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறவர், சாட்சி பகிர்கிறவர்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துக்குள் தரேன். ஒவ்வொருதோடும் கூட இருந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய இரத்த கோட்டைக்குள் தருகிறேன். விசேஷமா இந்த வானொலி நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரனையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை நீங்கள் பொறுப்படுத்த பாதுகாத்து ஆண்டவரே, இந்த ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே. குடும்ப தேவைகளை சந்தியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சரீர சுகபலங்களை கொடுத்து கர்த்தாவே எல்லா தடைகளையும் முட்டைத்து நீர் அற்புதமாய் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த ஊழியத்தின் ஒவ்வொரு தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஊழியத்துக்காக தேவைப்படுகிற மனுஷ உதவிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சந்தித்துக் கொடுங்க ஆண்டவரே. தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே இந்த ஊழியம் பயனுள்ளதாய் அமைய நீங்க ஆசீர்வதியுங்க கர்த்தாவே ஆண்டவரே. அதை போல கர்த்தாவே சகோதரி நிமலாக்காவ உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அவ்வோடு நீர் கூட இருந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் வேதத்தின் ஞானத்தினால் நிறைத்து கர்த்தாவே இன்னும் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் நடத்துங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த குடும்பத்தின் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்தள்ளுங்க. மகனை ஒப்புக் கொடுக்கிறேன், மகளை ஒப்புக் கொடுக்கிறேன். அவளுடைய எதிர்கால காரியங்கள் ஒவ்வொன்றிலும் மேலும் நீர் கூட இருந்து கர்த்தாவே சாட்சி பகரத்தக்கதாக நீங்க அவருடைய ஜீவியங்களிலே அற்புதம் செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, கணவனாரோடு கூட இருந்து அவருக்கும் வேண்டிய சுகத்தை பலத்தை கொடுத்து கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நீர் அற்புதமாய் நடத்தும்படியாக ஆண்டவரே, உம்முடைய திட்டுத்தரத்துக்குள் ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, சத்துருவானவன் இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவனுக்கு எதிராக ஆண்டவரே செயல்பட்டு எல்லா திட்டங்களும் வாய்க்காதே போகட்டும். அது மாத்திரமல்ல, மனுஷ கண்களினால் ஏற்படுகிற வன்கண்ணின் ஆவிகள் ஆண்டவரே, பொல்லாத மனிதர்களுடைய பேச்சுக்களுக்கு எல்லாம் விலக்கி காத்துக்க தாவே நீரே அற்புதமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக உம்முடைய நேச கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இந்த விளைக்காக திரும்பவுமாக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். ஒரு பலவியோடு கூட முடித்துக் கொள்ளுங்க.
1: கசந்த மாறா மாதுரமாகும் கொடிய கசந்த மாறா மாதுரமாகும் கொடிய

0: தாரி மகிழ்ந்து தளி தூறும் அமே.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தாமே கூட இருந்து திரும்பமாய் ஒருவரை சந்திக்கும் வரை கர்த்தர் கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்துவார். ஆமேன்.
0: ஆமீன்
1: ஆமீன்.
0: ஆமீன். காலையிலே 7:30 முதல் இதுவரை நேரம் இணைந்து தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும், கணவனுடைய வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள், படிப்பு காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே சகோதரி சுபாசினி கூட இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட வழிநடத்தினார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவர்கள் கைட்டு சில வேலை காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் வாஞ்சியோடு வழிநடத்துகிறவங்கள் இருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே மென்மேலும் பல்கி பெருக பண்ணாராக. ஞானத்தாலும் ஆசீர்வாதங்களாலும் கூட்டி கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு கர்த்தர் தாமே பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த இணைந்து மறுவழிப்பிலே கேட்கப் போகின்ற யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்றவரும் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளெஸ் யூ சிஸ்டர் சுபாசினி. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் ஜானட். ஆமேன் ஆமீன்
1: ஆமீன்
0: ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் இதுவரை நேரமும் ஜெபங்களுக்கு ஊடாக சௌரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும், சௌரி ஜானட் அவர்கள் ஜெபம் தேசத்திலிருந்தும் வழி நடத்தினார்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி
0: விடைபெற்றுக்
1: கொண்டு சகோதரன் பாலன் அவர்களை அழைக்க இருக்கிறோம். ப்ரீஸ்லோடையா, ப்ரீஸ்லோட் பாலன், ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஒரு செகண்ட் தாருங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்து கொண்டு அப்படியே நில்லுங்க பிரதர்.

0: Recording in progress.
1: ஆமீன். அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் சோரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து கத்திரண்டை ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும் ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்த இணைந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிறைத்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஓடி இருக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு அவரிடம் படைப்போம் வழி நடத்துவார். பிரைசலோட்டையா வழி நடத்துங்கள்.
2: கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரர் சங்கமம்மாளை எடுத்து நடத்துகின்ற அன்பு சகோதரர் குடும்பத்தையும், இவர்களது உடன் செய்கின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் பாலனியை சோய்மடுக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி அவர் நாமத்தில் ஜெபப்பட பங்கு எடுத்துக்கொண்டு, தகப்பனே, பிரியான மக்கமாக ராஜா, உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஏசப்பா உங்களோட பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க முடி ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழித்து கொண்டிருப்பதற்காகவும் வழித்த போறமைக்காகவும் மீண்டும் முறை உள்ள நாளத்திலிருந்து ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, உலக ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டவன் ஜபிக்கிறேன் ராஜா. அந்த நாட்டு அதிபர்களோடும் இராணுவ தலைவரும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க, நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. எல்லா தேசங்களையும் ஆசிர்வதிங்க, வழியெடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உமை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவர்.

வருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா

யாரும் நினைத்திடா வழியிலும் எனக்கு அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் எனக்கு அற்புதம் செய்தீரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட இணைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன்தான்.

0: என்றென்னும் அன்றென்னும் அளவில் வைத்தீரே வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. ஆமீன் பிரதர்.
1: ஆமேன் ஆமேன். அருமையான பாடல், புதிய பாடலாக இருக்கிறது. அருமையான வார்த்தைகளோடு இணைந்தீர்கள். அந்த பாடலை இந்த முதல் வரிகளை சொல்லுங்க ஐயா திரும்பவும்.
0: கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை என்று சொல்லி பிரதர் இந்த பாடல் வந்து பாஸ்டர் ஜோன் ஜபராஜ் வந்து இப்போ ஒரு வருஷம் இருக்கும் பாடி, ஜெயிலிருந்து வந்து படித்தவர்.
1: கர்த்தாவே என்ன சொன்னீங்க? கர்த்தாவே,
0: கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை என்று சொல்லி பாஸ்டர் ஜோன் ஜபராஜ் பாட பாடு.
1: வார்த்தைகளை கொண்டு அந்த பாடல் எடுத்திருக்கிறார். கத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென்.
0: அவரோட வந்த உடனே இந்த பாடல் தான் படிச்சார். உடனே இந்த பாடல் தான் படிச்சார். அவர் எழுதல வேற.
1: நான் நினைச்சேன் நீங்க ஏற்றி ஏதோ பாடுறீங்கன்னு.
0: அவர் ஜோன் ஜபராஜ்
1: ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய இல்லை என்று தெரிஞ்சது. அதனாலே கத்திரிக்க சொல்றோம். ஆமே. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுறவையா. God bless you. ஆமே ஆமே. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சோரன் பாலன் லண்டன் யூகேலிருந்து இணைந்து அருமையான பாடலுக்கு கூடாக வழி நிறுத்தினார். கத்திரிக்கு நன்றி செலுத்துவோம். கத்திரிக் கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அப்புவிப்போம். மனைவி ஜீவா அவர்களையும் பிள்ளைகளையும் பிற பிள்ளைகளையும் கத்திர தாமை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கத்திரிய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமை வழி நடத்துவாராக. ஒரு நாளைக்கும்
2: கூட
1: மனைவி ஜீவாவை கூட்டிக் கொண்டு வாருங்கள் பாடல் பாட ஜெபிக்க. கத்திரிய கரத்திலே ஒப்புவிக்கிறோம்.
0: கத்திர தாமே உங்களையும் உங்களை சேர்ந்து உடைகிற குடும்பங்கள் உலக எல்லா குடும்பங்களுக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் ஆணூதினமும் அனைத்து உறவுகளும் கிடைக்கவும் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடனே எடுத்துக்கொண்டு பிரதர். God bless you all.
1: ஆமீன் ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்தார்கள் லண்டன் யூகேயிலிருந்து பாடலோடு ஜீவங்களோடு வழி நடத்தினார்.
2: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜீவ வார்த்தை கூடாக பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைகிறார். கேட்போம் ஆசீர்வாதங்களை.
3: தக்கதாக பலன் அளிக்கிறீராமே நலே லோயா கிருபை எப்பவுமே ஆண்டாளே நோவாக்கோ கண்ணில் தேவனுடைய கண்ணில் கிருபை அடிச்சு கிருபைனாலே நம்ம நோவா ஞாபகம் தான் வந்துடல. ஆனால் பரிசுத்தவன்கள் எல்லோரும் கிருபைனால தான் வாழ்ந்துருக்கிறாங்க. இது கிருபையின் காலம், கிருபையின் காலம் இப்போ சொல்றேன்ல, இல்லவே இல்லை. உலக தோற்றமே கிருபையின் காலம் தான். கிருபையின் காலம் இறந்தனால தான் உலகம் தோன்றியது, இல்லைன்னா தோன்றி இருக்காது இல்லை. அப்போ கிருபை அவனுடையது, தேவரீர் அவன் அவன் செய்கைக்கு தக்கதாக. என்ன செய்கை? செய்கைனா என்னமா? செய்கைலாம் என்னப்பா அப்படின்னா, நம்ம ஆண்டவரை குறித்த செயல்பாடுகள், உலகத்தை குறித்த செயல்பாடுகள் ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். செய்கைகள், செய்கைகள் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, நான் நல்லது செய்யறனா அது ஒரு செய்கை, கெட்டது செய்யறனா அது ஒரு செய்கை இல்லையா. நான் செய்யற நல்லதானாலும் கெட்டதானாலும் அவருக்கு தான் நான் பதில் சொல்லணும், அதுக்கு தான் ஒரு பலன் உண்டாகும். அவன் அவன் செய்கிற நன்மை தீமைக்கு தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு கத்த சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோமோ அதற்கான பலனை எங்கிருந்து கொடுக்கறானா, அவர் கொடுக்கறதா வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு பூமியில வாழும் பொழுது எப்படி வேணா வாழலாம், துன்மார்க்கமா வாழலாம், நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், பாவம் செய்து வாழலாம், மற்றவர்கள் ஏமாற்றி பிடிக்கலாம், என்னெல்லாம் நடக்கலாம், என்னன்னா உலகத்துல நம்மை பெரிய ஆளா காட்டிக்கொள்ள வாஞ்சிக்கலாம். இது ஒரு செய்கை தான். இதை நம்ம எப்படி வேணா வாழ்ந்து, நம்ம எப்படி வேணா மத்தவங்க முன்னாடி ரொம்ப ராயல் ரைட்ஸ் வாழ, நமக்கு எல்லா தகுதியும் எல்லாம் என்ன இருக்குங்க, எல்லாம் மன தைரியமும் கூட இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் யோசிக்கணும், இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அங்க ஒரு பலன் இருக்கிறது, அந்த பலனை பார்க்கணும் இல்லையா. ஒருவேளை நான் இங்க முரட்டாட்டமா வாழ்ந்துட்டா அங்க எனக்கு எந்த பலனும் இல்லை, நேரம் அக்கினி கடல் தான். ஆனா இங்க நல்லா வாழ்ந்துட்டேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டேன், ஆண்டவர் நினைச்சபடி வாழ்ந்துட்டேன், ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குங்க, ஜீவ கிரீடம், நித்திய ஜீவன், பரலோகத்துல எனக்கு ஒரு இடம், அவர் அருகில் இன்னும் ஊழியம் செய்தா அவர் அருகில எனக்கு ஒரு இடம், இதெல்லாம் உண்டு இல்லைங்க. அப்ப அந்த பலனை குறிச்சு யோசிக்கணும். இன்னைக்கு சாப்பிட்டா போதும்னு யோசிக்காம எப்போதும் என்ன செய்யணுங்க, எல்லா நேரத்து குறித்தும் யோசிக்கணும். இதுதானே கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு அந்த நாளில கிடைச்ச வேணும் இல்ல, அவன் மட்டும் சாப்பிட்டு குடும்பம் திருப்தியா இருந்திருக்கலாம், ஆனா அப்படி இல்லாம அது பஞ்சகாலத்துல கொண்டு போய் கிடைச்சா பாருங்க, அது அவனுக்கு மட்டும் இல்ல நேயர்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு அந்த நாட்கள்ல. அதனால இன்றைக்கு நாம என்ன செய்யறோம், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது, அதுதான் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்பீங்க, தீமையை விதைச்சா தீமையா இருக்க போறீங்க. அதனால இந்த நாள்ல கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த வாழ்க்கைக்காக மட்டும் நம்ம அர்ப்பணிக்காம இன்னொரு வாழ்க்கை இருக்கே, அதுக்காகவும் சேர்த்து நம்ம அர்ப்பணித்து வாழலாம். இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசிருக்கா, ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல ஆண்டவர் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தைகள் எல்லாம் முடியல ஆண்டவரே, தேவனுடைய மகிமை இருக்கிறது இதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுக இருக்கட்டும் ஐயா, காத்துக்கொள்ளுங்க. இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஒரு காரியத்தை கூட தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:3 வாசிக்கலாமா? தானே நீ என்னுடைய அருள், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மாவு மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது அதை வாஞ்சிக்கிறது. அமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது வனாந்திரத்துல பாடின பாடல், யாருமே இல்லாம தனிமையில என்ன செய்ய போறோம்னு தெரியாம, மேக்சிமம் தெரியாம இருக்கிற நேரத்துல பாடின ஒரு பாடல் இது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கூட நம்முடைய ஃபியூச்சரை பத்தி ஒரு ஐடியா இல்லாம இருக்கலாம், என்ன செய்ய போறோம், எதுக்காக கர்த்தர் இப்படி நம்மள வச்சிருக்கிறோம் புரியாம இருக்கலாம்ல. ஆனா கர்த்தர் உங்க கூட பேச போகிறார். ஆமே சொல்றாரு பாருங்களேன், அதிகாலமே தேடுகிறேன். இதுதாங்க முக்கியம் இல்ல, நம்ம என்ன செஞ்சாலும் சரி காலையில ஆண்டவரை தேடினோம். காலையினா என்னங்க, அதிகாலை இருட்டோட என்ன ஆண்டவரை தேடுறதா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்ப என்ன செய்யற ஆண்டவரு, அவரை நீங்க கண்டுபிடிக்கலாம், என்னை கண்டடைத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அதிகாலமே தேடுகிறேன், கண்டடைகிறான். அப்ப கண்டுபிடிக்கிற ஒரு நேரம் அதிகாலைதான். இப்ப இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. அடுத்தது, வறண்டதும் விடாயற்றதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன் மேல் தாகமாய் இருக்கிறது. வறண்டது அப்படின்னா என்னங்க, காஞ்சு போய் கிடக்கிறது, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக, இன்னொன்னு உலக பிரகாரமாக, ஆசீர்வாதம் இல்லை, அப்படியே வறட்சியா இருக்கிறீங்க, கையில ஒத்த வயசா இல்ல, என்ன பண்றதுன்னு கையில, இப்படி ஒரு வறட்சி. ஆவிக்குரிய ரீதியாக செவிக்கவே முடியல, இது ஒரு வறட்சி. வறண்டதும் விடாய்த்ததும் அப்படின்னா என்னங்க, ரொம்ப துக்கமா இருக்கிறதுன்னு அர்த்தம். விடாய்த்து மனசார சோர்ந்து போய் கிடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான, காஞ்சு போயிருக்கிறது ஒரு விஷயம் இருக்குதான், ஏன் காஞ்சு போச்சு, அந்த இடத்துல தண்ணீர் இல்லை, காய்ந்து போனதுக்கு காரணம் அந்த இடத்துல தண்ணீர் இல்லை. தண்ணீர் வகையா பிரிக்கலாம், ஒன்று பூமிக்குரிய தண்ணீர், இன்னொன்று ஜீவ தண்ணீர். நமக்கு பூமிக்குரிய ரீதியாக நமக்கு ஆசீர்வாதத்திற்காக என்ன வேணுங்க, நமக்கு ஜீவ தண்ணீர் வேண்டும், அது வரணும். அது வந்தாதான் நம்ம ஆத்மா செழிக்கும் இல்லையா, இது பூமிக்குரிய ரீதியாக. அப்ப அந்த ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் இல்லை இன்னைக்கு எனக்கு இல்லை. நிலம் என்பதின் இறுதியும் அந்த நிலத்தில் என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. தானே என்ன சொல்ல வர்றாருங்க, ஒண்ணுமே இல்லைன்னா கூட என் தாகம் குறையாது உங்க மேலேங்கிறார். எனக்கு பஞ்சமா இருக்கலாம், பசியா இருக்கலாம், உதவியற்று இருக்கலாம், விடாயத்து இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், தண்ணி கூட இல்லாம இருக்கலாம், மத்தவங்க நலட்சியப்படுத்தி இருக்கலாம், யார் வேணால உபாசீனப்படுத்தலாம், அது யாரா வேணா இருக்கலாம், குடும்பமா வெளியில யாரா வேணா இருக்கலாம். ஆனா என் ஆத்மா எப்படிதான் இருக்க போகுது? உங்க மேல தாகமா தான் இருக்க போகுது. அவமே ஹலோயா, எப்படிப்பட்ட ஒரு ஆழமான காரியத்தை கத்து பேசுறாரு பாருங்களேன். என் மாம்சமானது வாஞ்சிக்கிறது. என் மாம்சம் யாரெல்லாம் வாஞ்சிக்குது? உங்களெல்லாம் வாஞ்சிக்குது. என்னங்க ஆத்மாவை குறிச்சிட்டு ஏன் மாம்சத்தை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்றாரு? இந்த மாம்சம் எந்திரிக்கலைன்னா என்ன செய்ய முடியுங்க? அதிகாலம் அழிந்து ஜெபிக்கணும்னு ஆத்மா சொல்லுது. ஆனா அதுக்கு என்ன கீழ்படியணுங்க? இந்த மாம்சம் கீழ்படியணும்ல, அதுதான் அந்த வாஞ்சி. அந்த வாஞ்சியைதான் இங்க தாவிய எழுதி வைத்திருக்கிற. அப்ப கத்துடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆமே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஆத்மா ஆண்டவர் மேல வாஞ்சியா இருந்தா மட்டும் போதும், உங்க மாம்சம் வாஞ்சித்தா மட்டும் போதும், உங்களை ஆயுதத்துல கத்தர் வச்சிருவார். இப்படி பேசும்போது தாவியை அப்படியே வெட்டிட்டாரா? இல்லைங்க, இஸ்ரவேலின் ராஜாவாக, சமாதானத்தை கொடுக்கிற ராஜாவாக ஒரு 40 வருடம் அரசால வச்சுட்டாரு. ஆமே, எவ்வளவு பெரிய அதிசயத்தை கருத்து செஞ்சாரு. ஆடு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவன் ஆடு விட்டுட்டு ஆட்களை மேய்க்கிற வேலைக்கு வந்துட்டான். இல்ல, புதிய ஏற்பாட்டுல ஆட்களை விட்டுட்டு மீனை விட்டுட்டு ஆட்களை பிடிக்கிற வேலைக்கு தான் கருத்தை பேதர் வழிச்சான். இல்ல, அந்த மாதிரி இவன் ஆடு விட்டுட்டாரு மனுஷனை வைக்கிற வேலைக்கு வந்தான். எத்தனை பெரிய சேஞ்சஸ் பாருங்க வாழ்க்கையில. அப்ப நீங்க நானும் இதை நம்பி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் ஆத்மா மேல தாகமா இருக்கணும். என்ன சூழ்நிலை வேணா இருக்கலாம், என் ஜபத்தை நிறுத்த மாட்டேன், என் துதியை நிறுத்த மாட்டேன், என் பாடல் நிறுத்த மாட்டேன், என்னுடைய ரெகுலரா பண்ற அதிகார ஜபத்தை நிறுத்த மாட்டேன், என் மாம்சம் அதுக்கு ஒத்துழைக்கும், அதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி கேட்டு ஜெபிப்போம். இந்த நாளில் கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. நல்ல தெய்வம், இந்த காலை வேலையில என்னோடு கூட இருக்கிற தெய்வத்திற்கு நன்றி. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகா நீங்க பேசிருக்கிறீங்க, அந்த வார்த்தைக்கா நன்றி. தொடர்ந்து உங்க ஆளுங்க இருக்கட்டும், யா காத்து கொள்ளுங்க, வெண்ணெடுத்துங்க, கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்துவ நாமத்தின் பிதாவே, ஆமேன். கர்மசியாவும்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்த ஜீவ வார்த்தை கூட கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கணும் சுவாசிக்கிறோம். கத்திரதாமே அந்த வார்த்தைகள் கூட வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் அடுத்து ஊழியர்களை அழைப்பு கொண்டிருவோம், அல்லது நாங்கள்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
1: வேத வார்த்தை கூட கடந்து செல்வோமா? ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்திரதாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்கின்ற பொழுது தேவ ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வானரவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். ஆமேன்.

நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வேத ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எங்கள் காலை வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இப்புதிய நாளிலே உங்களை தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக.

கண்ணியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே எபிரேயர் 11 அதிகாரத்தை நாம் சிந்திக்க துவங்கினோம். இது விசுவாச வீரர்களின் பட்டியல் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நச்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று நாம் வாசித்தோம். நாம் ஆபேலின் சம்பவத்தை குறித்து முதலாவது ஆதியாகமம் 4:1-8 வாசிக்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4:1 முதல், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கற்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஆதாம் பாவம் செய்த பின்பு தேவனுடைய ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறான். தேவனுடைய தொடர்பு அறிந்த நிலைமையிலே இருந்த அவன் தேவனை தேடுகிறான். தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஆதாமும் ஏவாளும் தேவ பக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என்று ஆதியாகமம் 4:1 நாம் பார்க்கிறோம். ஆதாம் தேவனை தேடிய போது அவர் தன்னிடத்திலே சேரக்கூடிய அணுகுமுறையை நியமித்துக் கொடுத்தார். அப்பொழுது ஆதாம் பலி செலுத்த தொடங்கினான். பின்னர் ஆதாம் இந்த காரியங்களை

0: தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தான். ஆகவே அவர்கள் இருவரும் பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். ஒருவன் விருப்பத்தோடும் மற்றவன் கடமைக்காகவும் பலி செலுத்தினான். ஆபேல் விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் அதை செலுத்தினான். காயினோ மனம் போல செலுத்தினான். நாம் கீழ்ப்படியாமல் போன காயினை பற்றி இன்று சிந்திக்கவில்லை. கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் அங்கீகரிப்பை பெற்றுக்கொண்ட ஆபேலை குறித்து தான் சிந்திக்கிறோம். நாம் தேவனுக்கு என்ன படைக்கிறோம் என்பதை விட என்ன மனமுள்ளவர்களாய் அதை ஆண்டவருக்கு படைக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. பெரியமானவர்களே, காணிக்கை செலுத்துவது பெரிய காரியம் அல்ல, அது ஏற்றுக்கொள்ளப்படுவதே சிறந்த காரியம். இதற்கு அடிப்படையாக விளங்குவது என்ன தெரியுமா? விசுவாசம். எந்த எண்ணத்தோடு கர்த்தருக்கு நாம் காணிக்கை கொண்டு வருகிறோம் என்பது மிகவும் முக்கியமானதாயிருக்கிறது. கடமைக்காக நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறேனா, அல்லது அவர் என்னை உருவாக்கியவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், என்னை வழி நடத்துகிறவர் என்ற பெரிய உண்மைகளை உணர்ந்தவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக, நன்றி உணர்வோடு, அவர் பெரியவர் என்ற விசுவாசத்தோடும் பயத்தோடும் அவருடைய பாதத்திலே காணிக்கைகளை கொண்டு வருகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 4:2 பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் என்று வாசிக்கிறோம். நாம் இங்கு ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளாகிய காயின் ஆபேல் ஆகிய இருவருக்கும் இடையிலே காணப்படும் ஒற்றுமை வேற்றுமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இருவரும் சகோதரர்களானாலும் இரண்டு துருவங்களைப் போல காணப்பட்டார்கள். டாக்டர் ஹென்றி ரிமர் என்பவர் அவர்கள் இருவரும் இரட்டை பிள்ளைகள் என்று கூறுகிறார். அவர்கள் இரட்டை பிள்ளைகளாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை பார்ப்பதற்கு அவர்கள் இருவரும் ஒன்று போல காணப்பட்டிருக்கலாம். பல வகைகளிலே அவர்களின் செயல்கள் ஒன்று போல காணப்பட்டாலும் அவர்கள் இருவரும் வித்தியாசமானவர்கள். இருவரும் ஒரே விதமான சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டவர்கள். ஆதாம் மூலமாக தேவனுக்கு பலி செலுத்துவதை குறித்து அறிந்து கொண்டவர்கள், தேவனை அறிந்து கொண்டவர்களாக செயல்பட இறங்கியவர்கள். ஆதியாகமம் 4:3 என்ன சொல்கிறது? சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். சில நாள் சென்ற பின்பு என்பது ஓய்வு நாளை குறிப்பதாக இருக்கலாம். இவர்கள் சிருஷ்டிப்பின் முதல் காலங்களில் உள்ளவர்கள் என்பதனாலே அவன் ஒரு குறிப்பிட்ட நாளில் காணிக்கையை கொண்டு வந்திருக்க வேண்டும். கொண்டு வந்தான் என்ற வார்த்தை குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது என்பதை குறிக்கிறது. ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்று வாசிக்கிறோம். இந்த இரண்டு காணிக்கைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இரண்டு பேருமே கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்துதான் காணிக்கைகளை கொண்டு வந்தார்களா? இல்லை, அவர்கள் கிறிஸ்துவை குறிப்பிடுகின்ற ஆட்டுக்குட்டியை காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தார். ஆதியாகமத்திலே அவ்விதமாக நாம் வாசிக்கவில்லையே என்று நீங்கள் கூறலாம். ஆதியாகமும் கூறவில்லை, உண்மைதான். ஆனால் எபிரேயர் 11:1 இதனை நமக்கு சொல்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அது எப்படி? ஆபேல் விசுவாசத்தோடு காணிக்கை செலுத்தினான். விசுவாசம் என்றால் என்ன? ரோமர் 10:17 ஒரு வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதாவது தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்படுத்துதல் ஆபேலுக்கு கொடுக்கப்பட்டது. அவிதமாகவே காயினுக்கும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்திலே இருந்தார்கள். ஆனால் காயின் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிவிட்டு தான் விளைவித்திருந்த தன் தோட்டத்து கனிகளிலே சிலவற்றை கொண்டு வந்தான். இங்கே முதல் மனிதன் தன் கையின் கிரியைகளை தேவனிடத்திலே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவிதமாகவே இன்றும் பலர் தங்கள் சொந்த நல்ல கிரியைகளின் மூலமாக தேவனிடத்திற்கு வருகிறார்கள். அதை போலத்தான் காயினும் தன்னுடைய கையின் கிரியைகளை தேவனிடத்திலே கொண்டு வருகிறான். ஆனால் ஆபேல் ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருகிறான். ஆட்டுக்குட்டியை ஏன் கொண்டு வருகிறாய் என்று கேட்டால், தேவன் கட்டளையிட்டபடியே கொண்டு வருகிறேன் என்று கூறியிருப்பான். இந்த ஆட்டுக்குட்டி உன் பாவத்தை நீக்கிவிடுமா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லியிருப்பான். மீட்பரும் இரட்சகருமான ஒருவன் என் தாயின் சந்ததியிலே தோன்றுவார் என்பதை என் தாய் கூறியிருக்கிறாள். இந்த ஆட்டுக்குட்டி அவரை குறிப்பதாக விசுவாசத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறியிருப்பான். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை முதலாவதாகவே தேவன் தெரியப்படுத்திவிட்டார். நாம் பாவிகள், நாம் பாவத்திற்கான பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில்தான் நாம் தேவனிடத்திலே வருகிறோம். அந்த சிறிய ஆட்டுக்குட்டி பாவத்தை நீக்கி விடுவதில்லை. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி முன்னறிவிக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து, உலகத்தின் பாவங்களை நீக்குகிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியை நினைவுபடுத்துகிறது. அது விசுவாசத்தினாலே காணிக்கையாக படைக்கப்படுகிறது. ஆபேலின் காணிக்கை கிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் விசுவாசத்தினாலே வருகிறான். அதுவே ரட்சிப்பின் வழி. தேவனிடம் செல்வதற்கு கிறிஸ்து ஒருவரே வழி. நமது பாவங்களுக்காக மறிக்கும்படியாக தேவன் அவரது குமாரனையே நமக்கு தந்தருளியிருக்கிறார். எனவே ஆபேல் விசுவாச பாதையை நமக்கு விளக்கி காட்டுகிறான். இரத்தம் தெளிக்கப்பட்ட கிறிஸ்துவாகிய வழி. இயேசு என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். தொடர்ந்து எபிரேயர் 11 அதிகாரம் 5 வசனம் முதல் இன்று நாம் சிந்திப்போம். ஏனோக்கின் வாழ்க்கையில் விசுவாச நடையை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனிடத்திலே வந்தோம் என்றால் நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும். பின்பு விசுவாசியின் நடக்கையே முக்கியமானதாகிறது. முதலாவது விசுவாசம், இரண்டாவது விசுவாச நடக்கை. பாருங்கள் எபிரேயர் 11 அதிகாரம் 5 வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆதியாமம் 5 அதிகாரத்திலேயே ஏனோக்கின் பெயர் முதல் முதலிலே வருகிறது. 5 அதிகாரம் மிகவும் சோகமான ஒரு அதிகாரம் என்று சொல்லலாம். பாருங்கள் ஆதியாமம் 5 அதிகாரம் 1 வசனம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். ஆதாம் 130 வயதான போது ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். பின்பு ஆதாம் மரித்து போனான். சேத் ஒரு குமாரனை பெற்றான். பின்பு சேத் மரித்து போனான். ஆதாமிற்குள் எல்லாரும் மரித்தார்கள். இதுவே காலம் காலமாக தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆதியாமம் 5 அதிகாரம் ஒரு கல்லறை தோட்டத்தின் வழியாக நடந்து சென்று அங்குள்ள கற்களில் எழுதப்பட்டிருப்பதை வாசிப்பது போன்று காணப்படுகிறது. இதுவே இன்றும் மனிதனின் சோகமான முடிவாக இருக்கிறது. மனிதன் இன்றும் மரித்துக் கொண்டே இருக்கிறான். ஏனோக்கை குறித்து நாம் ஆதியாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம். அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். இதுதான் ஏனோக்கின் சரித்திரம். ஆதியாகமம் ஒரு குறிப்பிட்ட வம்ச வரலாற்றை கூறுகிறது. திட்டவட்டமான ஒரு வம்சத்தின் அட்டவணையை நமக்கு தருகிறது. இங்கு பல பெயர்கள் கூறப்பட்டிருந்தாலும் அவர்களை பற்றி ஒன்றும் குறிப்பிடப்படாமல் குறிப்பிட்ட ஒரு மனிதன் மட்டும் தனித்து நிறுத்தப்படுகிறான். அவன் யார்? யாரேத்தின் குமாரனான ஏனோக்கு. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலா பிறக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கிற்கு பல பிள்ளைகள் இருந்தார்கள். ஏனோக்கின் முதல் மகன் மெத்துசலா. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. மெத்துசலாவை பெறுவதற்கு முன்பு அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பது தெரியவில்லை. ஆனால் அதற்கு முன்பு அவன் தேவனோடு சஞ்சரிக்கவில்லை என்பது மாத்திரமே தெரிகிறது. எதை குறித்தும் கவனமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். அதனை பற்றிய எந்த விதமான குறிப்பும் நமக்கு இல்லை. மெத்துசலாவை பெற்ற பின்பு அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்பது மாத்திரம் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. சிறு குழந்தையாகிய மெத்துசலா ஏனோக்கின் வாழ்க்கையை மாற்றிவிட்டான் என்று சொல்லலாம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் வேறு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆனால் ஏனோக்கின் மரணத்தை பற்றி கூறப்படவில்லை. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் என்று மாத்திரம்தான் கூறப்பட்டுள்ளது. அருமையானுள்ளே, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று எபிரேயர் 11:5 வாசிக்கிறோம். ஏனோக்கின் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருந்தது. அவன் சட்ட திட்டங்களின்படி தன் வாழ்க்கையை நடத்தாமல் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லலாம். ஏனோக்கு தேவனை நம்பி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். பின்னர் தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். ஏனோக்கு மரிக்கவில்லை, மறுரூபமாகிவிட்டான். மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக வேதத்திலே கூறப்பட்டுள்ள முதல் மனிதன் இவன்தான். இந்த உலகத்தின் பார்வையில் நின்று அகற்றப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டான். இந்த பகுதியிலே நமக்கு ஒரு அருமையான ஆவிக்குரிய செய்தி கூறப்படுகிறது. சிலர் நோவாவை உதாரணமாக காட்டி சபையும் மகா உபத்திரவத்தின் காலத்திற்குள்ளே செல்லும் என்று கூறுகிறார்கள். ஆனால் நோவாவின் வாழ்க்கை சபையை குறிக்காமல் மகா உபத்திரவத்தின் காலத்திலே காக்கப்பட போகின்ற மக்களை குறித்து கூறுகிறது. அவர்கள் யார்? அவர்கள் 144,000 பேர். அவர்கள் இஸ்ரவேலர்களும் திரளான புறஜாதிகளுமாம். இவர்கள் சபை என்று கூறப்படுகின்ற விசுவாசிகளாகிய சரீரத்தின் பங்கானவர்கள் அல்ல. மகா உபத்திரவத்தின் காலம் துவங்கும் முன்பாகவும் 4 குதிரை வீரர்களும் புறப்படும் முன்பதாகவும் இந்த 144,000 பேரும் திரளான புறஜாதியாரும் முத்தரிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது. இவர்கள் அனைவரையும் நோவாவின் வாழ்க்கை எடுத்து காட்டுகிறது. ஆனால் மகா உபத்திரவத்தின் காலத்திற்கு முன்பாக விசுவாசிகள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. மகா உபத்திரவத்தின் காலமே இந்த பூமியின் மேல் வரும் சோதனையாக வேதம் கூறுகிறது. யூதர்களும் புறஜாதிகளுமாகிய இந்த மக்களை நோவா குறிப்பிடுகிறான். ஏனோக்கு சபையை குறிக்கிறான். ஏனோக்கு ஜலப்பிரளயத்தின் வழியாக செல்லவில்லை, ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏனோக்கு பேழையிலே வைத்து காப்பாற்றப்படவில்லை. தேவன் ஏனோக்கை பேழைக்குள்ளே வைத்திருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஜலப்பிரளயம் ஏற்பட்ட போது தேவன் எவ்விதத்திலாயிலும் ஏனோக்கை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் தேவன் அபிதமாக செய்யாமல் ஏனோக்கை எடுத்துக் கொண்டார். ஏனோக்கு காணப்படாமற் போனான். இவ்விதமாகவே தேவன் சபையையும் எடுத்துக் கொள்ளப் போகிறார். விசுவாசிகள் காணப்படாமற் போவார்கள். எனவே ஏனோக்கு சபையை குறிக்கிறவனாக இருக்கிறான். ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சம்பவத்தை ஒரு ஓய்வு நாள் வேதபாட வகுப்பிலே படிக்கும் சிறுமி இவ்விதமாக கூறுகிறாள். ஒவ்வொரு நாளும் மதிய வேளையில் தேவன் ஏனோக்கு வீட்டிற்கு வருவாராம். தேவனும் ஏனோக்கும் சேர்ந்து உலாவச் செல்வார்களாம். ஒரு நாள் அவர்கள் இருவரும் வெகு தூரம் பேசிக்கொண்டே நடந்து சென்று விட்டார்களாம். வெகு நேரமாகிவிட்டது. ஏனோக்கு தேவனிடம், நான் வீட்டை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டேன், நேரமும் ஆகிவிட்டது, நான் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று கூறினானாம். அப்பொழுது தேவன் ஏனோக்கு இடத்திலே, உன்னுடைய வீட்டிற்கு நீ திரும்பிச் செல்வதை விட என் வீட்டிற்கு மிகவும் அருகிலே வந்துவிட்டோம், எனவே என் வீட்டிற்கே வந்துவிடு என்று ஏனோக்கை தேவன் தன் வீட்டிற்கே அழைத்து சென்று விட்டார் என்று அவள் கூறினாளாம். ஏனோக்கும் தேவனோடு கூடவே சென்று விட்டான் என்று ஏனோக்கு மரணத்தை காணாமல் எழுத்துக் கொள்ளப்பட்டதை குறித்து மிகவும் அழகாக அந்த சிறுமி கூறினாள். இதுவே சபையை குறித்தும் ஒரு நாளிலே இடம்பெறும். ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற விசுவாசிகள் அத்தனை பேரும் ஒரு நாளிலே தேவனோடு கூடவே இருக்கும்படி அவரிடம் சென்று விடுவார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நமது ஜெப வேளையிலே ஆண்டவரோடு நேரம் செலவு செய்வதை குறித்து கலங்காமல் திகைக்காமல் கர்த்தருக்காக நேரத்தை கொடுப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோமா? அல்லது எத்தனையோ பணிகள் இருக்கிறது என்பதற்காக ஜெப நேரத்தை, ஆண்டவரோடு இருக்கும் நேரத்தை விட்டுவிட்டு நாம் உலக வேலைக்குள்ளே ஓடுகிறோமா? நமது வாழ்க்கையிலே அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு அமர்ந்து நேரம் எடுக்கிறோமா? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே உண்மை உள்ளவர்களாக உத்தமமாய் நமது பணிகளை நாம் செய்கிறோமா? சற்றை சிந்தித்து பார்ப்போம். நமது அனுதின வாழ்க்கையிலே தேவனோடு நாம் சஞ்சரிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்க்கையின் இறுதி பரியந்தம் அப்படி நாம் உண்மை உள்ளவர்களாக தேவனோடு விசுவாச வாழ்க்கை வாழும் பொழுது நாம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். பவுல் இதனை தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலே மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நமது அனுதன வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் பொழுது அவருக்குள்ளே வாழ்கிறவர்களாக மரணத்தை சந்தித்தாலும் அவர் வரும்பொழுது நாம் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். இப்படிப்பட்ட நிச்சயம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்வதே ஒரு விசுவாச வாழ்க்கை. இயேசு என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், அவர் என் பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்திவிட்டார், இன்று நான் மரித்தாலும் என் ஆண்டவரோடு வாழ்வேன் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அனுதின வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, அவரோடு கூட நடக்கும் பொழுது, நமது வாழ்க்கையின் இறுதியிலே நாம் கர்த்தரோடு கூட ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிற அவரோடு கூட எந்தெண்டும் வாழும்படியாக கடந்து செல்லுவோம். அருமையானவர்களே, நீங்கள் தேவனோடு நடக்கும் அனுபவம் உடையவர்களாக இருக்கிறீர்களா? ஆமோஸ் 3:3 இவ்விதமாக சொல்கிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஆம், நீங்கள் தேவனோடு ஒருமனப்பட்டிருந்தால் மட்டுமே அவரோடு நடந்து செல்ல முடியும். ஏனோக்கு தேவனோடையே சஞ்சரித்தான். நாமும் அனுதினமும் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுவதை கேட்க முடியும். நாம் அவரிடத்திலே ஜெபிக்கும் ஜெபங்களை அவர் கேட்டு நமக்கு பதில் அளிப்பதை அனுபவிக்க முடியும். இந்த ஒருமனப்பாடு எப்பொழுது வரும்? அவர் விரும்புவதை நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் விரும்பியதை அவர் தரும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு உறவு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு உறவோடு நாம் அனுதினமும் இறுதி வரை வாழும் பொழுது அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவது மிகவும் நிச்சயமான உண்டாயிருக்கிறது. இந்த பூமியிலே வாழும் பொழுதும் இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை ஒரு பரலோக வாழ்க்கை போல நமக்கு காணப்படும். இதை நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் அதை உங்களுக்கு தர அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, முதலாவது அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அனுதினமும் நமது எல்லா காரியங்களை குறித்தும் அவரோடு நாம் உறவாட வேண்டும். அவருடைய வசனத்தின் மூலமாய் அவர் நமக்கு சொல்லும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் உடனுக்குடன் கீழ்ப்படிய வேண்டும். இப்படி நாம் வாழ்க்கை நடத்தும் பொழுது ஏனோக்கை போல தேவனோடு கூட நாம் நடந்து செல்லும் அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, விசுவாசத்தினாலே ஏனோக்கு உம்மோடு கூட நடந்தது போல இந்த காலங்களிலே வாழ்கிற நாங்களும் எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் அனுதினமும் உம்மோடு நடக்கும் கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலே அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீர் எங்கள் எல்லாருக்காகவும் தண்டனை ஏற்றுக்கொண்டு எங்கள் எல்லாருக்காகவும் நீர் இரட்சகராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மோடு வாழ விருப்பம் உள்ளவர்களாக அனுதினமும் உம்முடைய பாதத்திலே வந்து வேத வசனங்களை அவளோடு வாசிக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் பேசும். எதை குறித்து சிந்திக்கிறார்களோ அதை குறித்து நீர் அவர்களோடு பேசும். எதை குறித்த பாரம் உள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ அந்த பாரங்களை நீர் அவர்களை விட்டு எடுத்து போட்டு ஆழமான விசுவாசத்தை உறுதியான நம்பிக்கையை உண்மையிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பார்கள் என்றால் அன்றுவரே அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் ஜெபத்திற்கு நீர் செவி கொடுக்கிறீர் என்பதை அவர்கள் விசுவாசிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். அவருடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தாவே நீர் ஒருவரே அவர்களோடு தங்கியிருந்து அனுதினமும் உம்மோடு நடக்கும் அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி TWR தபால் பெட்டி எண் 134 திருநெல்வேலி 2 தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9

எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில நம்முடைய எஜமான நம்மை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், அந்த நல்ல தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் எண்ணம் எல்லாம், என் இயக்கம் எல்லாம், என் விருப்பம், வாஞ்ச, தாகம் எல்லாம் நீங்களா இருக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? அநேக நேரங்களில் ஆண்டவுடைய சித்தம் சொல்லி நம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சுயமாய் வாழ்ந்துடுறோம். ஆனா இந்த வேளையில் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவர் என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம், நீங்க உண்மையாகவே ஒப்பு கொடுத்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிச்சு பாருங்க. இந்த பாடலை பாடும் பொழுது தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில் நிறைவாய் வந்து இறங்குவோம். நம்ம சேர்ந்து பாடுவோம், வாருங்கள், நம் சேர்ந்து

என் கூட ஒரு விஷ கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, என் ஏக்கமெல்லாம் உம்மை நோக்கி இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய சேவை செய்வது, உமக்காக வாழ்வது, உம்மை நேசிப்பது, உம்மை பின்பற்றுவதே என் வாழ்க்கை நோக்கமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஒரு விசை கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து

0: ஆமீன் ஆமீன். இந்த நாளில் மங்களுடன் நெஞ்சு ஒளியம் செய்கிறத ஓழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைய முடியவில்லை என்று அறிவித்துக்கிறார். சுயினமாக இருப்பதனாலே அதனாலே எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷ ரெட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வேதபாட நிகழ்ச்சிக்காக கத்தர் தாமை வழி நடத்துவாராக. இந்த வகையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடையா
1: தேவரீர், நீர் ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும் ஒருவரும் கண்டறாதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற கர்த்தராய் இந்த நாட்களில் இருப்பதற்காக உமக்கு சோதனம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அடியரை மறைத்து நீர் வழிபடும்படியாக என் இரட்சகரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நல்லவரும் வல்லவருமா இந்த நாட்களில் இருக்கிறார். இன்றைய நாளிலும் நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்த்து கற்றுக்கொள்வோம், திருப்பிக் கொள்வோம். என்னோட கூட இந்த நாட்களில் எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 7வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த கர்த்தருடைய வசனம் காத்து பார்த்து சொல்லுகிறது, கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல் வழி உள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் இந்த ஸ்தலத்திலேயே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலே பாருங்கள், தேவன் இந்த நாட்களே நமக்கு ஒரு காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது என்ன காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாக சீர்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், வார்த்தையினுடைய தலையங்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வழிகளை இந்த நாட்களை சீர்படுத்த வேண்டும், உங்களுடைய வழிகளை சீர்படுத்துங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய வழிகளை சீர்படுத்துங்கள் என்று சொல்லி, அப்படியானால் பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலேயே அங்கே அந்த வழிகளை அங்கே கிரியைகளையும் நாங்கள் நன்றாக சீர்படுத்துகிற வேளையிலே தான் அந்த வேதம் சொல்லுகிறது, இந்த நாட்களே அங்கே தேவன் அவர்களோடு கூட இந்த நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அங்கே மனம் திரும்பும்படியாக தேவன் இன்னும் ஒரு அழைப்பை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இந்த இடத்திலே பாருங்கள் ஒரு அழைப்பை இந்த நாட்களிலே விடுவிக்கிறார். ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே தேவன் இந்த அழைப்பின்படி பார்க்கிற வேளையிலே, ஆனாலும் மக்களோ என்ன செய்கிறார்னு சொன்னால், தாங்களே தேவாலயம் உடையவர்களாயும், அதாவது தேவனுடைய ஆலயத்தை உடையவர்களாயும், அதிலே சடங்குகளை பின்பற்றி இந்த நாட்களில் வந்ததினாலும், தங்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டென்று நம்பி இந்த நாட்களை நம்பினதினாலும், மனம் திரும்ப அவசியம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த வார்த்தையை நாங்கள் 4வது வார்த்தையில் வாசிக்கிற வழியிலே, இறைமையாக 7 நாளிலே பார்க்கிற வழியிலே, கர்த்தருடைய ஆலயத்தும் ஆலயம் கர்த்தருடைய ஆலய கர்த்தரின் ஆலயம் கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை இந்த நாட்களில் நம்பிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்புபிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த இடத்திலே சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தருடைய ஆலயம் ஆலயமுடைய ஆலயத்துக்கு போறது நல்ல ஆலயத்துக்கு போற காரியம் இந்த நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை பொய் வார்த்தையை சொல்ல வேணும். ஏனென்றால் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் என்ற காரியம் இந்த நாட்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஆலயத்துக்கு போறதுலே எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒரு மனுஷன் இந்த நாட்கள்லே அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லி சொன்னால், அவன் சேர்ச்சிக்கு போனா இன்னும் பிரயோசனம் வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தன்னுடைய வழிகளை விட்டு முதலாவதாக அங்கே பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பணும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதத்தை அங்கே கொடுக்க வேண்டும் தேவனிடத்திலே. நான் அவர் ஆத்மாவுக்கு கணக்கு அங்க பார்க்கிற வழியில வேதமை சொல்லுகிறது, அங்கே மற்றவருடைய காரியம் இல்லை, முதலாவது நம்முடைய ஆத்மாக்கள் நம்முடைய ஆத்மாக்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் அக்கடுவோம். நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களை நாங்கள் அங்கே அழியும்படியாக விட்டு இந்த நாட்களே மற்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு போயிருப்போமா இருந்தால், முடிவிலே நாங்கள் பரிதாபிக்கப்படுகிறவர்களா இந்த நாட்களை இருப்போம் என்பதை தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான அன்பு பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், 4வது வசனத்திலே அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆலயத்திற்கு போவோம் என்று போய் சொல்லுகிறார்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாக சீர்படுத்தி நீங்கள் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஒடுக்காமல் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே இந்த நாட்களை சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமல் இருப்பீர்களாயில் அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலேயே உங்களை சதா காலங்களும் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களே தன்னுடைய ஊழியக்காரர் மூலமா இந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்க தேவனுடைய ஆண்டவருடைய காரியம் ஆண்டவருடைய அழைப்பு என்னது என்னது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே எல்லாம் நமக்குள்ளே சரி என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் திருப்தி அடைந்தவர்களா இந்த நாட்களே காணப்படுகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் அது திருப்தியான காரியம் அல்ல. ஆலயத்துக்கு போறது நல்லதுதான் இன்றைக்கு, ஆனால் பாவ இருதயத்தோடு பாவ சிந்தையோடு பாவ காரியங்களோடு ஆலயத்திற்கு இந்த நாட்களே போகிறதிலே என்ன விதமான பிரயோஜனம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்திலே இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஆலயத்துக்கு போகிற வேளையிலே நம்முடைய வழிகளை சீர்படுத்த வேண்டும். அப்படியானால் நாங்கள் முதலாவது நம்மை நாமே நிதானித்து அறிந்து நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த இடத்திலே வெளிப்படையாக இந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இங்கே 9வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், 9:10 பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது எங்கே, இந்த 8:9 இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்பாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானை இட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன காரியம்? விக்கிரக ஆராதனை இருக்கிறது. அதே வழியில பாக்குற வழியில பாருங்கள், கொலை விபச்சாரம் தூவங்காட்டுற காரியங்கள், அந்நிய தேவ அந்நிய அதாவது அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற விக்கிர ஆராதனைகள் போன்ற காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்துட்டு நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? அங்கே ஆண்டவுடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஆலயத்திலே போய் நாட்களை நின்று கொண்டு இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவோம் என்று சொல்லி சொல்லுகிறீர்களான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி மறக்கத்தை. இதான் அந்த தவறான காரியம் என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு உணர்த்துகிறதை அங்கே பார்க்கிறோம். மறுமையான, அப்படியானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உன்னுடைய ஆலயத்துக்கு போகிற வேளையிலே உன்னுடைய நடையை காத்துக்கொள்ளும் சொல்லி சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படி இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் முற்றுமுழுதான் இந்த நாட்களிலே அங்கே மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் இந்த 9வது 10வது வசனத்திலே அங்கே 3வது வசனத்திலே இருந்து நாங்கள் சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாட்களிலே நம்முடைய வழிகளை சீர்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்ன பாருங்கள், எல்லா விதமான பாவங்களையும் ஜனங்கள் செய்துவிட்டு வந்து இருப்பினும் தேவன் தங்கள் மேல் வைத்த அந்த அன்பும் பாதுகாப்போடும் இருப்பதாக எண்ணி தங்களை தாங்களே என்ன செய்கிறார்கள், ஏமாற்றி கொண்டு என்ன செய்கிறார்கள், ஓவினாலே தேவாலயத்திற்கு சென்று தேவன் முன்பு நின்று இந்த நாட்களில் நின்றார்கள். இத்தகைய இறையின்மையை இன்றைய நாட்களிலும் இருக்கிறது என்று சொல்லியும் தேவனுக்கும் அவரது கட்டளைகளுக்கும் விரோதமாக வாழ்பவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறார். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்திலே இந்த நாட்களை நம்பிக்கை வைத்திருப்பதனால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக இந்த நாட்களை உணர்கிறார்கள். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், எரேமியாவின் வார்த்தைகளை கூற போனால் அவர்கள் இந்த நாட்களிலே ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை இந்த நாட்களிலே நம்புகிறார்கள் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய, இப்ப ஆண்டவுடைய ரத்தம் நமக்குள்ள இருக்கிறபடினால் நமக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்குரிய பிரகாரம் அதற்குரிய காரியங்களின்படி நாங்கள் நடக்க வேண்டும். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விதமாக பொய்யான காரியங்கள் விபச்சாரங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு ஒரு மனம் திரும்புதல் இல்லாதபடி இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கும் என்னுடைய பாவங்களை கழுவிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நம்ம விட ஏமாளிகள் ஒருவரும் இல்லை என்பதை இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, 11வது வசனத்தை வாசிப்போம். அது சொல்லப்படுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றுதோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம், இந்த 11வது வசனத்திலே தாங்கள் அங்கே ஒழித்துக் கொள்ள ஒரு குகையை பயன்படுத்தி அங்கிருந்து கொண்டு வந்த தங்கள் அந்த குற்றத்தை இந்த நாட்களிலே கள்ளர்கள் திட்டமிடுவார்கள், தங்களுடைய பலிகளினால் தங்கள் பாவங்களை அங்கே மறைக்க நினைத்து ஆலயத்துக்கு வரும் மக்கள் கள்ளர் குகையிலே ஒழிக்கும் கள்ளர்களோடு ஒப்பிட்டு எரேமியா சித்தரித்து காட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம். மறுமையான அப்படியானால் என்று பாருங்கள், இந்த மக்கள் தங்களுடைய பாவ வழிகளை தொடர்ந்து இந்த நாட்களிலே செல்ல இந்த நாட்களிலே திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். தம்முடைய நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது தம்முடைய நாட்களிலே எப்படியாக இருக்கிறதா, யூத தலைவர்கள் மேல் இந்த நாட்களை தமக்கு இருந்த அந்த குற்றச்சாட்டுகளை இயேசு இந்த நாட்களை இந்த வசனத்தில் ஒரு பகுதி மீளமா இந்த நாட்களை உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே, எரேமியா தீர்க்கதரிசனின் புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், எரேமியாவுடைய பாடுகள் எரேமியாவுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். ஆயிருந்தால் அந்த தீர்க்கதரிசி அநேக உபத்திரவங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் இந்த பாடுகளை அனுபவித்துத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே ஜனங்களுக்கிடையே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 21:13 வசனத்தை வாசிக்கிற வழியில் சொல்லப்படுகிறது, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதோ நீங்களோ அதை என்ன செய்கிறீர்கள், கள்ளர் கூயாக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பழைய ஏற்பாட்டில் எரேமியாவின் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை பாருங்கள், தேவன் இந்த நாட்களை பாருங்கள், அந்த நாட்களிலே அவர் இந்த பூமியிலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த காலத்திலே அவரும் அந்த ஆலயத்திலே போய் இந்த நாட்களே என்னுடைய தகப்பனாருடைய வீட்டை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறதை நீங்கள் கள்ளர் கூயாக ஆக்குறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், இது உண்மையிலே அந்த காரியத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் அது உண்மையாகத்தான் இந்த நாட்களே இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய பாருங்கள், அநேகர் செய்கிற காரியங்கள் எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு அங்கே என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஆலயத்துல வந்தான் பிசினஸை கதைப்பாங்க, ஆலயத்துல வந்தான் வட்டிக்கு காசு கொடுக்கறத கதைப்பாங்க, ஆலயத்துல வந்துதான் இந்த நாட்களே அவை என்ன செய்வார் மாப்பிள்ளை பொம்பளை இந்த நாட்களை பிள்ளைகளுக்கு வரம் பார்ப்பாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, சேர்ச்சிக்கு கூடி பண்ணுவாங்க பாப்போம்னு சொல்லி, அவ பாக்குற பிள்ளைய சேர்ச்சி கூட பாருங்க, சேர்ச்சியில ஆராதனைக்கு வந்துட்டு இந்த நாட்கள் அதான் தாய் சொல்லுவா இந்த நாட்கள் அதான் பார்த்த புள்ளைய அப்போ அந்த புள்ளைய பார் இந்த நாட்களே வடிவா இருக்குதாவா இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளை. ஏனென்றால் ஒரு வருடம் கிடைக்கவில்லையா பாருங்கள், இந்த நாட்கள் என்ன காரியம்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய சன்னிதியில வந்து காரியத்தை செய்வோம்னு சொல்லி ஒரு அசட்டியான காரியத்தை செய்கிறதைத்தான் எரேமியா இந்த நாட்களை சித்தரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இங்கே இந்த இடத்திலே பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவர் தன்னுடைய வாயினாலே தெளிவாக சொல்லுகிறார், என்னுடைய தேவனுடைய அதாவது தேவன் வாசம் செய்கிற இடமாக இருக்கிறபடினால் என்னுடைய வீட்டை இந்த நாட்களை பாருங்கள் நீங்கள் அங்கே கள்ளர் கூயாக்கி ஏன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜோ வீடு எனப்படும் என்றும் எழுதி இருக்கவில்லையோ நீங்களும் அதை கள்ளர் கூயாக்கினர் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லி உபதேசித்தார் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே அதாவது மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலும் மார்க்கிலும் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே பூமியிலே வந்து இந்த நாட்களை நடந்து தெரிந்தாலும் எல்லா காரியங்களையும் முற்றுமுழுதாக இந்த நாட்களை அவர் கண்ணோக்கி கொண்டிருந்தார். என்ன காரியங்கள் நடக்கிறது, ஆண்டவுடைய அதாவது ஆலயம் ஆலயம் என்று சொல்லி இந்த நாட்களை போகிறார்களே ஆலயத்திலே என்ன காரியம் நடக்கிறது என்பதை கர்த்தர் இந்த நாட்களே நிதானமாய் கவனித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இந்த நாட்களிலே எப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய சபையை இந்த நாட்களிலே நாங்கள் சபைக்குள்ளே நாங்கள் போகிற வேளையிலே முதலாவதாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒரு நமக்குள்ளே ஒரு தேவனை குறித்து அறிகிற அறிவு ஒரு பயம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். இன்னைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு பயம் என்ற காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜனங்களுக்குள்ளே இல்லை, அப்படியானால் சபைகளுக்குள்ளே இந்த நாட்களே வேணும். உடனே பாருங்க, சபை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொல்லி சொன்னா சில பிள்ளையில புள்ளியலா இருந்தாலும் சரி பெற்றோரா இருந்தாலும் சரி வேறு ஏதோ காரியத்தை சொல்லி இந்த நாட்களை என்ன செய்வார்கள், இன்னைக்கு அங்க போகணும் இங்க போகணும் ஆராதனை இன்னைக்கு கட் பண்ணுவோம்னு சொல்லி இந்த நாட்களை கேன்சல் பண்ணுவார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படி பார்க்கிற வழியில நீங்கள் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி சொன்னா, நான் ஒருவரையும் குறை சொல்லவில்லை, தேவனத்திலே நீங்கள் இருக்கிற உங்களுடைய அன்பு எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு வேலைக்கு வேலை என்று சொல்லி சொன்னால் அந்த நாட்களை என்ன செய்வோம், அதற்கு முன்னுக்கே போயிடுவோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, சில பிள்ளை சொல்லுவோம் வேலையா லீவ் எடுக்கிறாது, நாங்கள் அங்க போறதுக்கு லீவ் எடுக்கிறாரு, ஆனால் ஆலயத்துக்கு போற வழியில இந்த நாட்களை நாங்கள் லீவ் எடுத்துட்டு போறோம். ஏண்டா கத்தர் இந்த நாட்களே அது எந்த அவற்றையும் கேட்பார் என்பது அவருடைய காரியமாக இந்த நாட்களை இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படி அல்ல, நாங்கள் எதை செய்தாலும் சரியாக இந்த நாட்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இங்கே 12 பார்க்கிறோம், நான் முந்தி என் நாமத்தை நாமம் விளங்க பண்ணின சீலோவாமில் உள்ள என் சரத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேலின் ஜனத்தண்டையிலே பொல்லாப்பின் நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம், நியாயாதிபதியின் காலத்திலே எருசலேமுக்கு வடக்கே இந்த நாட்களிலே 18 மைல் தூரத்தில் இருந்த சீலோ என்ற இடத்திலேயே ஆசரிப்பு கூடாரம் இந்த நாட்களில் இருந்ததுன்னு சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யோசுவா 18:1 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நாங்கள் வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 18 அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நான் எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 18வது அதிகாரத்திலே இங்கே 1வது வசனம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுவது, இஸ்ரவேல் புத்திரர்கள் சபை எல்லாரும் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்றது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களை இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால், அந்த காலத்திலே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த சீலோ என்று சொல்லப்படுகிற இடத்திலே பாருங்கள் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது என்று சொல்லியும், ஜனங்கள் பாவத்தினால் இந்த நாட்களை சீலோவா ஜனங்களுடைய பாவத்தினால் சீலோ அதாவது ஜனங்களுடைய பாவத்தினால் சீலோ அழிக்கப்பட்டது என்றும் எரேமியா கூறுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான நண்பர்கள், அப்ப தங்களுடைய பாவ வழிகளை மக்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் அதே நிலைமைதான் எருசலேமுக்காகவோ எருசலேமுக்கும் அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதை காத்திருந்த நாட்களை சொல்றோம். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் அந்த பாவ நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அடிக்கடி சொல்லுகிற வசனம், ஒரு மனுஷன் பாவத்திலே கற்பந்தரித்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே மரிக்கிறான். அந்த பாவத்திலே மறிக்க போறவனுக்கு தான் இந்த நாட்களில் என்ன நடக்குது பாருங்கள், பாவத்திலே பிறந்து கற்பந்தரித்து பாவத்திலே பிறந்து அவன் வருகிற வேளையிலே அந்த இடத்திலே தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார், சந்தர்ப்பங்களை தருகிறார். என்னை அறிந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் நீ பாவத்தில் மறிக்க கூடாது ஐயா, நீ பாவத்தில் பிறந்தது உண்மைதான் இந்த நாட்கள், ஏனென்றால் உன் முற்பிதாக்கள் ஆதி பிதாக்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுவது. அப்படியானால் இந்த நாட்களில் அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமா இருந்தால் உனக்கு ஒரே ஒரு காரியம்தான் இந்த உலகத்திலே இருக்கிறது, என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே தான் இந்த நாட்களில் அங்கே பாவத்திலிருந்து நாட்களில் அங்கே விடுதலை பெறுவதற்கு அங்கே ஆதாரமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, இரண்டாவதாக ஆண்டவருடைய இரத்தம், அந்த இரத்தம் சிந்தப்பட்டதன் நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால் மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய இரத்தம் இந்த நாட்களை அங்கே சிந்தப்பட்டதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஒன்று யோவான் 1:7 எடுத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள் அருமை பிள்ளைகளே, அப்ப ஆண்டவுடைய இரத்தம் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவுடைய

இவர்கள் அருமையான பிள்ளைகளே. அப்ப ஏனென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வாசிப்போம் நாட்களை பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த 12வது வசனம், நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாவற்றையும் செய்தீர்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தும் நீங்கள் கேளாமல், நான் அதாவது நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால், என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் இந்த நாட்களை நம்பிக்கை கொண்டிருந்துமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுக்க ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப நான் உங்களுடைய எல்லா சகோதரர்களுமாகிய எப்ராயம் சந்ததியும் அனைவரையும் இந்த நாட்களை தள்ளி போட்டு போல உங்களை என் முகத்தை விட்டு இந்த நாட்களை தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனம், நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்திலே அவர்களுக்காக பணிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஜனம் இந்த நாட்களே அங்கே பார்க்க வேண்டும். நாங்கள் முக்கியமாக இந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலே என்ன காரியம் என்றால், ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இல்லை என்றால், தேசத்திலே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஜெபம் பண்ணியும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. இதைத்தான் பார்க்கணும். இன்றைக்கு ஏனையா சில குடும்பங்களுக்குள்ளே சில காரியங்களுக்குள்ளே அங்கே கட்டுகள் இருக்கிறது, சாப கட்டுகள், தொடர்ந்து ஒரே வருத்தம், தொடர்ந்து ஒரே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஏன் சொல்லி சொன்னால், அவர்களுக்குள்ளே மனம் திரும்புதல் இல்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த நாட்கள் அந்த கட்டுகள் அவர்களை விட்டு எள்ளளவு நீங்காது. அருமையான அன்பு பிள்ளைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளை பாருங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இடத்திலே வருகிறோம் நாங்கள். ஏனண்டா இயேசு கிறிஸ்து நம்மை இந்த நாட்களை விடுவிக்கிறார், குமாரன் விடுதலை ஆக்கினா மையா விடுதலை ஆகிறார். அப்ப அதே விதமாக இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே வந்து இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், அவரிடத்திலே இந்த விடுதலை பெற்று பாவ மன்னிப்பை பெற்று அங்கே என்ன செய்யறோம், ஞானஸ்தானம் பெற்று ஆண்டோட சமூகத்தில் வருகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக அந்த நாட்களை என்ன நடக்கும்னு சொன்னால், அவன் என்ன செய்வான்னு சொன்னா, உங்களை விட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவன் தன்னுடைய கைத்தை இந்த நாட்களை சுண்டி இழுப்பான். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், என்ன காரணம்னா, மறுபடியுமே என்னுடைய வா, உனக்கு இப்ப பண கஷ்டமா இருக்குது, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கு பண கஷ்டமா இருக்குது, பொருள் கஷ்டமா இருக்குது, வேலை பிரச்சனையா இருக்குது, இப்படியான காரியம் இருக்குது, அதனால நீ என்னிடத்துல வா, உனக்காக நான் வேலை வச்சுக்கிறேன், உனக்காக பணம் வச்சுக்கிறேன், உனக்காக காரியத்தை செய்கிறேன் சொல்லி நாக்கிட்ட சொல்லுவான். இதை பாருங்க, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவார். உங்களுடைய வாழ்க்கையில பாருங்கள், அந்த ஏற்றுக்கொண்ட தொடக்கத்திலே பயங்கரமான கஷ்டம் பெறும். அந்த கஷ்டத்தின் மத்தியில பாருங்க, நாங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருப்போமா இருந்தால், கத்தர் அங்கே நம்மை அங்கு எந்த நேரத்திலும் அவர் தாங்கி நடத்துகிற தேவனாயும் தேவைகளை சந்திக்கிற தேவனாகவும் இருப்பார். ஆனால் இந்த வேளையில பாருங்கள், இது ஒரு புடமுடுகிற காரியம், ஒரு சோதனைக்கு உள்ளான காரியமாக இந்த நாட்களில் இருக்க யோவனுடைய காரியம் மாதிரி. அந்த வேளையில பாருங்கள், அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவர் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால், விட்டு சமீபமா இருப்பார், கண்ணோக்கி இருப்பார், ஆனால் கொஞ்சம் விலத்தி இருப்பார். இந்த நாட்களே என்ன என்னுடைய புள்ளை செய்கிறான்னு சொல்லி அந்த வேலையிலே தான் அந்த நாட்களை நாங்கள் கடன் இல்லாதபடி கடனுக்காக அந்த நாட்களை போய் அங்கும் இங்குமாக அலைகிறோம். அப்போ ஒரு சில பேங்க்ல போனோம்னா பேங்க் உடனே செய்ய முடியாது, அவங்களுக்கு நீங்க கேட்கிற தொகையை விட நாங்கள் மேலான தொகையை தாரோம்னு சொல்லுவார். உடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், இது என்ன கத்தர் அனுமதிச்சிருக்கிறார், கத்தர் தான் தாராரு சில அருமான கத்தருடைய பிள்ளைகள். அப்போ அந்த இடத்துல போய் என்ன செய்யறோம், அந்த பேங்க்ல போயிட்டு காசு எல்லாம் என்ன வேணும் பிறகு அந்த அதுக்கு பின்பா பாக்குற வழியில தான் மற்ற பேங்கை விட அந்த பேங்கிற வட்டி வீதங்கள்லாம் கூட இருக்கு. ஆனால் காசு எடுத்தாயிட்டு, ஆனால் காசு கட்ட வேண்டும்னு சொல்லிட்டு நான் திருப்ப சரியான நெருக்கமாக இந்த நாட்களை வருவேன். ஆனால் கர்த்தர் இந்த காரியத்தை அப்படி செய்வதில்லை. ஏனென்றால் ஆண்டவுடைய காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் தருகிற காரியங்கள் அவருடைய ஐஸ்வர்யத்திலே வேதனை கூட்டப்படாதா மாதிரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறார் கர்த்தர், அந்த ஐஸ்வர்யத்தோடு வேதனையை கூட்டார். அப்படியானால் தேவன் சரியாகத்தான் இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்வாரே ஒழிய தவறாக செய்ய மாட்டார். ஆனால் சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிற காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது, அதைத்தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்படி சில அந்த காரியங்கள், அந்த அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் நிமித்தம் இந்த நாட்களில் நாங்கள் தவறுதலாக செயல்படுகிற வேளையிலேயே நாங்கள் ஒரு பெரிய ஒரு வலையிலே இந்த நாட்களில் போய் அங்கே அகப்படுகிறோம், மீட்டு கொள்ள முடியாத நிலையிலே இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இதுதான் முக்கியமான காரியம். என்னுடைய வாழ்க்கையில பாருங்கள், நான் நல்லா நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தேன், நல்லா காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்ன நடக்குன்னு சொன்னால், திடீரென்று ஆண்டவரை ஏற்கிற அந்த சூழ்நிலைக்குள்ள வருகிற வேளையிலே கத்தரை ஏற்றுக்கொண்டோம், கத்தரை சந்தோஷமாக அந்த நாட்களை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் ஊழிய பாதையில காரியங்களை செய்து கொண்டு வருகிற வேளையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்கள், நெருக்கம் அங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம்.
அந்த நெருக்கத்தின் மத்தியில் இந்த நாட்களை பாருங்கள், ஜோம் பண்ணுகிறோம், காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களை இருக்கிற வேலையிலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கும்.

0: சொல்லி சொன்னால் கர்த்தர் அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே நமக்கு தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் திடீரென்று பார்க்கிற வேளையிலே அந்த நம்முடைய பேங்க் பேலன்ஸ்கள் அந்த காரியங்களை பார்க்கிற வேளையிலே ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு முறை பாருங்கள், காலையில் ஆலயத்துக்கு போக வேண்டிய கட்டத்திலே பாருங்கள், காருக்கு பெட்ரோல் போடுவதற்கு கூட பணம் இல்லாத நிலையில் இந்த நாட்கள் இருந்தது. ஆனால் பாருங்கள், அதை கூட தேவன் இந்த நாட்களில் பாருங்கள், நாங்கள் ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு வழியில் இந்த நாட்களில் அந்த காரியத்தை சந்திக்கிறார். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், இதுதான் நம்முடைய விசுவாசம் அங்கே புடமிடப்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், பேர்சுக்கள் என்ன சொன்னால், ஒரு ஒரு சின்ன ஒரு காசும் இல்லை இந்த நாட்களில், பேங்க்ல காட்டில் எடுக்க முடியாது. அருமையான கத்து என்னிடத்தில் அந்த நாட்களில் இந்த விசா காட்டுகளோ அந்த காரியங்களில் நான் அங்கே விரும்பவில்லை, அப்படியான காரியத்திலே இருந்தது. பாருங்கள், இந்த சூழ்நிலை இருக்கிற வழியிலே தான் இந்த நாட்களை நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறவில்லை, தேவன் இந்த நாட்களை உதவி செய்கிறார். ஆனால் அது பின்பாக பாருங்கள், இந்த நாட்களில் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேங்க் கார்டு எல்லாம் வந்து, பேங்க்ல வாங்க உங்களுக்கு எவ்வளவு காசு தரலாம் கொள்ளலாம்னு சொல்லி வேலை செய்யறீங்க எல்லாம் சொன்னாங்க இந்த நாட்களே. ஆனால் அந்த இடத்துல அந்த காரியத்திலே நான் தலையிடவில்லை, அருமையான அன்பு பிள்ளைகள். ஏன்னு சொல்லி சொன்னால், இது ஒரு வலையாக இந்த நாட்களில் இருக்கும். அப்படியானால் அந்த வலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அதனாலே தேவன் அன்றன்றாடு நம்மை போஷித்துக் கொண்டு வருகிறார், திருப்தியாக இந்த நாட்களை நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்கு பின்பாக நாம் பாருங்க, நாங்கள் வந்து இந்த நாட்களை வீட்டு வாடகையினுடைய காரியத்தை பார்க்கிற வேளையில ரொம்ப கூட அதிகமாக இருக்கிறது. அந்த வேளையிலே தான் அந்த நாட்களில் நமக்கு ஒரு யோசனை வந்து, அந்த நாட்களில் ஒரு வீடை நாங்கள் சொந்தமாக எடுத்துக்கொண்டால், ஆனால் அந்த அந்த காசு கட்டுற காசு குறைவாக இருக்கும்னு சொல்லி பேங்க்ல உள்ளவர்கள் அந்த நாட்களில் சொல்லியிருந்தார். அதன்படியே இந்த நாட்களை கேட்டு காரியங்கள் செய்கிற வேளையிலும் அருமையான அன்பு பிள்ளைகளை அங்கே நடந்தேன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த காரியத்திலையும் தேவனுடைய சித்தம் விளங்க வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னால், ஒரு குறிப்பிட்ட எமௌண்ட் இந்த நாட்களை நாங்கள் போட்டுதான் இந்த நாட்களில் இந்த காரியத்தை பெற வேண்டும். ஆனால் நான் ஜோம் பண்ணி கொண்டே இந்த நாட்களை வந்தேன், ஆண்டவரே என்ன காரியம் இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு தரிசனத்திலே நாங்கள் இப்ப இருக்கிற வீட்டை காண்பித்து அதற்குரிய காரியத்தை இந்த நாட்களை செய்தார். ஆனால் அதற்கு பின்பாக பாருங்கள், அந்த காரியத்திலே போய் செயல்படுகிற வேளையிலே எல்லாம் சுமூகமாக அந்த நாட்களை முடிகிறது. நாங்கள் எந்த விதமான காரியம், ஒரு பேப்பர்ல சைன் வைக்கதான் அவங்கள் அந்த மெற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்கள் பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, நான் கட்டின வாடகை, அதாவது அந்த வாடகை தொகையிலிருந்து சரி அரவாசி தான் இந்த நாட்களே மாசம் மாசம் இந்த நாட்களை கட்டும்படியாக அந்த வீட்டு காரியங்கள் வந்தது. அப்போ பாருங்கள், ஒரு நிம்மதியான வாழ்க்கை, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, பேங்க்லே எந்த விதமான காரியங்களே ஆக அந்த வீட்டு கடனா உண்டுதான் இந்த நாட்களை எப்படியாக நடத்துகிறோம். அப்போ பாருங்கள், இது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், தேவன் நம்மை நடத்துகிற விதமாக இந்த நாட்களில் இருக்கு. அதுக்காக நாங்கள் போய் பொய் சொல்லுவதோ அல்ல இந்த நாட்களில் அப்படியான காரியங்கள் இந்த நாட்களை செய்யவோ இந்த நாட்களே கூடாது. அருமை, அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்குள்ளே அந்த ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்பல் இல்லாதபடினால் அவர்கள் பொய்யை சொன்னார்கள், விக்கிரகாரம் செய்தார்கள், இப்படியான காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மனுஷனுக்குள்ளே மனம் திரும்புதல் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவன் அங்கே என்ன செய்வான், பின்மாற்றமாய் போய் விக்கிரகாரதனைக்குள்ளே வருவான். அதே வேளையில் இந்த நாட்களை பொய்களை சொல்லுவாங்க. இப்படியான ரசிக்கப்பட்டவன் பொய் சொல்ல மாட்டான் சொல்லி இந்த நாட்களை சொல்ல முடியாது. வசனம் சொல்லவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ரசிக்கப்பட்டவனும் போய் விவகாரங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரத்திலே 12 அப்போஸ்தலர் இருந்துச்சு. அந்த அப்போஸ்தலர்கள் காரியத்தை பாருங்க, இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், யூதாஸ்கரியத்தை என்ன செய்தான், காட்டி கொடுத்தான் சேர்ந்திருந்து எவ்வளவு காரியம் என்று யோசிச்சு பாருங்கள். அதே வேளையில் பாருங்கள், பேதுருவை பாருங்கள், மறுதளிச்சார் அருமையான கத்திர பிள்ளைகளை. இப்படியாக ஒவ்வொருவரும் இந்த நாட்கள் அந்த இடத்துல அந்த காரியங்களை செய்து கொண்டு வரும். அப்ப அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கும் அதே சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள் அருமையான அன்புள்ளைகளே. அதுக்கு ஆதாரமாகத்தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களை நடத்தப்பட்டது. அப்ப ஆண்டவர் இந்த நாட்களை விரும்புகிற காரியம் பொய்யை அல்ல, உண்மையையும் விசுவாசத்தையும் தான் இந்த நாட்களை விரும்புகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க. அதைத்தான் இங்கே சீரோவாமை குறித்த நாட்களை சொல்லப்படுகிற வேளையிலே அங்கே சொல்லுகிறார்கள், இந்த நாட்களே நியாயாதிபதியின் காலத்திலே இந்த நாட்களில் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடந்தது என்பதை குறித்து நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கும். இப்ப இங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் உங்கள் எல்லா சகோதரருமாகிய இப்ராஹிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் உங்கள் முகத்தை விட்டு தள்ளி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த ஜனங்களுக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், ஏனென்றால் என்னிடத்திலே அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. பாருங்கள், ஏன், நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களோடு இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையில, ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது, ஜெபம் அப்படியே நிற்கும். சொல்லுவாங்க இந்த நாட்கள், என்னையா நீங்க ஜெபிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ஒன்றுமே நடக்கலையே. நடக்காத ஐயா, நீ முதலாவது நீ மனம் திரும்ப வேண்டும். உன்னுடைய பாத்திரம் தகுதியா இருந்தால்தான் இந்த நாட்களை என்ன செய்யப்படும், அந்த பாத்திரம் நிறைவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்க ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை கேட்கிற என்னொன்னு சொன்னால், நீ பாப்பா நீ உனக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வா, அந்த நாட்களில் நான் உனக்கு அந்த பாத்திரத்துக்குள்ளே நல்ல தெளிஞ்ச அதாவது அமிர்தத்தை தருகிறேன் சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிற சாப்பிடுவதற்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அந்த பாத்திரத்துக்கு உள்ளுக்குள்ள பூஞ்சனம் பிடிச்சு அழுக்கும் பிடிச்சி இப்படி காரியங்கள் இருக்குமா இருந்தால் அந்த பாத்திரத்துக்குள்ளே அங்கே ஆண்டவர் போடுகிற அந்த காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதே வண்ணமாக தான் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது, மனுஷனுடைய நிலைப்பாடு இருக்கிறது. இன்றைக்கு மனுஷனுக்குள்ளே மனம் திரும்ப இல்லை, அழுக்களவோடு இந்த நாட்களை இருந்து கொண்டு அந்த அப்படிப்பட்டு இருக்கிறவர்களுக்காக அந்த நாட்களை ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே ஜெபம் பண்ணினால் அந்த நாட்களை அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துரைப்பிள்ளைகள், இன்றைய பாருங்க சில குடும்பங்களுக்குள்ளே இருக்குது மனைவி ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அந்த நாட்களில் பிள்ளைகள் ரசிக்கப்படவில்லை, கணவன் ரசிக்கப்படவில்லை, கணவன் இன்னும் குடிமை கடி குடிக்கடிமையாக இருக்கிறார். அப்படியானால் அந்த வீட்டிலே தேவன் எப்படி கிரிகை செய்ய முடியும்? முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் அவர்கள் அந்த ஒரு குடும்பமாக மனம் திரும்புகிற வழியில் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கும். அருமையான அனுப்பிள்ளைகளே, அப்போ அதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்து அப்போ பாருங்கள், அந்த மனைவியார் இந்த நாட்களில் ஜெபம் பண்ணுவார்கள், அவர்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும், இப்படியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சிவித்தாலும், ஆனால் கணவனும் பிள்ளைகளும் இந்த நாட்களில் ஒவ்வொரு கோலத்திலே ஒவ்வொரு கோணத்திலே இந்த நாட்களை நிற்கிற வேளையிலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் அந்த ஜெபத்திற்கு இந்த நாட்களிலே தாமதமாகிக் கொண்டே இருக்கும். வேறு சொல்லி சொன்னால் அவர்கள் அங்கே அவருடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும். யாருடைய கணவனுடைய பிள்ளைகளுடைய சுபாவம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைப்பாட்டுக்களே வருகிற வேளையிலே தான் இங்கே சொல்லப்பட்ட ஜெபங்கள் இந்த நாட்களில் அங்கே கிரியைகளை நடப்பிக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஜெபம் என்று சொல்ற காரியம் ஐயா ஒரு சும்மா காரியம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ஜெபிங்க ஐயா, ஜெபிங்க ஐயா. பாருங்க, என் கணவன் ரசிக்கப்படவனும் மனைவி ரசிக்கப்படவனும் ஜெபிங்கன்னு சொல்லி நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே ரட்சிக்கிறதற்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். ஏன்னா ஆண்டவர் அநேக சந்தர்ப்பத்தை கொடுப்பார் அவர்களுக்கு ரட்சிப்பதற்கு, அவர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு. ஆனால் அவர்களுக்கோ அந்த காரியத்தை குறித்து எந்த விதமான இல்லளவும் இந்த நாட்களே அவர் என்ன செய்வார்கள், ஓ என்ன மனைவியா ஜெபிக்கிறார் தானே என்று சொல்லி இந்த நாட்களே அவர் சொல்வார். இந்த நாட்களே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இந்த இதை விட்டு நான் பெறமாட்டேன்னு சொல்லி போட்டு ஒரே பிடிவாதமா இருப்பார். அப்படின்னு சொன்னா என்ன காரியம் நடக்கும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அநேக ஊழியர்கள் இந்த நாட்கள் சொல்லுகிற காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன். சில பேர் இந்த நாட்களை பாருங்கள் முரட்டாட்டம் பண்ணுவார்கள். முரட்டாட்டம் பண்ணி இந்த நாட்களை எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த நாட்களை கடைசியாக போய் ஒரு மரண படுக்கையில் இருக்கிற வேளையிலே சொல்லுவார்கள் போய் அந்த பாஸ்டர் அழைச்சி கொண்டு வாங்க ஜெபம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. அந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் சொல்லுவார் அந்த ஊழியர்கார்ட்ட நீ ஜெபம் பண்ணாத, நான் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லி. அருமையான ஏன்னு சொல்லி சொன்னால் அங்கே எந்த எந்த காரியம் பண்ண அவர் இவ்வளவோ காலம் இந்த நாட்களை காத்திருந்தார். இந்த நாட்களே இப்ப முடிவிலே என்ன செய்ய வேண்டும், அந்த முடிவிலே வந்து இந்த நாட்களே ஜெபம் பண்ணி ஒரு விடுதலையை பெற்று போகலாம்னு சொல்லி இந்த நாட்கள் நினைக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பங்கள் இந்த நாட்களே வாய்ப்பதில்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய நோக்கம் என்ன, இவ்வளவு காலம் இந்த நாட்கள் இருந்தனாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் ஆண்டவரை ஏற்றிக்கொண்டு பலவராஜ்யத்துக்களை நுழைந்துருவோம் நினைக்கிறார்கள். ஆனால் எந்த நேரத்தில் மரணம் வருகிறது, எந்த நேரத்தில் எந்த காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி மனசன் அறிந்து கொள்ள முடியாது. அருமையான அன்புள்ளவர்கள், இப்ப பாருங்கள் ஒரு மனுஷனுடைய மரணத்தை குறித்து எப்ப வரும், எந்த வேளையில வரும், எப்படியாக வரும் என்பது ஒருவருக்கும் இந்த நாட்களில் தெரியாத இருக்கிறது. இதெல்லாம் திடீரென்று நடக்கிற காரியமாக இருக்கிறது, விபத்து மூலமாக ஏதோ காரியங்கள். அப்படியானால் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரை கத்தரை கண்டடையத்தக்க தருணத்திலே நாங்கள் கண்டடைஞ்சிடுவோம். அதான் அந்த காரியம். எந்த வயதிலே ஆண்டவர் நம்மை சந்திக்க வாராரோ அந்த இடத்துல சந்தர்ப்பம் கிடைச்சு சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டியார். ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு மெல்ல மெல்லமாக நடந்த இந்த நாட்களே அவருடைய காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதைத்தான் நாங்கள் ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். என்னுடைய மனைவியாருடைய சகோதரியுடைய கணவனார் இந்த நாட்களை பிரான்சிஸ்ல இருந்தார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மகனார் கூட அந்த நாட்களை போய் என்ன செய்தார்கள், சத்தியத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் நன்றாக கேட்டார்கள். ஆனால் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே ஒரு இந்து பக்தனாக இருந்தபடினால் ஒரு விக்கிராதனைக்காரனாக இருந்தார். ஆனால் கடைசியாக என்ன இருந்தது, அவர் இந்த நாட்களை பாருங்கள் சரியான சீரியஸாக இருந்த வழியில் அவருடைய மகள் இருந்த நாட்களே அங்கே கனடா தேசத்திலிருந்து குடும்பமாக இந்த நாட்களே வந்தார்கள். அப்படியே கால் பண்ண இடத்துல வந்த இடத்துல என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால் அங்கே பிரான்சிஸுக்கு போயிட்டு என்னையை மலைத்திருந்தார்கள் சித்தப்பா வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நாங்கள் போய் இந்த நாட்கள் இருந்த வழியில் மகளாக இருந்த நாட்களை போய் அவருக்காக ஜெபம் பண்ணார். சொன்னார் ஆண்டவரை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது அந்த சொன்னார்கள். ஆனால் அந்த அவர் அந்த மறிக்கிற தருவாயில் இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான கத்துரை பிள்ளைகளை, கடைசி நேரத்தில் சொல்லப்படுகிறது ஆனால் கண்ணால் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் பேச முடியாமல் இருக்கிறதாம் மகளார் சொன்னார்கள். ஆனால் பாருங்கள் என்ன நடக்குன்னு சொன்னால் அவர்கள் சொல்லி முடிந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வீட்டை வந்து விட்டார்கள். ஆனால் அவர் மறித்து விட்டார். அருமையான கத்துரை பிள்ளைகளை, அப்ப அந்த இடத்துல என்ன சூழ்நிலை என்பதை நாங்கள் பார்க்கணும். அந்த நேரத்தில் கூட அவருக்கு அந்த மனம் திரும்புதல் அந்த நாட்களில் இருக்குமா? இருந்தால் அந்த நாட்களில் அது வேறு விஷயமாக அந்த நாட்களில் இருக்கும். ஆண்டவர் அந்த நாட்களை செய்வார். ஆனால் அவருக்குள்ள இந்த நாட்களில் ஒரு ஃபோமலாலிட்டிக்காக மகள் சொல்றாண்டுக்காக அந்த காரியத்தை செய்வார்களாக இருந்தால் அந்த நாட்களே அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்கள், ஏனென்றால் சந்தர்ப்பங்களை ஏற்கனவே இந்த நாட்களை கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே தேவன் சந்திக்கிற நேரத்தை பார்க்க வேண்டும். அப்புறம் அதாவது மோசையை எடுத்து பாருங்கள், மோசையினுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். மூன்று வாழ்க்கை, 40 வருஷம் அதாவது அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, 40 வருஷம் ஆண்டவரோடு. இந்த அந்த அதாவது இந்த நாட்களில் இந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு மித்த 40 வருஷம் ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? மோசையோடு இந்த நாட்களை பாருங்கள், அந்த வனாந்திர வாழ்க்கையிலே இடப்பட்டு கொண்டிருக்கிறார், பயிற்சி விக்கிற வேலையிலே மோசை இந்த நாட்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்பொழுதுதான் திடீரென்று ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் பாருங்கள், அங்கே எரியும் முச்சடியிலே காட்சி அடிச்சு மோசையோடு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் என்ன காரியம் சொல்லி சொன்னால் அது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமாக அந்த நாட்களை இருக்கிறது. அதற்கு பின்பாக அந்த குறிப்பிட்ட பிகுதி காலத்திலே தேவனோடு மோசை இணைந்திருக்கிறவர்களே அவருடைய மரணம் கூட சரியாக இருந்தது. கத்திர அவரை நீ மறிச்சு போன சொல்றவர்களையும் மறிச்சார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அவரை கொண்டு காரியங்கள் செய்து அந்த தேவனுடைய நேரங்கள் காலங்கள் திட்டங்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு முதலாவது சத்தியம் இன்றைக்கு அறிவிக்கப்படுகிற வேளையிலே நாங்கள் சின்னத்துல சொல்லுவோம். இந்த நாட்கள் என்ன ஒன்று சொல்லி சொன்னால் சத்தியத்தை நாங்கள் பேர்ந்து கேட்போம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவது. இன்னொரு வகையில பார்க்கிறவர்கள் சில ஊழியக்காரோட ஆண்டவர் பேசுவார் இந்த நாட்களே, அவர்களுக்கு போய் இந்த நாட்கள் இந்த சத்தியத்தை சொல்லுன்னு சொல்லுற வழியிலே அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இந்த நாட்கள் நாளைக்கு சொல்லுவோம் நாளைக்கு சொல்லுவோம் சொல்லி இந்த நாட்கள் அது கூட தவறான காரியம். டிஎல் மூடி என்று சொல்லுகிற ஒரு பக்தர் இந்த நாட்கள் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை ஆண்டோட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர். ஊழியத்தை செய்து இந்த நாட்களை முடித்ததுக்கு பின்பாக ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களை போய் உடைய வேலைக்காரனுக்கு என்னை பற்றி இந்த நாட்களை தெளிவாக சொல்லுன்னு சொல்லி பாருங்கள். இவர் சொன்னார், ஆண்டவரே நான் இப்போ டயர்டாக இருக்கிறேன், ஊழியம் செய்து என்னால் முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே. காலையில் அவர் காப்பி அதாவது காஃபி கொண்டு வருகிற வேலையிலே அவருக்கு நான் போய் இந்த நாட்களை சத்தியத்தை சொல்லுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அங்கே வைத்து விட்டு படுத்து விட்டார். அடுத்த நாள் இருந்து பார்க்கிற வேலையிலே அவருடைய அவருடைய வேலைக்காரன் அங்கே அவருக்கு காஃபி கொண்டு வரவில்லை. இவர் எல்லாம் வெளிக்கிட்டு ஆயத்தை பண்ணி கொண்டு இருக்கிற வேலையிலே ஒன்றும் காணவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை அவர் அப்படியே கிச்சன் பக்கமாய் போய் இந்த நாட்களை பார்த்த வேலையிலே அந்த வேலைக்காரன் தூக்கு போட்டு இந்த நாட்களை அங்கே மறித்திருக்கிறதை பார்க்கிறோம். மறுமையான கதை, ஏன் அந்த சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்தாருன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு விரக்தி வந்தது. யாருடைய? அந்த வேலைக்காரனுடைய வாழ்க்கையில். ஆனால் அவர் மறிக்க போறான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் இவருக்கு தெரியவில்லை. யாருக்கு? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை ஆண்டவர் எச்சரிக்கிறார்னு சொன்னான், நீ அவனுக்கு சத்தியத்தை சொல்லுகிற வழியிலே அவனை அந்த மரணத்திலேருந்து நிறுத்தி இருக்கலாம்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவருக்கு ஆண்டவர் இந்த நாட்களை அந்த காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த அந்த அந்த சம்பவத்தின் நிமித்தம் அவருடைய ஊழிய பாதையிலே அவர் ஒவ்வொரு முறையும் அந்த காரியத்தை குறித்த நாட்களை நினைத்து ஆண்டவரிடத்துல மன்னிப்புக்கு வைப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஒரு ஆத்மா அநியாயமா அந்த ஆத்மா அழிந்து போய்விட்டதே, அப்படியான நாங்கள் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே குறித்து இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் நம்மை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே நம்மை அங்கே நாங்கள் சீர்படுத்தி நம்முடைய வழிகளை இந்த நாட்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் பேசுவதற்கு இந்த நாட்களை தயாராக இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் பேசுகிற வேளையிலே நாங்கள் கேட்காதபடி நாங்கள் நினைக்கிற வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் பேச வேண்டுமா? இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஜனத்துக்காக நீ விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் வேண்டாம், கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்திலே அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுவதை பார்க்கிறோம். பாருங்கள், எனக்காக இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்றது, யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? எனக்கு மனைமுடி முடிவு உண்டாக்க அந்நிய தேவர்களையும் பானவரிகளையும் பாய்க்கிறார்கள். அவர்கள் அங்கே வான ராகினிக்கு அதாவது பணியரங்களையும் நாட்களை சுடும்படிக்கு பின் பிறகுகளை பொறுக்கிறார்கள். பிதாக்கள் இந்த நாட்களே நெருப்பை மூட்டுகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே ஸ்திரீகள் மாப்பு செய்கிறார்கள். அவர்களுக்காக அவர்கள் எனக்காக அங்கே மனமடிவு உண்டாக்குகிறார்கள். தங்கள் முகங்கள் இந்த நாட்களே வெட்கத்துக்குடாகும்படிக்கு அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடிவை உண்டாக்குறார்கள் என்று கர்த்தர் இந்த நாட்களே சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வசனம் சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அப்ப இங்கே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் வான ராகினி என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியம் பாபிலோனின் இந்த நாட்களிலே செழிப்பின் தேவதை ஆகிய அதாவது ஸ்டார் அல்லது பெனிக்கே தேவதை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அத்ரோஸ் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக இருக்கலாம். பாருங்கள், பலஸ்தீனாவில் இவளது இந்த நாட்களே விக்கிரகங்கள் இந்த நாட்களே காணப்படுகின்றன. பெண்கள் அங்கே இவளை இந்த நாட்களே அங்கே என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் ஆராதிக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்ட மனுஷர்கள், அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணவும் வேண்டாம், அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுகிற வழியில் அந்த ஜெபத்தை நான் கேட்கவும் மாட்டேன். அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அவர்களை என் முகத்தை விட்டு நான் தள்ளி போகிவிட்டேன். நீ அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்ட வேண்டாம். நான் உனக்கு அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் நம்முடைய வழிகளை இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களை சீர்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை நம்மோடு பேசும்படியாக, நம்மோடு இடப்படும்படியாக வழிகளை சீர்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் எந்த வேளையிலே எந்த நேரத்திலே எப்படியாக பேசுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நமக்கு தெரியாது. எனக்கு ஒரு முதலாளி பாருங்க, முதலாளி என்றா சொல்லுவார், இந்த நாட்கள் என்னோட கைக்குள்ள அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லி. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. ஏனென்றால் முதலாளி இந்த நாட்களை பார்க்கக்கூடிய அவர் மனுஷனா இருக்கிற மனுஷன். ஆனால் பாருங்க, ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் இந்த நாட்களை நம்மை சிருஷ்டித்தவர். அப்படியானால் அவருக்கு தெரியும் இந்த ஆத்மா எந்த சூழ்நிலையில இருந்தால் இந்த நாட்களை இந்த ஆத்மாவோடு நான் இடைப்படலாம் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிற நிமித்தம்தான் அந்த ஆத்மாவிலே இந்த நாட்களை அவர் பேசுவார். அருமையான கத்துடையவர், மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற சில நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலே தேவன் வந்து நம்மோடு இடைப்படுவார். அப்படி அது இடைப்படுகிற வேளையில் நாங்கள் கேட்டு அந்த காரியத்தை செய்வோமா இருந்தால் நாங்கள் அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அந்த நாட்களிலே அங்கே தேவன் அந்த கிருபையை செய்வார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி எரேமியாவோடு தேவன் பேசினார். ஆனால் பேசினது மட்டுமல்ல, இந்த ஜனங்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்வதன் நோக்கம் என்ன, ஆண்டவர் ஏற்கனவே அவர்களை அங்கே சொல்லி இருந்தும் அவர்கள் கீழாதபடி மறுபடியும் அந்த காரியத்தை செய்தபடினால் ஆண்டவர் அவர்களை தள்ளிவிடுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு ஏற்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கின்றேன். ஜெபம் பண்ணும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, தவப்பனே, நீர் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களே ஆண்டவரே பொய் மதங்களை நம்பி இந்த நாட்களே பிரயோஜனமற்றவர்களை செய்து கொண்டு இந்த நாட்களே இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களே அவர்கள் ஆண்டவரை உங்களை வழிபடுவதை விட இந்த நாட்களே பாருங்கள் விக்கிரகங்களையும் வேசித்தனத்துக்கும் அடிமையாக இந்த நாட்களை சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, அவர்களோடு நீ இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்கள் தங்களுடைய வழிகளையும் தங்கள் கிரிகளையும் விட்டு இந்த நாட்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீ சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி அவர்கள் இந்த நாட்களை இந்த வார்த்தைகளை கேட்டு மனந்திரும்ப வேண்டும் என்று சொல்லி உடைய சமத்திலே ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, அடியின மரத்தை நீங்கள் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக சோத்திரம். இந்த வார்த்தைகளை பேசும்படியாத அந்த கிருபைகளுக்காக நன்றியப்பா. உம்முடைய கரத்துக்களை முற்றுமுழுதாக ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஒவ்வொரு உடலிலும் அற்புத சுகம் உண்டாவதாக. கேன்சர் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் நீங்கி போவதாக. கொள்ளை நோய் முற்றிலும் மறைவதாக. நோய் இல்லாத ஒரு சுக வாழ்வு என் பிள்ளைகளுக்கு நான் கூறுகிறேன். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஜபத்திற்கு பதில் தருபவரே, நன்றி, கோடி நன்றிகள். இன் ஜீசஸ் நேம், ஆமென், ஆமென், ஆமென்.
0: ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா.

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் போய்கிறோம். ஜெபங்களை கூட கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே
1: நன்றி நன்றி எல்லாம் கருவையா. எங்களால் ஒன்றுமில்லை ஆண்டவன், எல்லாம் கூட கருவை எங்களை தாங்குறதப்பா, வழி நடத்துகிறதப்பா, எங்களை வெளப்படுத்துறதப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிறதப்பா. சுக வேலை எல்லாம் நீங்க தானப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். காணக்கூடாது, ஒளி சேரக்கூடாது. மகிமை தேவன், மகத்துவத்தின் தேவன், பரலோகத்தின் வீட்டிருக்கிற தேவன். சேராவீங்கள் கேராவீங்கள், தூதர்கள் மத்தியில் வாசம் சேர தேவன், அப்படியான தேவன் நீங்க எந்த பிதாவா இருக்கிறபடினா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்தப்பா. பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை தந்தவரே சோத்திரம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரங்களை தரை மட்டும் தாத்துருவோம் சுவாமி. எல்லாம் உங்கள் கிருவை தானப்பா. கிருவை இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றுமில்லை சுவாமி. துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை. சுபகளைக்காக நன்றி சொல்லுவோம். இந்த சூழ்நிலைகளுக்காக உங்களை சுவாமி. இந்த காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களோட சமூகத்தில் வந்து ஜபிக்கிறோம் சுவாமி. காண்கிற தேவன் நீங்க அனுப்பும் எங்களுடைய ஆந்திரங்களை எல்லாம் காண்கிறீங்க சுவாமி. ஒருவர் பால் கட்டு போதுங்க சித்தமல்ல என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்படியான தேவன், அன்புள்ள தேவன் அப்பா. எல்லா மக்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. அக்கா தேவன் தம் குமாரனே ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு தந்து கொள்ளவா, உலகத்தில் அன்பு குந்த தேவன் சுவாமி. சாப்பனே ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும், மனம் திரும்ப வேணும். ஐயா இந்த காலங்களில் நடக்கிற காரியங்களும் ஒன்றை காண்கிற தேவனே, எங்கும் ஆண்டவரே சமாதானம் இல்லை அப்பா. குழப்பங்கள் அப்பா, கொலைகள் அப்பா, பிரிவினைகள் அப்பா, வெறிகள் அப்பா ஆண்டவரே, போராட்டங்கள் அப்பா, கொலைகள் அப்பா ஆண்டவரே. கேட்க முடியாத எல்லா வித காரியங்களும் இந்த நாட்களில் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. சகோப்பனே இறக்கம் செய்கிற தேவனால் தான் அப்பா அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். இந்த அப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தேவனே, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஐயா உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கமும் மன்னிப்பாலும் கிருபையும் உங்களுக்கு தானப்பா உண்டு உண்டு உண்டு. ஒரு விஷயமா நீங்கப்பா, இந்த ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா. ஜனங்கள் மனம் திரும்பட்டும், கேள்படியட்டும். நம்ம புல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே தேவனுக்கு கீழ்ப்படுகிறவளாய், இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாய் ஜனங்கள் மாறவே வடிவிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்காக வேண்டி கொண்ட ஜனங்களுடைய கண்ணீர் அவலங்கள் பாடுகள் ஆண்டவரே துடைக்கப்பட வேணும் ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபையை ஊற்றுங்கப்பா. அப்பா அந்த கிருபையின் காலம் ஆண்டவரே, இந்த கிருபையின் காலத்திலாவது ஜனங்கள் கிருபையை பெற்று ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிய யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தினும் கொடுமையினால் ஜனங்கள் படுகிற துன்பம் கண்ணீர் இழப்பு ரத்தம் செஞ்சு பொருளாதாரத்தை இழந்து வாழ்வாதாரம் என்று அலைகிற மக்கள் ஆண்டவரே, அங்கெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. நீங்க காண்கிற தேவன் சுவாமி. இவர்களுக்கு நீங்க தானப்பா ஆறுதல், நீங்க தானப்பா ஜனங்கள் கண்டுகொள்ள கேள்வி செய்யுங்கப்பா. குடமாய் திரும்பட்டுமாப்பா, அவங்களிடமாய் திரும்பட்டும். சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜனங்களுக்கு ஒரு விசை இறங்குங்கப்பா. எங்கெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறார்கள், இவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஐயா இவர்கள் இந்த நாட்களிலாவது தப்பனே எங்களிடமாய் கூப்பிட்டு, நீங்க தான் விடுதலை தேவன், நீங்க தான் உண்மையின் தேவன் நீங்கதான், சமாதானத்தின் தேவர் என்று சொல்லி ஆண்டவரை எங்குடமாய் தங்களை தாட்டி ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் என்று என் நாட்களில் சத்தியம் உண்டு சுவாமி. அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை சீர் செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, வியாதிகள் அப்போ வியாதியும் கொடுமை அதிகமா ஆண்டவரே, வியாதிய பங்கும் வியாதி சொல்ல முடியாத வியாதி அல்லப்படுகிற ஜனங்கள் அப்பா, கூக்குரல் அப்பா, தவிக்கிற மக்கள் அப்பா, யான வியாதிக்கு காரணமா இருக்க சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் சுவாமி. அப்பா நீங்கள் தானே தாப்பனே, சாபங்கள் பாவங்கள் எல்லாம் சிறுவையிலே சுமந்து முறித்த தேவன், சத்துருவை ஏய்த்த தேவன் நீங்க ஆண்டவை, மாறாதவன் அவையா இருக்கிறீங்க. ஜனங்கள் கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாத சுகம் உண்டு சுவாமி. வருத்தப்பட்டு பாருங்கள் மக்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் நிலைப்பாறு தருவேன் என்று சொன்ன தகவனே நீங்க ஒருவர். ஐயா அந்த ஜனங்கள் மனம் திரும்பி கூட இழைப்பாறுதலுக்குள் வரட்டும் சுவாமி. வியாதியஸ்தரட்டும் சுவாமி, இந்த வியாதியஸ்தர்களுக்காக எங்கெல்லாம் ஆண்டவர், இந்த வியாதியஸ்தர படுகிற துன்பத்தில் ஆண்டவர் தவிக்கிறவோ அந்த இடங்களில் எல்லாம் கிருபை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். இவங்களை தாங்குகிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி. அப்பா அந்த ஜனங்களுக்காக வேண்டி பரிகாரியாய் பத்தம் நீங்க, ஐயா சுகப்படுத்துற தேவன் நீங்க. இந்த ரத்தத்தினால் ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலை, இந்த வார்த்தையினால் இவர்களுக்கு சுகம். ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலை வேணும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம். முதியோர்கள் ஐயா, ஐக்கிய சாலை நிரம்பி வழிகிற முதியோர்கள், வியாதி படுக்கை கொடுக்கிற முதியோர், அனாதரவக்க இறக்குற முதியோர்கள் ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஆறுதல் கொடுக்கிற தேவன் நீங்கப்பா, தாங்குகிற தேவன் நீங்கப்பா. முதல் வயதிலும் முன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவனும் நீங்கதான் அப்பா. ஆண்டவரே உங்களிடமா இவர்கள் அடைக்கலம் புகுந்து உங்களோட வழிகளில் ஆண்டவரே இவர்கள் வாழட்டும் சுவாமி, வாழட்டும் வாழட்டும். இவர்களுக்கு வேண்டிய தாசிலை கட்டளையிடுங்க சுவாமி. முதியவர்களுக்காக வேண்டிக் கொள்றவங்கெல்லாம் படுக்கையில் இருக்கிறார்கள் சுவாமி, அந்த இடங்களெல்லாம் உங்களுடைய கிருபையும் கண்கள் நோக்குவதாக, உங்களுடைய கரம் தாங்குவதாக ஆண்டவரே. முதியவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வியாதி படுக்கைகளுக்கு அவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். அப்பா உங்களிடத்தில் வந்த வியாதியத்தை ஒருவதான விரும்பியாய் போனதில்லை ஆண்டவரே, உங்களிடத்தில் வந்த ஒரு வியாதியஸ்தனும் குணமடையாமல் போனதில்லை ஆண்டவரே. அதே தேவன் நீங்க இருக்கிறீங்க போ அப்பா, நீங்க மாறாதவர் அப்பா, மாறாதவர் அப்பா, மாறுவது இல்லை. நீங்க அநாதி தேவன், ஆதிமந்தவமானவர், அல்பாவும் உமேகாவுமானவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னது இருக்கிறீங்களா கப்பனே, இருக்கிறீங்க பண்டும் இருக்கிறீங்களை கூப்பிடுற யாவருக்கும் சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்களா கப்பனே. இவர் உங்களை நோக்கி கூப்பிட்டு சுகத்தை பெறட்டும் சுவாமி, ஆசீர்வாதத்தை பெற்று கீழ்ப்படிவை இவர்களுக்கு உண்டாகும்படி வந்து கொள்வோம். கத்தருக்கு பயப்படுதலே இவர்களுடைய கீழ்ப்படிவு சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே இந்த வியாதிஸ்தவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி. தேசத்திலே இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தலைமை தத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்து தேசம் தேசமாய் பார்த்து ஜனங்களை குடியமாற்றி அழுது செய்ய வைத்த தலைவர்களா அந்தவரே அப்பா, இவர்களுக்கு வேண்டிய ஞானம் பயம் ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாகட்டும், ஆண்டவ பயம் உண்டாகட்டும். கொடுத்த ஆளுகை ஆண்டவரே, தலைமைத்துவத்தை ஆண்டவரே பயத்தோடும் ஆண்டவர் நீதியோடும் உண்மையோடும் அழுகிறவளா இவர்கள் இருக்கட்டும். அவங்களுடைய நீதி அவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி, வேதமே அந்த நீதி ஆண்டவரே அப்பா, அதன்படி ஆண்டவர் அழுகை செய்கிறவளா இருக்கட்டும் அப்பா. தேசங்களில் ஜனங்கள் நீதி இல்லாமல் அல்லப்படுகிற ஜனங்கள் ஆண்டவர், தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களும் நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, ஜனங்களுடைய வாழ்க்கை அல்லோலமா இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே இவர்களுக்கெல்லாம் நீதி செய்யற தலைவர்களா இவர்கள் மாறட்ட, அதிகாரங்கள் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக கொடுத்து வைத்தவன் சுவாமி. அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி, மாறட்டும். கீழ்ப்படிவார்களாக, ஜனங்கள் கீழ்ப்படிவார்களாக, அதிகாரிகள் கீழ்ப்படிவார்களாக, தலைவர்கள் கீழ்ப்படிவார்களாக. இவர்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டி கலந்த நாட்களுக்காக பணிவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஐயா அவங்களோட வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் அந்தவர் நிக்கத்தக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களும் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். தேசத்தில் இருக்கிற இராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இவர்களெல்லாம் நீங்க தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள், தங்களை ஊழியத்துல உண்மையுள்ளவர்களால் ஐயானிக்கத்தக்கதா இவர்களை ஆண்டவரை நடத்துங்கள் சுவாமி. ஆசீர்வதிங்க தகப்பனே. எப்பொழுதும் தங்களுடைய ஆத்மாவை ஆயத்தப்படுத்துங்களா நிக்கத்தக்கதா கிருபை செய்யப்பா. இவர்களுக்காக நீங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் அங்கங்க எல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி. அந்த இடங்களில் எல்லாம் தகப்பனே எங்களுடைய தயவு இறக்குவர்கள் இருப்பதாக காத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. படியாக இந்த தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுவோம். அப்பா அந்த நாள் நிக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். கடைசி நாட்களில் நிக்கிற ஊழியர்கள் எங்கெல்லாம் இந்த நிலையில எல்லாம் என்ன ஊழியர் செய்து வந்திருக்கிறார்கள் அந்த இடங்களில் எல்லாம் தகப்பனி உங்களுக்கு தேவைக்காரவர்களை தாங்கும்படியாக வேண்டிக்கு பலப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிய சுக பலத்தை காட்டளையிடும்படியாக வேண்டி புஸ்தகங்களை சந்திக்கும்படியாக வேண்டும். விசேஷமாக ஆண்டவரே எல்லா போராட்டங்களிலும் ஆண்டவரே நிக்கத்தக்க பலனை கொடுங்க சுவாமி. கத்தாவே நுள்ளியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். சொல்ல வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜனங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்துற வார்த்தைகளா, ஜனங்களை வழி நடத்துற வார்த்தைகளாக கொடுக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதி இங்க தகப்பன் ஒவ்வொருவருக்காக இன்னைக்கு ஜனங்கள் கீழ்ப்படியட்டும், மனந்திரும்பட்டும், வார்த்தைகளை கேட்கட்டும் சுவாமி. உங்கெல்லாம் இந்த நிலையிலாம் நிற்கிறார்கள் சுவாமி. ஆசீர்வதி இங்க ரெட்டிப்பான அபிஷேகம் ஆண்டவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளும். அப்பனே கிருபை கிருபை கிருபை இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஐயா சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ சுவாமி அந்த சபைகள் எல்லாம் ஐயா அவங்கள ரத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சபைகளாக இருக்கிற சுவாமி. அவப்பனே கொடுத்த விலை அதிகமாண்டவரே. சபைகள் எல்லாம் பரிசுத்தமாய் மனவாட்டிகளாய் உங்களோட வருகையில் எடுத்து கொள்ளப்படுற சபைகளாக தங்களை ஆயத்தப்படுத்தி ஆயத்தமுள்ளவர்களாய் எப்பொழுதும் உங்களுடைய வருவாய் வருகையை எதிர்பார்த்து கொண்டு உலகாய் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு சபையும் பரிசுத்தப்படட்டும். சபையிலே ஒரு மனமும் அன்பும் உள்ளவர்களாய் உண்மையோடும் ஆவியோடும் நேயங்களை ஆராதிக்கிறவர்களாய் சபைகளில் குடும்பம் குடும்பங்களாய் நின்று ஆராதிக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வழியில் நிற்கிறார்கள் சுவாமி. எத்தனையோ மக்கள் ஆண்டவரை வழியிலே நிற்கிறார்கள் சுவாமி. இவர்கள் எல்லாம் ஆண்டவரை சபைகளில் சேர்த்துக்கொண்டு இவர்களும் ரட்சிக்கப்பட்டு மணந்திரும்பி சமூகம் கூட வருகையில சேர்த்துக் கொள்ளப்படும் மக்களாய் மாற வேண்டும். சபைகள் எல்லாம் ஆண்டவாதி அப்போ சில காலங்களில் நடந்தவருமாய் ஐயாயிரம் மூவாயிரம் என்று சொல்லி சபையில ஜனங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டு சபைகள் எல்லாம் பெருகட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. பரிசுத்தப்படட்டும் சுவாமி. தகப்பனே ஒரு எழுப்புதல் ஆண்டவரே உண்டாக வேணும் என்று நிற்கிறோம் சுவாமி. தகப்பனே ஒரு விசை அந்த எழுப்புதலை ஊற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஜனங்கள் மாறட்டும், திரும்பட்டும். கிருபை செய்யுங்கப்பா. அப்பா சபையில நிக்கிற போதவர் மாறி தாங்குங்கப்பா, சுகப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாகவும் முன்மாதிரியாகவும் நடத்துங்கப்பா. அந்த போதவர் கொடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுங்களுடைய வார்த்தைகள் பரத்திலிருந்து கக்னியாய் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளாய் இருக்கட்டும். அந்த மேய்க்கிற நல்ல மேய்ப்பர்களாக ஆண்டவரே வார்த்தைகளை கொடுக்கத்தக்கலாய் எந்த மேய்ப்பர்களை ஆண்டவர் போதவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி. அப்பா தாங்குங்கப்பா. புதவி ஊழியர்களையும் ஆண்டவரே நடத்துங்கப்பா. அந்த காலங்களில் வேண்டியதப்பா அன்பு சமாதானம் ஒரு மனம் ஆயத்தம் உண்டாகட்டும் சுவாமி. உண்டாகட்டும், உண்டாகட்டும். உங்களுடைய கிருபையப்பா சபைகள் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் சுவாமி இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. சகோபனியே அப்படி சொல்லுவோம். சென்று போன ஊழியர்களாண்டவரே, இந்த நாட்களில் விசுவாசிகள் விழுந்து போகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, ஊழியர்கள் விழுந்து போகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, ஓடிய ஓட்டத்தை ஆண்டவரே நாய் மறுதளித்து போவார். அப்படி தகப்பனே, உணர்வு பெற்றவர்களாய் திரும்பமாய் ஒளிவு தக்க விளும்பத்தக்க பலனை கொடுங்க சுவாமி. அப்பா, நீங்க தள்ளி விடுகிற தேவன் சுவாமி அல்ல. எத்தனை முறை விழுந்தாலும் தூக்கி விடுகிற தேவன், அதே தேவன் நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி இவர்கள் உணர்ந்து ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகள் குறைகள் குற்றங்கள் விழுந்த நிலைமை எல்லாவற்றிலும் இருந்து ஒளிம்பி எந்த பணியும் கொடுத்து திரும்புவார்களாக. தகப்பனே, கடைசி நாட்களில் ஆண்டவரே இவருடைய ஓட்டம் வீணாய் போகாதபடி திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் பிசாசு வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. சாட்சியத்தின் சுவிசேஷம் சாலையினங்களுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வருவோம் சொன்ன தெய்வமே, அந்த காலத்துக்குள்ளே ஆண்டவரே அப்பா, அந்த நாட்கள் இருக்கிறோம் சுவாமி. சகோபனியே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. நம்ம அந்த காலத்துல இருக்கிற அப்பா, ஊழியர்களுக்காகவும் சனர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. குடியங்கிற ஒருவருக்காகவும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே, அதுக்குரிய காலங்களை தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரை அறிவு கொடுத்த காலமாயிருக்கிறோம் சுவாமி. எல்லாம் விட கருவை ஆண்டவ கருவை ஆண்டவ ஊழியர்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஏற்ற பிரகாரமா இந்த காரியங்களை ஊழியங்களை நடத்தவும் அவர்களுக்கு வேண்டிய மனதை பார்த்து கொடுத்தருங்க சுவாமி. சுயம் வேணான் சுவாமி, மாமிசம் வேணான் சுவாமி. உங்களோட ஆவியின் பிரகாரம் உங்களோட வழி நடத்துகிறவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்து சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட ஆண்டவர் நிற்கத்தக்க பலனை கொடுங்க சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இன்னும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட இரண்டு பிரதேசங்களை நீக்கம் ஆண்டவர் இந்த இடங்களுக்கு வேண்டிய ஊழியர்கள் சுந்தரிகளை எல்லாம் ஒழிப்பி கொடுங்க சுவாமி. தேவைகள் உண்டு சுவாமி. அப்பா, ஊழியர்கள் செல்லட்டும் ஆண்டவர், மிஷனரிகள் செல்லட்டும் ஆண்டவர், இந்த ஜனங்கள் சத்தியத்தை கேட்கட்டும் ஆண்டவர். அடைப்ப கடைக்கப்பட்ட உயிரிழந்த தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வந்து திறக்கப்படட்டும் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தாங்குங்கப்பா, அங்கு நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிய குடும்பங்களை தாங்குங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா, தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. அங்குள்ள மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, பொருளாதாரத்தை பெருகச் செய்யுங்கப்பா, இரவை செய்யுங்கப்பா. ஊழியக்காரர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், தாங்குங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே அழுத்தத்தின் நிலைமையினால் பொருளாதாரம் விழுந்து ஜனங்கள் வேலை இல்லை ஆண்டவரே, சவிக்கிற மக்கள் அப்பா, போராட்டங்கள் அப்பா, குக்குரல் அப்பா. ஐயா, அங்கு பார்த்தாலும் ஆண்டவரே குக்குரலான சத்தம். இந்த குக்குரல் உங்களை நோக்கி குக்குரல் வரட்டும் சுவாமி, உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களுடைய முகத்தை தேடட்டும் சுவாமி. அப்பொழுது ஆதரவுக்கு சமத்தை கொடுப்பேன் என்று சொன்னதேவன் நீங்க ஆண்டவரே. அந்த சத்தியத்தை கண்டவர்களாய் அறிந்தவர்களாய் கூப்பிடுவர்களாய் மாறட்டும் சுவாமி. எங்கெல்லாம் அப்படியான நிலைமையில் தவிக்கிறார்களோ அந்த இடங்களெல்லாம் தேவக்காரம் தேவ ஆண்டவரே, தயவுகளை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்ளணும். ஒரு நேரம் இல்லாமல் தவிக்கிற பசியும் கொடுமை ஆண்டவரே. தகப்பனே, பசியின் தாக்கத்தை அறிந்த தேவன் சுவாமி, மனாந்தரத்துல கூட ஆண்டவரே நீங்க போஷித்த தேவன் மாறாதவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. யாரெல்லாம் பசியினால் துன்பப்படுகிறார்கள் அவர்களுக்கு இருக்கும் அப்பா, கூப்பிடுற காக்கைக்கும் சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலத்துக்கும் கூட நீங்க உணவு கொடுக்கிற தேவன் சுவாமி. மாறாதவர் அப்பா. அப்பா, அந்த பசியில் தள்ளப்படுற முதியோர் குழந்தைகள் வயது ரொம்ப தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. இவர்கள் தங்களுடைய தாழ்த்தட்டும் சுவாமி, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மாறட்டும் சுவாமி. தேவை நீதியை தேடட்டும் சுவாமி, கீழ்ப்படியட்டும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியட்டும் சுவாமி. தகப்பனே, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். செல்லுக்காக வேண்டிக்கள் ஆசீர்வாதத்தை காட்டல் விடுங்க சுவாமி, செழிப்பை காட்டல் விடுங்க. நீங்க தானப்பா செழிப்பு, உங்களுடைய வார்த்தை தானப்பா செழிப்பு, உங்களுடைய சத்தியம் தானப்பா செழிப்பு. செழிப்படியட்டும் இந்த நாட்களில் எங்கும் உண்டு சுவாமி, உங்களுடைய வார்த்தை உண்டு சுவாமி. அப்பா கீழ்படுகிறவளாய், அதன்படி நடக்கிறவளாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவளாய், இவர்கள் மாறட்டும் ஆண்டா. அவர்களுடைய வழிகள் ஒன்று இல்லை சுவாமி, ஆண்டவர் கொட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி கீழ்படுகிறவளாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளாம தேசங்கள் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக அவங்களோட சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக்கோ. ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களில் வாழ்கிற ஜனங்களுக்கா, அன்பு சலிந்து போன காலங்களில் வாழ்கிற ஜனங்களா, அன்பில்லையப்பா, அன்பில்லாதபடினால் தானப்பா இந்த நாட்களில் இவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், பிரிவுகள். ஆண்டவரே சமாதான குறைவுள் ஜனங்கள் எல்லாம் அல்லப்படுகிறார்கள் சுவாமி, சமாதானம் இல்லாமல் செவிக்கிறார்கள். சமாதானத்தின் வழி நீங்க ஒருவர் சாணியப்பா. ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் இவர்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பொழுது சமாதானம் இவர்களுக்கு உண்டாகும் சுவாமி. சமாப்பனே, நன்மில் அணிந்து போன காலத்தில் இருக்கிற காரியங்கள் ஒன்று காண்கிற பிரிந்த குடும்பங்கள், அநேகம் பிரிந்த உறவுகள், பெற்றவர்கள், பிள்ளைகள் அந்த ஆண்டவரே பிரிவின் கொடுமை ஆண்டவர். சகப்பனே கண்ணீரோடு வாழ்கிறார்கள் சுவாமி, தவிக்கிறார்கள் சுவாமி, வழி தெரியாத ஆண்டவரே தந்திரப்படுகிறார்கள் சுவாமி. நீங்க தானப்பா வழி, சத்தியம், ஜீவன். ஆண்டவரே இவர்களுக்கு கண்கள் திறக்கப்படட்டும், அன்பினால் நிரப்புங்கப்பா, அன்பினால் நிரப்புங்கப்பா. அவருடைய குடும்பங்களில் ஒருவராக நீங்க கட்டப்பட இவர்களுக்கு வேண்டிய அன்பினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய தாசலை கட்டிலிடுங்கப்பா, சீர்வழிங்கப்பா, மன்னிங்கப்பா. முதலாவது இவருடைய குறைகள் குற்றங்கள் கீழ்படியாமை, இவர்கள் வழி வந்த சாபங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஒரு விஷயம் தகப்பனே, உங்களுடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய அன்புதானப்பா சாலத்தையும் தாங்க, சாலத்தையும் சைக்கிள் சவல ஆசீர்வாதம் உங்களுடைய அன்பினால் உண்டு சுவாமி. தகப்பனே வெண்மாரியாக ஒரு விஷயம் ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால் உங்களுடைய வருகைக்கு முன்பாக ஜனங்களை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளணும் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இவர்களுக்காக வேண்டிக்கோ ஐயா, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. ஐயா அந்த வாலிப பிள்ளைகளை பாருங்க சுவாமி தகப்பனே. இந்த வாலிப வயதில் ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே வலையில சிக்கப்பட்டு பிசாசின் அடிமைத்தனத்தில் தவிக்கிற வாலிப பிள்ளைகளான சின்ன வயதிலேயே கட்டணிந்து ஆண்டவரே போதைகளும் விபச்சாரங்களும் பாவங்களும் அமாதானம் இல்லாத பாக்கியலும் ஆண்டவரே பெற்றோருக்கு கடினமாய் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா திருப்பிக்கொண்டு வாங்கப்பா, விடுதலை பண்ணுங்க சுவாமி. பொல்லாத பிசாசின் வேலை இந்த பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. அவருடைய பெற்றோர்கள் இவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாய், உங்களை துவக்கி கூப்பிடுகிறவளாய் மாறட்டும் சுவாமி. பெற்றோர்கள் கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுக்கிற தேவன் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளை இரட்சிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிற சுவாமி. தகப்பனே இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவர்களாய் மாறட்டும் அப்பா. அந்த பெற்றோர்கள் தங்கட வழிதான் வழி என்று சொல்லி ஆண்டவரே நிற்காதபடி ஜீவன் உள்ள தேவனே, விடுதலை செய்யற தேவனே, பிள்ளைகளை மீட்கிற தேவனே நீங்க என்று சொல்லி ஆண்டவரே இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறவளாய் மாறட்டும், கீழ்படுகிறவளாய் மாறட்டும், சத்தியத்தை கேட்கிறவளாய் மாறட்டும் அப்பா. விடுதலை கொடுப்பீங்க சுவாமி, இந்த பெற்றோரும் கண்ணீருக்கு விடுதலை கொடுப்பீங்க சுவாமி. தகப்பனே இந்த வாலிய பிள்ளையோட பெற்றோருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இப்படியான நிலையில் இருக்கிற வாலிய பிள்ளையோட பெற்றோருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் கீழ்படியட்டும் சுவாமி. இவர்களை ஆசீர்வதிங்க, வாலிய பிள்ளைகளெல்லாம் உங்களோட ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் ஆண்டவரே. உங்களோட வேலை அதிகம் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த வாலிய பிள்ளையோட பலன் வேணும் சுவாமி. தகப்பனே இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இந்த பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா, விடுதலை செய்யப்பா. ஐயா கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவளா, ஆலிவ வயதில் ஆண்டவரே, சிருஷ்டி கர்த்தரை நினைக்கிறவரை உங்களுடைய வசனமே அவர்களுக்கு தீபமாய் ஆண்டவரே வழி நடத்திட்டு சுவாமி, வழி நடத்திட்டு சுவாமி. ஆலிவனால் சுத்தம் செய்வார். உங்களுடைய வசனத்தை காத்துக்கொள்வதனாலே தானே ஆண்டவரே, அப்படியான வசனத்தை காத்துக்கொள்கிற வாலிபர்களாய் மாற்றுங்க சுவாமி, மாற்றுங்க சுவாமி, மாற்றுங்கவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம். தகப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அப்பா அந்த கனடா தேசத்துக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி, வேண்டி கொள்ளுறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் சமாதானத்துக்காக, பரிசுத்தத்துக்காக ஐயா வேண்டி கொள்ளுவோம். தேசம் உங்களுக்கு சொல்லி அறிக்கை கொண்டு சுவாமி, இது ஒரு கிறிஸ்தவ நாடு ஆண்டவரே. அந்த நாட்களும் மிஷனரிகளினாலும் ஊழியர்களினாலும் இந்த தேசம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாயிருந்தது சுவாமி. தகப்பனே இந்த நாட்களில் பாவங்களும் அக்கிரங்களும் பில்லி சூனியங்களும் ஆண்டவரே, விக்கிரக ஆராதனைகளும் விசாரங்களும் கொல்லிகளும் நிறைந்த தேசமாயிருக்கிற சுவாமி, ஒரு விஷயம் இந்த தேசத்துக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா. தேசத்தின் பாவங்கள் அக்கிரம் இல்லாம அனுமித்து ஆண்டவரே தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த தேசத்துக்காக வேண்டிக் கொள்றோம், வேண்டிக் கொள்றோம். எங்களோட உறவுகள் வாழ்ந்தாங்க சுவாமி, இந்த உறவுகள் ஆண்டவரே அடைக்கலம் கொடுத்த தேசம் ஆண்டவரே, அவர்களும் மனம் திரும்பி ஆண்டவரே இந்த தேசத்துக்கு நன்மையை தேடுகிறவர்களாய், தேவனே நன்றியுள்ளவர்களாய், தேவனே எங்களை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேணும். தங்களுடைய ஆத்மாவின் நிலவை உணர வேணும். இவர்களுக்காக வேண்டி எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் எந்த தேசம் எல்லாம் இருக்கிறவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும், கீழ்படியட்டும், சத்தியத்துக்கு கீழ்படியட்டும். ஆண்டவர் எங்கும் வசனம் உண்டு, கைகளில் உண்டு, வீடுகளில் உண்டு, சபைகளில் உண்டு, தெருக்களில் உண்டு. கேட்கிறவர்களாய் மாறு, அப்படியான காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு அன்புள்ளவோ ஒரு வசமான கெட்டு போகாதபடி சகப்பன் எத்தனையோ காரியங்களை நீங்க செய்திருக்கிறீங்க சுவாமி. ஜனங்கள் கீழ்படியட்டும் சுவாமி, கீழ்படியட்டும். கேட்கிறவர்களாய் மாறி ஆசீர்வைக்கப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி ஐயா எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இலங்கை தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசம் எங்களுடைய சுவாமி, நாங்கள் வளர்ந்த தேசம் ஆண்டவரே, எங்களுடைய மூதாதையர் வளர்ந்த தேசம் ஆண்டவரே, மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. இருக்கிற அசூசிய பாவங்கள், குறைகள், குற்றங்கள், விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் தேசத்தை விட்டு நீங்கி ஆண்டவர் தேசம் மறுபடிய வேணும் சுவாமி. ஆகுமாப்பா ஆகுமாப்பா, அதின் அதின் காலத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி. இருந்த கல்வம் காலமெல்லாம் மாறி வெளிச்சத்தின் காலத்தை நீங்க கொண்டு வருகிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி. சகோபனே எங்களுடைய தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்களோட உறவுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவளா, சமாதானம் உள்ளவளா இந்த இடத்தில் வாழ வேணும் சுவாமி. ஜனாதிபதியை அவரோடு மந்திரி சபையில் இருக்கிறவர்களையும் பாதுகாத்து நீதி நியாயம் உள்ள ஒரு ஆட்சி அவர்கள் நடத்தும்படி நடத்துங்க சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மக்களாக இந்த தேசத்தை காட்டி ஆளுகிறவளா இருக்கட்டும் சுவாமி. எங்களுடைய தேசத்துக்காக வேண்டி கொண்ட தேசங்கள் அநேகமான எத்தனையோ தேசங்கள் உண்டு சுவாமி. உங்களுடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவா இல்லை சுவாமி. தேசங்களுக்காக எல்லாம் வேண்டிக் கொள்ளுறோம். அந்த தேசங்கள் உள்ள இருளின் ஆதிக்கம் எல்லாம் நீங்க ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு சமாதானம் சந்தோஷம் பெற்று ஆண்டவரே அவருடைய ஆவியிலே ஒரு சமாதானம் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. உங்களோட வருகை ஆண்டவரே, காலங்கள் மிகவும் நெருங்கி கொண்டே இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த காலத்தை அறிந்திரும அறிவு உணர்வுகளுக்கு வரட்டும் சுவாமி. கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும் சுவாமி. சகப்பனே எங்கெல்லாம் இருக்கிறோங்க ஜனங்களுக்காக தேவனே நன்றி. குடிமக்கள் அறிந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளோ, வேண்டிக் கொள்ளோ, வேண்டிக் கொள்ளோ. இருளின் ஆதிக்கமெல்லாம் நீங்கி ஜனங்கள் ஆண்டவரே இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாய் மாற வேண்டும். அங்குள்ள எல்லாவித பிசாசின் கிரியைகளும் ஆண்டவரே தேசத்தை விட்டு நீங்கி தேசம் உங்களுடையதாக மாற வேண்டும் என்று வைக்கிறோம். அங்குள்ள ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளோட ஜகங்களை எல்லாம் காட்டு தகப்பனே. நீங்க அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறபடினா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சனங்களுடைய எல்லா காரியங்களும் கூட கரத்தில் உண்டு சுவாமி. அதின் அதின் காலத்தில் நீங்கள் நடத்துகிற சாவன் சுவாமி. சாலுடைய முழங்கால்களும் விடங்கும் நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே, அந்த வார்த்தை தேசத்தின் தேசங்களில் எல்லாம் உண்டாரபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்ரி ஆண்டவரே. அதனதின் காலத்தில் நேத்தியா எல்லாவற்றையும் நடத்திடுகிற சிவன் சுவாமி, நன்றி நன்றி. சுவையல் தேசத்தின் சமாதானத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், நேசிக்கிறோம் சுவாமி, தேசத்தை நேசிக்கிறோம். சுவித்திருப்பு ஆண்ட பிரகாரம் அந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். சுவையல் தேசத்தை ஆசீர்வதிங்கிற மக்கள் ஆண்டவரே, தேசத்தை ஆண்டு கொள்ற காலம் ஆண்டவரை மிக சீக்கிரத்தை உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சமாதான கத்தர் நீங்க தான் என்று சொல்லி ஆண்டவரே, தேசம் கட்டப்படுகிற அப்படின்னால் நன்றி ஆண்டவரே. அப்பனே நன்றி நன்றி நன்றி ஐயா. சங்கமன் ரேடியோ ஆசீர்வதிங்கள், இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திக்க சுகபலத்தை கொடுங்க தகப்பனே. இந்த நாட்களில் வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே, ஆவியானவரே நீங்க வழி நடத்துங்க சுவாமி, ஆசீர்வதிங்க நடத்துங்க. ஒவ்வொருவரும் கூட அந்த ஊழியத்தில் நுழைந்து ஊழியர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களும் ஒன்றையும் ஆசீர்வதிக்கு நடத்துற கிருபைக்கா சூத்திரம், கிருபைக்காது நீங்க செய்த நன்மைகள் அநேகம் கோடியப்பா. அப்பா ஆயிரம் நாள்கள் கோடிகள் நாவும் போதாதப்பா, ஆயிரம் நன்றிகள் சொல்லவும் போதாதா. பிரியாத தேவன் உங்களை பிள்ளைகளையும் மட்டுமாய் வழி நடத்தி காத்து வருகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஒரு கரத்தில் ஆண்டவரை மூடி காதுகாத்து வருகிற கிருபை காசு, பிள்ளையுடைய சமாதானத்துக்காக சோத்திரம், பிள்ளையோட எல்லா தேவைகளுக்காக சோத்திரம். கிருபைய பாங்களை நிரப்பி இருக்கிறபடினா ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா மகிமையும் நீங்க தானப்பா, எல்லா மகத்துவம் நீங்க தானப்பா. எல்லா ஜனங்களையோட சமூகத்துல வைத்து பாத வழியில் வைக்கிறோம் சுவாமி. எல்லா கணமும் துதியும் மகிமையும் நீங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
0: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கத்திரதான் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கத்திரை கலத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். கத்திர உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
0: ஆமீன் ஆமீன். அருமையான உள்ள இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவில் இருந்து இணைந்து ஜெபங்களுக்கு கூட வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தர் கொடுத்த சாலந்துகளை கத்தரின் நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி விதைக்கிற வழி நடத்துகிற ஊழியரின் குடும்பத்தையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வழியில் அடுத்த காரியங்களை கூட கடந்து செல்வோம். நாங்கள் அடுத்து தேவ ஊழியர் சகோதரி மெசஸ் குலேந்திரன் அவர்கள் இணைவார்கள், ஆயத்தமாகவும் அவரை அழைப்பு கொண்டுவருவோம். கத்தடி கரத்தில் அவரையும் ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிரைஸ்லோடம்மா.
2: உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லையா. அப்பட்ட தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகா பெரியவர் ஐயா, உங்களோட நாமமே வல்லம் உள்ள நாமம், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே நீங்க மெய்யான தேவன், ஜீவன் உள்ள தேவன், நித்திய பிதா. அப்படிப்பட்ட தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்குமே. பூமியை முதல் உங்களோட வல்லமினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை உங்களுடைய ஞானத்தினால் படைத்த வானம், உங்களோட சிங்காசனம் பூமி முதல் பாதுபடி ஐயா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனே, சிருஷ்டி கர்த்தரே, மனுக்குலத்தையும் உங்களோட சாயலாக சிருஷ்டித்தீங்களே, ஊரபட்சம் இல்லாம சிருஷ்டித்த ஊரபட்சம் பெற்ற எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீங்க தானப்பா காலங்களை உண்டாக்கினீங்க, எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். பகல் ஆண்டவரே எங்களுக்கு பகல்லால சூரியனே மிரகல் சந்திரனே நட்சத்திரங்களையும் தந்து எங்களுக்கு தந்த வெளிச்சத்துக்காக ஆண்டவரே, வழிநடத்தலுக்காக மெய்யான ஒளியே உங்களை

ஐயா உங்களை பிள்ளைகள் ஆகிய எங்களை நீங்க வெனந்து வெனந்து உகந்த பாத்திரங்கள் ஆக்கி இந்த பாத்திரங்களுக்குள் உங்களுடைய அன்பை ஊட்டி ஆண்டவரே நீங்கள் எங்களை வழிநடத்துற கிருபைக்காக எங்களை உள்ளந்திரிய எங்களை ஆராய்ந்து சோதனைக்குடாதபடி எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல நாவு போதாது ஐயா, அப்படிப்பட்ட நல்ல தேவன் நீங்கள். உங்களை விட நீண்டி வேறு தேவர்கள் இல்லை என்று அச்சாரமாக சொன்ன தேவனே, நீங்கள் ஒருவர் தான் ஐயா, மாம்சமான ஐயா அவருடைய தேவனும் ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களை நம்பினவர்களுக்கு அப்பா இயேசுவை தந்து எங்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை தந்து நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த அன்பின் தேவனே உங்களுக்கு நன்றி. இயேசுவையும் கூட ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக உங்களுக்கு நன்றி நன்றி. இன்றைக்கு எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி பாவங்களை செய்யாதபடி பாவங்களுக்கு விலகி நடக்கத்தக்கதாக சிந்தனைகளை கூடி ஆட்கொண்டு வார பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தெரியவனே உங்களை நன்றியுள்ளத்தோடு நன்றியுள்ளத்தோடு உங்களுக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி உங்களுக்கு கொடுக்கிற மகிமையை கொடுத்து உங்களை துதிக்கத்தக்கதாக எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலை நன்றி பணிகளை உங்களிடத்தில் ஒப்படைக்கத்தக்கதாக இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்து தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி ஐயா நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா, உங்கள் கிருபதானங்களை தாங்கிறது, உங்களோட கிருபதானங்களை நடத்துகிறது நீங்கள் எல்லாமா இருக்கிறீங்க. தனித்தவர்களுக்கு திக்கெட்டவர்களுக்கு தோதிதவர்களின் துணை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்கிறதவன் காக்கிறதவன் மட்டுமில்லை, எங்களை காண்கிறதவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. இந்த இந்த நேரத்தில் ஐயா இந்த சங்கம மூலையிலே இணைந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பாருங்க, எங்களை ஆராய்ந்து பாருங்க. வேதர் தர குடிகாரியங்கள் எங்கள் என்ன இருந்தால் தயவாக உணர்த்தி எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துங்க ஐயா. பரிசுத்தது விரும்புகிற பரிசுத்த தேவன் இருக்க பரிசுத்த குறைச்சல் அறியாதபடி உலகாசவாச இச்சலுக்குள் அடிமையாய் போய்விடாதபடி உங்களை நம்பினாசர் நடக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த பாதையில் வளர்த்து இந்த பரிசுத்தத்தை இந்த உலகம் கண்டுகொள்ளத்தக்கதாக மெய்யான ஒளியில் வாசம் என்று சேரக்கூடாத ஒளியில் வாசம் என்றே உங்களோட ஒளியங்கள் ஒவ்வொருவர்களும் வீசத்தக்கதாக கிருபை செய்யுங்கள். வேறு சூழ்ந்த உலகத்தில் நாங்கள் ஒளி ஒளியாக உப்பாக இருங்கள் என்று சொன்னது, நாங்கள் ஒளியாக இருக்கத்தக்கதாக உப்பாக இருக்கத்தக்கதாக சாரமற்று போய்விடாதபடி எங்களை உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் அன்பானவர்கள் நிவராயர்கள் தங்கள் அக்கியப்பெறும் சபைகளில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இடகட்டி வழிநடத்துங்கோ ராஜா, உலகட்டி வழிநடத்துங்கோ. சாத்தானுடைய வஞ்சங்களுக்கு உலக ஆசபாச இச்சலுக்கும் அட்டிமையாய் போய்விடாதோடி ஒவ்வொரு ஆத்மாவையும் பரிசுத்த வாழத்தக்கதாக பரிசுத்த குறைச்சல் அடையாதபடி வாழத்தக்கதாக அப்பா உங்கள் ஒருவரால் தான் நடத்த முடியும். எவ்வளவு அற்புதமாக தொட்டு மறு வருத்தையும் நீங்க தொட்டால் தொட்டதுதான் ஐயா. தொடுங்கோ தொடுங்கோ, உகந்த பாத்திரங்கள் ஆக்குங்கோ ஆண்டு. இந்த உகந்த பாத்திரங்களை வெனந்து ஆண்டு வெனந்து வெனந்து வெனந்து கூட அந்த நிரப்பி ராஜா ஆண்டவரே நீங்கள் அந்த அன்பை மற்றவர்கள் அவர்கள் எங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தப்ப வேண்டும் என்று தயவாக எங்களை உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். முழுமனதோடு உங்களை தேடினீர்கள், ஆனால் என்னை கண்டறிவீர்கள் என்று சொன்ன வாக்கு தட்டதுக்காக நன்றி சொல்லுவோம். நாங்கள் முழுமனதோடு உங்களை தேடி நாடி உங்களை அன்பரிசிக்கத்தக்கதாக உங்களை கண்டறியத்தக்கதாக எங்களோடு நீங்க பேசுறதுக்காக எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அநேக அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்து வழிநடத்துற தேவனே உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் அன்பின் தேவனே. நீங்க சொன்னீங்களே இதோ நாம மாம்சமான ஆகிய நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீங்க தான், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொன்ன தேவனே. உங்களால் எல்லாம் கூட நீங்க சொன்னால் ஆக ஆகும் கட்டுரை நட்டக்கும் ராஜா. இந்த இந்த இந்த வாக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்களை நம்பி ஆண்டவரையும் கூட பார்த்து பணிந்து குனிந்து தாழ்த்தி எங்களை உங்களோட நாமத்தை உயர்த்தி நாங்கள் உங்களை துதிக்கத்தக்கதாக

0: உத்திரிக்கத்தக்கதாக எங்களுக்கு தார சந்தர்ப்பங்களுக்காக ஐக்கியத்துக்காக ஆராதனையில் பங்கு கொள்ளத்தக்கதாக செய்யறதுக்காக உங்களை நன்றி இல்லத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தொடங்கி இதுவரை நேரம் இந்த சங்கமேலேயே அவளியலிய நீங்க தலைவாங்க நன்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க தொடக்கின ஊழியத்தை நீங்க நடத்துறீங்க ராஜா, உங்களோட மகிமை கண்டு நடத்துறீங்க. உங்களோட ராஜ்யம் வளர்றதுக்காக செய்யறது உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தொடக்கத்தில் ஆண்டவரே வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க கையில் எந்த ஆண்டவர் எங்களுக்கு சந்தித்த பெரிய சலாக்கியத்துக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளே ஆண்டவரே நம்மையான இந்த வார்த்தையை ராஜா எத்தனையோ பாஷைகளில் எழுதத்தக்கதாக அச்சிடத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே ஆத்மாக்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்க கொடுத்து சலாக்கியத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி வார்த்தையாக எங்கள் தேவனே உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தைகளை ஐயா ஒவ்வொரு கேட்ட பிள்ளைகளுடைய உடம்பே மூணையும் ஊடுருவி சென்று இன்னும் இன்னும் எங்கள் ஒவ்வொருவரையும் கேட்ட பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி இன்னும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக வல்லடுத்து கொண்டு வார பேசிக்கொண்டு வாரதுக்காக இடகட்டி கொண்டு வார வார்த்தைக்காக உயிருள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் ஐயா உங்களோட பிள்ளைகள் என்னென்ன விதமாக இதுவரை நேரம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சங்கம மலையில் இணைந்திருந்து உங்களை மாமப்படுத்தினார்களோ ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வாதங்களுக்கு இப்படி நீங்கள் கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த வரங்கள் கனியலுக்கால் உங்களை மாமப்படுத்த கிடைத்தது என்ற அந்த உணர்வோடு அவர்கள் ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக நீங்க செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என்னென்ன ஞானத்தை கொடுத்து ராஜா எங்க ஐக்கிய சபையிலோ சமுதாயத்திலோ எங்க ஐக்கியப்பட்ட ஆளுநர்களோட குடும்பம் மத்தியில் சபை மத்தியில் சமுதாயம் மத்தியில் சாட்சியாக இருக்கத்தக்கதாக இவைகளை இன்னும் உங்களுக்கு என்று பாவித்து உங்களை அறியாத மக்களும் அறியத்தக்க ஆண்டு வழி நடத்தலை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஆத்மாவையும் கொடுத்து கோலாக தடியாக நம்முடைய கோலாலையும் தடியாலும் அவர்களை உங்களால் நடத்த முடியும். நல்ல மேப்பராயிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தும் ராஜா, நீங்க தான் நல்ல மேப்பரண்டு அவர்கள் உணர்ந்து எங்களை உள்ள இடங்களில் நடத்த நல்ல மேற்பிறந்து உணர்ந்து அவர்கள் நடக்கத்தக்கதாக எந்த விதத்திலும் அவர்கள் பெருமை ஆவிக்கு அடிமையாய் போய்விடாதபடி அன்பின் தேவரே இவ்வளவு தாழ்மையாய் நடந்தீங்களோ எப்படி சீஷர்களுடைய கழிவை பாதங்களை கழுவி தாழ்மையை ஆண்டவரை வெளிப்படுத்தினீங்களோ அதே போல் ஆண்டவரை இந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த சங்கம மொழிகளில் இணைந்து இருக்கிற பிள்ளைகள் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் உணர்ந்து ஊழியம் செய்கிறார்களோ இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆத்மா ஒரு ஊழியக்காரரை நீங்க இடகட்டி வழி நடத்துங்க ராஜா. உங்களை அவர்களில் காணத்தக்கதாக அந்த தாழ்மையை கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த தாழ்மை கூடாக நீங்க பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்றதை அவர்கள் உணர்ந்து நடக்கத்தக்கதாக இதுவரையும் ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைகள் இனியும் ஒத்துழைப்பு கொடுக்க போற ஆத்மாக்கள் ஒவ்வொருவரையும் இடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும் வழிநடத்த முடியும் ராஜா. இந்த உலகம் புல்லாத உலகம் இச்சை நிறைந்த உலகத்தில் எந்த பாவங்களுக்கும் அடிமையாய் இச்சைகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டுகளில் இணைந்த பிள்ளைகளையும் இணைய போற பிள்ளைகளையும் இதை நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்களை நீங்கள் உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி இருக்கிற நாளெல்லாம் நாங்கள் வெற்றியோடு ஓடி எங்களுடைய ஓட்டத்தை முடிக்கத்தக்கதாக உங்களோடு கூட வந்து நித்திய நித்தியமாக உங்களோடு வாழத்தக்கதாக அந்த வாய்ப்பு எங்களுக்கு தருவீங்கள் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்தவரே வழி நடத்துகிற எங்கள் வழிகாட்டியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த சங்கம மொழி எளிய திருவர்ஷ காலமாக நீங்கள் தடதாமதம் என்று நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி. மனதின் சகோதரின் மனதில் போட்ட பாரத்தை நீங்கள் இந்த சங்கம் மொழியிலேக்குள்ளால் அதை நடத்தத்தக்க வல்லமை ஞானம் அருகே கொடுத்து நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். என்ன நோக்கத்தோடு இந்த பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்து ஒளியின் மகனாக்கி நீங்களோ அந்த நோக்கத்தை அவற்ற வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றியவரும் மனைவியுமாக கைகோர்த்த வண்ணம் உங்களுக்குள் உண்மையும் தாழ்மையுமாயிருந்து இதை நடத்தத்தக்கதாக நீங்கள் செய்கிறோண்டு வார கிருபைக்காக, ஒத்துழைப்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி கொண்டு துதிக்கிறோம். சகோதரன் மனைவியையும் ஆசீர்வதிங்க, நல்ல சுகல தைரியத்தை கொடுத்து என்னும் உங்களுடைய அன்பை அவர்கள் ஆண்டவரே யாரோடு பயலார் மத்தியிலும் இன்னசன மத்தியிலும் சகோதரங்கள் மத்தியிலும் உங்களுடைய அன்பை அவர்களில் தாழ்மையும் உண்மையும் அன்பையும் கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் செய்தோண்டு வார கிருபைக்காக, இது கூட ராஜா என்னோ பேரை தொட்டு கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஐயா சோதிக்கிறோம். இறுதிய வாஞ்சைகளை நிறைவேற்றவரே உங்களை துதிக்கிறோம். இறுதிய வாஞ்சைகளை நிறைவேற்றி எங்கட ஆண்டவர் எங்களுக்கு எங்கட பேருக்க புகழுக்கு நல்ல உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக நிறைவேற்றி வாழ் நடத்துறது இதனே உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஐயா சோதிக்கிறோம். ஆண்டவர் சகோதரனை மனைவியை ஆசீர்வதித்தவர்களுக்கு நல்ல சுவல தைரியம் கொடுத்து என்னும் உங்களுக்கு இந்த அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக இரவோ பகலோ ஒன்றாமல் இந்த சங்கம மொழியில் தொடர்பு கொள்வோருக்கு ஆறுதல் கொடுக்கவும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களுடைய அன்பர்களுக்கால் பாழ்ந்த அவர்களின் தொட்டு ஆட்டிக்கொண்டு வர கிருபைக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஐயா சோத்திருக்கிறோம். சந்ததி ஆசீர்வதித்த தேவனே உங்களுக்கு நன்றி. அந்த மகளுக்காக நன்றியோடு துதிக்கும். அவருக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி ராஜா. என்ன உங்களுக்குள் அவகால நின்று அப்பா உங்களுக்கு இந்த அநேக காரியங்கள் செய்யத்தக்கதாக அவவே நீங்கள் ஒரு ஆயுதமாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். மகனுக்காக, மருமகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக நன்றி. அந்த குடும்பத்தை உங்களால் முத்திரை போட்டு காத்து சாட்சியாக உங்களுக்கு கால ஊன்றி அவர்கள் நிற்கத்தக்கதாகும். கொடுத்த பிள்ளைகளை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் வளர்க்கத்தக்க ஞானம் அறிவு வல்லமை எல்லாவற்றையும் அவர்களுக்கும் கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஐயா ஸ்தோத்திரம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். சந்ததி ஆசீர்வதித்த தேவனே உங்களுக்கு நன்றி. இந்த சந்ததி ஆசீர்வதித்த நோக்கத்துக்கூடாக ராஜாவே அப்பா அந்த நோக்கம் உங்களோட நாமம் மகிமைப்பட வேணுமென்றும் உங்களோட ராஜ்யம் வளர வேணுமென்று நோக்கத்தோடு சந்ததி ஆசீர்வதித்தது அத்தை இவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி ஆண்டு இதே உங்களுடைய அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அன்பானவர்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம். ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். கொள்ளாத காலம் ஐயா பிசாசன் எந்த தந்திரத்துக்குள்ளும் அடிமையாய் போய்விடாதபடி பிசாசிட்ட அவர்களுக்கு வராதபடி அன்பின் தேவனே உங்கள் ரத்தத்தால் முத்திரை போட்டு அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், வேலை ஸ்தலங்கள், பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, இந்த சங்கம மொழியலிய நடத்தும் ஸ்டூடியோ, சாரன் சாதரியும் வாசம் பண்ண கூடாம எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. அதப்பா நீங்க சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம் அப்பா நீங்க சிரிந்தன அந்த பரிசுத்த ரத்தம் தான் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை பாதுகாப்புகிறது மட்டுமல்ல சங்கார தூதன் வந்து அண்ணுகாதபடி அண்டு ஓடத்தக்கதாக அந்த ரத்தத்தினால் முத்திரை போட்டு நீங்கள் காத்து வழி நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ அவங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆகிய ஒருவர் மேலும் இங்கே போ நெத்தியில் பொறிக்கப்பட்டிருக்கிற நாமத்துக்காக நன்றி. இந்த நாமத்தை நாங்கள் அழிக்காதபடி இந்த நாமத்தோடு உங்களிடையில் வரத்தக்கதாக ஆண்டவரே எங்களோட ஜீவியம் ஒவ்வொன்றிலும் உங்களோட பிள்ளைகள் இந்த ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் இந்த சங்கம மொழிகளில் இணைந்த பிள்ளைகள் என்ன முனிய போற இந்த பிள்ளை இணைய போற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஆண்டவரே நடக்கத்தக்கதாக இந்த உலக பாச இச்சியல் அடிமையாய் போய்விடாதே ஆண்டவரே காத்துக்கொள்ள உங்களால் முடியும். அசைக்காதபடி காலூன்றி கல்வாரியா இயேசுவே உங்களே காலூன்றி நிற்கத்தக்கதாக அசைக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உலக ஆசை பணம் பண்ணதுக்கு இடம் கொடுத்து இதுகளுக்கு மாண்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளையும் இனி இந்த சங்கம ஒளிகளில் இனி தொடர்ந்து ஆண்டு விரும்புட அன்பை வெளிப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்கவே எங்கட சந்ததிகளையும் எங்கட அயலர் ஆண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க ராஜா. பொறுப்படுங்கோ பொறுப்படுத்து உங்களை அவருடைய வாழ்க்கையில் நல்ல உற்சாகம் உள்ள ஆவிய பரிசுத்த அபிநேவை கொடுத்து நல்ல கொடுக்கிற திராட்சை செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்சை செடிகளாக வளரத்தக்கதாக கிருப செய்யுங்க ராஜா. அப்பா விதைக்கப்படுதலுக்குள்ள தொடர்ந்து ஒளிபரப்பப்படும் இந்த சங்கமம் ஒளியலில் உங்களுடைய அன்பை ஆண்டு உங்களோட துதியையோ பாடல் கூடாக செய்தி கூடாக வெளிப்படுத்த போறதுக்காக நன்றி. இதுக்குள்ளாக வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் ராஜா நல்ல நிலத்தில் உழுந்த விதைகளாக முளைத்து நூறத்தனையாக பலன் கொடுக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். ஆண்டவரையே இந்த விதைக்கப்படும் விதைகளை ஆண்டவர பறவைகளோ இதுவும் பச்சிக்காதபடியும் முள்கள் நெருக்கி அதை கொல்லாதபடியும் உங்களால் முளைத்து பெரிய விருட்சமாக பலன் கொடுக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதித்து கொண்டே இருக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற துதிய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே விசேஷமாக இந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்காக உலக அதிகாரிகள் எல்லாருக்காக முரண்டல் வருகிறோம் ஐயா. நீங்க தான் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது அவர்கள் மறந்து அந்த அதிகாரத்தை அவர்கள் போட்டடித்து விடாதபடி உங்களுக்கு பிரியமில்லாமல் தேசங்களை ஆளாதபடி ஒவ்வொரு அதை உங்களை நேசிக்கும் அதிகாரிகளை பொறுப்படுங்க ராஜா. பொறுப்படுங்கோ அப்பா பொறுப்படுத்தி உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக விசேஷமாக உங்களை ஆராதிப்பதற்கு எந்த தடையும் இல்லாதபடி சுதந்திரமாக உங்களோட பிள்ளை உங்களை ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தையும் அவர்கள் கொடுத்து நடத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதோ ஒவ்வொரு அதிகாரியும் பொறுப்படுத்தி உங்களால் வழிநடத்த முடியும் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை சுவிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரேல் அதிகாரிக்காக விசேஷமாக உங்களும் ஆண்டவரே அவர்களோட பெருமகரத்தினால் பாதுகாத்துக்கிறதுக்காக நன்றி. அவருக்கு கொடுத்த சோகலத்துக்காக நன்றி. அவரை இன்னும் பெலவினப்படாதபடி அவருடைய இருதயத்தையும் பெலப்படுத்தி நீங்க நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் அந்த தேசத்தை அவர் உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக எந்த தேசத்தோடும் பகமை இல்லாதபடி சமாதானத்தோடு அந்த வாழத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி அவரை வழிநடத்துங்க. அவரோடு ஒத்துழைப்பு கொடுக்கும் அந்த வேலைக்காக வருகிறோம். அவர்களிடத்திலும் எந்த விதமான வேறுபாடான சிந்தனையும் வராதபடி ஆண்டவரே அவர்கள் ஒற்றுமையாக உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படுந்த அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக ஆண்டு பரிசுத்தமாக வாழ வேணும் என்ற உறுதியோடு அவர்கள் நடத்தத்தக்கதாக கிருபை செய்து உங்களால் நடத்த முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்தை நீங்க காப்பாற்றி கொண்டு வாரதுக்காக நன்றி. ஆரும் கப்பற்ற விடாதவன் கப்பற்ற முடியாதுன்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம். ஆரையும் கப்பற்ற விட மாட்டீங்கள் என்ற விசுவாசத்தோடு துதிக்கிறோம் ஐயா. அந்த யூத மக்களை யூத ராஜசிங்கமே யூத மக்களை நேசிக்கிறதுக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி. என்ன அறியாமையால் இருக்கும் அறியாமையோடு தலையை மட்டும் கொண்டிருக்கும் யூத மக்களை நீங்க தொட்டு தொட்டு தொட்டு குணமாக்கி அவர்களுக்கு கொடுத்த ஞான மருவுக்களால் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உலகத்தில் திரிந்தே உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக எங்கெங்கெல்லாம் அவர்களை சந்ததிகளை எல்லாம் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீங்களோ பாவிங்கோ ராஜா உங்களுக்கென்று அவர்களை பாவிங்கோ பாவிக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கிற அந்த போராட்டத்தை உங்களால் நிறுத்த முடியும் ஐயா உங்களால் நிறுத்த முடியும். அங்கும் ஆண்டவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களை ஆராதிப்புக்கு எந்த தடையும் வராதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்கொள்ள முடியும் காத்துக்கொள்ள முடியும். அதுக்காக உங்களை வேண்டுகிறோம் ராஜா. அமெரிக்கா தேசத்துக்காக உலகத்திலேயே பெயர் பெற்ற அமெரிக்கா தேசத்து காவருகிறோம். இந்த விதத்திலும் பொருளாதாரத்தில் குன்றி ராஜா அந்த இந்த தேசத்துக்கு அது அட்டிமையாய் போய்விடாதபடி ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆசீர்வம் கூட ஊழியக்கார மிஷனர் மாறி எழுப்பின தேசம் ஐயா உலகம் முழுதும் தெரிந்தும் கூட அந்த வெளிப்படுத்தின பிள்ளைகள் ஆண்டு வாழ்ந்த தேசம் உள்ள சந்ததியாக கூட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சந்ததியாக என்னும் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை தாழ்மையோடு முன்னோடும் செய்து ஒரு ராஜ்யம் வளரத்தக்கதாக ஆண்டவரே இந்த மக்களை ஆத்மாக்களை பொறுப்படுங்க ராஜா. பொறுப்படுங்க பேர் பேராக உங்களோடத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அவர்களுக்கு கொடுத்த ஞானம் அறிவு எல்லாவற்றுக்காக பரலோக ஞானம் அறிவு எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறோம். அதை போட்டெடுத்து விடாதபடி ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் தாழ்மையோடும் எப்படி ஐயா ஏசப்பா நீங்க செய்யறத காலையில கழுவி தாழ்மையை காண்பிடிக்கலாம். அதை உணர்ந்தவர்கள் நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதா ஒவ்வொரு ஊழியக்காரரே பொறுப்படுங்க ராஜா. ஆண்டவே டொனால்ட் ட்ரம்பை பொறுப்படுங்கோ, வேண்டிய சவர தைரியம் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க, பரலோக ஞானத்தினால் நிறப்புங்க ராஜா. இதையும் அவர் சுயத்தில் நினைத்து செய்து விடாதபடி கூட பாகத்தில் தயாரித்திருந்து ஆண்டவரையும் கூட பதில கேட்டு தீர்மானிக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்து கொண்டு வாருங்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஈரான் தேசத்துக்காக உங்களிடம் வருகிறோம் ஆண்டவர். ஈரான் தேசத்திலும் எத்தனையோ பிள்ளைகள் உங்களை நேசித்து நேசித்தவர்கள் வாழுகிறார்கள் ஐயா. அந்த அவர்களில் இருக்கும் அந்த தலைவரை பொறுப்படுங்க, அவரோடு பேசுங்க, அவரை பேசி அவரை உங்களோட நேசிக்கத்தக்கதாக உங்களால் உணர்த்திகள் நடத்த முடியும். அப்போ உணர்த்திகள் நடத்த முடியும் ராஜா. அந்த தலைவரோடு நீங்கள் பேசுறதுக்காக நன்றி சொல்கிறோம். அதே போல் நைகீரியா தேசத்து தலைவரோடு நீங்கள் பேசுறதுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யாதபடி ஆண்டவரே அவர்களை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த முடியும். அதற்காக உங்களை துதிக்கிறோம். சமாதானத்தின் பெருவே சந்தோஷம் நளியே உங்களோடு பெறாள்தான் ஐயா. இந்த தேசங்களில் சமாதானத்தின் ஆவியை ஊட்ட முடியும், ஊட்ட முடியும். அதுக்காக உங்களை வருகிறோம். என்ன நாங்கள் பிறந்து வளர்ந்த இலங்கை தேசத்துக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. அந்த தேசத்தில் உங்களோட பிள்ளைகள் ஆண்டு சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கிற அந்த கொடுத்த சுதந்திரத்துக்காக உங்களுக்கு நன்றி. அங்கு நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியர்கார ஒவ்வொருவருக்காக பேர் பேராக அவங்களோட ஒப்படைத்து உங்களை துதிக்கிறோம் சோதனையாக. ஆண்டவரே அவர்களுக்கு கூடாக நீங்கள் கட்டியெழுப்பி கொண்டு வாரதுக்காக, உங்களோட ராஜ்யத்தை கட்டியெழுப்பி கொண்டு வார கிருப்பிக்காக நன்றி. என்னும் அன்பு இந்த ஒரு விசேஷமாக உங்களை அறியாமல் சிரிப்புகளை வணங்கி கொண்டிருந்த மக்கள் எத்தனை கோடி மக்களை தொட்டீங்கள். அது கூடாக இன்னும் அந்த தேசத்தில் நீங்கள் பெரிய எழுப்புதல் உண்டு பண்ணி கொண்டு வார கிருப்பிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஊழியக்காரையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கணும், பேர் பேராகவும் படைக்கணும் ராஜா. ஆண்டவரே உலகத்திலே அந்த தேசத்தில் இருந்து சிதறிக்கப்பட்ட பிள்ளைகள் விசேஷமாக இந்த கண்ட தேசத்தில் சிதறிக்கப்பட்ட ஆத்மாக்களை எத்தனை கோடி ஆத்மாக்களை தொட்டி உங்களை பிள்ளைகள் ஆக்கினீங்களே ராஜா. அந்த அற்புதத்துக்காக அந்த அதிசயத்துக்காக எங்களோட கண்களால் பார்த்து உங்களை துதிக்கத்தக்கதாக செய்த கிருபைக்காக நன்றி. என்னும் அவர்கள் அவர்களோட சந்ததிகளையும் நீங்கள் பொறுப்படுத்தி ஆசீர்வித்து அவர்கள் உங்களுக்கு இந்த செய்யும் ஆண்டவரே உயிர்வத்து ஆண்டவரே இன்னும் அதை பெண்மர்மங்காக பெருக பண்ணி உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாரது இவனே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொரு சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. ஒளியுள்ள சந்ததிகளாக வாழத்தக்கதாக பேருக்கோ புகழுக்கோ இல்லாதபடி உங்களோட நாமம் ஒன்றே மகப்பட வேணும், ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்ற எண்ணத்தோடு தாழ்மையோடும் உண்மையோடும் அன்போடும் உங்களோட உங்களோட அன்பை பகிர்ந்தவர்களாக இருக்கத்தக்கதா ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிறைத்து ஆரோனி அபிஷேகத்தை போல் அபிஷேகித்து ஒவ்வொருவரையும் உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வர தேவனையே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்களிடல் வருவோம் ராஜா. அப்பா இந்த சந்ததியை வளர்வதற்கே இந்த உலகத்தில் எத்தனையோ தடைகளை விட்டு சந்ததி வளராமலே இருக்கிறது ஐயா. நீங்கள் கொடுத்த சந்ததிகளுக்காக உங்களிடம் வருகிறோம். இந்த சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா, வளர்த்தி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ளுங்க. சத்தத்தால் மூடி காத்து கடிவாளம் போட்டு கட்டி வழிநடத்துங்கோ. உலக ஆசபாச இச்சைகளுக்கு இந்த டெக்னாலஜிக்கில் அடிமையாய் போய் பாவத்துக்கு போய்விடாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்கெங்க இருந்தாலும் ஆண்டவரே உங்களை ஆராதித்து உங்களை கொடுக்குற உங்களுக்கு கொடுக்குற மகிமையும் ஆராதனையும் துதியும் கொடுத்து வாழத்தக்கதாக இந்த சந்ததிகளை உங்களால் பாதுகாக்க, விசேஷமாக வாழ்வ சந்ததிகளை உங்களால் பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியும் ஐயா, ஆசீர்வதிக்க முடியும். உங்களுக்குள்ளால் உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். எப்படி தாவீதை பார்த்தீங்களே பாதிச்சீங்களே ராஜா, அதை போல் ஆண்டவரே, இந்த சந்ததிகளை உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம். ஞானத்தை பரலோக ஞானத்தை கொடுத்து, வெளிப்பாடுகளை கொடுத்து, தரிசனங்களை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்தி கொண்டு வார தேவனே, இவர்களுக்குள் நீங்க தெரிந்தெடுத்து தீக்கரசிகளாக சுவிசேஷர்களாக இவர்களை ஆசீர்வத்து வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். துதிக்க துதிக்க துதிக்க எப்படி அருகோ முதல உளுத்தின அன்பின் தேவனே, உங்களுக்கு கொடுக்கிற துதிகை கனத்தை மகமே நாங்கள் கொடுக்கும் பொழுது, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆகிய கொடுக்கும் பொழுது, உங்களால் தான் எங்களை சந்ததி சந்ததியும் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வத்தவர்களால் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். அதுக்கு உங்களால் என்னால் கூடாத காரியம் ஒன்றொன்று கேட்டு தேவனே, உங்களால் எல்லாம் கூடும். நீங்க சொன்னால் நடக்கும், கட்டளை விட்டால் நடக்கும் சொன்னால் ஆகும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த தேவனே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆகிய எல்லார் மேலும் ஆவியானவரை ஊற்றி அனல் கொண்டு எறியத்தக்கதாக ஆண்டவரே, வரங்கள் கனிகளால் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்து காத்து வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா, முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பா வல்லமுள்ள தேவன் என்றதை ஒவ்வொருவரும் உணர்ந்து நடக்கத்தக்கதாக உணர்த்தி உணர்த்தி வழிநடத்துறதே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆபத்துக்கள் நேர்விடாதபடி எப்படி ஆண்டு சாத்ராக் மேசாக்கு சிங்க ஆண்டு சிங்கத்தின் மத்தியில் நீங்கள் காத்தீங்களோ, அத்தையே போல ஐயா சூளை அக்னி சூளையில் போடும் பொழுது அவர்களை காத்தீங்களோ, அத்தையே போல் உங்களோட பிள்ளைகள் எங்கு உங்களோட வார்த்தைகளை கொண்டு சென்றாலும் அவர்களை நீங்க காத்து உங்களால் முடியும், காத்து கொள்ள முடியும், அதிசயமாக காத்து கொள்ள முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் உங்களுடைய அன்பை உங்களுடைய ஆண்டவர் என்ன செய்தியை சொல்ல வேணும், உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய அன்பை அறிவிக்க வேணும் என்று பிரியாணம் பண்ணி வேறு வேறு தேங்களுக்கு ஆண்டவரே பிரியாணம் பண்ணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன விதமாக உங்களுடைய அன்பை ஆண்டவர் உணவு கூடாகவோ, உடுப்பு கூடாகவோ, வாழ வழிக்கூடாகவோ உங்களுடைய அன்பை பயந்து கொள்ள வேணும் என்று பிரயாணம் பண்ணி வேறு வேறு தேசங்களில் போயிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கு உடத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. நீங்க கூட்டிக்கொண்டு போன நோக்கத்தை இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி திரும்பவும் அவர்களுடைய குடும்பத்தோடும் அவர்களுடைய சப மத்தியிலும் நீங்க கொண்டு சேர்ப்பீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் தேவடுகளது பரிசுத்திலிருந்து பெருந்து பேசிக்கொண்டு இருக்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கணும். தொடர்ந்து இந்த சங்கம மொழியலில் நினைந்திருந்து செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்குள்ளால் நீங்க வெளிப்பட போறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. என்னும் என்னென்ன விதத்தில் உங்களை மாமப்படுத்த வேணும் என்று ஆண்டவரே உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படிந்தோ துழைப்பு கொடுக்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் சுயத்திலே தயம் செய்து விடாதபடி அன்பின் தேவனே, பரிசுத்தாவியானவரே, நீங்கள் அவர்களுக்காக வெளிப்பட்டு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக, உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, வெற்றியோடு இந்த சங்கம மொழியலையே முடிக்க வல்லவரே, உங்களோட நாமம் மகமப்படுத்தக்கதாக வழிநடத்துறவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாக செலுத்தி உங்களை உயிருள்ள நாமத்தில் எங்களுக்காக இந்த உயிரோடு இருந்து பெருந்து பேசிக்கொண்டிருக்கிற அந்த வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: வழிநடத்துவாராக அதே வேளையிலே கத்தர் தந்த தாளந்துகளை கத்தருடைய நாம மேமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து எல்லோரையும் ஆசீர்வதித்து ஜபித்திருக்கிறீர். கத்தர் தந்த அந்த கட்டளையை நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். God bless you அம்மா. அமேன். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தன்னம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்தார்கள். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. திரும்பமாக நாளைய நாள் இதே வேளையிலே அவருடன் இணைவோம். அதுவரை இந்த சமாத்துக்கு வருவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் சங்கம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிப்பதை ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம், அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: ப்ரைஸ் தி லார்ட்.
1: ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
2: இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அனுதினமும் அவருடைய வார்த்தையை படிப்பதன் மூலமாய், அறிந்து கொள்வதன் மூலமாய் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆமேன். அதற்காகத்தான் தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து இது வெளியேற பெற்ற தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனை கொடுத்து செய்து முடித்து எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாகவே இதற்கென்று டைமை ஒதுக்குங்கள். வேத வசனத்தை தியானியுங்கள். அப்பொழுது இவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது உம்முடைய வார்த்தை. இந்த வார்த்தை தேவனாய் இருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை செய்ய வேண்டியதை இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்து முடித்திருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தையிலே அவர்களை பலிக்கு பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். பிரியமானவர்களை வாசிப்போம். 1 ஜோவான் 5:1 கவனியுங்கள். நான் உங்களுக்கு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். நான் சுயமாக எதையும் உங்கள் மத்தியிலே சொல்லவில்லை, சொல்ல விரும்பவும் இல்லை. ஆனால் நான் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து விசுவாசிப்பீர்களானால் அதுவே போதும். தேவன் செய்து முடித்த யாவும் நம்மை மேற்கொள்ளும். தேசத்தை, சபையை, குடும்பத்தை மேற்கொள்ளும். ஆமேன். 1 ஜோவான் 5:1 இப்படியாக சொல்லுகிறது. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமேன். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இயேசுவானவர் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமேன் என்றால் சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உடையவர் மாத்திரமல்ல, செய்தும் முடித்திருக்கிறார். அதற்குத்தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவானவரே கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமேன். அப்ப கவனியுங்கள், நாங்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிறப்பை யாராலும் எந்த பிசாசாலும் மாற்ற முடியாது. தயவு செய்து இதை நம்புங்கள். இதற்கு விரோதமான காரியங்களை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் நாங்கள் தேவனால், மனுஷரால் அல்ல, தேவனால் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆகவே இந்த பிறப்பை யாராலும், எந்த பிசாசாலும், எந்த பாவத்தினாலும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஆமேன். உண்மையை சொல்ல போனால் நான் தேவனால் பிறந்தவன் என்று விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருப்பார்கள். அவர்களை எதுவும் ஜெயிக்க முடியாது. ஆமேன். ஆகவே நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அனுதினமும் அறிக்கையிட வேண்டும். நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய குமாரனாயிருக்கிறேன். ஆமேன். அப்படி நாங்கள் அறிக்கை பண்ணி எங்களுடைய சிந்தையை மாற்றுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவோம். ஆமேன். எங்கள் மூலமாய் தேவன் செயல்படுவதை எங்களால் பார்க்க முடியும். நாங்கள் இன்னும் அந்த நிலைக்கு வரவில்லை. நான் தேவனால் பிறந்தவன். ஆமேன். இந்த பிறப்பை யாராலும் மாற்ற முடியாது. ஆமேன் என்று சொல்லி நாங்கள் எவ்வளவுக்கு தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவோம். 1 ஜோவான் 3:1 ஏன் நான் இதை உங்களுக்கு மறுபடியும் வாசித்து காண்பிக்கிறேன். 1 ஜோவான் 5:1 வாசித்தோம். இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். 1 ஜோவான் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஐந்தாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப பாருங்க, முதலாம் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், தேவனால் பிறந்திருக்கிறோம். ஆமென். எப்படி பிறந்தோம்? கிறிஸ்து என்று, இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், எவனும் கவனிங்கள், எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். அப்ப நான் எப்படி தேவனுடைய பிள்ளையாக பிறக்கிறேன் என்று சொன்னால், நான் விசுவாசிக்கும் பொழுது. இது மிகவும் அவசியம். அநேக வேளைகளிலே நாங்கள் விசுவாசிக்க தவறுகிறோம். ஆனால் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் செயல்படுவோம். ஆமென். நாலாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். உலகத்தினால் நாங்கள் ஜெயிக்கப்பட மாட்டோம். இந்த உலகத்தினுடைய பாவங்கள், தரித்திரங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், இவைகளினால் நாங்கள் ஜெயிக்கப்பட மாட்டோம். மாறாக அவைகளை ஜெயிக்கிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நிச்சயமாயிருப்போம். நம்முடைய விசுவாசமே, கவனிங்கள் பிரியமானவர்களே, இதைத்தான் நான் மறுபடியும் என்ன செய்கிறேன், உங்களுக்கு அழுத்தி திருத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் இயேசு மேல் வைக்கிற விசுவாசம், அவர் செய்து முடித்தார் என்று வைக்கிற விசுவாசம். ஆமேன். அபிஷேகம், கவனிங்கள், இயேசுவானவரே கிறிஸ்து என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று விசுவாசிக்கிறவனவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஏனென்றால் அபிஷேகம் என்ன செய்யுமாம், நுகத்தை முறிக்கும். அப்ப இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருந்தால் என்ன செய்ய வந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சகல நுகங்களையும், தேசத்திலே பிசாசு கொண்டு வந்த சகல நுகங்களையும் முறிக்கிறவராய், உடைக்கிறவராய், நிர்மூலமாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். அதனால் தான் தேவனால் பிறந்ததெல்லாம், பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்பொழுதோ நாங்கள் என்ன செய்ய முடியும், ஈஸியாக உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவர் சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி இருக்கிறார். பிசாசின் கிரியைகள் அழிக்கும்படிக்கே மனித குமாரன் நம் மண்டையிலே அல்லது பூமிக்கு வந்தார். நம்மை அழிக்கும்படி அல்ல, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. ஆமேன். அப்ப பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டதே ஆனால் நாங்கள் பிசாசின் கிரியையிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதனைகள், துன்பங்கள், நோய்கள், நொடிகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், இவைகள் எல்லாம் பிசாசின் காரியம். இதை தேவன் நமக்கு கொடுக்கிறதில்லை. ஆகவே எங்களுடைய சுயமாக, எங்களுடைய சரீரமே இவைகள் நமக்குள்ளே வரும் பொழுது, கவலையே தேவன் கொடுக்கவில்லை, ஆனால் கவலை நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய சரீரமே அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. நம்முடைய சரீரம் இவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. துக்கம் வரும்பொழுது எங்களுடைய சரீரம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அதனால் தான் நாங்கள் சிக்காகிறோம், சுகஹீனமாகிறோம். ஏனென்றால் எங்களுடைய சரீரம் இதற்காக உருவாக்கப்படவில்லை. தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் வெற்றி சிறந்திருக்கும்படி, தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படி, தேவனோடு மேன்மையான மகிமையான உறவு வைத்திருக்கும்படி தான் நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்ப கவனியுங்கள், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் தான். ஆமேன். ஆகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், தோக்கிறவர்கள் அல்ல, உலகத்தினால் மேற்கொள்ளப்படுகிறவர்கள் அல்ல. எந்த சட்டத்திட்டம் எந்த தேசத்திலே மாறினாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சட்ட திட்டங்கள் நிர்மூலமாவதாக என்று நாங்கள் வாயை துறந்து பேசினால் அவைகள் நிர்மூலமாக்கப்படும். ஆமேன். ஏனென்றால் வாயின் நாவின் அதிகாரத்தில் வல்லமை இருக்கிறது. ஆமேன். ஆகவே நாங்கள் வாயை துறந்து என்னத்தை விசுவாசித்து பேசுகிறோமோ அவைகள் நிச்சயமாய் மேற்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். ஒன்று ஜோவான் 3:9 வாசிக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். கவனிங்க. அப்ப நாங்கள் தேவனால் பிறந்து விட்டோம், தேவனால் பிறந்து விட்டோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க விசுவாசிக்க அனுதினமும் இதையே தியானிக்க தியானிக்க தியானிக்க என்ன நடக்கிறது? பாவத்தினுடைய வல்லமை இல்லாமல் போய்விடுகிறது. நம்மை பாவம் மேற்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் கவனிங்கள், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்கின்ற வித்து அவனுக்குள் நமக்குள் தரித்திருக்கிறது. ஆமென். அப்ப வார்த்தை என்கின்ற வித்து நமக்குள்ள இல்லாமல் இருக்கும் பொழுது, அல்லது நாங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறது போல வேதத்தை படிக்கிற பொழுதுதான் இந்த வார்த்தை என்னும் வித்து நமக்குள்ளே கிரியை செய்யாமல் இருக்கிறது. ஆனால் நாங்கள் கன்வின்ஸ் ஆவோமானால், நான் தேவனுடைய அல்லேலூயா, நான் தேவன பிறப்பிக்கப்பட்டவன், ஆமென் என்று நாங்கள் என்ன செய்தால் சிந்தை உடையவர்களா, அப்பேற்பட்ட சிந்தை எப்பொழுதும் என்றைக்காவது அல்ல எப்பொழுதும் உடையவர்களாயிருந்தால் அவருடைய வித்து எனக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அப்ப ஏன் பாவம் செய்கிறோம் என்றால் நாங்கள் அவரால் பிறந்து விட்டோம், புதுப்பிக்கப்பட்டோம், உயிர்ப்பிக்கப்பட்டோம், ஆமென், தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இல்லாமல், எப்பயாவது ஒரு சண்டையிலே அதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோமே ஒழிய எப்பொழுதும் இந்த சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இல்லாதபடியினால் ஈஸியாக வேற நினைவுகள், வேற எண்ணங்கள், இந்த உலகத்துக்குரிய எண்ணங்கள் வந்து நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆனால் நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன். ஆமேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமேன். அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. ஆமேன். வார்த்தை எவ்வளவுக்கு நம்மை வந்து மேற்கொள்ளுகிறதோ அவ்வளவுக்கு நாங்கள் பிசாசையும் அவனுடைய கிரிகைகளையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பிசாசு வந்த பொழுது இயேசு மறுபடியும் எழுதியிருக்கிறது என்று சொல்லி வசனத்தை காண்பிக்கிறார். அதே போல நமக்கு ஒரு சில பாவங்களை செய்யும்படியாய் பிசாசு தூண்டும் பொழுது நமக்குள்ளே தேவனுடைய வித்து இருக்கிறபடியினால் நாங்கள் அதை நோக்கி சொல்லுவோமானால், பேசுவோமானால், இல்லை நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், திருவைக்கு உட்பட்டிருக்கிறவன் பாவம் செய்யான், தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன், நான் பாவம் செய்வதில்லை, தேவனுடைய வித்தினால் நான் பிறந்திருக்கிறேன், ஆமேன், தேவன் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறான், ஆமேன், நான் ஒளியின் பிள்ளையாய் இருக்கிறேன், ஈவன் நான் உலகுக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று நான் பேசும் பொழுது பிசாசு ஓடி போகிறான். அல்லேலூயா. 1 Peter 1:23 இப்படியாக சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அல்லேலூயா. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிந்து போகிற ஒரு வித்தினால் நாங்கள் உருவாக்கப்படவில்லை. இந்த பூமியில இருக்கிறது எல்லாமே அழிந்து போகிற வித்தினாலே உருவாக்கப்படுகிறது. ஆனால் நாமும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழியாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்ப கவனியுங்கள், அழியாத வித்தினால் நாங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அழியாத வித்தினால், இன்னொரு விதத்திலே சொன்னால் எதனாலும் அழிக்க முடியாத வித்தினால் நாங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கவனியுங்கள், எப்படி சொல்லுகிறார் என்றால், ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்றால் முடிந்த காரியம், நீங்கள் இப்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்களே தேவன் மூலமாய், அவருடைய வார்த்தையினால், அழியாத வித்தினால் மறுபடியும் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்ப தேவன் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து, அப்ப எல்லா ஏரியாவிலும் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தை நான் எனக்குள்ளே கொண்டு வருவேனானால் எந்த ஏரியாவிலும் என்னுடைய வாழ்க்கையிலே அழிவு இருக்க முடியாது. ஆமே, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது, தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது, இருளின் ராஜ்யத்தில் இருந்து அவர் என்னை விடுதலையாக்கி இப்போ ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றி விட்டார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளாகிய அழியாத வித்து எங்களுக்கு அழியாத வித்தினால் நாங்கள் ஜனிப்பிக்கப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம், பிறப்பிக்கப்படுகிறோம். ஆமே. அப்ப எப்படி இந்த வித்து வேலை செய்கிறது, நாங்கள் இதை நமக்குள்ளே கொண்டு வந்து விசுவாசிக்கும் பொழுது. ஆமேன். ரோமர் 8:16 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமேன். கவனியுங்கள், மனுஷ சாட்சிகளை நம்பாதிருங்கள் தயவு செய்து, ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய உள்ளம் கூட ஒருவேளை உங்களை குற்றப்படுத்தலாம், ஆனால் அதை நம்பாமல் ஆவியானவர் உங்களை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன, நம்முடைய தேவனுடைய நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று, இருப்போம் அல்ல, இதுக்காகத்தான் முயற்சி செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம், ஆவதற்காக, பிள்ளைகள் ஆவதற்காக, ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமேன். ஆகவே நிச்சயத்தோடு இருங்கள், தேவன் உங்களை பிறப்பித்து விட்டார், புதிதாக்கி விட்டார், நீங்கள் புதிதாக பிறந்தவர்கள். ஆமேன். யோவான் 1:12-14 வரைக்கும் வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், கவனியுங்கள், என்ன என்ன என்ன என்ன தேவையாயிருக்கிறது, விசுவாசம் உள்ளவர்களாய். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவரை விசுவாசிக்க வேண்டும், அவர் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் பல விதத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு சிலர், அவர் என்னுடைய பாவத்தை போக்கினார், அவர் பாவத்தை போக்குற பலியாக வந்தார் என்று மாத்திரம் விசுவாசிக்கிறார்கள். ஒரு சிலர் சுகமாக்குற தேவன் என்று விசுவாசிக்கிறார்கள். ஒரு சிலர் நான் மரித்த பிறகு என்னை பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போவார், இப்படியாக விசுவாசிக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, முழுமையாக அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் மாறி எங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கிவிட்டார். ஆமேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை, கவனியுங்கள், அத்தனை பேர்களும், ஒருத்தர் கூட மிஞ்சல, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாமிச சித்தத்தினாலாவது, புருஷருடைய சித்தத்தினாலாவது புறவாமல் என்றால், சுய கிரிகையினால் புறவாமல் தேவனால் புறந்தவர்கள். ஆமென். புறப்பார்கள் அல்ல, கடினமாய் உழைத்து கடினமாய் கிரிகை செய்து என்றைக்காவது புறப்பார்கள் என்பதாக அல்ல, தேவனாலே புறந்தவர்கள். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமேன். கவனியுங்கள், நமக்குள்ளே இப்படியாக அவர் வாசம் பண்ணுகிறார். இப்பொழுதும் அப்படியாக வாசம் பண்ணுகிறார். எங்களை புதுப்பிக்கிறவராய், உயிர்ப்பிக்கிறவராய், தேவனுடைய பிள்ளையாய், மாற்றினவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் இவைகள். ஆமென். இவைகளை நீங்கள் பற்றி பிடிப்பீர்கள், ஆனால் ஒரு பொழுதும் சோர்ந்து போக மாட்டீர்கள், ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டீர்கள். எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வெற்றி சுரக்கிறவர்களாயிருப்பீர்கள். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. எபேசியர் 2:8-9 நான் வாசிக்கிறேன். கவனிங்கள், கிருபையினாலே அவருடைய அன்பினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை நம்பி அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக இனாமாக அவர் கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம், புதுப்பிக்கப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவர் செய்து முடித்ததெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நம்மை வந்து மேற்கொள்ளுகிறது. அப்ப நான் வாசித்த இத்தனை வசனங்களும் விசுவாசத்தை குறித்து மாத்திரம்தான் பேசுகிறது, நம்முடைய கிரியை குறித்து அல்ல. இது உங்களால் உண்டானது அல்ல. கவனிங்கள், இது நம்முடைய கிரியையினால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. தேவன் நம்மில் வைத்த இரக்கத்து நிமித்தம், அன்பின் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் நாங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடி நான் அதிகமாய் ஜபித்தபடியினால், அதிகமாய் உபவாசித்தபடியினால், அதிகமாய் தேவனை தேடினபடியினால் என்று யாருமே மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. நம்முடைய கிரியையினால் உண்டாகவில்லை. அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் செய்து முடித்ததை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம் விசுவாசத்தின் ஊடாக. ஆமேன். யாக்கோபு 1:18 இப்படியாக சொல்லுகிறது, அவர் சித்தம் கொண்டு. கவனியுங்கள், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பேரானவர்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஹல்லேலூயா. நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிப்பார் என்று இருக்கிறதா? கிடையாது, ஜனிப்பித்தார். அப்ப என்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோமோ, விசுவாசித்தோமோ இயேசு கிறிஸ்துவை, அன்றைக்கே நாங்கள் புதியவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆகவே இனிமேல் நாங்கள் கிரியை செய்கிறது அல்ல, அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம். ஆமேன். அநேகர் நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம். என்னத்துக்காக? எப்படியாவது மூத்த குமாரனை போல எப்படியாவது என்றைக்காவது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை மேன்மையான இடங்களிலே உட்கார பண்ணுவார் என்று நாங்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார பண்ணுவாரல்ல, உட்கார பண்ணி இருக்கிறார். ஆமேன். தீத்து 3:5 இப்படியாக சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல். அப்ப கவனியுங்கள், தயவு செய்து கிரியை செய்து தேவனிடத்திலே ஏதாவது பெற்றுக்கொள்வோம் என்று நினைக்காமல். இப்ப இந்த நாட்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் நாங்கள் தேவனை ஆராதிப்பது என்னத்துக்காக? எப்படியாவது நாங்கள் ஆராதித்து அவரை குஷிப்படுத்தினால், சந்தோஷப்படுத்தினால் அவர் வந்து எனக்கு ஏதாவது செய்வார். இது ஏதாவது செய்வார் என்ற காரியம் அல்ல, செய்து முடித்தார் என்ற நன்றி அறிதலோடு செய்வதுதான் வோர்ஷிப். செய்து முடித்தார், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி அந்த நன்றி அறிதலிலே அவருக்கு நன்றி செலுத்துதல் தான் நம்முடைய ஆராதனை. ஆமென். நாம் செய்த நீதியின் கிரிய நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே முழு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதுப்பித்தனினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப ஆருடைய கிரியை பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இது தேவனுடைய கிரியை. அல்லேலூயா. அப்ப தேவன் இதை செய்து முடித்தார். என்னை அவர் புதிதாக்கினார். அவர் என்னை ரட்சித்தார். அவர் என்னை மீட்டு கொண்டார். ஆமென். அவர் தம்மோடு கூட நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் பிதாவானவர் ஒப்புரவாக்கி கொண்டார். இப்பொழுதோ நாங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். என்றென்றைக்கும் வெற்றி சுரந்து இருப்பீர்கள். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறபடினால், உம்மை ஏற்றுக்கொண்டபடினால், எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினால், நீர் செய்து முடித்த யாவற்றிற்கும் சொந்தக்காரராயிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளானால் உம்முடைய எல்லா சொத்துக்கும் அதிபதிகளாயிருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரராயிருக்கிறோம். இனிமேல் பிசாசின் கிரிகைகள் நம்மை தொட முடியாது, மேற்கொள்ள முடியாது. மாறாக நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய், சத்துருவின் கிரிகைகளை அழிக்கிறவர்களாய், சகல வரங்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் உடையவர்களாய், உம்முடைய பிள்ளைகளாய் செயல்படுகிறோம். நீர் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறீர், எங்களுக்குள் இருந்து கிரிகை செய்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்விகள், நோய்கள், வியாதிகள், பில்லி சூனிய கட்டுக்கள், பிசாசின் கிரிகள் நிர்மூலமாக்கப்படுவதால் பரிபூரண விடுதலை அவர்களை மேற்கொள்ளுங்கள். விடுதலை உண்டாயிருப்பார்கள். விடுவிக்கிறவர்களாய் மாறுவார்கள். எழுந்து பிரகாசிப்பார்களால் இயேசுவின் நினைத்து நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறு உழைப்பிலே கேட்க போகிற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வழியிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். எடுத்து வந்த தேவ செய்திக்காக பரிசுத்தாவியானவர் தாமே அந்த வார்த்தைகளை பல்நூறு மடங்காக பல்கி பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை பல்கி பெருக பண்ணுவாராக. கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அன்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தைகளை உங்களை திடப்படுத்தியிருக்கு என விசுவாசிப்போம், சுவாசிக்கின்றோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உள்ளிருந்து விடைபெற்று கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன், ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாசம்.
3: ஆமேன்.
1: இதுவரை நேரமும் ஊழியர் வழி நடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் நாங்கள் இணைவோம். கர்த்தர் பிரதான காரியங்களை வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி.
3: போட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமாம், ஆண்டவரே, தாய் மறந்தால் நீர் மறவேன் என்று சொன்ன தகப்பனை, இந்த வார்த்தைகள் வாசித்த தியானத்தின் படி தகப்பனை, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அப்பா தகப்பனை, ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை எழுதி கொடுக்கிற தகப்பனா நீர் இருக்கிறபடியா,

அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போ

0: உமக்கு நன்றி, பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி, பரலோக ராஜாவே உமக்கு நன்றி, விடுதலை நாதரே உமக்கு நன்றி, இதுவரை எங்களோடு இருந்தவர்களை நடத்தினவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி நன்றி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ராஜாதி ராஜனே சோத்திரம் அற்புதம் செய்யவே சோத்திரம் நன்றி ஆண்டவரே, நன்றி நடத்த போகிறபடியால் நன்றி தகப்பன், எங்களோடு கூட இருந்து நடத்தின உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா. இந்த இரவு வேளை உம்முடைய கரத்திலே ஒப்பு தருகிறேன் ஐயா தகப்பன், எங்கள் குடும்பங்களை எங்கள் சொந்தங்களை எங்கள் பிள்ளைகளை எங்கள் சபையை அப்பா தகப்பனை பொருட்படுத்தபடி எங்கள் தேசங்களை ஆண்டவர் ஐயா இந்த இரவு வேளையில் ஒப்பு தருகிறேன் ஐயா. நாங்கள் வாழ்கிற பட்டணங்களை உம்முடைய ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும் ஐயா, ஐயா எங்கள் பட்டணம் முழுவதும் உம்முடைய ரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. எங்கள் சபையை உம்முடைய ரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்க ராஜா. எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் ஹல்லேலூயா. நாங்கள் வாழுகிற இல்லங்கள் எல்லாம் உம்முடைய ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிற இந்த இரவு வேளையில் எங்களுக்கு அயர்ந்த நித்திரையை தந்து அதிகாலை வேளையிலிருந்து உம்மை தேட கிருபையை தாரும் ஆண்டவரே ஐயா தகப்பனே. நாங்கள் அதிகாலை வேளையில் எழுந்து ஐயா உம்மை தேடி உம்முடைய முகத்தை தேடி ஆண்டவர் எங்கள் காரியங்கள் பாடசாலைகள் வேலைகளுக்கு போகிற பிள்ளைகளை உம்முடைய ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். நாளைய நாள் உம்முடையதாய் மாறட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிறைந்ததாய் மாறட்டும் ஆண்டவரே. மீண்டும் இந்த இடத்தில் நாங்கள் வந்து அமரும் வரை உம்முடைய கிருபை எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை பெலப்படுத்தும் ஐயா, இன்றிலிருந்த பலனிலும் பார்க்க இன்னும் பலனை எங்களுக்கு நாளைக்கு நீ தரப்போவதற்காய் நன்றியா. அந்த பலனை நீரங்களுக்கு தருவதற்காய் நன்றி ஐயா. பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடன் வார்த்தையின்படி எங்களை பெலப்படுத்துகிறபடியால் நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எல்லா தினமும் துதியும் மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரியே சோஸ்தரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. ஆமாவே கர்த்தரியே சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் கடன்களை மன்னித்தரும். ராஜ்யம் மகிமை ஒன்றென்றைக்கும் உமக்கே தரு. ஆமென். ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி தகப்பனே. கிருபையும் சமாதானம் எங்களோடு தங்கி இருக்கட்டும் ஐயா. உம்முடைய சமாதானம் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க ராஜா. உம்முடைய கிருபை எங்கள் மேல் பிரசன்னமாகி எங்களுக்கு சமாதானத்தை நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நன்றி பரிசீலித்து ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பேசலோட்டு ஐயா இருக்கிறீங்களா? யாரும்
1: இருக்கிறீங்களா? ஐயா யாரு? ஜெயகாந்தன் பாஸ்டர் நிக்கிறாம்மா, அவர் தொடர்ந்து நடத்துவாம்மா. நன்றி நன்றி. பாஸ்டர் நீங்க தொடர்ந்து நடத்துங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே.
2: சௌதரிக்காக நன்றி செலுத்துகிறேன். முடிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னதமான விரையை துதிக்கிறேன். எந்த விரையும் தரிக்கிறேன். சேனிக்கிறேன். கர்த்தாவையும் துதிக்கிறோம். வல்லமை உள்ள விரையும் துதிக்கிறேன். வாக்குமாறாத விரையும் துதிக்கிறேன். சேனிக்கிறேன். கர்த்த நல்லவர். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். ஆண்ட விரையும் நன்றி செலுத்துகிறேன். வல்லமை உள்ளவர் வாக்கு மாறாதவர் வழி நடத்துகிறார். வல்லமை உள்ளவர் வாக்கு மாறாதவர் வழி நடத்துகிறார் என்ற வீர வார்த்தைகளின்படி உங்களுடைய வல்லமைக்காக உங்களுடைய வழி நடத்திற்காகவும் தரிக்கிறோம். வல்லரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். கர்த்த நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்த நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறேன். இந்தவரையே மக்கள் நன்றி செலுத்துகிறேன். செலுத்துகிறோம். அன்பின் விழாவை கிருபி என்று உள்ளது. கிருபி என்று உள்ளது.

உன்னதமானவரே உம்மை துதிக்கிறேன். உயர்ந்தவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம். வல்லமையுள்ளவரே துதிக்கிறேன். எத்தனை நல்லவர் அவற்றிருவே என்றும் உள்ளது என்ற வேத வார்த்தைகளுக்காகும் கூடாண்டு கூடி நன்றி செலுத்துகிறேன். அதிசயமானவரே ஆலோசனை கேட்டாவே நித்திய பிதாவே சமாதான பிரபுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோதரிக்கிறேன். கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறேன். மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறேன். கேள்வாரி நாயகனே உம்மை துதிக்கிறேன். என்னை காண்பவரே உம்மை துதிக்கிறேன். என்னை காப்பவரே உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. நன்றி இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே மட்டும் நேர்மை நடத்தினவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம். இனி நடத்த போதுமானவரையே ஸ்தோதரிக்கிறோம். அதிசயமானவரையே ஸ்தோதரிக்கிறோம். ஆலோசனை கேட்டாவே ஸ்தோதரிக்கிறோம். கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறேன். துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே வியாய் நடத்துகிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட இருங்கப்பா. வழி நடத்துங்க. சகலதை நமக்கு நன்மையாய் மாற்றி தரும்படியாய் நான் செப்பிக்கிறேன். நல்லவன் நன்மை உள்ளவரே உம்மை துதிக்கிறேன். நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆலோசனை கேட்டாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறேன். சீனிகளின் கேட்டாவே உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறேன். மனதுருக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறேன். சீனிகளின் கர்த்தர் நல்லவரையா கோபிந்து உயர்ந்த அடைக்கலாம். அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறேன். ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறேன். நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறேன். சமாதான பிரபுவே உம்மை துதிக்கிறேன். அதிசயமானவரே ஸ்தோத்திரமாவியானவரே உம்மை துதிக்கிறேன். ஜீசஸ் அல்லேலூயா. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா நாவாலி துதிக்கிறோம். நாதா நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறோம். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே ஆமென். அல்லேலூயா. நன்றி நன்மைகளின் நாயகனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு கலந்தவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உணவாய் வந்தவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னத தேவனே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறேன். ஆலோசனை கேட்டாவே உம்மை துதிக்கிறேன். நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறேன். சமாதான பிரபுவே உம்மை துதிக்கிறேன். ஜீவதண்ணீர் ஆவியானவரே மெட்டாத நதியாய் வாரும் போதகரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோக தந்தியை உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த தந்தியை உம்மை துதிக்கிறேன். இரக்கமுள்ள தந்தியை உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த பகுதி முழுவதையும் இரத்தத்தினால் மூடுகிறேன். இந்த நேரத்தை உம்முடைய இரத்தத்தினால் மூடுகிறேன். கிருபை பெரு கட்டுக்கும் தடைகள் விலாகட்டுக்கும் உன்னதமானவரே உம்முடைய மறைவிலே நான் உப்பு கொடுத்து செப்பிக்கிறேன். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. பரலோக தந்தியை உம்மை துதிக்கிறேன். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன். படைத்தவரே உம்மை துதிக்கிறேன். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. நன்றி இயேசப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக தேவனே உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த தேவனே உம்மை துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறேன். மனதிருக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. வல்லவரே நல்லவரே உம்மை துதிக்கிறேன். கிருபையின் பாத்திரமே உம்மை துதிக்கிறேன். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறேன். ஆலோசனை கேட்டாவே உம்மை துதிக்கிறேன். நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறேன். சர்வலோகாதிபதியானவரே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன். துதிக நம் மகிமையெல்லாம் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். அப்பா உம்மை துதிக்கிறேன். வல்லவரே நல்லவரே உம்மை துதிக்கிறேன்.

0: அமேன் அமேன் அமேன். இந்நாளும் உம்மை ஆராதிப்போம், எவ்வேளையிலும் உம்மை ஆராதிப்போம். இரக்கம் உள்ள பெரிய உம்மை ஆராதிக்கிறோம், சர்வ வல்லமை உள்ள பெரிய உம்மை ஆராதிக்கிறோம், சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம், அன்பின் பரலோக தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், பரிசுத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், மகத்துவமான பெரிய உம்மை ஆராதிக்கிறோம், மாறாத பெரிய உம்மை ஆராதிக்கிறோம், சேனைகளின் கர்த்தா நல்ல பொறியா கோபின் தேவன் உயர்ந்தடைக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை துதிக்கிறேன், துதிகின்ற மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். கர்த்த நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது, கர்த்த நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது, கர்த்த நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது. ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வல்லமை உள்ளவரே உம்மை துதிக்கிறேன், அதிசயமானவரே உம்மை துதிக்கிறேன், ஆலோசனை கேட்டாவே உம்மை துதிக்கிறேன், நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறேன், மகத்துவமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா நன்றி பெறலோக தகப்பனே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஊரி போய் சந்தரள பலபல வந்தரளி வியந்தரள பரி பலவந்தூரளி வியந்தரளவாம். கர்த்த நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது, கர்த்த நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது, கர்த்த நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது, கர்த்த நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது. உன்னதமானவரே ஸ்தோத்திரம். ஆமென். நல்லது. மத்தேயு புஸ்தகம் 2 அதிகாரம் 1வது வசனம் தொடக்கம். ஏரோதுவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதேயாவுக்கு ராஜாவாக பிறந்திருக்கின்றவர் இங்கே கிழக்கிலேயே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏதோ ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேமில் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியரை ஜனத்தின் வேதபாரகர்களையும் எல்லாரையும் கூடிவர பண்ணு செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பாரோ என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவினுள்ள பெத்தலேகேம் என்னும் பிறப்பார் அதே அல்லது என்றார். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்தலேகேம் யூதாவின் பிரபுக்களின் நீ சிறிய சிறிய சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலே அவனுக்கு பிரபு, உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கின்றது என்றார். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாக அழைத்து நட்சத்திரத்தையும் காணப்பட்ட காலத்தையும் குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் இருக்கின்றதை இடத்தையும் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்தலகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலேயே கண்ட நட்சத்திரம் பிள்ளையை இருந்த ஸ்தலத்தின் மேல் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு போது மிகுந்த ஆனந்தம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் பொருட்களையும் திறந்து பொக்கிஷங்களை திறந்து தூபவர்க்கங்களையும் வெள்ளை பூலகத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்னும் அவர்கள் ஏதோவின் இடத்திற்கு திரும்பவும் போக வேண்டாம் என்று செப்பனத்தில் தேவதூதன் எச்சரிக்கப்பட்டது. தாங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் செப்பனத்தில் ஜோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். அவன் எழுந்து இரவிலேயே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனார். ஏரோதுவின் மரண பரியந்தமும் அங்கேயே இருந்தார்கள். எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன் என்று தீர்க்கதரிசியினால் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளினால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்தான். காலத்தின்படியே பெத்லகேமில் உள்ள அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கமும் கொண்டாளருமாய் கூடி கூக்குரல் ராமாவில் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவளை இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாதிருந்தாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது இப்பொழுது நிறைவேறிற்று. இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்தில் யோசேப்புக்கு செப்பனமாகி காணப்பட்டது. நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் பிள்ளையையும் அதன் பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவன் இறந்து போனான் என்றார். அவர் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து ஆகிலும் அர்கலேஜு தன் தகப்பனால் ஆகிய ஏரோதின் பட்டணத்துக்கு வந்து ஜூதேயாவில் உள்ள ஆசாரியனாகிய ஆசாரியன் என்று கேள்விப்பட்டு அங்கே போய் அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவர் செப்பனத்திலேயே தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலேயே விலகி போய் நசரேந்து என்னும் ஊருக்கு வந்து வாசம் பண்ணினார். நசரேன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியாயிற்று. ஆமென். ஆமென். ஆண்டவரே, இந்த தேவ வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, மனிதனாக இந்த பூமியிலே வந்த அன்பு தேவாதி தேவனே, இந்த நாளிலும் உடைய இந்த திருவசனங்களை உடைய வருகையை குறித்ததான திருவசனங்களை நாங்கள் வாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முக்கு நன்றி செலுத்துகிறேன். வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வழி நடத்துறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானது அப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரே, எங்கும் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறேன். அதிசயமானவரே, அல்லேலூயா. நன்றி இயேசுவை நாம் எங்கே காண்போம்? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். நல்ல நண்பன் இயேசுவே ஸ்தோத்திர, நல்ல நண்பனாகி இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. ரிபஷந்தர் அலவலவந்தர் அலிவியம் திரளபா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர். ஆண்டவரே, நீங்க பரிசுத்தர். அப்பா, நீங்க பரிசுத்தர். உன்னதமானவரே, நீங்க பரிசுத்தர். உயர்ந்தவரே, நீங்க பரிசுத்தர். இரக்கமுள்ளவரே, நீங்க பரிசுத்தர். மகத்துவமானவரே, நீங்கள் பரிசுத்தர். மாறாதவரே, நீங்கள் பரிசுத்தர். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, அல்லேலூயா. நன்றி பரலோக தந்தையே, பரிசுத்த தேவனே, அல்லேலூயா. நன்றி நன்றி. வானிலும் பூமியிலும் மேலான நாமமே உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. ரிபஷந்தூர் அலிவியம் திரள பரிவள பந்தர் அலிவியம் திரள பரிகளவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இயேசுவே.
1: ஆண்டவரே, மகிமையின் ராஜாவே, மகிமையின் ராஜாவே, மையத்துறேன். ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவரே, பரலோக நாயகனே, இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வரப்போரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய புது கிருபை நாளே எங்களை மூடி வழி நடத்துகிற தகப்பனே, அப்பா என் தகப்பனே, நீங்கள் எங்களோடு கூட இருக்கிற தெய்வம். ஆண்டவரே, அப்பா என் தேவாதி தேவனே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். ஆண்டவரே, நீங்கள் மகிமையின் ராஜா, நீங்கள் வல்லமை உள்ள தேவாதி தேவன். அநேக அநாதி சிநேகத்தினால் எங்களை இழுத்து கொண்டவரே, உம்முடைய காருண்யம் என்னும் கீடகத்தினால் எங்களை மூடி பாதுகாக்கிற கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். ஐயா, புதிய நாளை எங்களுக்கு தருகிற தகப்பனையா, ஒவ்வொரு நாளையும் படைத்து ஐயா நல்லதென கண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்லதாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் மாற்றி தருகிறீங்களே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுறோம். ஐயா, நாங்கள் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகம் அதிகம் அதிகம் அதிகமாக நீங்க செய்கிற மகாபெரிய காரியங்களுக்கு எல்லாம் இந்த அப்பனே, உண்மை நன்றியுள்ள மனதோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியுள்ள மனதோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் பெரியவர், நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும்

ஏசையா பிள்ளை நானையா, நீங்க இல்லாத வாழ்வும்

வாழ்வும் ஊர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா. உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ் வளமாக்கும் வல்லவரே என் இயேசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும்

உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம், உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சியோனில் சேர சுத்தம் செய்யும் என் ஏசையா.

உங்க பிள்ளை நாங்கள் ஐயா. ஏசப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, ஏசப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த அகப்பனே, இந்த அகப்பனே, காலை வேளையில் மையா முட புது கிருபையினால் ஏசப்பா என்னை மூடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுங்க ஏசப்பா, முடிதோப பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது ஐயா. ஐயா நீங்க எங்களோடு வாழுகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் உள்ள வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்களை அறிந்த தகப்பன் ஐயா, எங்களோடு நீங்கள் பேசுகிறவர் ஐயா, எங்களை நீங்கள் ஆறுதல் படுத்துற நீங்கள் ஐயா, எங்களை நீங்கள் கூட இருந்து வழி நடத்துறீங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் பெரியவரா எங்களோடு கூட இருக்கிறீங்க, மகிமை நிறைந்த தகப்பனா எங்களோடு கூட இருக்கிறீங்க, வல்லமை உள்ள தேவாதி தேவனா எங்களோடு கூட அப்பா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது ஏசப்பா. அப்பா இந்த தகப்பனே, நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. இந்த உலகமோ மகா பொல்லாததா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த தகப்பனே, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா நாங்கள் கடைசி காலத்தின் விளிம்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத சமூகத்தின் மத்தியிலே வாழ்கிறோம் ஐயா. எங்களுக்கு வெலத்தையும் சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவர் நீங்கள் ஆண்டவரே. அப்பா அப்பா இந்த தகப்பனே, அப்பா நீங்க இல்லாம எங்களால் ஒன்றும் கூடாது ஏசப்பா. நீங்க இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது ஆண்டவரே. எங்களுக்கு பலன் தருகிறவர் நீங்கள் ஐயா, எங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நீங்கள் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீங்கள் உம்முடைய மகிமையினால் மூடி அப்பா உம்முடைய வல்லமையை எங்களுக்கு தரித்துக் கொள்ளுகிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஐயா. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே அப்பா இந்த அகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த வாதி தேவனே உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்க மேல அன்பு கூர்ந்தவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் மீது அன்பு கூர்ந்து பலியா நீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர்

பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆரா உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூங்கு

தகப்பனே என் தந்தையே.

சுத்தமும் திருச்சமூகம்.

Ay, todo pane, umakutane sue, palamayam, magimayam, todo pane.

உமக்குத்தானே சுவே வல்லமையும் மகிமையும் தகப்பனே ஓரி மலபந்தூரி ஓரி மந்தூரவா.

rivaluti carabalabanduria. O rimanduria la barabandura, baccaniscia rabalabanduria la barabandura. O la baribicara suda mandura bandurica la barabandura. O limindica la barabanduri sarà la banduria la barabandura. Ori la barabanduria la barabandura. Uricca la barabandura va. Oleva rivale vele vinduria la barabanduria la barabandura. Ori alla barabanduri alla baraba, ori alla barabanduri alla barabanduri alla barabanduri alla baraba. O parasutter parasutter parasutter, Senegalen getter parasutter parasutter, Senegalen getter parasutter, Avianavere, tu Avianavere, tu Avianavere, parasutta Avianavere, Engal Matila, Saivadar, Engal tu Avianavere, Umay Aradikiro, Umay Magime Padaturum, Maya, Alleluia. Ori alla barabandura, manduri alla barabanduri, alla baraba. Ketter nallaver, ketter nallaver, kirubai endru mullathu. Ketter nallaver, kirubai endru mullathu. Kaalai thorum umudaiya pudhu kirubai naan moodugiravare. Kaalai thorum umudaiya magimai naan moodugiravare. ஓரி சரபல பந்தூர மந்தூரி அலபர பந்தூர் அலபரபா. எல்லாவித பலவீன கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பலவீனங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் எந்தெந்த சரீரங்களுக்குள்ளே பலவீனங்களோடு காணப்படுகிறார்களோ, அந்தந்த சரீரங்களுக்குள்ளே இருக்கிற என்ன பலவீனமாயிருந்தாலும், என்ன பலவீன கட்டுக்களாயிருந்தாலும், ஊரி மாந்தூரி அளவரவா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். மாந்திரீகங்கள், மாந்திரீக கட்டுக்கள், பொல்லாத அந்தகாரத்தின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும். வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஊரி மாந்தூரி அளவர வந்தூர வந்தூரி அளவரவா, ஓ ஊரி கலவர வந்து ஊர் எலவரவா. இயேசுவின் நாமத்தினாலும் தழும்புகளினாலே நீங்க குணமாக்குகிற தெய்வமையா, உங்களுடைய தழும்புகளினாலே இயேசப்பா நீங்க குணப்படுத்துற குணப்படுத்துற தெய்வம் ஆண்டவரே. இப்பொழுதே உங்களுடைய தழும்புகள் ஆண்டவரே, இப்பொழுதே அப்பா வியாதியோடு இருக்கிறவர்கள் மத்தியிலே உங்களுடைய தழும்புள்ள கரங்களால் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. வெற்றி பூர்ண விடுதலை. ஓலி மந்து கரவல வந்தூரி அலபரவா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்த சொன்ன வார்த்தையின்படி சுத்தப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஓர் இளவர வந்தூர் இளவரவா, ஓர் இளவர வந்தூர மந்தூரி கலவரவா, ஓர் இள பந்தூர் இளவரவா, குசா கரபல வந்து கரமந்தூர் இளவர வந்தூர் இளவரவா. எல்லா விதமான செய்வினை கிரியைகளும் மாந்திரிகத்தின் ஆவிகளின் கட்டுக்களும் இயேசு நாமத்தினால் தொழில்களை முடக்கி வைத்திருக்கிற எல்லா விதமான அந்தகாரத்தின் கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். எரிச்சல நாவிகள், பொறாமை நாவிகள், மண்கண்ணி நாவிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும். ஓரி மந்தூரி அளபரவா, ஓரி மக்கர பரபர பர வந்தூரி அளபரவா, ஓரி சக்கரவல வந்தூரி அளபரவா, சமந்து கரவல வந்தூரி அளபரவா. ஆவி ஆனவரே, ஆவி ஆனவரே, அப்பா பிதாவே, இருதயங்களிலே பலதரப்பட்ட கேள்விகள் வேதனைகளோடு ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீரோடு, கண்ணீரோடு சாஷ்டாங்கமாய், சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவே நீங்க தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட கேள்விகள், இருதயத்தை அழுத்துகிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுங்க, பதில் கொடுங்க. பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லி இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே என் தேவ வல்லமை அந்த தலைகள் மீது, அந்த சிரசின் மீது உடைய கரங்களை வையுங்க, கரங்களை வையுங்க, கரங்களை வையுங்க. ஓரி தர பந்தூர மந்தூரி எலபரவா, ஓலிஷா கரவல பந்தூரி எலவர பந்தூரி எலபரவா, ஓரி பல பந்தூரி எலபரவா. வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் விடுதலை கொடுக்கிற ஆவியானவர், விடுதலை கொடுக்கிற ஆவியானவர், அந்தகார நுகத்தடிகளை முறிக்கிற ஆவியானவர். ஓரிஷா மாந்த ருக்க அலபா ரபா, ஓரிஷா ரவல பந்துர மந்துரி கலவர வந்துர சக்கரவா, ஓல மந்து கரவல வந்துரி சக்கர பல பந்தூரி எலவரவா, ஓரி மாந்துரி கலவர வந்துரி சக்கர பலவா. நேற்று மின்று மென்று மாறாதவரையா,
ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே, வெட்கப்பட்ட இடத்துல இருந்து தலையை உயர்த்துகிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. அப்பா தலை குனிந்த இடத்துல இருந்து அப்பா நீங்கள் தலையை நிமித்துற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து போய் இனி முடியாது இனி நடக்காது, பலதரப்பட்ட பிரச்சனைகள் பலதரப்பட்ட இயக்கங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுறா தகப்பன். நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க, இதுவும் அறிந்தேன் உய்தேன் சதா காலமும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா, நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தையின்படியேப்பா ஒவ்வொரு ஆத்துமாவையும் உயிர்ப்பியுங்க உயிர்ப்பியுங்க உயிர்ப்பியுங்க, சத்துவத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவா

அப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லு

என் தாயுருவாகு முன்னே என் கருவை கண்டீரையா, எலும்புகள் உருவாகல நரம்புகள்

எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை

எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லும் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லும்.

ஆவியானவரே ஆவியானவரே, தூயவரே தூயவரே, துணையாளரே, ஐயா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், அப்பானேற்றும் என்றும் என்றும் ஆராதவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீங்க நல்லவர் ஐயா, என் துணையாளர் ஐயா, என் பலனானவர் ஐயா, எனக்கு தைரியம் கொடுக்கிறவர் ஐயா, நீங்களே எல்லாம் பார்த்து கொள்ளுறவர் ஐயா, உம்மை ஆராதித்து உயர்த்துறோம் ஐயா. உம்முடைய புது பலத்தால் எங்களை மூடுவீங்கள் ஐயா, உம்முடைய புது மகிமையினால் எங்களை நிரப்புறீங்க ஐயா, அப்பா புது நம்பிக்கையை கொடுக்குற நீங்களப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாது ஒளிதனில் வாசம் செய்கிறவரே, ஒருவராய் பெரிய பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவரே, நீங்கள் சர்வ வல்லமை உள்ளது, நீங்கள் சகலதை நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர், நீங்கள் எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர், நீங்கள் எங்களை விசாரிக்கிற கர்த்தர், நீங்கள் ஒருபோதும் ஆண்டவரே எங்களை நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்களை நீங்கள் வழி நடத்துகிறீங்க ஐயா. அப்பா என் தேவன் நீர் நல்லவர், என் தேவன் நீர் மகா பரிசுத்தர் ஐயா, என் தேவன் நீர் வாக்கு மாறாதவர் ஐயா, என் தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல, என் தேவன் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆவியானவரே, ஆவியானவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆவியானவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஆமேன். அப்படியாக இந்த நல்ல அதிகாலை வேளையிலே நாங்கள் ஒரு வார்த்தையை, நாங்கள் ஒரு அதிகாரத்தை நாங்கள் வாசித்து, நாங்கள் இந்த காலை வேளையிலும் நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஜோவேல் 2 அதிகாரம் நான் வாசிப்போம். நாங்கள் சியோனிலே இக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது, அது இருளும் அந்தகாரவுமான நாள், அது மப்பும் மந்தாரவுமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜீவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களில் இறைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இறைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜாதியின் இறைச்சல் போலவும், பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும், மதிலேறும் வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தந்தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தந்தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமல் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாக திருடனை போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி வழங்கும் மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது,
அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கும் மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். சியோனிலே இக்காலம் மூதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலூட்டுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பல பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு பிரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரம் திராட்சை செடியையும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளின் திராட்சரசம் எண்ணையும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்த அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே கர்த்தர் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ
அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும், மீதியாய் இருப்பவர்களிடத்தில் ரட்சிப்பு உண்டாய் இருக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் நாங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நாங்கள் தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எவ்வளவு மகா பெரிய கொடிய காலங்கள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். காரணம், நாங்கள் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். தேவனுடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு பஞ்சமோ ஒரு கொள்ளை நோயோ எந்த ஒரு பொல்லாத காரியமோ அந்த பிள்ளைகளை நேரிடாத படிக்க ஆண்டவர் பாதுகாப்பார். நாங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே, நாங்கள் வெட்கப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் தேவனை துதித்து கொண்டே இருப்போம், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம், அவருடைய நாமத்தை புகழ்ந்து கொண்டே இருப்போம். அவர் வருகையின் போது எங்களை நிச்சயமாய் தம்மோடு சேர்த்து கொள்வார். ஆமேன். நல்லது. இந்த அதிகாலை வேளைக்காக சூத்திரம் ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் அதிகமாய் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதிலும் ஆண்டவரே, இந்த பிரசன்னமான இந்த நல்ல வேளையிலும் ஆவியானவரே, உம்முடைய மகா குளிர்ச்சியான இந்த நிமிஷத்தை எனக்கு கொடுத்த படியாலும் கர்த்தாவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த பிரேயர் குரூப்ல

0: கொடிய நேரமாய் அது இருக்காது ஆண்டவரே. நீர் எங்களோட இருக்கிறபடியால் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. அப்பா அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தொடர்ந்தும் இந்த இணைப்பில் கலந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியங்களையும் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. இந்த ஊழியத்தை செய்து வருகிறதான தாயாரை ஆண்டவரே, தகப்பனாரை, அவர்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த ஊழியம் ஆனது ஆண்டவரே தொடர்ந்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஐயா. இது ஆண்டவரே உம்முடைய சித்தமும் உம்முடைய திட்டமுமா இருக்கிறபடியால் நீங்க இதற்கு துணையாய் நிற்கிறீங்க கர்த்தா. இதற்குரிய இந்த ஊழியங்களுக்குரிய சகல பண தேவைகள், பொருள் தேவைகள், மனித தேவைகள், உதவுங்கரங்களை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வரப்போகிற நேரங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீங்க நல்லதாய் தந்திருக்கிறீங்க ஐயா. சோர்வுகள், அசதிகள், விளவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய பரிபூரண உற்சாகத்தினாலும் உம்முடைய மகிமையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும் ஐயா. உம்முடைய தேவ பிரசன்னத்தினால் இந்த நாள் முழுவதும் நீங்க நடத்தும்படிக்காக ஒப்புக் கொடுக்கணும். தொடர்ந்து வருகிற நேரத்தையும் ஆசீர்வதிங்க, அபிஷேகங்க நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், காட் bless you. Thank you. இதுவரை கர்த்தருடைய நாமத்தை
0: God bless you.
1: மகிமைப்படுத்தின உங்களது அபரிதமான ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென், ஆமென், ஆமென். Thank you sister.
1: God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமீன். கர்த்தராய் இயேசு வாரம் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இன்றைய நாளிலும் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமமாயிருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள் என்றும் துன்மாக்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதுங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். உருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திரத்து செயலுமின்றி ஜெயம் பெறாது. தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கத்துடைய கையில் இருக்கிறது. அதிலிருந்து பார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மாக்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நான் ஒன்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மாக்குடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். சங்கீதம் 75:1 தொடக்கம் 10 வரையிலான வார்த்தைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமமாயிருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது என்று கர்த்தருடைய நாமம் சமமாயிருப்பதற்காக நன்றி செலுத்தி தேவனுடைய அதிசயமான கிரியைகள் தேவனுடைய நாமம் சமமாயிருக்கின்ற நமக்கு அறிவிக்கிறபடியால் நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கனி கொடுக்கும்படியாய் இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தருக்கு தாழ்மைப்படுத்தி நாமோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவோம் என்று யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணும்படியாய் என்றென்றைக்கும் கர்த்தருடைய ராஜரிகத்தையும் ராஜ்யபாரத்தையும் மகிமையும் அறிவித்து கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்த திசையிலும் இருந்து ஜெயம் பெறாது. தேவனே நியாயாதிபதி என்ற வார்த்தையின்படி ஜெயம் கொடுக்கிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று எங்கள் தேவா தேவனை ஸ்தோத்தரித்தங்கள். கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்தரித்தங்கள். மன்னாதி மன்னரை ஸ்தோத்தரித்து நித்தியானந்தமுள்ள சக்கராதிபதி மேகசூனமாகி எங்கள் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை தேவனே, மகத்துவங்களின் முக்கியங்களின் தேவனே, பிரபலத்த சத்துமுள்ள நாமம் நம் மத்தியில மகிமைப்படும்படியாய் ஒரு சமூகத்தில் தாழ்மைப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்தில் மகிமை நேசத்தின்படி அடியாலே அடியால பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் யாவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணில் மணியைப் போல காக்கப்படவும் தேவட சமூகத்திலே ஆஸ்வதிக்கப்படவும் தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்யவும் தேவட துதியையும் ஆண்டவரே நீதியும் அவளுக்குள்ளே விளையப்பனும் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தையும் ரட்சிப்பின் ஆர்ப்பரிப்பையும் ஆரவரிப்பையும் அக்களிப்பையும் உண்டாகும்படி ரட்சிப்பின் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி தொழுது கொள்ளுகிறோம். தேவன் செய்து வருகிற ஒவ்வொரு அற்புதமான அதிசயமான அடையாளமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் கர்த்தாவே உமது வருகை பரியந்த நடத்தும் என்று முடிய நடத்தலுக்கு

உள்ளாகவும் கொடுத்து நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி சோத்திரங்கள், கோடி கோடி துதிகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நீரே,

பணிந்தே தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்தே தொழுவோம். ஆஹா அல்லே.

கத்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், உம் கிருபை எங்கள் மேலூற்றுவீர். அவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல்

எல்லாம் மனிதர்க்கு மாண்டவனீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கு மூச்சே, எங்கள் இதயத்தையும் இடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோமும் ஆசீர்ப

சபையின் அஸ்திபார நீரே, சபையின் தலையானவரும் நீரே, சபையை போஷித்து பாதுகாத்தென்றென்றுமே சேர்த்து கொள்ள வருபவ நீரே. சபையின் அஸ்திபாரமும் நீரே, சபையின் தலையானவரும் நீரே, சபையை போஷித்து பாதுகாத்தென்றென்றுமே

நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமைப்படும்படி இந்த மாலை வழியை நன்றியோடு கூட துதித்து ஸ்தோதரித்து எங்கள் இதயத்தில் உம்மை போற்றி பணிந்து தொழுது கொண்டு ஆர்ப்பரி தாரவரி தக்களித்தாக மகிழ்ந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அம்மா ஐயோட ஊழியங்களுக்காய் சோதனம், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் உற்றவர் நண்பர்கள் சொந்த பந்துகள் யாவருக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்வோம். தந்த இந்த ஸ்கை பூலியமும் ஆண்டவரே, வீட்டு கூட்டங்களும் ஆண்டவரே, பெரிய கன்வென்ஷன்களாய் குருசேடுகளாய் ஆண்டவரே, திறந்த வழியரங்க ஆராதனைகளாய் கேத்தாவை ஒளிபர பாகும்படி உயர்த்தப்படும்படி தேவன் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய தீர்மானம் உடைய திட்டம் உடைய நோக்கம் பூர்ணமா இந்த ஊழிய குடும்பத்தில நிறைவேற்றப்பட தேவனே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். ஊழிய தேவைகள், சொந்த தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் இந்தவன் சந்தித்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க இந்த புதிய மாதத்திலும் இந்த 2026 ஆண்டிலும் இந்த மே மாதத்திலும் 20 கேத்தாவே ஊழியத்தை குறித்து என்னென்ன தீர்மானங்கள் திட்டங்கள் கொண்டு இருக்கிறார்களோ யோசனைகளாய் ஆலோசனைகளாய் தேவனே நீர் வெளிப்படுத்தி சித்தம் கொண்டு இருக்கிறார்களோ கெத்தாவி அவற்றையெல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வலுவரும் ஆகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வலிமை மிக்க செயல்களினால் இந்த மே மாதத்திலே திட்டம் பண்ணின எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி தரும்படி ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிதென்று சொல்லியிருக்கிறபடியாய் அம்மா ஐயா பிள்ளைகள் குடும்பங்களுடைய வாஞ்சைகளை விருப்பங்களை பிரியங்களை தேவன் நிறைவேற்றி ஆசிர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீர். இன்னும் பரிசுத்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து பக்தருடைய பக்தி வைராக்கியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து இதோட ஆலோசனைப்படி நடத்தி வருகையிலே உமது மகையிலே நிறைவேறுத்துக் கொள்ளப்பட நாள் வரைக்கும் உடைய சுகபல ஆரோக்கியம் ஆசிர்வாதம் நிறைவாய் உண்டாகும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோட நிறைவுள்ள கரணம் சம்பூர்ணமாய் சந்தித்து சகோதரித்து கொடுக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க ஒரு நன்மையும் குறைபடாதபடி நிறைவாய் நிறைவாய் ஆசிர்வதிக்கிற தேவோட நிறைவுள்ள கரத்தில் இவர்களை தந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரை ஆட்கொள்ளும், ஆவியானவரை ஆசிர்வதியும் பரிசுத்தப்படுத்தும். வயதான காலத்திலும் வேலைக்கு போற தாயார நினைத்தல்லும் அதே கூடையிலும் கெத்தாவே பிளனை சத்துவத்தை வல்லமையும் கொடுமப்பா மகிமையினால் நிரப்பும், மனுஷ தயவினால் தேவ கிருபையினால் நிரப்பும். இன்னும் அதிக அதிகமாய் உமக்குள்ளே பெருக விருத்தியடைய வர்த்திக்கப்படவனுடைய சம்பூர்ணமுள்ள கரம் பூர்ணமாய் திறக்கப்பட ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள் சித்தங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடுற மகளுக்காய் சோதரம் பிள்ளை கற்பத்தின் கனி ஆசு வைத்துக் கொடுத்து இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். சொந்த வீடுகளை கட்டி கொடுத்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து துதிப்பதிலும் ஸ்தோத்தரிப்பதிலும் மகிமைப்படுத்தலும் குடும்பமாயுமை சேவிப்பதிலும் மேன்மை பாராட்ட தேவனுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் மிகுதியாய் திறத்தல்லா பரிபூர்ணமாய் நிறைவாய் நிறைவாய் எக்கச்சக்கமாய் உண்டாகும்படி தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பெரிய காரியங்களை சேர தேவனுடைய சமூகத்திலே ஊழியர்களையும் ஊழிய காரியங்களை ஒப்புக்கொள்வதே போல ஸ்கைப் ஊழியங்களே சங்கம ஊழியங்கள் கோஸ்பல் எஃப்எம் பிரைஸ் எஃப்எம் பிரேயர் எஃப்எம் எல்லா ஊழியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் சித்தங்கள் இந்த மாதத்தை குறித்து ஊழியங்களை குறித்து குடும்பங்களை குறித்து கொண்டிருக்கிற நோக்கங்கள் ஆண்டவர் எல்லாம் நிறைவேற்றப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கர்த்தருடைய கரம் திறக்கப்பட கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் பின்தொடர தேவனுடைய ஏராளமான நன்மைகளால் ஆண்டவரை நிரப்பப்பட தேவனையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் துதிகளும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையும் பெரிதான மகிமையும் ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் பரிசுத்தவான்களையும் மூடிக்கொள்ள ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்துடைய வஞ்சனைக்கும் சத்துடைய சவால்களுக்கும் நீங்களாக ரட்சிக்கப்பட தேவனே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை ஒருவரும் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள்
என்று உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே வஞ்சகத்துக்கும் சூதுக்கும் அநியாயத்துக்கும் துரோகத்துக்கும் விரோதத்துக்கும் உமது நாமம் தரிக்கப்பட்ட அமிர்தாசகளை காட்டுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மேம்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, மாதத்தின் மூன்றாம் கிழமை வரை நடத்தி வந்த தேவனுக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவின் இந்த புதன்கிழமை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், தனிமையானவர்கள், சிறுமியானவர்கள், கைவிடப்பட்டவர்கள், மனந்தவர்கள், அங்கையினர்கள், அடிமைகள், சுயாதீனர்கள், பலவான்கள், ராஜாக்கள், அதிபதிகள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், சிறை கைதிகள், கற்பிணி தாய்மார், சிறியோர், பெரியோர் யாவரையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் தேவனுடைய சமூகத்தில் இரக்கம் பெற தேவனுடைய கரத்தினால் நன்மையினால் திருப்தியாக உங்களை திக்கற்றலாக விடேன் என்று சொன்ன தேவன், உள்ளத்தில் வருவேன் என்று சொன்ன தேவன் கடந்து வந்து விடுதலையாக்கி காக்கும்படி தேவனே உம்முடைய பராமரிப்புக்குள்ள, உம்முடைய பாதுகாப்புக்குள்ள, உம்முடைய தப்புவிப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம். தேவனுடைய பலத்த சத்துவத்தின் ஐஸ்வர்யத்தினாலே திக்கற்ற பிள்ளைகளை நிரப்பி வீடாக தேவனுடைய கரம் பரிபூர்ணமாய் சுரந்து ஆண்டவரே ஜனங்களை திருப்தியாக்குவதாக, பூர்ணப்படுத்துவதாக, மகிமைப்படுத்துவதாக தேவனை துதிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம், தேவனை துதிப்பதில் மேன்மை பாராட்ட, தேவனை சேவிப்பதில் மேன்மை பாராட்ட, தேவனை மெய்யான கர்த்தர் என்று அறிந்து கொண்டதில் மேன்மை பாராட்ட, ஒவ்வொருவரையும் திட்டப்படுத்து, ஒவ்வொருவரையும் பலப்படுத்து, ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்து, ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தும் என்று சொல்லி நிலையான அபிஷேகத்துக்குள்ளாக, நிலையான வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமை படுத்துகிறோம். பரலோகத்தின் மகிமைப்படும்படியா மகிமையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவன் அவர் பரிசுத்தர், இருந்தவர் அவர் பரிசுத்தர், இருக்கிறவர் அவர் பரிசுத்தர், பருவராகிய எங்கள் சர்வ பலமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவீராக. சகல துதிகன மகிமைகளையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிறங்கள் மெய்யான தேவனுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதிகன மகிமைகளை செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா மன்னாதி மன்ன இயேசு. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா மன்னாதி மன்ன இயேசு. எக்காலம் மூதிட சேனைகள் தொடர்ந்திட யுத்த வீரனாய் சாத்தானை ஒழிக்க இயேசு வருகிறார். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறார் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா மன்னாதி மன்ன இயேசு. நன்றி செலுத்துறோம் கத்தாவே, நன்றி செலுத்துறோம் கத்தாவே. மன்னாதி மன்னராம், கத்தாதி கத்தரா, நித்தியாந்துள்ள சக்கராதிபதியா, மேகசன் ஆகிய எங்கள் பரலோகத்தின் தேவனை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் சகல ஜனங்களுக்கும் தரிப்பிக்கப்பட்டதென்று, சத்துருங்கிரியர்கள் அழிக்கப்பட்டதென்று, பூமியின் குடிகள் யாவரும் தேவனுக்குள் கலிகுந்து மகிழ மகிமையின் ராஜாவை மகிமைப்படுத்தி வரவேற்று துதி செலுத்துகிறோம். எக்கால தோணியோடு மாறுவார் இடிமுழக்க மின்னலோடு ஜுவாலித்திர அக்னியோடும் பிதாவின் மகிமையோடு பரிசுத்த வான்களோடு பரிசுத்த தூதர்களோடும் வேரோசை உள்ள கைத்தாளங்களோடு மத்தியாயத்து பிரசன்னமாகிற எங்கள் தேவனாக இயக்கத்துடைய இரகசிய வருகைக்காய், பகிரங்க வருகைக்காய் நன்றி செலுத்தி இவை இனிமேல் சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறபடினால் இதற்குரிய ஆயத்தமும் அனுப்புதலும் மறுபடியும் உண்டாகும்படி நல்ல காலங்களே, நல்ல சமயங்களே, நல்ல வேடுகளே, நல்ல தேவனாய் உம்முடைய சமூகத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் உபத்திரம் குறைக்கப்படும் என்ற ஒரே வார்த்தையின்படி மீந்திருக்கிற ஜனம், இரக்கம் பெற்ற ஜனம் என்று கத்தாவே உடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் யாவரும் இரக்கத்தை சொந்தரிக்க, தயவை சொந்தரிக்க, ரஜனியத்தை சொந்தரிக்க, எழுப்புதலை சொந்தரிக்க தேவன் கிருபை தரும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஆலோசனை ஆச்சரியமான தேவன் செயல்களிலே மகத்துவமான தேவனுடைய மகத்துவமான செயல்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து மாறாத வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் சோத்தங்களும் துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.

ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே ஆராதனை, உமக்கே அனுதினமும் உமக்கே.

ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாதே மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாதே மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும்

திரையை அன்று பொழுத்துக்கிறே வழி திறந்தீர், மாம்சமான இறையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர், மகா மகா பரிசுத்தமும் திருச்சமுகம் நுழையச் செய்தீர், மகா மகா பரிசுத்தமும்.

ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, பலரஷந்தூரபதிலரக்கரதிலரு ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. இந்த புதிய நாள், இந்த 20ஆம் தேதியில் எங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், எங்கள் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவன் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களுக்காக, ஒவ்வொரு அதிசயங்களுக்காக, ஒவ்வொரு அடையாளங்களுக்காக நன்றி நன்றி நன்றி. கோடா கோடி நன்றிகளும், கோடா கோடி ஸ்தோத்திரங்களும், கோடா கோடி துதிகளும் செலுத்தி, பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோகத்தேவன் அவர் பரிசுத்தர், இருந்தவர் அவர் பரிசுத்தர், இருக்கிறவர் அவர் பரிசுத்தர், பருகராகிய எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோக தூத சேனைகள் பரிசுத்தவான்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள், தொழுது கொள்ளுகிறார்கள். இப்படியாய் முதல் ராமன் தரிக்கப்பட்ட நாமும் கூட முது சாயலும் முது ரூபத்திலும் முது ஜீவனிலும் பலப்படவும், திடப்படவும், ஸ்திரப்படவும், நிலைநிறுத்தப்படவும், மறுபடியும் அனுதினமும் அனுதினமும் புதுப்பிக்கப்படவும், கிறிஸ்து இயேசுவின் சத்துவத்தின் வல்லமையிலே நிலைவரப்படவும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் மறுபடியும் அனுதினமும் புதிய நாட்களாய் இருக்கிறபடியால் புதிய கிருபையினாலும் புதிய பலத்தினாலும் ஸ்திரப்படுத்தப்படவும் நிலைநிறுத்தப்படவும் புதுப்பிக்கப்படவும் ஜெனிப்பிக்கப்படவும் கிறிஸ்து இயேசுவே, உட மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவரி கிருபையாய் இறங்கி எங்களுக்கு தருகிற ஒவ்வொரு நாட்களுக்காய், மாதங்களுக்காய், வருஷங்களுக்காய், இந்த நூற்றாண்டுக்காய் நன்றி செலுத்தி மே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியிலே என்னென்ன விண்ணப்பங்கள், என்னென்ன மன்றாட்டுகள், என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவேற்றப்பட விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், விடுதலை தருகிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன், என்னென்ன காரியம் இருந்தாலும் அதை கர்த்தருடைய நாமத்தில் மகிமையினை செலுத்தும்படி வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இது இது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கர்த்தருடைய நாமத்தை தேடி ஓடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் விசாரித்து, தேவன் அரவணைத்து, தேவன் ஆற்றி தேத்தி, ஆசிர்வதித்து, பரிசுத்தப்படுத்தி, பலப்படுத்தி, திடப்படுத்தி, இலைநிறுத்தி, வழிநடத்தும்படியாய் இந்த புதிய கிருபையினால் புதிய மாதத்துக்குரிய அற்புதத்தினால் நிரப்பி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இனிமாய் ஸ்தோத்திரபலி ஆராதனைகள் வருவது கர்த்தாவே, அந்த ஆராதனைகளையும் ஆசிரவித்து தாரும், அந்த ஆராதனைகளும் பங்கு கொள்ளுகிற பரிசுத்தவான்களை நினைத்தலும் இட கரத்தில் ஒப்பு கொடுக்கும் குடும்பங்கள் தலைக்க, பிள்ளைகள் செழிக்க, ஆண்டவரே இந்த ஊழியங்கள் மிளிர, தேவனுடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் பெருக மகிமைப்படுத்துகிறான். சோதர பலியிடுகிறவன் மெய் மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தையின்படி கேத்தாவே மூன்றாம் கிழமைகள் நடக்கிற ஸ்தோத்திர பலி ஆராதனைகளையும் தேவன் ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும்படி இட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கோடி கோடி நன்றிகளும், கோடி கோடி சோத்திரங்களும், கோடி கோடி துதிகளும் செலுத்தி நன்றியோடு துதிக்கிறோம். கியூபெக், ஒன்டாரியோ, ஒட்டோ, ஆல்பர்டா, ஹாலிஃபாக்ஸ், த்ரீ டெரிட்டோரிஸ், நார்த்வே டெரிட்டோரிஸ், நியூயார்க், வென்கூவர், நியூ பிரன்சிக், வினிபெக், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், நியூஃபவுண்ட்லேண்ட், அட்மின்டன், சாசக்ஸ், மினிடோபா போன்ற எல்லா பகுதிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். கடா தேசத்தை முற்றுமாய் கத்துடைய கரத்தில் தந்து ஆசிர்வதிக்கிறோம். கத்துடைய நாம தரிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள பரிசுத்தவான்களாய் திகழும்படி தேவாவியான அசைவாடி மகிமையா வெற்றி சிறக்க என்னாலும் கத்துடைய அக்னிக் கண்கள் இந்த தேசத்தில் நோக்கமாயிருக்க, கத்துடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள ஜனங்களாய் சகல ஜனங்களும் மீட்கப்பட வலுவாதபடி காக்கப்பட பரிசுத்தாவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் அபயமிட்டு செபிக்கோ. நீர் ஏராளமாய் தாராளமாய் எங்கள் தேசங்களில் பொழிந்தெறலப்பட இந்த சமர் நாட்கள் வருகிறது. இன்னும் ஒரு காட்டு தீ வராதபடிக்கு சமம் நிலை பிரமாணத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே அல்பேட்டா, நியூயார்க், நியூ பிரம்சிக் போன்ற பகுதி, நார்த்வெஸ்ட் டெரிட்டோரிஸ், அந்த பகுதிகளில் கெத்தாவே ஏசப்பா கடுத்தி வராதபடிக்கு நீ நல்ல காலநிலையை தர வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஏசப்பா மீ நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே காலங்களை சமயங்களை மாற்றுகிற தேவன் நீர் கெத்தாவே, நல்ல காலங்களை நல்ல சமயங்களையும் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம், அழைக்கப்பட்ட நிமித்த, உண்மை உலக நிமித்தம் நீ தர பார்த்தராய் இருக்கிறீர். இப்படியாய் உடைய திருரத்தத்தாலே கழுவப்பட்ட ஜனங்களாய், உடைய ஆவியினாலே முத்திரிக்கப்பட்ட ஜனங்களாய், உட வார்த்தையினாலே நடத்தப்படுற ஜனங்களாய், கனடா தேசத்தின் ஒவ்வொரு ப்ரொவின்ஸையும் உடைய ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கத்தோட ஜீவனுக்குள்ளே, கத்தோட சமாதானத்தை கத்தோட ஐக்கியத்துக்குள்ளே, அன்புக்குள்ளே, ஒற்றுமைக்குள்ளே, ஒருமனத்துக்குள்ளே, ஏக சிந்தைக்குள்ளே, பரிசுத்தத்துக்குள்ளே, பக்திக்குள்ளே, இரண்டாம் உரியக்குரிய ஆயத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். தேச தலைவர், உலகத் தலைவர், அதிகாரிகள், ஜனங்கள், சிறியோர், பெரியோர் யாவரையும் தேவன் ஆசிர்வதித்து நடத்த தேவனையும் ஆசீர்வாதத்தின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு எல்லாம்
எங்களுக்கு அல்ல, உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட நீர் மகிமையாக வெற்றி சிறக்க வேண்டும் என்று உடைய வலிமை மிக்க கிரியைகளுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்தும். இலங்கை தேசத்துக்காக ஜபிக்கிறோம். இலங்கை தேசத்தெல்லாம் மாவட்டங்கள், மாகாணங்கள், பட்டணங்கள், கிராமங்கள் முற்றுமாய் முடக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். பரிசுத்த ஆவியான மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தினாலே எங்கள் இலங்கை தேசத்தை ஆசிர்வதித்து காத்து கொள்ளும்படியா ஏற்கழிவுகள் சேற்கழிகளிருந்து தேசத்தை தேவன் விடுதலை ஆக்கி காத்து கொள்ளும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல மனுஷராய் நல்ல காலங்களாய் வாலிபர்கள் கன்னியர்கள் சிறியோர் பெரியோர் யாவரும் கனி கொடுக்கும்படி மனவாளுடைய மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மேமப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியான பலத்த சத்துவத்தின் வலிமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நல்ல காலங்களை நல்ல சமயங்களை தாரும். ஆண்டவரே, சிங்களர் மத்தியில், தமிழர் மத்தியில், முஸ்லிம்கள் மத்தியில், சகல ஜனங்கள் மத்தியிலும் ஒரு சமாதானமும் ஐக்கியமும் ஒற்றுமையும் ஒருமனமும் ஏக சிந்தையும் உண்டாக தேவ பக்தி உள்ள பரிசுத்தவான்களாய் திகழ தேவாவியான அசைந்து அசைவாடும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நார்த்தன் ப்ரொவின்ஸ், சவுத்தன் ப்ரொவின்ஸ், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், ஊவா ப்ரொவின்ஸ், நோர்த் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் எல்லாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள ஜனங்களாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் இந்த பட்டணங்களை, இந்த ப்ரொவின்ஸ் ஒவ்வொன்றையும், மாகாணங்கள், மாவட்டங்கள், கிராமங்கள், பட்டணங்கள் யாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஒரு நன்மையும் குறைபடாது படி நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறங்கள். தேவனுடைய நிறைவுள்ள கரம் திறக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் மிகுதியாய் உண்டாக ஆண்டு விலங்கு தேச தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஜாதிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, உமது நாமம் மகிமைப்பட வாலிபர்கள், கன்னியர்கள், சிறு பிள்ளைகள், பச்சிளம் குழந்தைகள், பாலுணர் குழந்தைகள் யாவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவ பக்தி உள்ள ஜனங்களாய் காக்கப்பட தேவாவியாவோட அபிஷேகத்துக்குள்ளாக வருகையின் பிரசனத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசைத்து செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ரீகபஷக்கரபதிலரி ஓரபஷந்தரபதிலர கூரபதலர கூரதிலரி அந்தூலரபதிலரி சொந்தமாக்கும் சுந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, தமிழ்நாடு இயேசுவுக்கே, ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே, பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, ராமச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கே, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜங்கட் இயேசுவுக்கே, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, அசீம் சிக்கிம் இயேசுவுக்கே, நாகூர் மணிப்பூர் இயேசுவுக்கே, மினிசோரா திரிபுரா இயேசுவுக்கே, கோவாலயா வெங்கட் பெங்கால் இயேசுவுக்கே, ஒடிசா கடிஸ்கார் இயேசுவுக்கே, மகாராஷ்டிரா கோவா இயேசுவுக்கே, கர்நாடகா கேரளா இயேசுவுக்கே, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கே, அந்தமான் தீபு நெபோக்கார் இயேசுவுக்கே, இலட்சிய தீவுகள் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, இந்தியா கிறிஸ்டியா இயேசுவுக்கே, சொந்தமாக்கும் சொந்தரிப்போம் உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இந்த அகிலம் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, ஆப்பிரிக்கா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆசியா இயேசுவுக்கே, ஆசியா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, கனடா இயேசுவுக்கே, அமெரிக்கா இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கே, சகல பாஷைக்காரரும் இயேசுவுக்கே, சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே, சகல மனுஷரும் இயேசுவுக்கே, மனுக்குலம் இயேசுவுக்கே. ரீகப ஷக்கூர் அபதில் அறியந்தே கத்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ளது கத்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜீவனுள்ள சேனையாக வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மைத்தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளாய் மனுக்குளங்களாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபியாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டட கடவர்
என்று. கர்த்தருடைய ஏராளமான சமாதானம், தாராளமான சமாதானம், சம்பூர்ணமான சமாதானம், நிறைவான நிறைவான சமாதானம், மிகுதியான சமாதானம், சமாதானத்தின் சுவிசேஷத்தின் உடன்படிக்கையை விசுவாசிக்கிறவர்களா, ஏற்றுக்கொண்டவர்களா, ஞானஸ்தானம் பெற்றவர்களா, மனம் திரும்பி கொண்டப்பட்டவர்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா, கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா, கர்த்தருடைய சகல சத்தியத்தில் நடத்தப்படுறவர்களா, தேவாவியானவரே காத்து நடத்தும்படி நம்முடைய மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹலேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். பிரயோஜனமாக எமக்கு பொதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே எம்மை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஜனத்தின் வலது கரத்தையும் பிடித்து பிரயோஜனமானதை ஒவ்வொருவருக்கும் போதிப்பீராக. நாட்கள் வீணாக கழியாதபடிக்கு, விருதாவாக வருஷங்கள் கழியாதபடிக்கு பிரயோஜனமாக இருக்கதை ஒவ்வொரு வருக்கும் போதித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற எங்கள் சேனைகளின் கத்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம். சேனத்தல கத்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஒன்றான மெய்தவத்தை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறரும் வருவரும் ஆகிய எங்கள் சர்வ வலமுள்ள தேவனாகிய கத்தரை கோடி கோடி நன்றிகளும், கோடி கோடி சோத்திரங்களும், கோடி கோடி துதிகளும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய நாளும் தந்த நல்ல கிளியர் ஸ்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளும் தந்த நல்ல ப்ளூ ஸ்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிரகாசமான வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சூரிய பிரகாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்களுடைய பூமி இப்படியா இருக்கும் என்று நம்முடைய வார்த்தை சொல்கிறது. நீதிமான்கள் சூரியனை போல பிதாவின் ராஜ்யத்திலே அதிக அதிகமாய் பிரகாசிப்ப என்று சொல்லி அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சத்தின் தேவனாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் தேவடைய சேனைகளாய் நடந்து கொள்ள தேவாவியானோட அசைவும், தேவாவியான அறுவடையும், தேவாவிட எழுப்புதலும், தேவாவியான நிறைவும், தேவாவியான வழி நடத்தலும், தேவாவியான சம்பூர்ணமும், சந்தோஷமும், சமாதானம், ஆறுதலும், விடுதலையும், நிறைவும் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என்று, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நாங்கள் அனுதினமும் துதிக்கும்படியாய் தங்களுக்குள்ளே உம் தேவனுடைய சம்பூர்ணத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். தேவோட ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். தேவோட நிறைவை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். தேவோட பரிபூர்ணத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். தேவோட ஆரோக்கியத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். தேவோட ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். ரீகபபா சந்துரபா தேவாவி நிறைவை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். தேவாவியோட வரங்களை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். கோடி கோடி நன்றிகளும், கோடி கோடி சோத்தங்களும், கோடி கோடி துதிகளும் செலுத்துகிறோம். கேத்தாவே அனுதினமும் வாஞ்சியோடும் ஆவலோடும் தாகத்தோடும் சமூகத்துக்கு ஓடி வந்து சர்வபூமிக்காய் விண்ணப்பம் பண்ணுகிற மன்றாட்டினாலும், கிருபையின் ஆவினாலும், விண்ணப்பத்தின் ஆவினாலும், துதியின் ஆவினாலும், அனுதினமும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் நிரப்பி திறப்பிலே நிற்கிற ஜெபசேனை, துதிசேனை, ஆராதனை வீரர்கள் பெருகவே பெருக பூரணப்படுத்தப்பட, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நீதிமான்களாய் திகழ பரிசுத்தாக அபிஷேகமும் வழிநடத்தலும் போதுமானதாக இருக்கிறபடியால் கோடி கோடி நன்றிகளும் சோத்திரங்களும் துதிகளும் செலுத்தி அற்புதமான தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. தெய்வம்

கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. மகிமை மகிமை மாட்சிமை.

ஈச ஊப்புழால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, ஈசோ புழா

மையவோ மையா உம் திரு வார்த்தையினால் உரைகின்ற பனி போல வண்மையவோ மையா உம் திரு வார்த்தையினால் மகிமை மகிமை மாட்சிமை மாராயம் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாராயம் நேசருக்கே அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம் எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட

மகிமை மகிமை மாட்சிமை மாராயம் நேசருக்கே, உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி ஏறிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி

மாற்றிமைனர் மனமாய் துதிகளை செலுத்துகிறோம். தூபமைனர் மனமாய் துதிகளை செலுத்துகிறோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜபிக்கின்றோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜபிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாராயம் நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாராயம் நேசருக்கே. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா. மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மைமையில் நுழைந்து விட்டோம். மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மைமையில் நுழைந்து விட்டோம். மகிமை மகிமை மாட்சிமை மாராயம் நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாராயம் நேசருக்கே. தெய்வீ

விட்டாத பாகியமே. நன்றி செலுத்துறோமா. நம்முடைய சமூகம், நம்முடைய பிரசன்னம், உமது மகிமை ஆண்டவரே, தவிட்டாத பாக்கியமாய் ஒவ்வொருவருக்கும் இருக்கும்படி தேவிய கூடாரமாய், எங்கள் தேவனுடைய சன்னதியாய், தேவ பிரசன்னமாய் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். கர்த்தாவே, வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாதவரே, சத்துவமும் வல்லமையும் மகா பயங்கரம் நீதியும் உண்மையும் உள்ள ஆண்டவரே, உடைய நீதியின்படி, உமது உண்மையின்படி, உடைய இரக்கத்தின்படி, உடைய மனதுருக்கத்தின்படியும் தேவதாய்வு ஜனங்களை குணப்படும்படி, நெருக்கி ஏவும்படியாய், ஆனந்தத்தில் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படும்படி, தேவோட ஆரோக்கிய சொட்டைகளுக்குள்ளே வைத்து சுமக்கப்படும்படி, ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்து தரும் என்ற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் ஜனங்கள் நிரப்பப்படும்படி, ஒவ்வொரு ஜனங்களை சூழ்ந்து கர்த்தருடைய நன்மையின் கிருபையை காக்கும்படி, தேவனுடைய ஏராளமான நன்மைகளை கட்டவிழ்த்து, தேவனுடைய தாராள நன்மைகளை கட்டவிழ்த்து, தேவனுடைய சம்பூர்ணமான நன்மைகளை கட்டவிழ்த்து, தேவனுடைய திரள் திரளான நன்மைகளை கட்டவிழ்த்து, தேவனுடைய மிகுதியான நன்மைகளை கட்டவிழ்த்து, யோசனையில் பெரியவர்களும் செயல்களே மகத்துவமான தேவனுடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்த்து, தேவனுடைய செயல்களை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி, உணர்ந்து கொள்ளும்படி, உணர்வு உண்டாகும்படி, உத்தமனிதான் இப்போ அறிவும் உண்டாகும்படி, கிறிஸ்தியேசு இரண்டாம் வரிக்குரிய ஆயத்தத்திலும் எழுப்புதலும் அறுவடையிலும் பூமியானது மிகுதியாய் வளர்ந்து கெனி கொடுக்கும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். சகல கர்த்தத்துவங்கள் உம்மை சேவித்து உமக்கு கீழ்ப்பட்டி இருக்கும் உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 27 சகல கர்த்தங்களுக்கு கர்த்தத்துவங்களும் கர்த்தரை சேவிக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சகல கர்த்தத்துவங்களும் உம்மை சேவித்து உமக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வானுமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கும் இப்பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரிகளுக்கும் அந்திகரிசின் ஆவிகளுக்கும் கள்ளத்தீக்கசின் ஆவிகளுக்கும் பொய்யின் ஆவிகளுக்கும் மிருகத்தின் ஆவிகளுக்கும் லூசிபரன் ஆவிகளுக்கும் பாகால் வணக்கங்களுக்கும் மனுஷ வணக்கங்களுக்கும் சிலை வணக்கங்களுக்கும் ஆண்டவரே மனுஷரை விலக்கி விடுவித்து கர்த்தரை சேவிக்கும்படி ஜனங்கள் கூடிக்கொள்ளும்படியாய், நித்திய ஜீவனை அளிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே பாவ மன்னிப்பை அருளுகிற பரலோகத்தை சுந்தரிக்க பண்ணுகிற தேவனை அறிந்து கொள்கிற அறிவுக்குள்ளாக மனுக்குளம் கடந்து வர நன்றியோடு துதிக்கிறோம். சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷ்யக்காரரும் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமை ராஜரிகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 14 படிக்க தாவே, சகல ஜனங்களுக்கு வேண்டிய கர்த்தருடைய சேவிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகல கர்த்தத்துவமும் உம்மை சேவிக்கும்படி உமக்கு மகிமையும் ராஜரிகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மகிமைக்கா அந்த ராஜரிகத்துக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடுக்கப்பட்ட மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கொடுக்கப்பட்ட ராஜரிக நன்றி செலுத்துகிறோம். ஓரியபலர ஷக்கூர் அபதில ரக்கஷந்தே ஒலரப ஷக்கூர் அபதில ரக்கஷந்தூர் அபக்கரபா. தேவன் எழுந்தல்வாராக, தேவன் உலாவாராக, தேவன் பிரசன்னமாகாராக, தேவன் அசைவாடுவாராக, தேவன் ஜனங்களோடு நற்படுவாராக, தேவன் ஜனங்களோடு பேசுவாராக, வெளிப்பாடுகள் மரபொருட்களோடு தேவன் ஜனங்களோடு வெளிப்பட்டு பேசுவாராக. ஓரியப ஷக்கர பதில ரக்கஷந்தே நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன்னிருத்தியம் அதிசயப்பட்டு புரிக்கும், கடற்கரையின் தெல்லான கூட்ட உன்வசமாக திரும்பும், ஜாதியோட பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஏசாய 65 நன்றி செலுத்துகிறோம். ஜாதியோட பலத்த சேனை கத்திடத்துக்குள் வர, சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்ற கட்டளையின்படி சகல ஜாதிகளின் சீஷத்துவத்தின் புற நிறைவுண்டாக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 நன்றி செலுத்துகிறோம். சகல ராஜாக்கள் உம்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியர் உம்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 நன்றி செலுத்துகிறோம். பூமி மதன் நிறைவு உலகம் மதன் குடிகளும் கத்தையுடையது. சங்கீதம் 24:1 நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எபேசியர் 4:6 நன்றி செலுத்துகிறோம். வேறே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமானவர். 1 யோவான் 5:20 நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புற நிறைவாகி சர்வமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினர். எபேசியர் 1:23 நன்றி செலுத்துகிறோம். சமஸ்தமுமை சேவிக்கும். சங்கீதம் 119:92 நன்றி செலுத்துகிறோம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த தடபடா என்று அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 நன்றி செலுத்துகிறோம். சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும்
இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்குமை உண்டாவதாக ஆமீன் என்று சகலமும் அவர் மூலம் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்குமை உண்டாவதாக. ரோமர் 11:36 சகல ஜனங்களையும் சகலத்தையும் கிறிஸ்துக்குள்ளாக ஜெனிப்பித்து ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்த தடுப்பாய்ப்பை அறிந்திருக்கிறோம். யோபு 42 தேவரி சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவனை நிச்சயித்து நன்றி செலுத்துகிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, ஏசாயா 37:16 பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவ மகிமையை கூறி, தேவ பிரசன்னத்தை கூறி, தேவ ஆசீர்வாதத்தை கூறி, தேவ பயத்தையும் தேவ அன்பையும் தேவ ஐக்கியத்தையும் கூறி, ஒற்றுமையை உருமணத்தை ஏக சிந்தை நீதியை நியாயத்தையும் நிதானத்தையும் பரிசுத்தையும் கூறி, கிறிஸ்தேசன் 2 ஆயத்தத்தை எழுப்புதலையும் கூறி, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் ஆசை வைத்து செபிக்கிறோம் கத்தாவே. இந்த மைத்தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு தேவனே, எஸ்ரா 5:11 பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் அனுதினமும் செய்யப்பட, பரலோக மகிமையை கட்டவிழ்க்கிறோம் ஐயா. பரலோகத்தின் சத்துவங்களை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறோம். நலமான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகாலின் பிதாவிடத்தில் நிறங்கி வருகின்ற வார்த்தையின்படி, ஆவிகளின் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, பரலோக பிதாவே, ஜீவனுள்ள பிதாவே, ஜீவனுள்ளோருக்கு பிதாவே, உண்மை உள்ள பிதாவே, சத்திய பிதாவே, நித்திய பிதாவே, எங்கள் இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய சமூகத்திலிருந்து சகல ஜனத்துக்கும் வேண்டிய நலமான ஈவுகள் கடந்து வர நன்றியோடு கூட துதிக்கிறோம், கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஆண்டவர். 8 கட்டல் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே, 4 கட்டல் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஏராளமான தாராளமான நலமான ஈவுகள் சகல ஜனங்களுக்கும் வந்து எட்டும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம். பொருட்களுடைய விலைவாசிகள் குறைக்கப்பட, வர்த்தக முறைகள் ஆசிர்வதிக்கப்பட, நீதி நியாய உண்மை சமயம் தேவ பக்தி தேவ பரிசுத்தம் உண்மையும் விளங்க, தேவ நீதி விளங்க, தேவ ஆயத்தம் விளங்க. ஆவியானவரே வர்த்தக முறைகளையும் ஆசை வைத்து தாரு. வர்த்தகங்களை பொறுப்படும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தோடைய கரம் அசைந்து பெரிய காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. தேவடைய அன்பிலும் தேவடைய ஐக்கியத்திலும் தேவடைய ஒற்றுமையிலும் தேவடைய அந்யோன்யத்திலும் தேவ பயத்திலும் தேவ பரிசுத்தத்திலும் வளர்ந்து மிகுதியாய் பூமியை ஆண்டு கனி கொடுக்கும்படியாய், பரலோகத்துக்கும் புலோகத்துக்கும் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படும்படியாய் நந்தியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரமண்டங்கள் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, முதுராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பிரகடங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை கும்பிட பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. சர்வ வலமுள்ள தேவன சமூகத்தில் ராஜ்யத்தை வல்லமை மகிமையும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். கர்த்தருடைய ரட்சிப்பின் பிரஸ்தாபத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நீதியின் ஜாதிகளுக்கு தேவன் விளங்க பண்ணுகிற, ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுகிற உடைய நீதிவியின் ரட்சிப்பின் பிரஸ்தாபத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். எங்கள் குடும்பத்தினர், எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், எங்கள் மருமக்கள் யாவருக்கு முன்பாக கர்த்தருடைய நீதியின் ரட்சிப்பின் பிரஸ்தாபத்துக்காய் நன்றி செலுத்தி தொழுகொள்ளுகிறோம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காகவும் பூமியின் சகல குடும்பத்துக்காகவும் தமது கிருபையை உண்மையை நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது ரட்சிப்பை கண்டது, பூமியின் சகல குடும்பங்களும் கர்த்தருடைய ரட்சிப்பை கண்டது என்று சகல வாலிபர்களும் சகல கன்னியர்களும் பெரியோரும் சிறியோரும் யாவரும் தேவாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் கத்தாவே, உமது ரட்சிப்பை கண்டவர்களாய் உண்மை துதிக்கும்படி உண்மை மைமைப்படுத்துகிறோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கம்பீரமாய் முழக்கமிட்டு பாடுங்கள். சங்கீதம் 98:1-5 வார்த்தைகளின்படி முழக்கமிட்டு கம்பீரமாய் ஆர்ப்பரித்து ஆரவரித்து பாடும்படியாய் துதிக்கும்படியாய் தேவ பிரசன்னம் தேவ மகிமையும் இறங்கி தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை தெய்வீக ஆரோக்கிய சட்டைகளுக்கு வைத்து சுமக்கப்படுற பாக்கியம் அனுகுலத்துக்கு உண்டாகும்படி தேவோட ஐஸ்வர்யம் விளங்கும்படியாய்
பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்துள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக என்று சங்கீதம் 33:8 உலகத்துள்ள குடிகள் எல்லாம் கஞ்சி கர்த்தருக்கு அஞ்சும்படி, பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படும்படியாய், தேவ பரிசுத்தம், தேவ பயம், தேவ பக்தி, தேவ அன்பு, தேவ ஐக்கியம், தேவ சுமை, தேவ ஒருமணம், தேவனுடைய ஏக சிந்தை, தேவனை சேவிக்கிற பயபக்தியும் பரிசுத்தமும் நீதியும் நியாயம் உண்மையும் சகல ஜனங்களுக்குள்ளும் விளங்கும்படியாய், வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வாழ்த்துகள் நிறைவேற்றப்படுகிற காலங்களாய், இக்காலங்களை ஒப்புக் கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். வாருங்கள், எங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று மத்தேயு 25:34 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய், உலக தோற்றத்துக்கு முன்பலாகவே எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள பாத்திரவான்களாய் திகழும்படியாய், அனுதினமும் ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்க, எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க, ஜபாவியும் அன்றாட்டினாவையும் கிருபையினாவையும் நம்மை நிரப்ப ஆவியானவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நான் உங்கள் அடுவிலே உலாகி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள். லேவியராகம் 26:12 நாமும் ஜனம் கேத்தாவே, நீரம் தேவன், நீரங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன், நீரங்கள் மத்தியில உலாவுகிற தேவன், இரங்கல் மத்தியில பிரசன்னமாகிற தேவன், ரீகாலர சக்கூர் அபதிலர கரதிலரி, கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்துறோம். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். சங்கீதம் 56:9 எல்லா ஜாதிகளும் கர்த்தருக்கு முன்பாக வந்து பணிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய சமூகத்தில் இதுவே தேவ சித்தம், இதுவே தேவனுடைய நோக்கம், இதற்காகவே மனுஷரை படைத்தார். பரலோகத்தில் பரலோக சேனை, கேராபீன்கள், சேராபீன்கள், பரிசுத்த தூத சேனை, பரிசுத்தவான்கள், நித்திய தேவனை, சத்திய தேவனை, பூமி உண்டானதுக்கு முன்னே என்றென்றைக்குமாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற பரிசுத்தவான்களைப் போல, பரலோக பிரஜைகளைப் போல, பூமியின் குடிகளும் கத்தரை தொழுது கொள்ளும்படி, கத்தரை சேவிக்கும்படி, கத்தரை மகிமைப்படுத்தும்படி, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தருடைய துதியை சொல்லி வருகிற ஜனங்களாய், சந்ததியாய், தலைமுறையாய், 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை உண்மையை உடன்படிக்கையை காக்கிற உண்மை சத்தியம் உள்ள தேவன சமூகத்திலிருந்து நீதி நியாயம் விளங்கும்படி, நேர்மையும் கிருபையும் விளங்கும்படி தேவனையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளுக்கு எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷருடத்தில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். இப்படியா மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவு வலுப்பட, ஸ்திரப்பட, நிலைநிறுத்தப்பட, காக்கப்பட, வலுவாதுபடி காக்கிற தேவன் தம்முட மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடைய மாசற்றவராய் நிலைநிறுத்துகிற தேவன், தாம் ஒருவரை ஞானமுள்ள தேவனாகிய எங்கள் கர்த்தருடைய அனந்த ஞானம் ஒவ்வொரு ஜனங்களையும் நிரப்ப, ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ள வைத்து சகல ஜனங்களுக்கு காக்கப்பட, சேதம் அணுகாதபடி, தீங்கு நேரிடாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி, அநீதி நேரிடாதபடி, அக்கிரமம் வராதபடி, பாவம் நேரிடாதபடி, பரிசுத்த நடக்கையினாலே ஜனங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை செவித்து துதித்து ஸ்தோத்தரித்து ஜெயங்கொண்ட ஜீவத்துக்குள் முன்னேறி செல்ல, 21ஆம் நூற்றாண்டையும் இந்த 2026ஆம் ஆண்டையும் இந்த மே மாதத்தை முற்றுமாய்க்கத்துடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் செய்த அற்புதங்களுக்காய், அடையாளங்களுக்கு, அதிசயங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மிஷன் பாக்கியவான். கர்த்தரை நன்றவர் என்பதை ருசித்து கெனி கொடுக்கும்படியாய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து, அவருடைய விண்ணப்பங்கள், அவருடைய மன்றாட்டுகள், அவருடைய தேவைகள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்தவன் சந்தித்து அற்புதமும் அதிசயம் ஆச்சரியமான உது நாமத்தினாலே மறைத்து காத்து கொள்ளும்படியாய், உடைய கரமர்கள் மேல் இருந்து உண்மை சுமை நடத்தும்படி ஆலோசனை ஆச்சரியமானவர் செயல்களில் மகத்துவமான ஆலோசனையும் ஆச்சரியமர்களுக்கு விளங்கும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே,
நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரீகாலர ஷந்தூர பதிலர கூறதிலரி. ஹலேலூயா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஆண்டவர் ஏஸ்தர், அகிலா, ஜோனத்தான், விமலநாதன், ஆறுமுகம், ஆண்டவர் ஐம்சன், ஈசாக்கு, சாரா, ஆதனா, கானானி, கானா, உத்தமி, மேர்சி, ஆதியன், ஜெஷ்வா, குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதி. எங்கள் அப்பா அவர்களை ரச்சித்து தாங்க, அபிஷேகித்து தாங்க, ஊழியத்திலே பயன்படுத்தி தாங்க. உங்களோட அபிஷேகத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து, உங்களோட ஆலோசனைக்குள்ளே, உங்களோட வரங்களுக்குள்ளே, கனிகளுக்குள்ளே, அழைப்புக்குள்ளே, முன்குறிப்புக்குள்ளே, தேவனுடைய தீர்மானத்துக்குள்ளே, திட்டத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். அதே போல் ஜோன் பீண்டியா திருமணங்கள் நல்லபடியாக முடித்து கத்தாவே. சீக்கிரத்தில் உங்களை திரும்பி பிரயாணங்கள் வாய்க்கப்பட, தேவன் காரிய சித்தி உண்டாகும்படி, தேவைகளை சந்திக்கும்படி, மனுஷ தேவர்களை, தேவ கிருபைகளை உண்டாக்கும்படி, தேவனே பிள்ளைகளுடைய காரியங்கள் கர்த்தருடைய கரம் இருக்கும்படி, சோதனை கூப்பிடாதபடி, தீமிலிருந்து காக்கப்பட, தேவோட பாதுகாப்புக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவோட ஆசீர்வாதத்துக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கண்ணின் மணியை போல காத்தல்லார் என்று தேவன் அனுதினமும் காத்து பராமரித்து பாதுகாத்து நடத்த, ஏனோக், மேகன், மேசியா, லீவாய், ஏஞ்சலினா, குளோரியாக்கா ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மாசர்வதி, இந்த பிள்ளைகளின் தேவ சித்த நிறைவேற்றப்பட, தேவ மகிமை விளங்க, தேவ கிருபை விளங்க, தேவ பக்தி விளங்க, தேவ ஆலோசனை நிறைவேற்றப்பட, தேவாவியான வழிநடத்தலுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல் டேனியல் கோட்னிக்காய் ஜபிக்கும். இந்த பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக, இந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, இந்த பிள்ளைகளுடைய எழுப்புதலுக்காக, இந்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்காக ஆண்டவர், இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக, இந்த பிள்ளைகளுடைய திருமண உடன்படிக்கைக்காக தேவனையுமே நன்றியோடு கூட துதி மயமப்படுத்துகிறோம். கத்திராலே காரிய சித்தி உண்டாகும்படி ஆண்டவர் டேனியோட வாஞ்சைகளை, பிரியங்களை

0: இருக்கிறோம் ஆண்டவரே. அவரோடு வேலைக்கு போயிருக்கிறார். அங்கே மனுஷதாய்வு உண்டாக, தேவகிருபை உண்டாக, ஆவியான வழிநடத்தல் உண்டாக, பாதுகாப்பு உண்டாக, ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் மனுஷதாய்விலே வளர்ந்து கனி கொடுக்க தேவன் சுமந்து வந்ததுக்காய் நன்றி செலுத்தி தொடர்ந்து கண்மணி போல் காத்து கொள்ளும் சத்துக்கொள்ள எந்த திட்டங்களும் பலிக்காதபடி தேவடைய யோசனை, தேவடைய தீர்மானம், தேவடைய சித்தமும் மாத்திரம் பிள்ளைகளுடைய ஜீவங்களில் நிறைவேற்றப்பட கரத்திலே ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்றியோடு துதிக்கிறோம் கேத்தாவே. தேவனே உமது ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். இந்த டிக்கெட் பணத்தை கட்டி முடிக்க நீங்க அற்புதம் செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துறோம் கேத்தாவே, நன்றி செலுத்த. இன்னும் ஒரு தடவை டிக்கெட் எடுக்காதபடி தேவனே உம்முடைய கரம் பிள்ளையோடு கூட இருந்து நீதி நியாய உண்மை செம்மயமாய் கெனி கொடுக்கும்படி கத்தர் பக்கம் திருப்பி நாட்டி நிலைநிறுத்தி தேவடைய சமூகத்திலே, தேவடைய பிரசன்னத்திலே, தேவடைய ஆலயத்திலே தூணாக நாட்டி நிலைநிறுத்தி ஆசிர்வதித்து செபிக்கிறோம். ஆமீன். கத்ரா இயேசுவை வாரும் ஆலயங்களிலே ஸ்தாபித்து நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்தி செபிக்கிறோம், ஆசிர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். கத்தருடைய நாமத்தில் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி இந்த குடும்பங்களை இதுவன் சந்திக்கும்படியா சந்தித்தீர் என்று உண்மை மகிமைப்படுத்தும்படிக்கு கத்தருடைய கரத்தில் விழுந்து உண்மை பணிந்து கொள்கிறோம். கத்தாடியால் கிரெடிட் கார்டு ஃபுல் பேமெண்ட் கட்டி முடிக்க $6,500 கட்டி முடிக்கப்பட வேணும் ஆண்டவரே. தேவன் இதற்குரிய தேவைகளை சந்தித்து தாரும். ஒரு பகுதி கொடுத்தார்கள் ஆண்டவர், போதாது கத்தாவே. உடைய சமூகத்திலே வைத்து நாங்கள் செபிக்கிறோம். தேவன் அதை பெருக்கி தர வேணும் என்று உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். டேனியலுடைய மெடிக்கல் கால் ரினியூவலுக்காய், லைசன்ஸ் ரினியூவலுக்காய், இன்னுமாய் கத்தாவை டெஸ்ட் செய்வதற்காய், இன்னுமாய் கத்தாவை டென்டிஸ் இந்த பல்லு ஃபிக்ஸ் பண்ணுவதற்காய், இந்த பிரைசஸ் கலட்டுவதற்காய் ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்க தேவன் உதவி செய்யும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளையின் பட்சமாய் தேவன் திரும்பி பிள்ளைக்கு ஒரு தயவு உண்டாக்கி தாரும். இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் வருமானம் எதுவும் இல்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைக்கு கர்த்தர் வருமானத்தை, வேலை வாய்ப்பை, நிலையான வேலைகளை ஆண்டவரே மனுஷ தேவர்களை உண்டு பண்ணி இந்த தேசத்து நான் தலைவர்கள் கண்களிலே தயவு கிடைத்து பெரிய காரியங்களை செய்ய வேலை வாய்ப்புகள் மிகுதியாக உண்டாக தேவனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசு வைத்து செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், காட் பிளஸ் யூ, கண்டினியூ. கண்டினியூ, காட் பிளஸ் யூ.
1: யூ டூ.
0: ஆமேன்,
1: ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரபு ஹம் தன்யவாத் கர்த்தே, தேரே நாம் கோ ஊச்சா உட்டாதே பிரபு. தூ மகான் ஹை, தூ சுந்தர் ஹை. तेरे नाम सब नामों में श्रेष्ठ है. तू अति सुंदर परमेश्वर है. हर हर बंधन को तोड़ने वाला परमेश्वर है प्रभु. हर रुकावट को निकालने वाला परमेश्वर है. हम जब तेरे पास आते हैं तो तू हमें संभालता है, चलाता है, हर बंधन से आजाद करता है. तेरी शांति से तो हमें भरता है प्रभु. एक मन होकर तेरे चरणों पर आते हैं प्रभु. हमें तैयार कर पवित्र आत्मा, हम स्वागत करते हमारे साथ जुड़े हुए सभी भाई बहनों को तेरे हाथ में देते. उनके जीवनों में तो कार्य कर, उनके विचार में कार्य कर, उनके परिवारों में कार्य कर प्रभु. हमारे एसपी इंटरनेशनल वडाप मिनिस्ट्री में सभी बहनों को तेरे हाथ में देते. अकेला को भी तेरे हाथ में देते है प्रभु. उस बेटी का भी जीवन में कार्य कर. ऐसी में प्रार्थना करती प्रभु, सहायता कर, मदद कर प्रभु. तेरे लहू का ताबा मांगते, तेरा कंट्रोल हमारे ऊपर मांगते. पवित्र आत्मा आज स्वागत करते हमें, लीड कर, तेरे उपस्थिति में आने के लिए मदद कर, हमें स्पर्श कर प्रभु और तेरे जैसे बनाने दे. हमें मार्गदर्शन कर किस तरह हम चले, किस तरह ना चले, कौन सी चीजें हमारे लिए योग्य है, कौन सी चीजें हमारे लिए योग्य नहीं है. हमने सब कुछ प्रभु तेरे हाथ में दे दिया. हमारा जीवन, हमारी स्वभाव, हमारी परिस्थिति, एक मन होकर तेरे चरणों पे आते. हमारी मदद कर और हमें स्तुति करने के लिए, आराधना करने के लिए समय में तैयार कर. आत्मा सच्चाई से हम तेरी स्तुति करे, आराधना करे, तुझे स्तुति आराधना की भेंट हम चढ़ा सके प्रभु. सहायता कर. धन्यवाद, धन्यवाद. ओरा बरा शिखर बर चंदर बर री खंद बर कुंद बुरु शिकेरे बिरे शबारा बाबा बा इरा बरा री खंद बर कुंद बुरु शिकेरे बिरे रे. धन्यवाद, धन्यवाद, धन्यवाद.

तुझसे यीशु आराधना तुझसे, थोड़ा प्यार मांगा मैंने अपनी तो जान।

0: அலேலூயா. இம்மானுவேலையா, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆமென், அலேலூயா. கர்த்தருடைய நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் உங்களை சத்தத்தையும் காக்கல, உங்களையும் பார்க்கல. எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய மகா கிருபையினாலும் நல்லா இருக்கிறமா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல நல்ல இருக்கிற பிரதர். சில நேரம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன், கொஞ்சம் டயர்ட் ஆவேன், அப்புறம் அப்பாயின்மெண்ட்களுக்கு போவே வரேன். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறேன் சந்தோஷமா.
1: ஆமே ஆமே. நான் எப்படும் பார்ப்பேன் நீங்க இந்த இணைப்புல இருந்து ஜெபிச்சுட்டு இருக்க. இப்ப சுமிதா ஜெபிச்சுட்டு போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் காட் ஜெபிச்சதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
0: தேங்க்யூ பிரதர். அவங்க ஆபரேஷன் முடிஞ்சிட்டு அப்புறம் நம்ம ஜெபிக்க தானே வேணும்.
1: சித்தம்
0: ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டாரு பிரதர். நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டாரு.
1: ஆமென் ஆமென். அதான் அவருக்கு கண்டிப்பா அவர் நினைச்சதை கண்டிப்பா அவர் முடிப்பார். அவர் தாயின் கருவிலே நம்ம அறிந்தவர். எதை எப்ப செய்யணும்னு நினைச்சு வச்சிருக்கிறாரோ அது செய்வார். ஆமா
0: ஆமா. நம்ம மேல எல்லாம் அளவில்லாத கிருபை நம்ம மேல எல்லாம் பொழிஞ்சிருக்காரு இல்லையா? இவ்வளவு தூரம் ஆண்டவோட பாதத்துல நின்று செய்யற ஒவ்வொருவர் மேலையும் அளவில்லாத கிருபை இருக்கு. அப்ப நம்ம அவர் சித்தம் நடத்திட்டோன்னு விட்டுட்டு இருப்போம்.
1: அப்படிதான் அப்படிதான். மத்தவங்களுக்கு தெரியும் அது பெருசா என்ன, இப்படி வந்து 5 மாசம் ஆகுது வேலை கிடைக்கலையே அப்படின்னு கூட. சில நேரத்துல அவ கூட ரொம்ப சோர்ந்து போயிருவா. நான் சொன்னேன் அது அப்படி நினைக்காத, ஸ்தோத்திர பலி சொல்லிக்கிட்டே இரு. ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதான் ஆண்டவர் நிறைவேற்றி தருவாரு. எத்தனையோ பேர் என்னமா, இத்தனையோ பேர் இத்தனை காலத்துல கல்யாணம் முடிச்சு குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுடைய நாத்தனா கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, அவளுக்கே குழந்தை இல்லை. அவளுக்கு இவ வேலை பார்த்த டாக்டர்கிட்ட தான் போய் இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ அப்படியாப்பட்ட நேரத்துல ஆண்டவர் இதை ஆசீர்வதிச்சாருன்னா அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேலை எப்ப வேணாலும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம், வேலை பார்த்து சம்பாரிச்சுக்கலாம். நர்ஸ் தானே, எப்ப நானும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு காலம் நான் கொடுக்கணும். அதனால நீ நன்றி சொல்லு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு.
0: நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல நர்ஸ் வேலை கிடைக்கும். ஆனால் தேவன் குறிப்பிட்ட நாளில.
1: ஆமென் ஆமென் ஆமென். ஆமாமா,
0: அதுதான் நான் ஜெபிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட. வேலை இல்லாம இல்ல, வேலையெல்லாம் இருக்கு. ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்கு
1: இப்போ நேற்று கூட கூப்பிட்டாங்களாம். அவரோட 12 மணி நேரம் பழையது மாதிரி 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 8000 ரியால், அதாவது எங்கட இந்தியா காசுக்கு 2 லட்சம் தருவாங்க. ஆனா 12 மணி நேரம் உழைக்கும். ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்தாலும் மறுபடி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கவே கிடைக்காது.
0: கிடைக்காது.
1: ஏற்கனவே அவர் 2 வருஷம் வேலை பார்த்தாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ விருப்பம் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு என்னோட வாஞ்சியும் கூட அதுதான். ஆண்டவர்கிட்ட நம்ம பொருத்தனை செய்ததும் அதுதான். ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார், காத்திருப்போம். ஆமா
0: பாருங்க, இப்ப நான் அந்த வசனம் தான் சொல்லி ஜெபிச்சேன். 145வது சங்கீதம் கடைசி வசனங்கள், அவருக்கு பயந்தவர்களுடைய இதய வாஞ்சைய அவர் நிறைவேற்றுவதாக சொல்ற அந்த வார்த்தை தான் ஜெபிச்சேன். இப்ப நீங்க சொல்றபடி அவருடைய உங்க இதய வாஞ்சைய நிறை உங்க வாஞ்சைய பாருங்க, நல்ல ஒரு கணவனை கொடுத்து இங்க கொண்டாந்து உங்க பக்கத்திலே வச்சிருக்கிற தேவன் அவருக்கு நல்ல தொழிலெல்லாம் அதை அவர் ஆயத்தப்படுத்திருக்காரு. ஆனா அவருக்கு இப்ப உங்களுக்கு குழந்தை கொடுத்திருக்காரு, அந்த ஆசீர்வாதமே அதிலும் அவருக்கு வேற என்ன ஆசீர்வாதம் தேவை?
1: பெரிய ஆசீர்வாதமா? பெரிய ஆசீர்வாதம்ன்றனே, பெரிய ஆசீர்வாதம் அதுதான். ஒரு வந்த புதுசுல வந்த உடனே அவளுக்கு ஒரு இடத்துல வேலைக்கு நாங்க ட்ரை பண்ணி போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம கண்டிஷன் போட்டாங்க. எங்கிட்ட வேலைக்கு வந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு நாங்க எக்ரிமெண்ட் போடுவோம், அது போக 1 வருஷத்துக்கு நீங்க குழந்தையே பெத்துக்க கூடாது. சொன்னேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கவே
0: மாட்டேன்
1: அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா வாமா நீ வா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன்.
0: அப்படியே போயிட்டே இருக்குமா
1: அப்படியே போயிட்டே இருக்குமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரெண்டு பேரும் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க.
0: என்னன்னாலும் செய்வீங்களா, அப்புறம் என்னத்துக்கு பயப்படு.
1: அவ்வளவுதான், கண்டிப்பா தேவன் நல்லது செய்வாரமா, கண்டிப்பா.
0: சரி, அப்ப நீங்க ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு தாங்க நன்றி செலுத்திட்டு நீங்க நிச்சயத்தைங்க, நான் தொடர்ந்து நடத்துறேன்.
1: ஓகேமா, ஓகேமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆவியானவரே, பிதாவே, சுவாமி, தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே, அதிகாலையிலிருந்து இவ்வளவு நேரமாக ஆண்டவரப்பா அந்த ஸ்கைப் மிஷின் நேஷன் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஜூம் ஆராதனையில ஆவியானவரே அப்பா 24 மணி நேரமும் உமது மணியிலே வந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து உமது பாதத்தண்டையில அமர்ந்திருந்து எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும், உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், ஆண்டவரே உமது வசனத்தை நாங்கள் கேட்டு பயன்பெறவும், நீங்க தந்திருக்கிற எந்த ஆண்டவரே ஊழியத்திற்காக ஆண்டவரே இந்த ஸ்கைப் பிரேமிசி ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா பிதாவே சுவாமி, கடந்த 8 ஆண்டுகளாக அடியேனை இந்த இணைப்பிலே இணைத்து ஆண்டவரே ஆவியானவரே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உமது வார்த்தைகளை கேட்கவும், ஆண்டவரே உமது பிள்ளைகள் நடத்துகிற இந்த ஊழியத்துல பங்கு கொள்ளவும் ஆண்டவரே நீர் தந்திருக்கிற இந்த சுவாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல ஆண்டவரே ஆவியானவரே அப்பா, எண்ணில் அடங்காத விண்ணப்பங்களை உமது பாதப்படியிலே நாங்கள் வைத்தோம். ஆம் ஆண்டவரே, அந்த வைத்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆம், நாங்கள் நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் எங்களுக்கு நாட்கள் போதாது ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, தகப்பனே அப்பா பிதாவே சுவாமி, இந்த ஸ்கைப்ரே மிஷி மூலமாக ஆண்டவரே நாங்கள் அநேக விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறோம், அநேக விண்ணப்பங்கள். ஆம் ஆண்டவரே, ஏன் இந்த ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரியின் நான் சேர்ந்த காலத்துல ஆண்டவரே நான் என்னை இணைத்து கொண்ட காலத்துல 3 ஆராதனைகள் மாத்திரம் நடந்து கொண்டிருந்தது ஆண்டவரே. அன்று நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பத்தை வைத்தோம் தகப்பனே. அநேகர் வரக்கூடிய நேரங்கள் வித்தியாசமாக இருக்குது, வெவ்வேறு விதமான நேரங்களிலே வந்து நாங்கள் இணைய வேண்டும், எங்களுக்கு அந்த நேரம் பொருந்தவில்லை அப்படியெல்லாம் சொன்ன பொழுது தேவரீர் நாங்கள் 24 மணி நேரமும் உம்மண்டே வந்து ஜெபிக்க வேண்டும், உமது பாதத்திலே அமர வேண்டும் என்று உமது பாதத்திலே முதலாவது விண்ணப்பத்தை வைத்து நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த சாக்கியத்தை தந்து ஸ்கைப் மூலமாக கடந்த மாதம், கடந்த வருடம் மே மாதம், எப்பொழுதும் ஒரு வருடம் நிறைவேறிவிட்டது, ஒரு வருடம் ஆகிவிட்டது. இந்த ஜூம் வாயிலாக நாங்கள் இப்பொழுது 24 மணி நேரமும் ஆம் ஆண்டவரே முது பாதப்படியில இருந்து ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க வழிவாசலை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம், உம்முடைய வசனம் இப்படியாக கூறுகிறது அல்லவா, நீர் திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது, நீர் திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது, நீர் பூட்டினாலும் ஒருவராலும் திறக்க முடியாது. ஆம் ஆண்டவரே, தகப்பனே உம்மிடத்தில் நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆம் ஆண்டவரே, தகப்பனே இன்றைய நாளிலும் புதன்கிழமையிலே நாங்கள் அதிகாலையிலிருந்து ரட்சிப்புக்காக ஜெபித்திருக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் கூட இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படவில்லை. ஆம், உம்முடைய வருகையின் போது ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். அதே போல தகப்பனே அப்பா பிதாவே, என் மூத்த மகள் ஆண்டவரே விக்கிர ஆராதனையில மூழ்கி கிடக்கிறாள், மூழ்கி கிடக்கிறாள். எவ்வேளையும் எந்த நேரம் ஆண்டவரே அவளை தொடர்பு கொண்டாலும் ஆண்டவரை விக்கிற ஆராதனையிலே மூழ்கி கிடக்கிற மகளை ஒரு விசை நீங்க தொடுங்க. ஆம் ஆண்டவரே, என்னுடைய மகள், மூத்த மகள், ஆம் ஆண்டவரே அப்பா, அபர்ணா ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்பதாக அவள் தேவனை அறிந்திருந்தாள், உம்மை அறிந்திருந்தாள். ஆண்டவரே தகப்பனே, சத்ருவானவன் வஞ்சித்தான். அவள் இந்து ஓயிலே, இந்து மதத்திலே, ஆம் ஆண்டவரே நாங்கள் பாரம்பரிய மதத்திலே ஆண்டவரே அப்பா அவள் திருமணம் முடித்து இப்படியாக இந்த விக்கிர ஆராதனையிலே மூழ்கி போனாள். தகப்பனே அப்பா, மீண்டுமாக அவளோடு நெருங்க பேசுங்க, அவளோடு இணைங்க பேசுங்க. அவள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், அவள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அதே போல எங்கள் இந்த சபையிலும் கூட ஆண்டவரே, இந்த ஊழியத்திலும் கூட அநேகர் கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல், மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாமல், கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இப்படியாக அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக மாத்திரமல்ல, எங்கள் அயலவர்கள், புற ஜாதியினர், இந்த உலகத்துல யாரெல்லாம் உண்மை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, நீர் வரும் நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மோடு கூட நீர் எங்களுக்காக ஆயத்தம் செய்திருக்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே நீங்க கிருபை தாருங்க. அதே போல ஆண்டவரே இந்த ஸ்கை பிரேயர் மிஷன் நேஷனலுடைய ஸ்தாபகர் குடும்பத்திற்காக ஒரு விசை நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, 2015 ஆண்டவரே எங்கள் அன்பு சகோதரி போதகரும் அன்பு சகோதரியுமான ஆண்டவரே ஆவியானவரே மஞ்சள் அருள் திருச்செல்லும் அவர்களுக்கும் திருச்செல்லும் ஐயா அவர்களுக்கும் நீர் கொடுத்த அந்த தரிசனம், Mark 16:15 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, ஆம் ஆண்டவரே அந்த ஜீவனுள்ள வார்த்தை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி இந்த ஊழியத்தை அவர்கள் கரத்திலே நீர் கொடுத்தீர். ஆண்டவரே ஆவியானவரே இந்நாள் வரையிலும் அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை நீர் காத்து வருகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி வழிகளையும் ஏறெடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே அவர்களுக்காக, அவர் பிள்ளை செல்வங்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, சகோதரங்களுக்காக, உற்சார உறவினர்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக இந்த 15 ஆண்டவரே அப்பா பிதாவே, இந்த 10 இந்த அன்பு சகோதரியோடு கூட இணைந்து இந்த ஸ்கை பிரேமிஸில் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரே அப்பா, அந்த ஊழியங்களிலே வந்து கலந்து கொண்டு ஆண்டவரே இணைந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற தாசர்களுக்காக, அவர் குடும்பங்களுக்காக, அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே அன்பு தாயாரான அவர்கள் ஆரம்பம் முதல் இன்றைய நாள் வரையிலும் ஆண்டவரே ஆவியானவரே அப்பா உமக்கென ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தாயார், 79 வயதாகிவிட்டது, அம்மாவும் 80 வயதிலே பிரவேசிக்க இருக்கிறாங்க. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, இந்நாள் வரையிலும் நீர் அற்புதமாக வழிநடத்தி வந்தீர். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் ஆம் ரோமன் கத்தலிக்கில் இருந்து தாயார் ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் இன்னும் அநேகர் அவர்கள் குடும்பத்தில் அந்த பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அதே போல அன்பு சகோதரி ஆண்டவரே தர்ஷியம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, தனிமையில் இருக்கும் சகோதரி நீ ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஆம் ஆண்டவரே அந்த அரசாங்கத்திலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் நீர் கிடைக்க செய்து கொண்டிருக்கிறீர். இன்னும் கடைசி பரியந்தம் அவர்களோடு கூட இருந்து நீங்க அவர்களை வழிநடத்துங்க. அதே போல ஆண்டவரே அப்பா, இந்த ஸ்கை பிரேமிஷியோடு இணைந்து ஊழியம் செய்கிறதான காஸ்பிள் ஊழியத்தை மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். காஸ்பிள் ஊழியமானது ஆண்டவரே இந்திய தேசத்தில் தமிழகத்தில் இருந்து இந்த காஸ்பிள் டிவியும் காஸ்பிள் எஃப்எம்மும் ஆண்டவரே அன்பு போதகரும் சகோதரமான எபினேசர் அவர்களாலும் அன்பு சகோதரி ஸ்டெலா அவர்களாலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அவர்களோடு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக, அவர்கள் செய்கிற இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளையெல்லாம் சந்திங்க, ஊழியத்திற்கான தேவைகளையெல்லாம் சந்திங்க. ஆம் ஆண்டவரே அநேகர் கொடுக்கலாம், அநேகரிடத்துல நிறைய இருக்கிறது, இந்த ஊழியத்திற்காக முன்வந்து கொடுக்க ஆண்டவரே அநேகர் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும், வர வேண்டும், கொடுக்க வேண்டும், இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக ஆண்டவரே, ஆவியானவரே, அப்பா உமது பாதப்படியில் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதே போல கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஸ்கை பிரேமிச்சியோடு இணைந்து ஊழியம் செய்கிற சங்கமம் வானொலி, தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக கனடா தேசத்திலிருந்து 100 தேசங்களுக்கு மேலாக அவர்கள் இந்த வானொலி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதன் ஸ்தாபகர் போதகர் அன்பு சகோதரமான லெஸ்லி ஐயா அவர்களுக்காகவும், அன்பு சகோதரி ரீட்டா அவர்களுக்காகவும், உடன் ஊழியர்களுக்காக, போதகர்களுக்காக, பிள்ளை செல்வங்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவரே, இன்னும் எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் உமது ஊழியமானது கடந்து செல்லவில்லையோ, உமை அறியாது இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் ஆண்டவரே அங்கெல்லாம் எடுத்து செல்ல நீங்க கிருபை தாருங்க. அநேக எஃப்எம் ஊழியங்களை நடத்துகிற போதகர்மார்களுக்காக, ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவரே, அப்பா பிதாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, யாரெல்லாம் பலகீனத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய பலகீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க, எல்லா பலகீனங்களையும் எடுத்து போடுங்க. ஆம் ஆண்டவரே, அப்பா ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் பலகீனத்தோடு இருக்க, அவர்கள் பலகீனங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. வியாதியோடு இருப்பவர்கள் தொட்டு சுகமாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே. ஆவியானவரே, அப்பா பிதாவே, சுவாமி, இந்த வேளையிலும் அன்பு மகள் அபர்ணாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்தருடுங்க. நீங்க கொடுத்த அந்த கர்ப்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்ப்பத்தின் கனிக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமது கரம் மகள் மீது இருக்கட்டும். இந்த குழந்தையானது நல்ல விதமாக வளர்ந்து ஆண்டவரே நல்ல ஒரு சுகப்பிரசவத்தையும் கூட நீங்க கொடுக்கணும், அதற்காக ஜெபிக்கிறேன். அதே வேளையிலே மகளுடைய வேலைக்காக நான் ஆண்டவரே, ஆவியானவரே, அநேக இடங்களிலே நாங்கள் முயற்சி

0: வைக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறேன். அதே போல ஆண்டவரே, அப்பா, பிதாவே, சுவாமி, இந்த வேளையிலும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக ஆண்டவரே, ஆவியானவரே, அப்பா, என்னுடைய மருமகனுடைய சொந்தக்காரர் ஒரு பையன், 43 வயசு இருக்கும், அவர் மோட்டர் பைக்கில் ஆண்டவரே குடி போதையோடு இருந்து வாகனத்தை ஓட்டி மாட்டின் மீது ஏறி விழுந்து நேற்று இரவு மறைத்து போனார். அவருக்கு 2 குழந்தைகள், ஒருவன் 7ஆம் வகுப்பு படிக்கிறான், ஒருவன் 4ஆம் வகுப்பு படிக்கிறான். மிகுந்த கஷ்டப்பட்ட நிலையில் ஆண்டவரே, ஆவியானவரே, அப்பா, அந்த பெண்ணையும் பிள்ளைகளையும் விட்டு தனியாக விட்டு விட்டு சென்று விட்டான். ஆம் ஆண்டவரே, அந்த குடும்பத்தின் சமாதானத்திற்காக, அந்த பிள்ளை இழந்திருக்கிற அந்த தாய் தகப்பனுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, ஆவியானவரே, தகப்பனே, அவர்களை திடப்படுத்தும், சமாதானத்தை கொடுக்கும். இந்த சிறு பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து ஆண்டவரே, ஆவியானவரே, அப்பா, பிதாவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. 2 நாட்களாக 3 நாட்கள் அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்று முதல் இந்த பிள்ளைகள் அழுதவண்ணம் இருக்கிறார்கள், அழுதவண்ணம் இருக்கிறார்கள். அப்பா, எப்போது நீங்க வருவீங்க, எப்போது வருவீங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, ஆவியானவரே, இயேசுவே, நீர் அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அருளுங்க, சமாதானத்தை தாங்க. அதே போல யாரெல்லாம் திருமணம் முடித்து குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, 5-6 வருடங்களாக திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் மாற்றி போட்டு அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வீராக. கர்ப்பத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, திருமணம் முடியாதவர்களுக்கு ஏற்ற வேளையில் ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆம் ஆண்டவரே, தகப்பனே, ரட்சிக்கப்பட்ட பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்காக ஒரு விசை நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தில் கூட அநேகர் குடும்பமாய் வந்து ஊழியம் செய்தார்கள், குடும்பமாய் வந்து ஊழியம் செய்தார்கள், நான் அநேகரை அறிவேன். கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த நேரத்தில் அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் நான் அறிய, அவர்களை மன்னியும். அவர் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் இருக்கிற இடங்களில் ஆசீர்வதியும், வழி நடத்தும். அதே போல ஆண்டவரே, இந்த யுத்தத்தின் காரணமாக இந்த தேசத்தில் வேலையின்மை அநேகம் இருக்கிற, வேலை இல்லாமல் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மீண்டுமாக அதி சீக்கிரத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டு இந்த தேசத்திலே தொழில் துறைகளில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்து அரச குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உமது பிள்ளைகளுக்கு இந்த ஆலயத்திலே சென்று வர, துதிக்க, ஆராதிக்க எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிற இந்த தேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அரச குடும்பத்தினருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க, அவர்களையும் நீர் தொடுவீராக, அவர்களோடு நீர் பேசுவீராக. ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையில் அடியனுக்கு ஒரு நல்ல நித்திரையும் தந்து அதிகாலையிலே மீண்டுமாக உமது சமூகத்திலே வந்து சேர நீங்கள் கிருபை தாருங்க. தொடர்ந்தும் இந்த ஆராதனையை நடத்தப்போகிற அன்பு சகோதரி, ஆண்டவரே, தர்சியம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல சுகபலன், ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமான இயேசு கிறிஸ்தவின் இனிய நாமத்தினாலே ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் அம்மா. தொடர்ந்து நடத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: குட் நைட். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்பிஎம் கோஸ்பல் இன்டர்நேஷனல் தமிழ் ஊழியங்களோடு இணைந்திருக்கிற தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இம்மட்டுமாக தேவ சமூகத்திலே வந்து நின்று

0: ஜெபித்து துதித்து ஆராதித்து கடந்து சென்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் தேவ ஜனங்கள் தேவ ஊழியர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் கர்த்தரை துதிப்போம். இந்த நேரத்திலே நம்மளை உலகத்தின் பல நாடு நகரங்களிலிருந்து சபைகளிலிருந்து ஒன்று சேர்த்து எஸ்பிஎம்லே நாம் ஒன்றிணைந்து கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே தேவன் எத்தையோ நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்று நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவின் கையிலே நம்மளை ஒப்பு கொடுக்காத படிக்கே அவருடைய வலக்கரத்தினாலே நம்மளை தாங்கி வருகிற தேவன், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்கிறவர். அலலூயா, அலலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தப்பு தவறு செய்யாத தேவன், அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். அலலூயா. கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா பிதாவே, சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் பாத்திரரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, காலையிலிருந்து இந்த இரவு நேரம் வரையிலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தே எங்களை பாதுகாத்து கொண்டமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 24 மணித்தியாலங்களும் எங்களோடு இருந்தே எங்களை நடத்தி வந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இணைப்பிலே வந்து ஜெபித்து துதித்து ஆராதித்து கடந்து சென்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஊழியர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு லீடர்ஸ் அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். மஞ்சுளம்மா திருச்செல்வம் ஐயா அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். சங்கம வானொலி ஐயா அம்மாவுடைய குடும்பங்கள், காஸ்பல் டிவி ஐயா அம்மாவுடைய குடும்பங்கள், ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் பாதுகாத்தீங்க, நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இருக்கிற தேசங்களிலே நாடு நகரங்களிலே உடைய பிள்ளைகளை ஊழியர்களை உடைய பாதத்திலே வந்து நின்று ஆண்டவரே ஜெபித்து துதித்து ஆராதித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் அப்பா உடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்க. இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜெயம் என்று சொல்லி எங்கள் இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசு ராஜாவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசு இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம். ஓ துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, ஒவ்வொருவரும் எந்தெந்த நாடு நகரங்களே எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரையும் இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்க, இரத்தத்தினாலே மறைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம். கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம். காருணிய தேவனே, உங்களுடைய இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம். பரிசுத்த தெய்வமே, உங்க இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம், இரத்தம் ஜம். இரத்தத்தால் ஜம், இரத்தத்தால் ஜம், இரத்தத்தால் ஜம், இரத்தத்தால் ஜம், இரத்தத்தால் ஜம், இரத்தத்தால் ஜம், இரத்தத்தால் ஜம். கல்வாரி இயேசுவே, இந்த இரத்தம் ஜெயம் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள், ஊழியக்கார குடும்பங்கள், ஆண்டவரே 5 விதமான ஊழியங்களையும் செய்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களையும் இந்த இரத்தத்தினாலே மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருவின் திட்டங்கள், பயங்கரவாதிகளின் திட்டங்கள், பொல்லாங்கனின் திட்டங்கள், சரீர பலவீனங்கள், வியாதிகள், விபத்துகள், ஆபத்துகளிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, உடைய ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்கப்பா. ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் அண்டு ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்துக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ரத்தத்துக்கு நன்றி, உங்களுடைய ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தம் ஜெயமா இருக்கிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பலவீனத்திலே பாதுகாத்தமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, மூளை கட்டிகள் ஆண்டவரே, மூளை இரத்த கசிவுகளை ஆண்டவர் சுகப்படுத்தியமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா தியா ஹலபத்தூர் ராஷா ஆபத்துகள் விபத்துகளில் இருந்து பாதுகாத்தவரே இயேசுவின் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ஆண்டவரே. எங்கள் நரம்புகளுக்குள், நாடுகளுக்குள், ஊனுகளுக்குள், உறுப்புகளுக்குள், தசைகளுக்குள், எலும்புகளுக்குள் எல்லாம் உடைய ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவே, உடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே உடைய ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. ஒரு விசுவாசிகளுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் ரத்தம் ஜம் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜெயம். இயேசப்பா, உங்களை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரத்தம் ஜம் ரத்தம் ஜம் ரத்தம் ஜெயம் ஆண்டவர். இப்படியாய் உடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இயேசுவே உடைய ரத்தம் ஜெயமா இருக்கவும் ஒவ்வொருவருக்கும் ஜெயம் கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அபர்ணாவுக்காக, லிண்டாவுக்காக, அஜயனுடைய மனைவிக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தெரிந்த இதோ இந்த ஊழியக்கார பிள்ளைகளுடைய ஊழியர்களுடைய குடும்பங்களிலே இவர்கள் ஆண்டவரே அப்பா, இவர்கள் வயிற்றிலே உங்களுடைய கனி, கற்பத்தின் கனி நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க இந்த ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் தேவ ஊழியர்கள் குடும்பங்கள் பெண்கள் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த கற்பத்தின் கனிக்காக ஸ்தோத்த கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நல்ல சுக பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. மஞ்சுளமா மகள் கிறிஸ்டினாவையும் நினைத்தருளுங்க இந்த வருடத்திலே. அவளுக்கும் ஆண்டவரே இந்த கற்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளை ஆசீர்வதித்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர் அற்புதர் எங்கள் இயேசுவே, நீங்கள் அற்புதர் அற்புதர் ஆண்டவரே. அற்புதமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம். படைத்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம். ஜீவிக்கிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அப்பா உங்களை துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அல்லேலூயா. இயேசுவே நீங்க வல்லவர் வல்லவர் வல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லி உங்களை துதிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே உங்களுக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த இஸ்ரேல் ஐரோப்பா ஜப இணைப்பிலே வந்து ஜபிக்க ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிப்பதே
1: கிறிஸ்துவே.

0: வாசம் செய்திடும் தூயவனே ஆமாண்டவரே, இயேசப்பா உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி எஸ்பே மூலியங்களுக்காக நன்றி. என்னென்ன காரியங்களுக்கு யார் யார் விண்ணப்பித்தார்களோ ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க, ஒவ்வொருவரின் ஜபத்துக்கு பதில் கொடுங்க, ஒவ்வொருவரின் கண்ணீரையும் துடைத்தருளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம் உன்னதத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உயிரோடு இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் அதிகாரம் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா ஸ்தோத்திரம். அப்பா இந்த நேரத்திலே கூட தெய்வமே ராஜாதி ராஜாவே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பிரபுக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா ஜாதி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா பாஷைக்காரருக்காக ஜெபிக்கிறோம், எல்லாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆப்பிரிக்கா தேச கண்டங்கள், ஆசியா தேச கண்டங்கள், ஐரோப்பா தேச கண்டங்கள், ஸ்கந்தினேவியா தேச கண்டங்கள், வல்லரசு தேச கண்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனே மத்தியக்களுக்கு தேச கண்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஆளுகை செய்கிறவர்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே இந்த ஐரோப்பா யூனியனில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு மத தலைவர்களுக்காக பாஷைக்காரர்கள் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் இயேசுவே தெய்வம் இயேசுவே தெய்வம் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிறிஸ்து அல்லாமல் தெய்வம் இல்லை என்று உலக நாடுகள் அறியட்டும், உலக தலைவர்கள் அறியற்றும், உலகத்தின் அதிபதிகளும் ராஜாக்களும் ராஜ குடும்பங்களும் பிரபுக்களும் ஆண்டவராக இயேசுவே நீங்களே தெய்வம் என்று அறிந்தே எல்லாரையும் ரட்சித்தருளுங்க. எல்லா நாடுகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறந்து கொடுங்க. எந்தெந்த கதவுகள் சுவிசேஷத்துக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் அந்த கதவுகளை திறந்து கொடுங்க. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம், பரலோக ராஜனுக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உலக நாடுகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும், எல்லா தேசத்திலும் சிலுவை கொடி பறக்கட்டும், எல்லா தேசத்திலும் ஆவிக்குரிய சபைகள் எழும்பட்டும், ஆவிக்குரியவர்கள் எழும்பட்டும், இயேசுவின் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உலக தலைவர்கள் எல்லாரோடு பேசுங்க, இடைப்படுங்க, உடைய வல்லமை வெளிப்படுத்துங்க, ராஜாக்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா தெய்வமே இயேசுவே நீங்க தரிசனத்திலே பேசுங்க, இடைப்படுங்க, உலகம் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும், உலக தலைவர்கள் எல்லாரும் வந்து இயேசுவே மெய்யான ஒரே கடவுள் என்று டிவிகளிலும் வானொலிகளிலும் நியூஸ்களிலும் ஆண்டவரே அறிவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு அதிகாரிகளையும் ரட்சித்தருளுங்க ஸ்தோத்திரம். இதோ இந்து மத தலைவர்கள், பௌத்த மத தலைவர்கள், இஸ்லாமிய மத தலைவர்கள், கத்தோலிக் மத தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன், பிராமண மத தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களோடும் இடைப்படுங்க, தொடுங்க, இவர்களை எல்லாம் ரட்சித்தருளுங்க. விக்கிரக ஆராதனையிலிருந்து இவர்கள் மீட்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனை கண்டு கொள்ளட்டும், உயிருள்ள கத்தரை கண்டு கொள்ளட்டும். இயேசுவே கத்திரண்டு இவர்கள் அறிக்கை செய்யட்டும். ஏரிய அலபத்தூரா சஹரமந்தூரா ரியாந்தூ ஷிகாரா, ஏசு ராஜாதி ராஜன் நீங்க. ஓ, நீங்க ரட்சகர், ரட்சகர், ரட்சகர், ரட்சகர், உலக ரட்சகர் ஆண்டவரே. எல்லா மத தலைவர்களும் கண்கள் திறக்கப்படட்டும். விக்கிரகங்களை தொழுது கொள்கிற எல்லாருடைய கண்களை திறந்து உங்களை காண செய்யுங்க இயேசுவே, உங்களை காண செய்யுங்க. எல்லா மத தலைவர்களும் இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒரே கர்த்தர் கடவுள் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வத்திக்கானுக்காக ஜெபிக்கிறேன். வத்திக்கானில இருக்கிற எல்லா போப்பரசர்களுக்காக ஜெபிக்கிறேன். அடு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா கத்தோலிக் மத தலைவர்கள் தலைவிகளுக்காக ஜெபிக்கிறேன். வத்திக்கான் முழுவதையும் உடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை கட்டளிடுங்கப்பா என்று ஜெபிக்கிறேன். போ பரிசர்களை ரசிங்கப்பா என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இத்தாலியிலே விக்கிரக ஆராதனைகள் ஒளிந்து ஆவிக்குரிய ஆலயங்கள் எழும்பட்டும், ஆவிக்குரியவர்கள் எழும்பட்டும், ஆவிக்குரிய ஆராதனைகள் எல்லா இடத்திலும் எழும்பட்டும். ஆண்டவரே, விக்கிரக ஆராதனைகள் வேறறுக்கப்பட்டு போகட்டும், விக்கிரக ஆராதனைகள் தடை செய்யப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, கல்லினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே நீங்கள் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல, நீங்கள் ஆவியான தேவன். கல்லினால் கட்டப்பட்ட எத்தனையோ ஆலயங்கள் உண்டு ஆண்டவரே, இவ்வளவோ உயரமான ஆண்டவரே கட்டிடங்கள் ஆலயங்கள் உண்டு, அதிலே தேவன் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு ஆலயங்களும் ஆவிக்குரிய ஆலயங்களாய் மாறட்டும். வத்திக்கான் முழுவதிலும் இந்த இரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆயிரக்கணக்கு மக்கள் அங்கு கூடுகிறார்களே, அவர்களை ரட்சிங்க, அவர்களோடு இடைப்படுங்க. எந்த நாட்டு மக்களா இருந்தாலும் நீங்கள் இடைப்பட்டு உடைய வல்லமை வெளிப்படுத்துங்க ஏசப்பா. நீங்க ஜீவனுள்ளவர் என்று வெளிப்படுத்துங்க ஏசப்பா. நீங்களே மெய்க்கடவுள் என்று வெளிப்படுத்துங்கப்பா. வத்திக்கானுக்கு வருகிற எல்லா மக்களும், உலக நாடுகளிலிருந்து வருகிற அத்தனை பேரும் ஏசப்பா, நீங்கள் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகிறோம், துதிகிறோம், துதிகிறோம், துதிகிறோம், துதிகிறோம், துதிகிறோம், துதிகிறோம், துதிகிறோம், துதிகிறோம், துதிகிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீ கரபத்தூரா சமாரி பந்தூரா அல்லல்ல வந்தூராலோ சோகோரோ மோகோரோ ஆலெல்லூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொரு தலைவருடைய கண்களை திறந்தருளுங்க பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொரு போப்பரசருடைய கண்களை திறந்தருளுங்க பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொரு மத தலைவருடைய கண்களை திறந்தருளுங்க பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே. இருளிலே இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணட்டும் பரிசுத்தாவியானவரே. நீங்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்துங்க பரிசுத்தாவியானவரே. தலைவர்களோடு இடைப்படுங்க, ராஜாக்களோடு இடைப்படுங்க பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொரு மத தலைவர்களோடும் ஒவ்வொரு போப்பரசர்மாரோடு இடைப்படுங்க பரிசுத்தாவியானவரே. உடைய கருத்துக்கு எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்தாவியானவரே. நீங்கள் எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு பரிசுத்தாவியானவரே. நீங்கள் எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு பரிசுத்தாவியானவரே. நீங்கள் விடுதலை கொடுத்து விடுவித்தருளுங்க ஆண்டவரே. சாத்தான் யாரையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறானோ அவனுடைய கட்டிலிருந்து ஆண்டவரே நீங்கள் அறுத்து ஆண்டவரே கட்டறுத்து விடுங்க. ஆவியானவரே கட்டறுக்கிற ஆவியானவரே, யாரெல்லாம் சாத்தானுடைய கட்டிலே கட்டப்பட்டு ரட்சிக்கப்பட முடியாமல் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள முடியாமல் இருக்கிறார்களோ, ஆவியானவரே கட்டறுத்து போடுங்க. ஆவியானவருடைய கண்களையும் திறந்தருளுங்க. ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம். எங்கள் குடும்பங்களில ரட்சிக்கப்படாதவர்களை பரிசுத்தாவியானவரே நினைத்தருளுங்க. எங்கள் குடும்பங்களிலே விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை, அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கிறவர்களே, பரிசுத்தாவியானவரே நினைத்தருளுங்க. தூயாவியானவரே நினைத்தருளுங்க. வல்லமையின் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியில் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னீங்களே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்கள் ஆவியில் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னீங்களே. நீங்கள் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. ஓ ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமே, ரட்சிப்புக்காக கெஞ்சுகிறோம். எங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே ஒருவராவது விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமானவர்கள் இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சித்தருளுங்களே ஆண்டவரே, எல்லாரையும் ரட்சிங்க, எல்லாரையும் உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்துங்க. வாலிபர்கள், யுவதிகள், சிறியோர்கள், பெரியோர்கள் எல்லாரையும் ஆவியானவரே, ஆவியானவரே நீங்கள் தொட்டு மாற்றுங்க, சாட்சியாய் நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஆண்டவரே யாருடைய கண்கள் குருடா இருக்கிறதோ திறந்தருளுங்க. யார் வாழ்க்கை இருளா இருக்கிறதோ வெளிச்சமாய் மாற்றுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் குடும்பத்தில யாரும் இருக்க கூடாது. ஆண்டவரே விக்கிரங்களை ஆராதிக்கிறவர்கள் இல்ல, விக்கிரங்களை விட்டு மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே நீங்களே மெய்யான தெய்வம், ஒரே தெய்வம் என்பதை எங்கள் குடும்பத்தார் அனைவரும் கண்டு கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம், உயிருள்ள தெய்வமே ஸ்தோத்திரம், உன்னதமானவரே ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம். ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம், அன்பானவரே ஸ்தோத்திரம், அருமையானவரே ஸ்தோத்திரம். ஓ நன்றி, நன்றி என்று, நன்றி, நன்றி என்று, நன்றி, நன்றி என்று உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி. இயேசுவே உங்களுக்கு நன்றி. இரட்சகரே உங்களுக்கு நன்றி, நன்றி. ஓ க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. லலாஹா பதூரா, நன்றி, நன்றி என்று சொல்லி, நன்றி, நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், அன்பானவரே ஸ்தோத்திரம், அருமையானவரே ஸ்தோத்திரம், இன்பமானவரே ஸ்தோத்திரம், இனிமையானவரே ஸ்தோத்திரம், ஜீவனுள்ளவரே ஸ்தோத்திரம், ஜீவிக்கிறவரே ஸ்தோத்திரம். ஓ மகிமையின் ராஜனே ஸ்தோத்திரம் அப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க, நன்றி. இப்படி எல்லாரையும் ரட்சித்தருளுங்க. ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களும் கதறல்களும் உடைய சமூகத்திலே கேட்கட்டும். நீங்களே ரட்சித்து அற்புதங்களை செய்தருளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரத்திலே லாரியை நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டோம். உலகம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து விட்டோம். உலகத்துக்கு சமாதானத்தை கொடுங்க. எந்த தேசத்திலே சமாதானம் இல்லையோ, எங்கெல்லாம் யுத்த சத்தங்களோ, எங்கெல்லாம் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே சண்டைகள் சச்சரவுகள் யுத்தங்களோ, அங்கெல்லாம் தேவன் சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. நீங்க சமாதான பிரபு அல்லவா? சமாதானத்தை கட்டளிடுகிறவரே, சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், அன்பானவரே ஸ்தோத்திரம், கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம், மகிமையுள்ளவரே ஸ்தோத்திரம், மாட்சிமையுள்ளவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீங்க நல்லவர் வல்லவர், உங்களை துதிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி அப்பா. ஒவ்வொரு வியாதியத்திற்காக ஜெபிக்கிறோம், ஹில்டாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவள் ஆஸ்பத்திரியில இருக்கிறாள் ஆண்டவரே. அப்பா அந்த சோசியல் நாளைக்கு ஆண்ட வீட்டை பார்க்க வருகிறதாக சொன்னார்கள். அவளுக்கு இருப்பதற்கு ஒரு வீட்டை கொடுத்து ஆண்டவரே அப்பா நான் உதவிக்கு ஆட்களை கொடுத்து டாக்டர் கண்களிலே தயவு கிடைக்க செய்திருங்க. அவருடைய மகனுடைய காரியத்தை, கிஷோருடைய காரியத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம். அவருடைய அந்த விண்ணப்பங்களை உடைய பாதத்திலே வைக்கிறோம். அந்த விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து ஆசீர்வதிங்க. பலவிதமான வியாதிகளினாலே, புற்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். டயபெட்டிக் வியாதி, மூளை கட்டிகள், மூளை இரத்த கசிவுகள், கோமாவிலே இருக்கிறவர்கள், வீழ்ச்சியாலே இருக்கிறவர்கள், முள்ளந்தண்டு பிரச்சனைகள், முதுகெலும்பு பிரச்சனைகள், ஆண்டவரே கிட்னி பிரச்சனைகள், சுவாசிக்க முடியாதவர்கள், இவர் பிரச்சனைகள் உடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கட்டிகள், சொறி சிறங்குகள், ஆண்டவரே கால்கள் யானை கால்களை போல வீங்குவது, அல்லது சரீரம் ஆண்டவரே கிலோ கணக்கு பெருத்து ஹோமன் ஆண்டவரே பிரச்சனைகள், பலவிதமான ஆண்டவரே வியாதியின் படுக்கையில இருக்கிறவர்கள் உண்டு. எல்லா வியாதியத்தர்களையும், எல்லா நோயாளிகளையும், எல்லா திமிர்வாதக்காரர்களையும் உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். அநேக பெண்கள் இரத்த போக்கினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பெண்கள் மார்பக புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அநேக பெண்கள் பலவிதமான வியாதி ஆண்டவரே எல்லாரையும் உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே குணப்படுத்த வேண்டியவர்களை குணப்படுத்துங்கப்பா, சாட்சியாய் நிறுத்த வேண்டியவர்களை சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே கதறிக்கொண்டிருக்கிறவர்கள், உதவியற்ற நிலையிலே இருக்கிறவர்கள், தெய்வத்தை அறியாதிருக்கிறவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் யாருக்கு வெளிப்பட வேண்டுமோ வெளிப்படுங்க, யாரை குணப்படுத்த முடியுமோ குணப்படுத்துங்கப்பா. மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, விபத்துகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க, ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க, மரண பயங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தற்கொலைக்காக ஆயத்தப்படுகிறவர்களை ஆண்டவரே மீட்டு கொள்ளுங்க. ஆண்டவரே கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை மீட்டு கொள்ளுங்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா துதிக்கிறோம், அப்பா துதிக்கிறோம், அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், அப்பா ஆராதிக்கிறோம், அப்பா உங்களை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவரே அல்லேலூயா, துதி மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். நீங்க ஜபத்தை கேட்கறீங்கன்னு எங்களுக்கு தெரியும்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எல்லா வியாதியத்தர்கள், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவர்கள், மனநிலம் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, காது கேட்காதவங்க, பார்வையற்றவங்க, பேச முடியாதவங்க இருக்கிறாங்க, அநேக குழந்தைகள் அகதிகளா இருக்கிறார்கள், குழந்தை அங்கவீனரா இருக்கிறார்கள். ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிதாவே ஆனந்தே ஒப்புக்கொடுக்கிறோம். இப்படியாக ஒவ்வொருவரும் அங்கு வீணர்களா இருக்கிறவர்களையும் ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்டவர்களையும் நினைத்தருளுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல்கள் கழுவவில் ஹாஸ்பிட்டல், மகரங்கம் ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அங்குடைய பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லார் மேலும் தேவன் மனம் இறங்கி கிருபை அளித்தருளுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்திலே இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சபைகள், ஆவிக்குரிய தலைவர்கள், ஆவிக்குரியவர்கள், போதகர், லீடர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஆவிக்குரிய சபைகளையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சத்துருவின் கையிலே பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்க உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இரட்சகரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், அன்பானவரே ஸ்தோத்திரம், அருமையானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. வீடற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம், தொழில் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம், விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நினைத்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்தருளுங்க. மத்திய கிழக்கு தேசங்களிலே வேலைக்கு சென்று அநேகர் பலவிதமான பாடுகளையும் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள், துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே தெய்வமே, நினைத்தருளுங்க நினைத்தருளுங்க நினைத்தருளுங்க. குடும்ப கஷ்டத்தின் நிமித்தம் முஸ்லிம் நாடுகளுக்கு வேலைக்கு சென்றவர்கள் அநேகர் பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறார்கள். நினைத்தருளுங்க நினைத்தருளுங்க நினைத்தருளுங்க ஆண்டவரே. நீங்க நினைத்தருளாங்க. நினைத்தா போதும்பா, நீங்க நினைத்தா போதும், அப்படியே நடந்துரும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது அப்படியே நடந்துரும்ப்பா. ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே ஹாலெலூயா, ஜபத்துக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறவரே ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. குளோரி லார்ட், உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம். எங்களை படைத்தவரே உங்களை துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றி செலுத்துகிறோம். திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், ஏழை எளியவர்கள், உதவியற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. ஓ ஹாலெலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம். படைத்தவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஏசப்பா. நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவமானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜனே உங்களை துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ராஜாவை துதிக்கிறோம், எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் மீட்பரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தெய்வத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், லட்சம் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம், இரட்சகருக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பிதாவே உங்களுக்கு நன்றி, இயேசுவே உங்களுக்கு நன்றி, இரட்சகரே உங்களுக்கு நன்றி. நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிரோடு வாழ்கிற, உயிரோடு இருக்கிற, எங்கள் மத்தியில செவாடிக்கொண்டிருக்கிற எங்கள் ராஜா உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே ஸ்தோத்திரம், எங்களை படைத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். அப்பா எங்கள் ஜபத்தை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறீங்க, நன்றி. எங்கள் ஜபத்துக்கு நீங்க பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, நன்றி. இம்மற்றுமாக எங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி நடக்க போற ஜபங்கள், இனி ஜபிக்க வருகிறவர்கள், துதிக்க வருகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், நாளைய தினத்திலே ஜபத்தை நடத்துகிறவர்கள், ஆண்டவரே நாளைய தினத்திலே நடக்கிற ஜபங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, கிருபைக்குள் மூடி மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஜபங்களுக்கு தடை இல்லாத படிக்கே ஒவ்வொருவரும் உடைய சமூகத்திலே வந்து நின்று ஜபிக்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ராஜாவே இரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரங்கள், லட்சம் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிக்க பாத்திரரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆற்றுமையும் புகழும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்துதல் 15 அதிகாரம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளையும் உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியம் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்துக்கும் அதின் சொரூபத்துக்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்துக்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுர மண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலருகிற நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கெட்டாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவர்கள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள் கெட்டாவே யாருமக்கு பயப்படாமலும் யாருமக்கு உமை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே கர்த்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோதே இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து ஏழு வாதிகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருக பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூப தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. ஏழு தூதர்களுடைய ஏழு வாதிகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம், அந்த ஏழு தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவருமாகிய மனுஷருக்கு கொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரேர், இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்க தரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தனப்படியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தேர், அவதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரே தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஜபிராத் என்ற பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்க திசையிலிருக்கும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வரு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு தரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூமியின் மேலெங்குமுள்ள ராஜாக்களே, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டிச் சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காக்க தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடுவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வத்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எப்ரேய் பாஷையிலே அருமதேகன நேப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்க்கிறான். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்திலே ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமிழக்கங்களும் மின்னர்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நான் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. பாபிலோனினுடைய தேவனுடைய மகாபாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி புது அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாளந்து நிறைவான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கண்மலையினாலே உண்டான வாதை நிமித்த மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா பெரியதாயிருந்தது. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, அப்பா இந்த வெளிப்படுத்தல் ஆண்டவரே அதிகாரங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் யோவானுக்கு வெளிப்படுத்தினே இந்த வெளிப்படுத்தலுக்காக ஸ்தோத்திரம். அது இந்த நாளிலே நாங்கள் வாசிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடைசி கால வாதிகளிலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் யாரும் அகப்பட்டு கொள்ளாத படிக்கே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்து ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த பயங்கரமான நாட்கள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே கொடூரமான நாட்கள் ஆண்டவரே இந்த பூமியிலே வரப்போகிறது. அந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே தெய்வமே பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்படுகிற அந்த நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற பொல்லாத பிசாசு கட்டப்பட்டு போகட்டும். மிருகத்தின் ஆவி கட்டப்பட்டு போகட்டும். வழி சர்ப்பத்தின் ஆவி கட்டப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா, லூசிபரின் ஆவி கட்டப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இயேசப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உலகம் முழுவதையும் நாசமாக்குகிற மோசம் போக்குகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசப்பா நீங்க கட்டி போடுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு உலக ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின தேவனே உங்களுக்கு நன்றி. இனிமேலும் நடத்த பொறுமைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஜபத்தை நீங்கள் கேட்டமைக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா அல்லேலூயா. துதி மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உங்களை துதிக்கிறோம் மற்றும் எங்கள் ஜபங்களை கேட்டமைக்காக நன்றி. உங்கள் ஜபங்களுக்கு பதில் தந்தமைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உங்களுடைய கருத்திலே மிகுதி கால நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பொறுப்படுங்க, நாளை முழுவது நடக்கிற ஊழியங்களை பொறுப்படுங்க, எந்த ஊழியங்களும் தடைபடாது படிக்கு நடக்க உதவி செய்தருளுங்க அப்பா. ஸ்தோத்திரம். கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு அலறிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், அன்பானவர்களை இழந்து கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை உடைய கரத்திலே வைக்கிறோம். கண்ணீரெல்லாம் துடைக்கிறவரே, கட்டறுக்கிறவரே, ஆண்டவரே ஜனங்கள், ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா தெய்வமே வழி தெரியாமல் அலைந்து தெரிகிறார்களோ, நீங்க வழிகாட்டியா இருந்து வழிகாட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம். எல்லாரும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. ஆண்டவரே நித்திரைக்கு போயிட என்னையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன், பாதுகாத்து கொள்ளுங்க, நல்ல நித்திரை தாங்க ஆண்டவரே. நாளைக்கு நான் போக இருக்கிற எல்லா காரியத்திலும் என்னோக்கு வந்து எனக்கு நல்ல சுகபலத்தையும் ஆரோக்கியங்களையும் தாங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்த போகிற அகில சீடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அகில சீட்டு
1: யாவருக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். கத்ரா இயேசு எங்களுக்காக தொடர்ந்து கத்துடைய ரகசிய வருகை பரியந்தம் ஜெபிக்கும்படியாக விண்ணப்பம் வைக்கிறேன். கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2026 மே மாதம் 20 6:33 மாலை வேளையிலே கத்திரா கனடா தேசத்திலிருந்து கத்திரா இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த எஸ்தர் அகிலா வகையாடியை நினைத்து கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோதரிக்கிறோம். பரிசுத்தரே, இந்த மாலை வேளைக்குரிய ஸ்தோத்த பலிகளையும் துதி பலிகளையும் புகழ்ச்சி பலிகளையும் கீர்த்தி பலிகளையும் ராஜ்யத்தின் பலிகளையும் ஆனந்த பலிகளையும் சமாதான பலிகளையும் நன்றி வழிகளை துதி வழிகளை செலுத்தி பர்வத்தின் தேவனை பணிந்து கொள்கிறோம். பெரியோர் சிறியோர் யாவரும் கத்தரை தொழுது கொள்ள, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மர்மக்கள், புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள், கன்னியர்கள் யாவரும் கத்தரை தொழுது கொள்ள, தாவரு கத்தரை மகிமைப்படுத்த அவியானது அபிஷேகம் போது வல்லமை விளங்கும்படியாய் ஆனந்தத்தாயில் அபிஷேகத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து இந்த மாலை வேளையிலும் மாலை ஸ்தோத வழிகளையும் துதி வழிகளையும் புகழ்ச்சி வழிகளையும் கீர்த்து வழிகளையும் ராஜ்யத்தின் வழிகளையும் ஆனந்த பலிகளை சமாதான பலிகளை நன்றி பலிகளை செலுத்தி பர்வத்தின் தேவனை பணிந்து கொள்கிறோம். ஆவியானவரே அசைவாடுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நேற்று ஒன்று ஒன்று மாறாத சர்வ வல்லம் உள்ள தேவன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஜீவன் உள்ள மெய்யான தேவன், மெய் நன்றியோடு துதிக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கத்தோட பலத்த சத்தம் உள்ள நாமத்தினாலே மகிமைந்தவன் மகிமையா வெற்றி சிறக்கும்படி எல்லாமே மிக்க கிரியர்களை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்கள் இந்தவனே, அதிசயங்கள் இந்தவனே, அடையாளங்கள் இந்தவனே, ஆச்சரியங்கள் இந்தவனே, மே நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி என்று கோடி கோடி நன்றிகளை, கோடி கோடி சோதங்களை செலுத்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவுடைய முழங்காலிலும் முடங்குற அதியுன்னதமான நாமமா கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே உமக்கு முன்பாக இந்த மாலை வெளியிலும் தாழ்த்துகிறோம். இணைந்திருக்க பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய நாமத்தின் மகிமையினை சுரித்தின்படி ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கப்பட, ஒவ்வொருடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறதவன், ஆதரிக்கிறதவன், ஆசீர்வதிக்கிறதவன், பராமரிக்கிறதவன், பாதுகாக்கிறதவன், தப்பி வைக்கிறதவன், ரட்சிக்கிறதவன், தமிழ கருத்து நிழலினால் மறைத்து உங்கிய கருத்தினால் பல தொப்பியத்தினால் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படி ஒப்புக்கொடுக்கிறோம். அதேபடி அடியாரின் நினைத்தல்லும் அடியான் பிள்ளைகள் குடும்பங்களை நினைத்தல்லும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். குடும்பங்களுக்காக விசேஷமாக இந்த நாளிலும் செபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தர் குடும்பங்களை நினைத்தல்லும் பேர் பேராய் தனித்தனியாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்தள்ளும்படி ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே ஒவ்வொருவரையும் நடத்தும்படி தேவாவியின் வழிநடத்தலுக்குள்ளாக, தேவாவியின் அபிஷேகத்துக்குள்ளாக, தேவடைய ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ளாக, தேவ சமூகத்துக்குள்ளாக மனம் திரும்பி குணப்படுகிற

விதவைகள் தன்மையானவள் சிறுமையானவள் யாவரை கேட்டாவே உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்பட, ஒவ்வொரு ஜனமும் ஆசிர்வதிக்கப்பட, ஆண்டவர் தேசம் கர்த்தருடைய எழுப்புதலை கண்டதென்று நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் தேசத்திலே ஆண்டவர் இறங்கி ஜனங்களை விடுதலை செய்ய ஆதரிக்க ஆசிர்வதிக்க அற்புதங்களை மடையாளங்களை செய்ய தெய்வீக சுகமளிக்கிற வல்லம் இறங்கி ஜனங்களை சுகப்படுத்த ஆரோக்கியப்படுத்த ஆசீர்வாதப்படுத்த நன்மையும் கிருபையும் பின்தொடர நல்ல கால்நிலைகள் உண்டாக விலைவாசிகள் விலை பொருட்கள் எல்லாம் விலைகள் குறைக்கப்பட ஆண்டவர் ஜனங்களுடைய வருவாய்கள் அதிகரிக்க தேவைகள் சந்திக்கப்பட குறைவுகள் நிறைவாக்கப்பட கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராயங்கள் தேசத்துக்கு இருக்கும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஆண்டவரே மீ நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேசத்துக்குடிய அப்பம் தண்ணீர் ஆசிர்வதிக்கப்படும்படி அன்றாட வருமானங்கள் தேவைகள் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஆண்டவரே வாலிபர்கள் கர்ஞர் இல்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பப்பட உடைய வல்லமையினால் நிரப்பப்பட மனம் திரும்பி குணப்பட ஆண்டவரே திருமண உடன்படிக்கை வாழ்க்கை துணைகள் எல்லாம் ஆமைய ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன தேவன் சிறு பிள்ளைகளை ஆசுவதி அபிஷேகம் வழிநடத்தும் கண்ணீர்மணியை போல காத்தல்லும் ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அணைத்து கொண்டு ஆசு வைத்தது போல எங்களுக்கு தேசத்து குடிகளுடைய சிறு பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதித்து அணைத்து கொண்டு நம்முடைய சட்ட நிழலை மூடி மறைத்து காக்கும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்திய தேசத்துக்காக ஜபிக்கிறோம். இயேசுவி நாமத்திலே இந்திய தேச தலைப்புகளுக்காய் அறுவடைக்காய் நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம். மாலை வேலை சோத்த பலியை துதி பலியை புகழ்ச்சி பலியை செலுத்தி ஆண்டு இந்திய தேச தலைப்புகளில் ஆண்டு வரைய ஜனங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளும் வந்தடைய உமது கரம் திறக்கப்படும்படியாய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவோட அதிசய கரம் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆதரித்து ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வல்லநடத்தும்படி தேவோட வல்லநடத்தலுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடா கோடி நன்றி பலிகள், கோடா கோடி சோதன பலிகள், கோடா கோடி துதி பலிகள், கோடா கோடி புகழ்ச்சி பலிகள், கீர்த்தி பலிகள், ராஜ்யத்தின் பலிகள், ஆனந்த பலிகள், சமாதான பலிகள், நன்றி பலிகள், துதி வழிகளை செலுத்தி உண்மை சத்தியமுள்ள மெய்யான தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த தேசத்தின் ஒவ்வொரு பிரஜைகளையும் தேவன் இணைத்தரல ஆண்டவர் மாவட்டங்கள் மாகாணங்கள் பட்டணங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் இணைத்தல்ல கிராமங்களில் இணைத்தல்ல அவியானவர் உமது அபிஷேகம் பொலியேட்டும் உட வல்லமை பொலியேட்டும் உட எழுப்புதல் பொலியேட்டும் உட அறுவடை பொலியேட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு பட்டணங்களில் ஒவ்வொரு மாகாணங்களில் ஒவ்வொரு கிராமங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களில் வாழ்கிற ஜனங்களும் மனம் திரும்பி கூடப்படட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுந்தரிக்கட்டும் தேவோட அற்புதத்தை சுந்தரிக்கட்டும். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். கோடி கோடி நன்றிகளும் சோத்தங்களும் துதிகளும் செலுத்தி பண்ணுவதோட அமைமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்க அதே போல கேரள தேசத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் எல்லா ப்ரொவின்ஸையும் கர்த்தருடைய கருத்துல தந்து ஜபிக்கிறோம். முற்றுமாய் தேவோட அபிஷேகம் தேவோடைய வல்லமையும் தேவோடைய பரிசுத்தமும் தேவோட பக்தியும் தேவோட எழுப்புதலும் விளங்கும்படி தேவாவியான அசைவாடி மகிமையாக வெற்றி சிறக்கும்படி வல்லமை மிக்க கிரியைகளுக்குள்ளாக பலத்த சத்துவத்தின் மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்த நந்தியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே நகரவாசி வியாதிப்பட்டிருப்பேன் என்று சொல்வதில்லை, நகரத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று தேர்தி நாட்களிலும் ஆண்டவரை வாதைப்பட்டிருக்க பிணைப்பட்டிருக்க ஒருவரும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நகரத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட பூமியின் அக்கிரமம் மன்னிக்கப்பட தேசங்கள் கண்டங்கள் நாடுகள் உலகங்களின் அக்கிரமம் மன்னிக்கப்பட தேவனையுடைய சமூகத்தில் அபயமிட்டு மன்றாடி ஜபிக்கிறோம். கர்த்தாவே பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நீர் உடைய திருரத்தினாலே சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வலுவிழந்தவனாயிருக்கிறீர். இப்படியாய் பாவக்கரைகள் அக்கிரமக்கரைகள் மீறுதல் குற்றங்கள் குறைவுகள் இல்லாதபடி தேவாவியான அபிஷேகமும் வல்லமையும் ஒவ்வொருவரையும் காக்கும்படி பராமரிக்கும்படி பாதுகாக்கும்படி விடுவிக்கும்படி ஆதரிக்கும்படி ஆசிர்வதிக்கும்படி அவியானவரை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். பலத்த சத்துவத்தின் வல்லமையின் கரம் ஒவ்வொருவரையும் உண்மையும் சுமையுமாய் நடத்தும்படி ஜபிக்கிறோம். அடியாளம் புத்தருக்காய் ஜபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே பேர் பேராய் தனித்தனியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். கர்த்தருடைய காருணிய கடவுளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரண்டாவது ஆயத்தப்படுத்த ஊழியக்காரராய் உன்னதமான தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் தேவோட வரங்களும் கனிகளும் தாளந்துகளும் ஞான வரங்களும் கிருப வரங்களும் வெளிப்படும்படி அபிஷேக தைலம் ஊற்றுண்டு பெருகும்படி அவருடைய நண்பர்களோட உறவாய் இருக்கிறவர்கள் போக்குவரத்தாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் நல்ல நண்பர்களை தாரோம். ஆவிக்குரிய
ஆலோசனைகளை கொடுக்கிற நல்ல நண்பர்களை

0: யாரும் அபிஷேகம் பெற்ற திருச்சபையில் நாட்டப்பட்ட நண்பர்களை தந்து இந்த பிள்ளைகளை உங்களுடைய சபையில நாட்டும்படியா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஆமீன். கத்ராய செவ்வாரும் ஊழியத்தை ஸ்தானாதிபதிகளை அவர்களை நாட்டி நிலைநிறுத்தி தூணாக ஜெயம் கொள்ளும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒன்று சேதப்படுத்த அவருடைய வேலி அடைத்து கொள்ளாத மனுஷருடைய சசப்பான கிரியைகள் எதுவும் தாக்காதபடி கத்தோடைய கரம் தாங்கும்படி கத்தர கரம் துணையா இருக்கும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குமாரனுடைய நாளாம் ஜோஷுவாவுடைய நாளாம் தேதி கோர்ட் கேஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த மாதத்தோடு இந்த கேஸ் முடிவுக்கு வர வேணுமா ஆண்டவரே? இந்த முறையோடு ஒரு முடிவுக்கு வர வேணுமாப்பா ஆண்டவரே. பிள்ளையின் காரியங்களை வாய்க்க பண்ணும். பிள்ளைக்கு ஒரு மன திருப்புதலை தாறு. பாவமென்னு பிச்சியத்தை தாறு. பரிசுத்த வாழ்வை தாறு. திருமண உடன்படிக்கு ஆசு வைத்து தாறு. நல்ல நிலையான வேலை வாய்ப்புகளை தாறு ஆண்டவரே. உன் கொண்டோ தாறு. சுதந்திரமாய் கனி கொடுக்கும்படி விடுதலை பெற்ற பெண்மானாய் விடுதலை பெற்ற ஆன்மானாய் கனி கொடுக்கும்படி தேவனே பிள்ளையை சுதந்திரிக்க செய்யும் ஆண்டவரே. பூமியை சுதந்திரிக்க செய்யும். தேசத்தை சுதந்திரிக்க செய்யும். குடும்பத்தை சுதந்திரிக்க செய்யும். தன்னை சுதந்திரிக்க செய்யும். ஆவியானவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். விண்ணப்பம் பண்ணுவார் உன்றோடு பார்க்க. கத்துடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கி கொண்டு இருக்கதை கத்தாவே. தேசத்தில் நீக்கு ஒருவனை தேடினேன் என்று சொன்னீரே. இதோ நாம் அநேகராய் உருவித்திருந்து கத்தாவே நம்முடைய சமூகத்தில் திறப்பிரண்டு செபிக்கிறோம் ஐயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்றதோட வார்த்தையின்படி தேவாவியானவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் சேரங்கள் தோட வல்லமுள்ள கரம் ஒவ்வொரு மேலும் அமரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் மேலும் குமாரன் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்னேன். உன் குமாரத்துக்கு அபிஷேகத்தை ஊற்றுவேன் சொன்னேன். ஆண்டவர் குமார குமாரத்துகள் தீர்க்கசன் சொல்வார்கள் என்று சொன்னேன். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்று சொன்னேன். மூப்பர்கள் தரிசனங்களை அடைவார்கள். ஆண்டு ஊழியக்கார அக்கறி ஜுவாரி ஆக்குவேன் சொன்னேன். இப்படி அந்த இறுதி நாட்களில் தேவ அபிஷேகம் பொழிந்தரலப்பட, தேவ வல்லமை பொழிந்தரலப்பட, பரிசுத்தாவியின் பிந்தின மகிமை பொழிந்தரலப்பட, தேவாவியின் அனல் ஆவியானவரை உடைய சமூகத்திலே சகல ஜனங்களின் முகங்களையும் முறித்து கத்தருக்குள்ளே திடப்படுத்த பலப்படுத்த ஸ்திரப்படுத்த அபிஷேகம் நுகங்களை முறிக்குமே. தேவாவியின் அபிஷேகம் சத்ரு நுகங்களை முகித்து போடும்படி பிசாசுகிரிகளை அழித்து அத்தம் பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை கட்டவிழ்கிறோம். வருகையின் பிரசன்னத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். இந்த மைத்தி நேம் ஆஃப் ஜீசஸ் வருகையின் பிரசன்னத்தினாலும் நாசின் சுவாசத்தினாலும் சாத்தான் அழிக்கிறதோடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துரு கிரியைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று இணைந்திருக்கிற யாவருக்கும் ஜெயத்தார். அடியாளுக்கும் ஜெயத்தார். அடியாளும் புத்தர் ஐந்து பேருக்கும் ஐந்து மருமக்களுக்கும் ஐந்து பேர பிள்ளைகளுக்கும் ஜெயந்தாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். பிரயாணமாய் போயிருக்கிற ஜோனுடைய பிரயாணம் சுகபத்திரமாய் ஜோன் பிண்டியோட திருமணம் முடித்து சுகபத்திரமாய் தேசத்துக்கு திரும்ப குடும்பமாக திரும்ப கத்தோடைய ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ள வைத்து சுமக்கப்பட தேவோட ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்ற உடைய வார்த்தையின்படி கத்தோடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில இருந்து காக்க பாகிஸ்தான் தேசத்தின் எழுப்புதலுக்காக பாகிஸ்தான் தேச அறுவடைக்காக பாகிஸ்தான் தேசத்து பட்டணங்கள் மாவட்டங்கள் கிராமங்கள் நாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்துவின் வல்லமே இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை கூறி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அபிஷேகம் ஜனங்களை நிரப்பும்படி கத்தோட வருகைக்குரிய எழுப்புதலும் அற்புதமும் அடையாளமும் அதிசயமும் ஆயத்தமும் உண்டாகும்படி முற்றுமாய் பாகிஸ்தான் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. திருமணங்களை நல்லபடியாக முடித்து தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். 6 வருஷமாக இந்த இணைப்புல இணைப்புகளை வைத்து இணை விண்ணப்பம் வைத்து ஆண்டவரை நாங்கள் ஜெபித்து வந்தோம் கேத்தாவே. அற்புதமாய் முடித்து தந்ததே போல குடும்பமாய் சுகபத்தமாய் திரும்பி வரவும் தேவன் உதவி செய்ய பார்த்தர் என்று பணிந்து கொள்கிறோம் தொழுது கொள்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கேத்தாவே. ஜெபித்த ஒவ்வொருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றிகள் கோடி கோடி சோத்தங்கள் பிதாவே உமக்கு நன்றி. தொடர்ந்து மீதி 2 பிள்ளைகள் இன்னும் இருக்கிறார்கள் ஐயா. இவர்களுடைய விண்ணப்பங்கள் இவருடைய மன்றாட்டுகளுடைய காரியங்களிலும் அற்புதத்தை செய்யும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறோம் தாயாய் உடைய ஊழியக்காரியாய் பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம் கேத்தாவே. உங்களுக்கா உங்கள் பிள்ளைகளுக்கா மலுங்கள் என்று சொன்னீங்களே கேத்தாவே. உங்களுடைய சர்வ ஜனத்துக்காக நம்முடைய பாதத்தில் நிற்கிறோம். அடியாளம் புத்தருக்காக நிற்கிறோம். புருஷனுக்காக நிற்கிறோம், பேர பிள்ளைகள் மருமக்களுக்காக நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லா மிஷம் ரட்சிக்கப்பட வேண்டும் உடைய சித்தம். என் பிள்ளைகளுக்கு கெட்டு போகாதபடி என் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த சித்தம் நிறைவேற்றப்பட அப்போஸ்தலர் தீக்கசியாய் சுசேஷனாய் போதகனாய் மேய்ப்பனாய் கர்த்தருடைய ராஜ்யத்திலே கர்த்தருடைய ஊழியத்திலே கர்த்தருடைய சபையிலே தூணாக நிறுத்தி நாட்டி அபிஷேகித்து ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த மைத்தி நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த மைத்தி நேம் ஆஃப் ஜீசஸ் ரிகலர ஷக்குர் அபதில ரக்கஷந்தே. தேவனுடைய யோசனையை நிர்ணயிக்கும் என்று பரிசுத்த பிதாவே, உம்முடைய தீர்மானமும் உம்முடைய திட்டம் உம்முடைய ஆலோசனை உம்முடைய யோசனை மாத்திரம் இந்த பிள்ளைகள் மேல் நிறைவேற்றப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். அனாதி அழைப்புக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம், அனாதி தீர்மானத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம், தேவனுடைய யோசனைக்குள்ளே ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். திரியவரக்காருடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடும், சன்மல்லாத்துடைய துற ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடும். எரிச்சல் பொறாமை வன்கரு சூதுமணியாய் துருவமாய் இருக்கிற பொல்லாத மனுஷனுடைய வன்கரங்களை அதமாக்கி போடும். பிள்ளைகள் மேல் தேவ சித்தம் தேவ திட்டம் நிறைவேற்றப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு உரிய பராமரிப்பின் பாதுகாப்பின் படிப்படியாவிகளுக்காய் தூதர்களுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கத்தருடைய தூதர்கள் சூழப்பாலி உங்க விடுவித்து காக்கின்ற வார்த்தையின்படி கண்மணி போல் காத்துக்கொள்ளும், ஒன்று சேதப்படுத்தாதபடி வேலையடைத்து காத்துக்கொள்ளும். நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கோடி கோடி விசேஷமாக ஏனோக்காய் ஜபிக்கிறோம். பிள்ளையாண்டார்வினை வந்து சந்திக்கும்படி பேர பிள்ளைகள் மருமக்களை அழைத்து வரும்படி பிள்ளைக்கு மறுபடியும் உண்டாக்கித்தா இருக்க தாவே இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்களை திக்கற்றலாக விடேன், உடத்தில் வருவேன் என்று சொன்ன தேவன் கடந்து செல்வீராக. குடியிருக்கிற இலைகளே தேவன் வாசம் பண்ணுவீராக, தேவன் பிரசன்னமாவீராக. பொல்லாத மனுஷோட சசப்பான கிரியர்களுக்கு எரிச்சல் பொறாமைக்கு விலக்கி விடுவிப்பீராக. தேவடைய நாமம் மயமப்பட, தேவடைய அற்புதமாய் தேவடைய அதிசயமாய் தேவடைய அடையாளமாய் தேவடைய நாமம் தரிக்கப்பட்ட உன்னதமான தேவடைய சீஷர்களாக ஊழியர்களாக ஊழியக்காரிகளாக நாட்டி நிலைநிறுத்தி தாங்கி ஜெயங்கொண்டு ஜெயங்கொடுக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இணைந்திருக்கிற பரிசுத்தவான்குடைய பிள்ளைகள் குடும்பங்கள் பேர பிள்ளைகள் யாவரையும் மருமக்கள் யாவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அன்பினாலே இணைத்து ஆதரவினாலே அழைத்து ஜெயங்கொண்டு ஜீவத்தினாலே நிரப்பி நடத்தும்படி தேவனே ஜெயிக்கிறவரும் ஜெயிக்கொள்றவர்களாய் முன்னோறி செல்ல தேவ மகிமை காக்க, தேவ கிருபை காக்க, தேவ பலன் காக்க, தேவ பரிசுத்தம் காக்க. பரிசுத்த பிதாவே உம்மை நோக்கி நாங்கள் அபயப்பட்டு ஜெபிக்கிறோம். கேத்தாவே உங்களை வலது கைக்கு விடது கைக்கு வித்தியாசம் அறியாத நிவேணி பட்டணத்தாருக்கு இறங்கினீரே. இருபத்தோரா நூற்றாண்டு மக்களுக்கு இறங்கும், சர்வ ஜனத்துக்கு இறங்கும், சகல தேசத்துக்கு இறங்கும், சகல நாடுகளுக்கும் கண்டங்களுக்கும் பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கும் பர்வதங்களின் உயரங்களுக்கும் தேவன் இறங்கும்படியா இரட்சணியத்தை வல்லமையும் விளங்கும்படி ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். புருஷர்களாய் ஸ்திரிகளாய் பிள்ளைகளாய் வாலிபராய் பெரியோராய் சிறியோராய் யாவருக்கு கறி கொடுக்கும்படி ராஜாக்களாய் அதிபதியாய் ஜமானனாய் வேலையாட்களாய் ஆண்டவரே தேச தலைவராய் உலக தலைவராய் யாவரும் கறி கொடுக்கும்படி பரிசுத்தப்படுத்தும்படி எல்லா மிஷருக்கும் வேண்டிய ரட்சிப்பு ஆண்டவரே, எல்லா மிஷருக்கும் வேண்டிய ஜெய கொண்ட ஜீவியம், எல்லா மிஷருக்கும் வேண்டிய நித்திய ஜீவன், மனம் திருப்பி குணப்பட்ட பரிசுத்த ஜீவியம், ஜெயங்கொண்ட ஜீவியம் அனைவருக்கும் அருளப்பட நன்றியோடு துதிக்கிறோம். கத்தாவே ஸ்தோதரிக்கிறோம். முற்றுமாய் ஐந்து கண்டத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ பூமியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல ஜாதிகளையும் உடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். மாமிசமான யாபேரையும் உடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒன்றான மேய்தவனுடைய கரத்துல சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று நம்முடைய கட்டளை நிறைவேற்றத்தின் ஆண்டாய் இந்த மே மாதம் ஜூன் மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதம் முழுவதையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 2026 ஆண்டு வாக்கு தத்தம் தந்தி சமஸ்தமும் உண்மை சேவிக்கும் என்று இந்த மே மாதம் 20 தேதியிலும் சமஸ்தமும் கத்தரை சேவிக்கும் என்ற வார்த்தை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கேத்தாவே சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கத்தரை தேர்றவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று, ஒரு நன்மையும் குறைபடாதபடி நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய திருக்கரம் ஒவ்வொருவருக்காம் திறக்கப்பட சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து திருரத்தினாலே சகல ஜனத்துக்கு மீட்பு உண்டாக. ஆனாய் பெண்ணாய் தேவன் சிருஷ்டிப்பின் மகிமையிலே எழுப்புதல் விளங்க, அறுவடை விளங்க, அற்புதம் விளங்க, அடையாளம் விளங்க, அதிசயம் விளங்க தேவட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்க நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ஆலோசனை கத்த நித்திய பிதா சமாதான பிரபு சர்வ வலிமுள்ள தேவன் என்ற உடைய நாமத்தின் படிக்க தாவை கத்தத்துவத்தின் தோழினா சேவையுடைய சர்வ வேலமுள்ள தேவடைய மகிமையின் பிரஸ்தாபம் சகல ஜனங்களை நிரப்பும்படி மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஐந்து கண்டத்தின் தேவனாயின் இருக்கிறபடியால் ஸ்தோதிரம். ஐந்து கண்டத்தில் வாழுகிற மக்களுடைய தேவனாய் ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். கத்தோடைய பரிசுத்த நாமம் மயமப்படுவதாக. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கத்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி தூய ஆவியான அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி பாதுகாக்கும்படி பராமரிக்கும்படி வழி நடத்தும்படி ஆவியானவரை விட சமூகத்தில் பரலோகத்தில் தூண்களாக நாட்டில் நிறுத்தி ஆசை வைத்து ஜெபிக்கிறோம். பரலோகத்தோட சத்துவத்தில் வலிமினாலே நிலைவரப்பட ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். பச்சபாதமற்ற நேச கத்துடைய நேச வைராக்கியம், உக்கிர வைராக்கியம், கடும் வைராக்கியம், மிகுந்த வைராக்கியம் வெளிப்படும்படி பரிசுத்த பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் அபயப்பட்டு ஜெபிக்கிறோம். ஏழைகளின் பலனை, எளியவர்களின் திடனை, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே, விதவைகளின் நாயகனே, உடைய நாமம் மயமப்படுதேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் வாலிபர்களையும் ஆயத்தப்படுத்தும், ஒவ்வொரு கன்னியர்களையும் ஆயத்தப்படுத்தும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தும், ஒவ்வொரு முதியோரை ஊழியர்களை ஊழியக்காரிகளை ஆயத்தப்படுத்தும், மூப்பர்களை ஆயத்தப்படுத்த, வேல்டர்கள் லீடர்களை ஆயத்தப்படுத்தும். அவியானவரை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீதிமான் எழுதரம் விழுந்தால் எழுந்திருப்பான்னு சொன்னி சோரம் போடவர்கள், ஆதியன்பை விழுந்தவர்கள், பின்மாற்றக்காரர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் திருப்பி கொண்டு வார், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்ற உம்முடைய வார்த்தையின்படி திருப்பி கொண்டு வருவீராக. உம்பட்சமாய் பரிந்து ஆண்டவரே உமக்கு கன்னி கொடுக்கும்படி, செவி கொடுக்கும்படி, கீழ்ப்படியும்படி, அடங்கும்படி, கட்டளையின் கற்பனை நியமத்தை கை கொள்ளும்படி, இந்தவுடைய அன்பின் கட்டளைக்குள்ள, இதோடைய மன்னிப்புக்குள்ள, நிச்சயத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் கத்தாவே. ஷிக்காரபதலரக்கூரபதிலரக்கருதிலறி பெரிய காரியங்களை சேர தேவடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக சகல ஜனங்களை தந்து ஜெபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து பெருந்துந்தவன் சத்தம் உண்டானது, இதோ மனுஷருடத்திலே தேவடைய வாசஸ்தலம் இருக்கு, தேவன் தாமையுடைய தேவனாயிருப்பார், அவர்கள் அவர்கள் ஜனங்களாயிருப்பார்கள் என்று மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கின்றதோட வார்த்தையின்படி தேவனை சுமக்கிற ஜனங்களாக, தேவோட அபிஷேகத்திலே வளர்ந்து கனி கொடுக்கிற, தேவோட ஆவியின் சத்துவத்தின் வலையில நிலவரப்பட்ட, ஜெனிப்பிக்கப்பட்ட, புதுப்பிக்கப்பட்ட ஆவியானவரே அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியானவரை நன்றியோடு துதிக்கிறோம். சகலத்தை புதிதாக்குறதோட மகிமை, சகலத்தை புதிதாக்கி நடத்தும்படி சர்வ சிருஷ்டிக்கு வெஜமான நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சர்வ சிருஷ்டியை வாசல் வைத்து காக்குறதவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கங்கள், சமாதானத்தின் சுவிசேஷம் சாட்சியாக சகல ஜாதிக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டியது அப்பொழுது முடிவேறும் என்று சொல்லி இருக்கத்தாவே. இதோ சுவிசங்கம் இந்த மாலை வேளையிலும் சமூகத்தில் 246 தேசங்களிலும் ஆண்டவரை பிரசங்கிக்கப்பட்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியா இந்த 266 தேசங்களுக்கும் எல்லைகள் விரிவாக தேசத்தின் முடிவு பரியந்தமும் சாட்சிகளாக வாழி ஊழியர்களை ஊழியக்காரிகளை பரிசுத்தவான்களை ஆசிர்வதி. சங்கம் மூலியங்கள், கோஸ்பல் எஃப்எம் மூலியங்கள், பிரேயர் எஃப்எம் மூலியங்கள், மியூசிக் எஃப்எம் மூலியங்கள், ஆமீன் எஃப்எம் மூலியங்கள், பிரைஸ் எஃப்எம் மூலியங்கள், ஜி ஃபேன் எஃப்எம் மூலியங்கள், ஆமீன் கத்ரா ஏசிய வாறு மூலியங்கள், ஸ்கைப் இன்டர்ஷியல் ஜெபக்குழுக்க, யுனைடெட் பெஞ்சிகோச்சி ஊழியங்கள், ஹோப் சேஞ்ச் வரி ஊழியங்கள், பிலதெல்பியா ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வாரிநாதா ஊழியங்கள்,
1: நாளும் ஒரே காரியத்தை வாய்க்கப்பட்டு எங்களை ஆசிரியத்து மகளை பண்ணுவார். என்னாலும் நாங்கள் இந்த மாலை வேலை நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னாலும் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிப்போம். தோஸ்ரம் ஆண்டவரே, இரக்கமும் இருக்கும் அப்பா, நேடிய பொறுமையும் உடைய தகப்பனே, எங்கள் மீது உழவு இரக்கம் வைத்திருக்கிறீரே, தயவு பாராட்டி இருக்கிறீர், அந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. தகப்பனே, உங்களோட வல்ல கரத்துக்குள்ளா எப்போ கூட ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை முதல் சங்கமான ஊழியத்தை நீங்க ஆசிரியத்தோட கிருபைக்காக நன்றி. விடுதல் வெளிச்சத்தின் நேரத்தின் ஊடாக நீங்க ஆசிரியத்த அந்த கிருபைக்காக நன்றி. அப்பா, இந்த வேளையில நம்ம திருக்கரத்திலே ஒப்புவிக்கிற இந்த மாலை நீர் நிறைய வெளிச்சத்தை ஆசிரியத்தை தரும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பனையே, தொடக்கம் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்ன உடைய ஆளுகை உடைய வழிநடத்தை நாங்கள் உணரும்படியாக கண்டுகொள்ளத்தக்கதாக அப்பா வார்த்தைகள் உங்களோட பேசட்டும், துதி பாடல்கள் உங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க கிருப செய்யட்டும், புதிய வாசல்கள் உண்டு பண்ணட்டும் ஐயா. ஒருமனை திரும்ப உங்களுடைய வார்த்தைகள் அப்படியாக எங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் அப்பா, நீங்க கிரிய செய்ய போறதுக்கா, நீங்க சங்கமிக்க போறதுக்கா, நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதா, நினைச்சிய வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண நீ கிருபியா இந்த நேரத்தை தந்திருக்கிறீங்க, அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்தும். எல்லா இணைப்புகளையும் இந்த திருக்கரத்துல தருகிறோம் கதா, அட்டைகளை உட்டாய்த்து போடுறோம், காரியத்தை வாய்க்கப்பட கத்த கைகூடி வர பண்ண போற கிருபைக்காய் சோசனம் செலுத்தி ஒப்புகள் செபிக்கிறோம். அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்த போற கிருபைக்காய் சோசனம் எல்லா நிகழ்ச்சிகளையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். துதி பாடல் ஜெபங்கள் கதாவை வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகள் முடிவு ஜெபங்கள் எல்லாவற்றையும் அப்பா இந்த நேரடி ஒளிபரப்பு யாவையும் நீர் ஆசீர்வதித்து தருவீரா, உம்முடைய திருக்கரம் தாங்கி நடத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்க வானொலி ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஊழியரும் உரிய ஸ்தாபரம் அல்ல ஸ்ரீபதற்காய் நன்றி செலுத்துறோம். அவடு கூட இருங்க ஆண்டவரே, மட்டும் நடத்தின வினேசர் இனிமேல நடத்த இம்மையான கூடவே இருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். பிற பிள்ளைகளை வாங்குவான் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேர் ஆசீர்வதிங்க. அவருடைய சட்டைகளை மறைங்க, அதன்கள் சூழ்நிலை மாறினாலும் நீர் மாறாதவராய் இருந்து வழி நடத்த வேணுமாய் செபிக்கிறோம். அப்பா இந்த மறைமான இருந்து ஊழியங்களை செய்யற இந்த ஊழியத்தை நீர் கனப்படுத்துவீராக. எல்லா மனுஷருடைய கண்களின் தாய் உண்டு பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம். மதினை அணித்து வெளிச்சத்தின் ஊழியர் உடைய சாபரமான மூத்த ஊழியருக்கா நன்றி செலுத்துறோம். மாயந்தனையாக்கா அவரை ஆசீர்வதிங்க, நல்ல சுகலம் கொடுங்க, ஊழியத்தில் என்படுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. அவருடைய உறவுகள் இருக்கிற இடங்க ரத்தத்தால் மூடி பாதுகாத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டு அன்பு நேர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். மறு ஒழிப்பு கேட்கப்பட அன்பு நேர்களை இடத்திருக்கிறது தருகிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பங்களும் ஆசீர்வதிங்க கத்தாவே. உடைவர்கை மற்றும் மாற்றவர் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரசிக்கப்படுவான்னு சொல்லி அந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற அபிஷேகம் நிலைப்படுத்தி ஐயா, நாங்கள் உமக்குள்ள சங்கமித்து உள்ளாட்சி நீதியம் தேடி மிச்ச எல்லாவற்றையும் நீ கூட திருக்க தகப்பன சுவாசத்துல எடுத்துக்கொள்ள பாராட்டுங்க. அப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் அடிமையும் அப்பு கொடுக்குற கதாவை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தொகுத்து வழங்கத்தக்க பலனை சொத்து தான் வல்லமே தாங்க விடுதலை தாங்க குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதி எல்லைகளும் சாலப்படுத்தி வழி நடத்துகிறார். நாலு விடுமுறையை கழிக்க சில பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பீராக, வழிகள் எல்லாம் பாதுகாப்பீரா, இருக்கிற இடத்துல ரத்தத்தால மூடுவீராக. உன்னுற உணவை குடிக்கிற தண்ணி இருக்கிற இடத்த சுவாசிக்கிற காற்று அக்கினி வேணி போட்டு பாதுகாத்தரும். இந்த நாசம் மோசப்பட்டு அண்ணுகாதபடி காத்துக்கொள்ளும். உடைய கூடார மறைவில ஒழித்து மறைத்து வைப்பீராக. வெள்ளக்கரம் அப்படியாக தாங்கி நடத்த போற கிருபைக்காக நன்றி அப்பா. மிகையான வேலைகளை உம்மடக்கரத்திலோ போய்க்கிறோம், நிகழ்ச்சி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கத்த தந்த நாள், இந்த மாலை பொழுதை இனிமையான பொழுதாக கழிக்க கத்த கிருபை செய்வாராக. இந்த நாளும் உங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை அன்மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். இதனால நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாட செபங்களுக்கு கூட கண சென்று 7:30 8 மணி வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையிலும் பருவத்துக்கு நேரான் செப்ப நேரத்துக்குள்ளாய் கண செல்வோம். 8 மணிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கணக்கு செல்ல போறோம். 8 மணிலிருந்து 8:30 வரைக்கும் வார்த்தையின் வெளிச்சத்திலிருந்து செய்தி எடுத்து வருகிறார் சுந்தா அவர்கள். 2வது வார்த்தையின் வெளிச்சத்துல பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து எடுத்து வருகிறார்கள். 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்திலிருந்து செய்தியை பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்து செய்தி எடுத்து வருகிறார்கள். நாங்கள் முடிவாக முடிவு ஜெபத்தை நன்றி ஜெபமாக ஏறெடுத்து நாங்கள் மீண்டும் மறு ஒழிப்போடு இணைந்து நாளை ஒழிப்பை கத்திரை சித்தத்தில் ஒப்புக் கொடுப்போம். கத்தசாமி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. அமேன். இதனாலும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை, தேவன் எப்படியாக கொடுத்தார், அவர் உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். சங்கீதம் 18:35 இப்படி சொல்கிறது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். அந்த இரட்சிப்பின் கேடகம் நமக்கு என்ன செய்தோம், அந்த கேடகமாயிருக்கு பாதுகாக்க. நிச்சயமா கேடகம் இல்லாம ஒரு யுத்த வீரன் போக முடியாது யுத்தத்துக்கு. அப்ப எங்களுக்கு கேடகமா இருக்கிறது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் கேடகத்துக்குள்ள உன் செல்வமா மறைந்து எங்களை எல்லாத்தையும் விலக்கி காக்க அந்த கேடகம் நம்மை பாதுகாக்கும். அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நம்மை பாதுகாக்கும். ஆமே, வெளியேற பெற்ற ரட்சிப்பை நானும் நீங்களும் பெற்றுக் கொள்றோம். அவ்வளவு பெரிய சலாக்கியம். ஆமே கத்த, நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் துதி ஜெபங்கள் கூட கடன் செல்வோம். பாடலை பாடி தோடு நாமத்தை உயர்த்துவோம். இணையுங்கள், அலையுங்கள், சங்கம் வானொலிக்கு சங்கமிக்க. நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். அமேன். கத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும். பாடுவே.

போகும் நெக்கடலும் ஒளி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கம்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போ

உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அசிபாரம் இழைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலி

பிரிகனும் அலேலூயாம், கனமும் உயிரினும் என்று மேன்மை அடியனும் பாடுவேன் பாடுவோம்.

0: Hallelujah, Hallelujah. அமீன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராய் இருக்கிறவர். இந்த நாளும் இந்த சூழ்நிலை மாறினாலும், காலை மாறினாலும் அவர் மாறாதவராய் இருந்து உங்களை மறவாமல் நினைத்திருக்கிறார். நினைத்திருக்கிறவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அமீன். நாங்கள் எடுத்த வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் எபேசியர்களின் புஸ்தகம் நிருபம் 6:1 தொடக்கம் நாங்கள் 6 வசனங்களை வாசித்து தியானத்துக்கான ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6:1-6 வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்களை எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனத்தோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருந்து விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் இவருடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அமேன். 20 மிகுதியான பகுதிகளை நிச்சயமா வாசிப்பேன். சொன்னால் நாங்கள் இதை செய்யணும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த கண் நிருபம் எபேசியர்கள் 6 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நாங்கள் வாசித்த போதிலே தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் 6:6 இப்படி சொல்றது, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகளாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். அடே, இவ பாக்குறா, அவ பாக்குறா, இவ கேட்கிறா, இந்த லைன்ல நின்று இந்த சகோதரி இந்த லைன்ல நின்று கேட்கிறான்னு சொல்லி நாங்கள் மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷருக்காக நாங்கள் ஊழியம் செய்யாதபடிக்கு கிறிஸ்துவுக்காக ஊழியக்காரா அவருக்காக நாங்கள் உண்மை உத்தவமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உண்மையாய் நாங்கள் ஊழியம் செய்யறோம். அதாவது மனப்பூர்வம் என்று சொன்னால் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு அவரோடு நாங்கள் ஒருமுகப்படும் போது ஒருமனப்படும் போது அங்கே தேவனானவர் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த அவருடைய சத்தத்தை மெல்லிய சத்தத்தை எங்களுக்கு கேட்க பண்ணுவார். அப்படியாக அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்கிறவர்களா, அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்தவர்கள், அவரை பிரியப்படுத்துகிறார், நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அப்படிப்பட்ட பாத்திரங்களா விளங்க என்னை உங்களை வளைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த சங்கம் நித்திய வெளிச்சத்தின் நேரம் நமக்கு தந்திருக்கிறார். அமையே, அப்படியாக நாங்கள் மனப்பூர்வமா செய்வோம். மனுஷர் பாக்கிறோம், மனுஷர் நிக்கிண்டு கேட்கிறோம், மனுஷர் இதுல தாங்கிறோம், மனுஷருக்கு அல்ல நாங்கள் ஊழியம் செய்து தேவனுக்கு தான் ஊழியம் செய்கிறோம். யாருக்கு? சர்வ வல்லவருக்கு ஊழியம் செய்யறோம். வானத்தை முன் உண்டாக்கினவருக்கு ஊழியம் செய்கிறோம். அது மாத்திரமில்ல, அதை எப்படி செய்யட்டாம்? மனப்பூர்வமாய் செய்யட்டாம். அவருடைய சித்தத்தின்படி செய்வோம். அந்த சித்தம் செய்ய சத்தம் கேட்க எங்கள் ஊழியத்தை அவர் நாம் மகிமைப்படுத்த அவரை நாமத்தை உயர்த்தி நீக்க இந்த நாளிலும் செய்வோமா அப்படி ஊழியத்தை. ஆமே, கர்த்தராம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோடு துதி பாடலோடு சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். சௌரிய அழைப்புக்கு கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள். ஊழியருக்கான ஜெபத்தையும் துதி பாடலையும் உங்களோடு ஒருமனப்படுகிறேன்.
1: ஆமென், ஆமென், ஆமேன், ஆமேன். இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே நீங்கள் ஒளியாக வந்து ஒவ்வொருதடைய உள்ளத்திலும் ஆண்டவரே பேசும்படியாக ஜெபிக்கிற அப்பா, உங்களோட வாக்குத்தத்தம் செய்த உங்களோட வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு உங்களோட வாக்குத்தத்தத்தை கொடுத்த தகப்பனே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்தில் கொடுக்குறேன் அப்பா. உங்களோட ஜீவனுள்ள தாகத்தை அனுப்பி அப்பா, உங்களுடைய நாங்கள் உங்கள் மேல் தாகமாக இருப்பதற்கு உங்களோட ஜீவ தண்ணீரை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்புங்க ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து இருப்பதற்கு எங்களுக்கு உங்களோட அபிஷேகம் போதாது ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. உங்களோட சமூகத்தை நாங்கள் ஜெபிப்பதற்கு முதலாவே உணரக்கூடியதா இருக்குது. அதுக்காக நன்றி செலுத்துற ஆமேன் அப்பா. நீங்க தாயை தேற்றுவது போல, தந்தையை தேற்றுவது போல நீங்க எங்களை தேற்றி வருகிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. இந்த நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே உங்களுக்குள்ள உங்களுடைய அலங்காரத்தோட, பரிசுத்தமான அலங்காரத்தோட ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வந்து நின்று உங்களை ஆவியோட உண்மையுடன் தொடர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிதான பலனின் சத்துவத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஆத்மாக்களையும், வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து இன்னைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தினால, புதிதான ஆசீர்வாதத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது அது புதிதான வல்லமை நிறைந்த வார்த்தையா இருப்பதற்கு நான் ஜெபிக்கிறேன். அந்த உங்களோட வார்த்தையின் மூலம் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வனாந்திர யாத்திராண்டிலே நாங்கள் நடக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அந்த அந்த உபத்திர நாட்களில் நடந்தது போல ஆண்டவரே நீங்க அப்பா எங்களையும் அனைத்து உங்களோட சித்தத்தின்படி வணைந்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி. உங்களோட சித்தத்தின்படி சொல்லி சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வனாந்திர யாத்திரையில் நாங்கள் களைத்து போய் நாங்கள் டயர்டாகி எங்களுக்கு முடியாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்குள்ள வந்து பலனும் இல்லை பராக்கிரமும் இல்லை, உங்களோட பலத்தினால உங்களோட சத்துவத்தினால கொடுத்து யாவரையும் ஆசீர்வதித்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இன்று மாலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நீ என் நான் உன்னை உன் ஜபத்தை கேட்டு அவர் எங்களுக்கு அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு, நாங்கள் அவர்கள் சாட்சியாக இருப்பதற்கு எங்களை அழைத்த அந்த மகா பிரதான அன்புக்கு நாங்கள் அப்பா பாத்திரராக நடப்பதற்கு எங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உரியது என்று கூறி தாழ்த்தி ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமே, கத்தர் செங்கடலை பிளந்து ஜனங்களை தாக ஜனங்களின் தாகம் அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். அதே தேவன் எங்களுக்குள்ள இப்பொழுது எங்கள் மத்தியில் எங்கள் தாகங்களையும் தீர்த்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனபடியா தான் இந்த பாட்டு என்னைக்கு உள்ளத்தில் நான் பாடியிருக்கேன். இருந்தாலும் திடீரென இது வந்தது, இந்த வண்ணாந்திர யாத்துல எத்தனையோ பேர் தவித்து இந்த கடைசி காலத்துல அந்தரப்பட்டு கொண்டு எங்க போவதென்று தெரியாம இருக்க மக்களுக்காக நான் இந்த பாட்டை பாட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி. வண்ணாந்திர வண்ணாந்திர

செங்கடல்லெதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதையொன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதையொன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பாராண்டவர் நல்லு நல்குவார் புது பலன் தந்திடம் சத்துருக்கள் அழிந்து மாறுவார். விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புது பலன் தந்திடம் சத்துருக்கள் அழிந்து மாறுவார்.

கேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு சலைத்திடுமே. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மண்ணாந்திர யாத்திரையில் கலைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் எம்மை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று

0: ஆமென். இந்த நாங்கள் வனாந்திரத்தில் போகும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களை மகிழ பண்ணுறது. அதுக்காண்டி நான் நன்றி செலுத்துகிறேன். அவரிடங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருக்கு நாங்கள் என்ன அதிகமாக பயந்து தாழ்மையாக நடப்பதற்கு அவர் விரும்புகிறார். அந்தபடியாக கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராக நடப்பதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரையும் கர்த்தருடைய கருத்தில் மறுபடியும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன். அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். சரியா கலைத்து போனீர்கள் வேணாந்திரத்தில். ஆமேன்,
0: உச்சரிக்கா
1: வேணாந்திரத்தில்
0: பாடிட்டேன்.
1: வழிகளை உண்டாக்குகிறார். ஆமேன். அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.
0: ஆமேன்.
1: எல்லா சூழ்நிலை கர்த்த கூட இருக்கிறார். அருமையான பாடல். கர்த்த நாமத்தை உயர்த்தி துதித்து செவித்தீர்கள். அப்படியாக செவித்து துதித்த உங்களை உங்கள் குடும்பத்தை ஊழியர்களை கர்த்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்த நாமத்தில்
0: அவே
1: அமைந்து
0: நன்றி, நன்றி. அவட வார்த்தையை கூறும் பொழுதே எனக்கு கண்ணீர் வந்துடும். சோ சென்சிட்டிவ் அத ஹோலி ஸ்பிரிட் நத்த அழுகிறோன்னு இல்ல, அந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அது தொடும் பொழுது எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருவது உண்டு. ஆமேன். மன்னிக்கவும் நன்றி. ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல்.
1: அடுத்ததா மூத்த ஊழியர்களோடு இணைந்திருக்கிறார்கள். துதிக்கும்படியாக அவரை அழைப்போம். பிரைஸ் லார்ட் மகேந்திரனையா.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ் வாழங்கோ.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. அடுத்து வாருங்கள். துதி பாடலை நாங்களோடு ஒரு படுகிறேன்.
2: ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலி நிகழ்ச்சியிலே துதித்து உமை ஆராதிக்க ஒரு நேரத்தினுக்கு தந்தவரே, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஆராதித்து பாட்டுக்களை பாடும்பொழுது இந்த பாடல் சத்தம் சுகந்த வாசனையாக அந்த பரலோஜம் கட்ட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது பிள்ளைகள் வந்திருக்கிறாள் சுவாமி, தாழ்ந்து கொடுக்க வந்திருக்கிறாள், உங்கள் நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறாள் சுவாமி, துதி சொல்ல வந்திருக்கிறார்கள், சோஸ்திரம் சொல்ல வந்திருக்கிறாள் சுவாமி, உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறாள் சுவாமி, வந்தவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. துதியில் வாசம் பண்ணும் இஸ்ரவேலன் தேவன் நீர் ஆண்டவரே, ஏழு நட்சத்திரங்களையும் தனது வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற இஸ்ரவேல தெய்வமே, முந்தினரும் பிந்தினரும் மறுத்தவரும் தெளிந்தினவரும் இது புறமும் கருக்குள்ள பட்டயத்தையுடைய தெய்வகுமாரனே, ஆமன் என்ற நாமத்துக்குரியவரே, ஏழு நட்சத்திரங்களும் ஏழு ஆவிலே மேந்திக் கொண்டிருக்கிறவரே, தாவீதின் திறவுகளை உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுறங்கள் தெய்வமே, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும். இதோ வருகிறேன் என்று சொன்ன மாறதா?

பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என அவரை நோக்கி துதித்திடுவேன். நாம் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஆராதித்து துதித்து பாடும்பொழுது சுவாமி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து வளர்த்துற தேவன் ஆண்டவரே, இந்த கிருபைக்கா உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. ஐயா உம்மை காலையும் மாலையும் துதித்து ஆராதிக்கும் பொழுது சுவாமி நீர் எங்களோடு கூட இருக்கு சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. உமது பிள்ளைகள் துதித்து ஆராதித்து சொத்தருக்கு சட்டத்தை கேட்டு நீரோடோடு வந்து சங்கம வானொலியை வந்து வாசம் செய்கிறவர் நீர் சுவாமி, அந்த கிருபை

Alleluia, alleluia, alleluia, alleluia, alleluia, alleluia. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஆராதிக்கும் பொழுது நீதானே சொன்னீர் எங்கள் பிள்ளையர் துதி சொல்லி வருவார்கள் என்று. நாங்கள் உம்மை நோக்கி துதித்து ஆராதிக்கும் பொழுது நீமது பிரசன்னத்தை ஊற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றுகிற தேவன் நீ ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அதிகாலை வேளையிலே குருவிகளின் கீத சத்தம் என் காதில் சுதி

0: குஜீவிகளின் கீத சத்தம் என் காதல் துதி சத்தம் போல் கேட்கிறதே, என்னையும் துதிக்க செய்கின்றதே. புறாக்களின் ஊழியம் எல்லாம் எங்களை துதிக்க செய்கின்றதே, காகத்தின் ஊழியம் எல்லாம் துதித்தால் பசியை போக்கின்றதே. புறாக்களின் ஊழியம் எல்லாம் எங்களை துதிக்க செய்கின்றதே, காகத்தின் ஊழியம் எல்லாம் துதியால் பசியை போக்கின்றதே. அதிகாலை வேளையிலே குருவிகளின் கீத சத்தம் என் காதில் துதி சத்தம் போல் கேட்கிறதே, என்னையும் துதிக்க வைக்கின்றதே. கழுதையின் ஊழியமெல்லாம் துதியை சுமக்கின்றதே, இளம் கன்றுகள் எல்லாம் தேவனை துதித்து சுமக்கின்றதே. அதிகாலை வேளையிலே குருவிகளின் கீத சத்தம் என் காதில் சுதித்தம் போல் கேட்கிறதே, என்னையும் துதிக்க செய்கின்றதே. ஆமாண்டவரே, அதிகாலை வேளையிலே குருவிகள் சத்தம் அவருடைய அதிகாலை சத்தம் எனக்கு துதியில் துதி போல் கேட்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உமது பிள்ளைகள் துதியை சொல்லி வருவார்கள் சொன்ன தேவனே, இன்றைய நாளே சுவாமி பிள்ளைகள் துதித்திருக்கிறார்கள், ஆராதித்திருக்கிறார்கள், சோசரிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாடலை பாடியிருக்கிறார்கள். சுவாமி தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதியும், சோர்ந்து போகாமல் சுவாமி கத்தாவே சோர்வை கொண்டவனே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தான் கட்டி அப்புறம் படுத்துறேன் சுவாமி. சோர்வை கொண்டாவன் இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ராஜா இவருக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கட்டில எடுத்து நீர் கரம் பிடித்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து தந்தவனுமாக எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி ஆண்டவர், நன்றி ஐயா. அருமையான துதி பாடல் கூட ஆண்டவர் நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்து உங்களையும் உயிர்களையும் நிறைய ஆசீர்வதிப்பதாக கத்தனை சித்தமானால் நாங்கள் நினைப்பை சந்திக்கும் வரைக்கும் தொடர்ந்து முனைந்திருங்கள். கத்தை நாமத்தை என்று அமைப்படுத்தும். நன்றி ஐயா.
0: நன்றி சிஸ்டர், நீங்கள் எனக்கு ஒரு துதிக்க ஒரு நேரத்தை தந்து அதுக்காக அந்தவனுக்கு நான் சொல்றேன் ஆமேன்.
1: வெளிப்படுத்தும் நேரங்கள் அது, சங்கமத்துக்குள் சங்கமிக்கும் நாமத்தை உயர்த்தும் கணங்கள். ஆமேன். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியாற்றோட நேரம் 7:30 நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்குள்ள கடன் சென்றோம். அடுத்த பகுதிக்குள்ள கடன் செல்ல போறோம். வாழ்த்தி வரவேற்கிறேன் சிறப்பின் வாசல் நிக்க நாங்களை நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில நாளில் நாங்கள் கண்களை ஏறெடுக்க முதலாவது எங்களோட செவிக்க சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நீராக. Praise the Lord, sister.
2: Praise the Lord, sister Subha. God bless you.
1: நீர்களுக்காச்சபீங்க இன்னும் இந்த தேசத்துல எந்த தேசங்களுக்கு 4 திசையிலும் உள்ள தேசங்கள், இந்த தேசங்கள் எல்லாம் அன்று பிழிப்புவால சமாஜ பட்டணம் கழிவுந்தது போல, நிறைய பட்டணங்கள் நற்குணசாலியா விளங்கினது போல, இந்த நாட்கள்ல இந்த வானொலி கேட்கிறதோட நாமத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்பை காணன், விடுதலை காணன். இன்னும் இந்த அலசு எல்லா இடங்களை கத்த செல்ல வைக்கணும். அழியா எழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் பங்கிட்டு கொள்ள ஒரு பெரிய அறுவடையை காண வருகிற ஞாயிறு பெந்தைக்கோசை நாளாக இருக்கிறது. அந்த ஞாயிறு ஆராதனையோடு சுசித்த ஆராதனையாக கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சிவிங்க எல்லா ஊழியங்களுக்காகவும் ஒரு ஒருமனப்படுது.
2: ஆமேன், ஆமேன். இதை நான் ஜெபத்துக்குள் போகும் முதல் 2 காரியங்கள் கர்த்தர் எனக்கு காட்டியிருக்கிறார். அதை அவரோட சபையுடன் முதலாவதாக நான் அதை பகிர்ந்து கொள்றதுக்காக நான் விரும்புகிறேன். 2 காரியங்கள் விடிய காலையில 2 மணி 3 மணிக்குள்ள எழுப்பி எனக்கு அதை இந்த நானும் அதிலிருந்து கற்பிக்க கூடியதாக இருந்தது. நானும் கற்றுக்கொண்டேன் என்னவென்றால், ஒன் வாஸ் த காம்படிஷன் அண்ட் தி அதர் ஒன் வாஸ் கம்பேரிசன். இந்த ரெண்டு விஷயங்களும் எங்களோட ஆத்மாவுக்களையும் எங்களோட இட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அண்டா அது ஒரு காரியம் என்னவென்றால், சின்ஸ் அந்த காம்படிஷன் என்று சொல்ற நேரம் போட்டி, மற்றது கம்பாரிசன் என்று சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நாங்கள் கம்பேர் பண்ணி கொண்டிருக்கிறதோ, இது வந்து சபைக்குள்ள தான், நான் வெளியில இருக்கிறது அது சமாதானம் எப்போதும் அது நடந்து கொண்டு தான் இருக்கும், கர்த்தருக்குள்ள வர மட்டும் அதை நான் சொல்லவில்லை. நான் சபைக்குள்ள அது நாங்கள் கொண்டு வந்தோம் என்றால் அது வந்து எங்களோட அழைப்புதலையும் நாங்கள் செய்கிற விஷயங்கள் கர்த்தருக்கு ஊழியங்களையும் கிரியைகளையும் தாபிக்கும். அது நாங்கள் முன் நோக்கி செல்றதுக்கு அதை எங்களை தாபிக்காமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் எனக்கு அதை காட்டினார். நாங்கள் அதை நாங்கள் ஏறெடுத்து நாங்கள் அவருக்குள்ள நாங்கள் இதை இன்னும் கன்ஃபெஷன் கூட பண்ணி அவருக்கு நாங்கள் முன்பாக எங்களோட டீம் ஒர்க் எங்களோட அழைப்புதல் பர்சனலியாக எங்களோட வாழ்க்கையில நாங்களே எங்களுக்கு உள்ள அழைப்புதின்படி அவருக்குள்ள நாங்கள் மகிமையா இருக்கிறதுக்கு இது ஒரு தடையா இருக்கக்கூடியது என்றபடியா தான் கணக்கு கத்தர் காட்டியிருக்கிறார். என்றபடியா நாங்கள் ஒரு நாளும் போட்டிக்குள்ள போகக்கூடாது, கம்பேர் பண்ணி கொண்டிருக்க கூடாது. நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனாக கத்தரை நாங்கள் அவரையே உயர்த்தி அவருடைய நாமத்தின்படி அவருடைய அழைப்பதின்படி அவருடைய மகிமைக்காகவே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாகவே நாங்கள் அவரை நாடி அவருக்கு ஊழியத்தை செய்ய வேணும். அதை கடவுளைக்கு காட்டிருந்தது நான் சபையோட நான் இது எங்கட மீன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் எங்கே போனாலும் அதை நான் கடவுள் காட்டினபடியா கத்திருக்க எனக்கு அதை எனக்கும் நான் அதில் கட்டி கொண்டிருக்கிறபடியால் நான் அதை சொல்ல விரும்பியிருக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. நான் இப்பொழுது ஜபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். Praise you, praise you, praise you, Lord. Praise you, Lord, for the way you spoke, O Lord, and you showed, Lord, these are hindrances that coming into your body, Lord. How, Lord, even despite of all our own calling, our own way of how you had called us, Lord. Lord, all the gifts and the talents and the ways in which you have bestowed upon, even with your wisdom and knowledge and understanding, even with all that you have showed us, Lord, into the word and how we share everything, Lord. We do not, Lord, compare with each other or go into any kind of competition. If they are doing it, I could do it better. I do want to do more. I want to do even better. That kind of thing, Lord. Oh, God, we do not want to go into that self-centeredness or nature, Lord, in us, Lord. So remove them, Lord, I pray. I confess that personally, Lord Jesus. If there is anything, Lord, that is hindering our work, our teamwork, as it were, Lord, even our Lord, each and every one of us, Lord, as we come before you, we humble ourselves, Lord, that we will only, Lord Jesus, work through your spirit, nothing to come between you and us, Lord, through our self-righteousness, self-centeredness, in any ways, Lord, that it would hinder us through any kind of competition, any kind of comparison with each other, Lord. So, Lord, you have even called this foolishness, Lord, to be like that. Therefore, Lord, we come to you, we humble ourselves you with you, Lord, that you alone will be exalted, Lord, and magnified and glorified in our lives, Lord. Even as we humble ourselves, you will be exalted, Lord, even through us, Lord. That's the way you have chosen it to be, Lord. Therefore, Lord, humility is the key, Lord. The more you show us, the more you want to use us, the more you come through us, Lord. We want to come to that place of humility, Lord. Nothing but you and your Holy Spirit alone will come through us, Lord, that we, Lord, are covered under your precious blood, Lord, and we hide, Lord Jesus, behind the rock of our salvation. We hide behind you, Lord, and we do this, Lord, only through you to be magnified, glorified, and uplifted, Lord, through our lives. So we thank you for this wonderful way in which you have chosen us, Lord, and want to use us, Lord. So we thank you in the very way you have chosen it to be, Lord. And we humble once again, Lord, and give ourselves to you, surrender our lives to you. And every bit of self-centeredness, every bit of self-exaltation, everything that is of self, Lord, like you said to us, Lord, deny ourselves daily, take up the cross and follow you, Lord Jesus, every single day. That's what exalts you and glorifies you and help us to go forward in our spiritual lives personally and every other means of working together as a team everywhere we go, Lord. We do that, Lord, with our ministries, Lord. So we thank you for showing me. Thank you for even working that in and through me as well, Father, in Jesus' name. Now, my Lord, as I go into, Lord, to the nations of the world, Lord, with this very insight you have given to us, Lord, we humbly beseech you, Lord, Just like the Lord has asked us in even in Hebrews chapter 12, verse 1, we make our bodies a living sacrifice before you, Lord, and there you might be exalted, glorified, and

0: God. Oh, Father, I thank you, Lord, because many will be, Lord Jesus, brought forth to that place of being readiness, Lord, ready for the Lord, ready to see him face to face, ready, yes, Lord, and many that are even seeing you, Lord, in their early ages, Lord, before they even departing from this earth, Lord, before they even fulfill their time of their call, Lord. Is the way in which sometimes the enemy comes to defeat them, Lord, because there are people who have had this experience of going and having out-of-body experiences that come back and said they have cut short of their time because they have allowed the enemy to take them before their time. And we have to come against that spirit that comes to do this upon the people's lives until they fulfill the purposes in which God has called them to right to the very end, that he that endures to the end shall be saved, just as much their mind, body, soul, and spirit will be preserved and kept unto the day that God would fulfill what he had called every one of us with his plans and purposes in our own lives. Therefore, I decree and declare that over the very many people that are listening, Father, that you would fulfill that very task, the purpose in which you have called us, Lord, that they would be fulfilling it in their own lives as well. So I thank you, Lord. Thank you, Lord, because all the gifts and the talents, Lord, all that you have bestowed upon their lives, Lord Jesus, will not, Lord Jesus, tally up to anything, Lord, more than what we should become like you. That is your first and foremost call upon our lives, how our relationship is with you, how we live our lives with you, how much of your glory is setting up us apart from the world to you, Lord Jesus. So we thank you for that, Lord. More and more, Lord Jesus. People are coming into the valleys of decision, Lord. Even as, Lord, the word that goes from Sangamam Radio Gospel, morning till evening, Father, into Varthi and Valicham to Nithya and Valicham from Monday to Friday, Lord. I thank you, Lord, for many that come and listen to the word, Lord, and are getting saved, Lord, and getting impacted, Lord. This is not of, Lord Jesus, something that we accomplish. It is through your spirit, Lord. That is why you said, Lord, it is not by might nor by power, but by my spirit, saith the Lord. And that is from Zechariah 4. You have said that to Lord Jesus to accomplish your task, Lord. So you are accomplishing through your spirit, my God. Even as the word goes forth, prepare the lips of the servants, Lord Jesus, as they come through and speak, O God. Every one of them, Lord, be anointed, Lord Jesus, used of you, Lord, just like you, when they open up your mouth, like you said to me, Lord, open your mouth and I will fill it. And even as they open their mouth, Lord, you will fill them, Lord, to speak through your wisdom, your power, your glory, your strength and might will come through them, Lord, to speak out, Lord Jesus, the oracles of God flowing through their spirit into their mouths, Lord, and speak it out, Lord, in the name of Jesus, I pray. And Lord Jesus, even as Lord, it has been requested, Lord Jesus, to pray, Lord Jesus, the nations that we represent, Lord, in our own countries, Lord, the leadership of our countries are so important, Lord, especially where we are living here in Canada, the United States, and in Sri Lanka, India, on all the continents, Lord, of the leadership that you have given to them, Lord, even at the people in the church, Lord, should, Lord, carry this burden upon their own hearts. You have asked us, Lord, to pray for the leadership of our nations, even if they're good or bad, Lord, right or wrong, Lord. It is a responsibility of the church to stand and pray and stand in the gap and pray for each and every one of them. Therefore, we give them to you, Father, especially, Lord, with our own countries, Prime Minister and the United States, Lord, the President of the United States, Lord, that makes so much of a difference. And also Israel, the God of Israel, the land of Israel is the God that makes it all a difference for the world. Therefore, Lord, I pray, Lord, oh God, even as you have come through, Lord, so far, Lord, you would not fail, you would not let us down. You who, Lord Jesus, you said, Lord Jesus, you would not sleep or slumber, the God of Israel who takes care of Israel. So, Lord, we thank you for that, Lord. Right to the very end, Lord, you are going to stand still and we will see the salvation of God when we stand still and see, just like Moses said. And, Lord, we thank you for that, Lord. And Lord, I pray also, Lord Jesus, for the wars that are pending, Lord, you would take control of it, Lord, even as they are, Lord Jesus, are controlled by you, Father. No matter how we see it, Lord, whichever opinions we take, Lord, does not matter. The God who created these nations are controlled by the Lord, the Creator God, who created them with his plan and his purpose. So we give them all to you in the name of Jesus, we pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you for a revelation prayer. Thank you, sister. God bless you for you and your family, your ministry. Thank you, sister.
0: Amen. God bless you too, sister.
1: Amen. Thank you, Lady Pumotas, your parrot, great and the Pogi and Gadain, the Chrome. உங்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியிலே நாங்கள் டோலி சிஸ்டரை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைசோ சிஸ்டர் டோலி, பிரைசோ சிஸ்டர், தங்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ரட்சிப்பு காட்சி வீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடியோரும் என்று அவருடைய சித்தமா இருக்கிறது. இதனாலும் எல்லா ஆத்துமாக்களும் அவருடைய விசேஷமாக நச்சனியல காய்ச்சவீங்க, சம்மு காய்ச்சவீங்க என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. 53 மில்லியன் யூரோ கொடுக்கிறார்களாம் அவர்களை கொல்லுறவர்களுக்கு. இப்படியாக அறைகூறல்கள் இருக்கிறது, அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. இதனால மக்களுடைய பாதிப்புகள் ஏற்படாதபடிக்கு இவர்கள் மனம் திரும்பத்தக்கதா, ரட்சிப்பை காணத்தக்கதாகும். எல்லாம் பழிக்கு பழி வாங்குறது அல்ல, கண்ணுக்கு கண் பழிக்கு பழி வாங்குறது மோசையின் காலம். கிறிஸ்து நமக்காக புதிய ஏற்பாடு வந்து விட்டார், அவர் எல்லாவற்றையும் சிலுவையில மன்னித்து விட்டார். அதனால எல்லாருடைய ரட்சிப்பு காஞ்சவீங்க, கர்த்தர் இவர்களை வழிநடத்தும்படியாய் பாதுகாக்கும்படியா.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா. சர்வ சிருஷ்டிக்கு மேஜமானே நீர் அப்பா. உங்களோட வார்த்தையில் வல்லமை உள்ளது, பலன் உள்ளது, சத்துவம் சத்துவ சத் கொடுத்து நீர் வழி நடத்துகிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அப்பா இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் யாவரையும் ஆண்டவரே, ட்ரம்ப் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் கனடாவிலே எங்கே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தலையும் ஆண்டவரே, உங்களோட பொதுவாக ஆண்டவரே ஸ்டேட்ஸில் இருக்கிற ட்ரம்ப்பை உங்களோட கருத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அவர்கள் ஆண்டவரே உங்களை அறிந்து அறியாமல் ஜீவித்தாலும் நீங்கள் அவர்களுக்குள்ளே அப்பா ரட்சிப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க. நீங்கள் தேவனை அறிந்து இயேசுவை அறிந்து ஏனும் தானுமாக அவட வார்த்தையை சும்மா மனப்பாடமாக்கி கொண்டு இருந்து நாங்கள் டியூட்டிக்காக வேண்டி கத்துற நேசிப்பதில்லை அப்பா. அவர்களும் நான் அப்பா பாவிகளாக இருந்தவர்கள் ஆண்டவரே, அவர்களை நீங்கள் உங்களோட சித்தத்தின்படி இந்த பாவிகளை ரட்சிக்க வேண்ட தகப்பனே, உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. அந்த நாட்டில் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க அப்பா. அங்குள்ள மக்கள் ஆண்டவரே அவருக்கு எதிராக வராத வண்ணமாக அப்பா எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று சொன்னபடி ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த விதமான அசுத்தமான ஆவியையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா நீங்கள் வாக்குத்தத்தம் செய்த தகப்ப, நீங்கள் வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நீங்கள் நேற்றும் இன்றும் மாறாமைக்கு யாவருக்களும் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அந்த தேச தலைவர்களை ஆண்டவரே உட இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. அந்த யுத்தத்தில் ஆண்டவரே யுத்தத்தின் நிமித்தம் அப்பா போராட்டத்திற்கு மேலான போராட்டங்களை அனுப்பி கொண்டிருக்க பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே அப்பா. எந்த விதமான சூழ்நிலையும் அவர் உங்களுடைய அன்பை நிற்று உங்களை அன்பை விட்டு தூரம் போகாத வண்ணமாக அவர்களையும் ஆண்டவரே ஒரு நீங்கள் அவர்கள் உங்களுடைய பர்சனல் சேவியராக உங்களோட அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான வெளிப்படுத்தையும் வல்லமையும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். வெற்றி கொடுக்கிற தகப்பனே, எங்களுக்கு நீங்கள் ஜெயம் கொடுக்கிற தகப்பனே, இந்த மக்களுக்கு ஆண்டவரே, இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ், அந்த நாடுகளில் எங்கெங்கே யுத்தம் இருக்குதோ அங்கே நீங்கள் சமாதானத்தை கொடுத்து அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அதுக்கான நன்றி செலுத்துறப்பா. நீங்க நேற்றும் இன்றும் மாறாதவர், இன்றும் கிரிகைகளை செய்து அற்புதங்களை செய்து வழிநடத்தி கொண்டு வர்ற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. நீங்க அப்பா கண்மலை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே ஆதார் தண்ணி கொடுத்து சாகாரம் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வந்த தகப்பனை, இன்னமும் நீங்கள் இந்த அழிந்து போன ஆத்துமாக்களை நீங்கள் அவர்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. உமக்குப்பானவர் யார் ஆண்டவரே? வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீங்கள் ஐயா அப்பா. உங்களோட கரம் மட்டுமே இவர்கள் மேல் இருக்க வேணும். எந்த ஆபத்தும் வராத வண்ணமாக இவர்களை காக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தும் அவங்க தாக்கினாலும் ஆண்டவரே நீங்கள் ஆயிரத்துக்கு ஆயிரமாக நீங்கள் அவர்கள் நிழலாக அவங்க உங்கள் அண்டையில் நின்று அவர்கள் உங்களுக்கென்று அண்டை ஜீவிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து கட்டளை இடும்படியாக ஜபிக்கிறேன். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாரே அப்பா. அவங்க நீங்கள் வாக்கு தத்தம் மாறிடா தகப்பனே. இன்றும் எங்களுக்குள்ள நீங்கள் பெரிதான அற்புதத்தை செய்து வர்ற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஜபிக்கும் பொழுது நாங்கள் ஜபிக்கிறதற்கு முதலே நீங்கள் அறிந்திருக்கிறீங்க இந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுது என்று ஆண்டவரே. அந்த அப்படியே உங்களுக்கு நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா நேற்று மீண்டும் மாறாதரை இன்று மங்கள் மத்தியில் நீங்க உலாவிக் கொண்டிருக்கிறவங்கள அபிசமான அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட சிறகுகளின் நிழலில் தங்கக்கூடியதாக அப்பா யாவரையும் அப்பா உங்களோட சிறகுகள் மறைத்து வைத்து காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் அப்பா. அந்தவரே செங்கடலை நீர் புலந்து இந்த ஜனங்களை நடத்தி சென்றீர். நீங்க நல்லவர், நீங்க போதுமானவர், நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கண்மலையை நீர் துளந்து அப்பா இந்த உங்கள் ஜனங்களின் தாகத்தை தீர்த்த தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்கிற தகப்பன். ஆனா அப்படியே இன்றும் அப்பா இந்த கனடா தேசத்துல, இந்தியா தேசம், எல்லா தேசத்துல, ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஸ்பெஷலி ஆண்டவரே யுஎஸ் தேசத்துல ஆண்டவரே, அமெரிக்காவில் ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து அப்பா ட்ரம்ப்பை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றுவது அது உங்களோட சித்தமா இருக்கிறது. ஆனப்படியே ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான ப்ரொடெக்ஷனை கொடுத்து அவரை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உலகத்தில் இருக்கிறவன் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் அப்படியே நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி அப்பா. நீங்க அவரை அவரை உங்களுடைய கீழ் மறைத்து அவரை பாதுகாத்து கொண்டு வர கிருபிகளுக்காக நன்றி. உலகம் எங்கும் ஸ்பிரிட் இஸ் மூவிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். உலகம் எங்கு உங்களோட பரிசுத்தமான ஆவி உலாவிக் கொண்டிருக்கிறதை காணக்கூடியதா இருக்குது ஆண்டவரே. அப்பா உங்களை அறிந்தவர்கள் அறிவார்கள் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துறேன். நீங்க நல்லவரும் பரிசுத்தமான நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களை அறிந்தவர்கள் உங்களுக்குள்ள உண்மையுள்ளவர்களாக இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் ஊழியக்காரர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியிலும் ஆண்டவரே ஒரு பெரிதான மலையை போல உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த சங்கமம் வானொலி உங்களுக்குரியது ஆண்டவரே. நீங்க அழைக்கப்பட்ட இந்த ஊழியர்களை ஆண்டவரே நீங்க பேர் சொல்லி அவர்களை அழைத்தீங்க. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, மகேந்திரன் அப்பா, இவர்கள் யாவரும் செய்யற இந்த ஊழியத்துக்கு அப்பா நீங்க தலைவரா இருந்து இவங்களை கையில கொடுத்த அந்த மகா பிரிதான இந்த ஊழியத்தை நாங்க அசட்டு பண்ணாத வண்ணமாக அப்பா அப்பா வரப்போற ஊழியர்களுக்குள்ள ஆண்டவரே பிரிதான ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க. நாங்க தாழ்மை உள்ளவர்களாக ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து நிற்காமிக்கு உங்களுக்குள்ள ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்களாக தேவ பயத்தை கொடுத்து அதிகமாக புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் முன்னேறிய அப்பா அவங்களுக்கு நாங்க ஒரு சாட்சியாக இருப்பதற்கு எங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் ஆண்டவரே, துதிகள் மூலமாக நீங்க எங்களை உள்ள ஜீதிக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி. உலகம் எங்கும் நடக்கிற உபத்திரங்களையும் கஷ்டத்திலையும் ஆண்டவரே நீங்க தகப்பனா இருந்து யாவரையும் வழிநடத்துற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. எல்லா தேசத்துக்களும் ஆண்டவரே எல்லா தேசத்தாரும் மகிழ்ந்து கழிக்குறுவதற்கு நீங்க பெரிதான அற்புதமான காரியங்கள் அவங்க நடுவில் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, இந்த வாலிபர் பிரியாவுக்காண்டி வருகிறேன், அவளுக்காண்டி யாவரும் ஜெபிங்க. அவள் வந்து யங் கேர்ள், அவளை வந்து இப்ப 3rd of June பெரிய ஒரு சர்ஜரி செய்ய போறாங்க, அவங்களோட லங்ஸ் எடுக்க போறாங்க. தாய் தகப்பனாருக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து கத்தர் பெரிதான அற்புதம் செய்தார் தகப்பன். அப்பா இந்த குழந்தை இந்த மகளை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த நேரம் அவள் உங்களை மோசஸ் எப்படி முள்மடியில் அந்த என்னப்பா அந்த முன்முடியில் கண்டது போல ஆண்டவரே பேனர் அந்த புஷ்ல ஆண்டவரே பேர்னிங் புஷ்ல கத்தர் எப்படி மோசஸை கண்டாரோ அது போல இந்த மகள் இந்த பாதையில் போடும் போது அவர்களுக்கு சுகம் கொடுத்து இந்த சர்ஜரியில இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த பேரன் ஜெபிக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா உங்க பாதத்தடியில இந்த ஜெபிக்கிற பெற்றோர்கள் அப்பா அப்பா இந்த குழந்தைக்கு ஒரு விதமான ஆபத்தம் வராத வண்ணமாக அந்த மக்களை இரத்த கோட்டத்துக்கு மறைச்சி வைத்து எல்லா விதமான தீங்குமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுறேன் அப்பா. அந்த சர்ஜரி நேரம் அந்த டாக்டர் சர்ஜன்ஸ் மேல கூட கரம் கூட இருக்க வேண்டும். அந்த இடத்த ரத்தத்துக்கு நாலு ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. அந்த தியேட்டர் ஆபரேஷன் தியேட்டர் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. உங்களோட கரம் மட்டுமே இந்த மகள் கூட இருக்க வேண்டும் அப்பா. அந்த பெற்றோர் தவிக்கிற தவிப்பை நீங்க பாக்குறீங்க, ஆனா நீங்கள் அவர்களுக்கு இது ஒரு சாட்சியாக இந்த சொல்ல எழுந்து பிரகாசிப்பதற்கு, உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு கொடுக்கிற இந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அன்பு நிறைந்த தகப்பன் அப்பா. சோதனையில் நடந்து போகும் பொழுது அவர்களுக்கு வெற்றி கொடுக்குற அப்பாவாக இருக்கிறபடிய நன்றி. எல்லா கன மகிமை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நாமம் மட்டுமே மகிமை பட வேணும் என்று கூறி ஜபிக்கிறேன். கத்தருக்கு சோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கத்தர் என் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் பலி கூர்ந்து என் பாட்டினால் என் துதியினால் கத்தரை மட்டுமே துதித்து அவரது நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பிரிதான அன்புக்கும் அழைப்புக்கும் நன்றி செலுத்தி சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்து உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் அதிகமாக நீங்கள் இவர்களை ஆசீர்வதிப்பதற்கு புதிதான ஆத்மாக்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமகிமே உங்களுக்கே உரிய என்று கூறி என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். தப்பாக வார்த்தையை சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். இது கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களோட வார்த்தையால் அவர் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் கூறாவிட்டால் அது அவருக்கு அவருக்கு அது அவரோட பார்வைக்கு அது சரியில்லை. அவரோட வாக்குத்தத்துக்கு விரோதமாக நாங்கள் பேசுகிறவர்களாக இருப்போம். ஆனால் இப்படியா நான் அந்த தடுமாறி எது சொல்லியிருந்தா என்னை மன்னிக்கவும். கர்த்தரை நான் மட்டுமே மகிமைப்படுவதாக அந்த கூறி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி நன்றி நன்றி. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். ஜெபித்த உங்கள் எங்கள் குடும்பத்தை மூலி எங்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். நன்றி. ஆமேன் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையரும் பருவத்துக்கு நேரான பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஏன்னா தேவிய பாதுகாப்புக்கு விசேஷம் அச்சபிப்போம். கர்த்தர் பாதுகாக்கும்படியாக என்னோட ஒரு ஆண்டவரே நன்றி தாப்பன். இந்த வேலையிலும் கர்த்தாவே எனக்கு ஒத்தாசையரும் பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அண்ட விசுவாசத்தோடு இந்த நாளும் தெய்வ பாதுகாப்பு அச்சபிக்கிறேன். நாங்கள் திசையிலும் உள்ளதையா நாங்கள் திசையிலும் உள்ள ஆளுநர் அதிகாரிகள் பதவி குடிமக்கள் எல்லாரையும் பொறுப்பெடுங்கிறாச்சா. நல்ல மெய்ப்பனாய் நம்முடைய ஒவ்வொரு தடியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம். விசேஷமா வீட்டை விட்டு வெளியில போற பிள்ளைகள் அப்பா விசேஷமா பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம். கட்டாவே எல்லா நாச மோச பட்டியங்களுக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. கொள்ளை போவதற்கும் கொள்ளை நோயிலிருந்தும் பாதுகாத்துருங்க. வன்முறையிலிருந்தும் வறுமை தரத்திரத்திலிருந்து பாதுகாத்துருங்க. கத்தாவை ஏத்தி அழிவிலிருந்து காலை மாற்றத்திலிருந்தும் பாதுகாத்துருங்க. கத்தாவே அப்பா படிக்கிற பிள்ளைகள் வேலைக்கு போற பிள்ளைகளை விசேஷமா வேலையடைத்து பாதுகாத்துருங்க. ஆண்டவர் வாகனம் ஓடுற பிள்ளைகளுக்கு விசேஷமா செபிக்கிறன். ஆண்டவர் நிதானத்தை அவதானத்தை பொறுமையை விட்டு கொடுக்க தன்மையை ஏக சிந்தையை நீங்க கொடுத்து நடத்த வேணுமா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஏனோ தானோட அதிர்ச்சிய போக்கில் அவதான குறைவில கத்தாவே தகப்பனே நிதானம் இழந்து செயல்படாத படி நடந்து கொள்ளத்தக்க ஞானத்தை கொடுக்க வேணுமா கரத்துக்குள்ள ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கும் கத்தாவே அப்பா. விமானத்துல பயணம் செய்யற ஒவ்வொரு பிள்ளையோட பாதுகாப்பு செபிக்கிறோம் ஐயா. சரக்குகள் விபத்துகள் இயந்திர கோளாறுகள் அப்பா தவறான மின் அஞ்சல்கள் அச்சுறுத்தலை கொடுக்காதபடிக்கு அப்பா நீரே தகப்பனே பயணிகளை ஓட்டுநரை பாதுகாக்க வேணுமா செபிக்கு தாங்கி நடத்த வேணுமா செபிக்கிறேன். நாமத்தினால் விடுமுறையை கழிக்கிற பிள்ளைகளுக்கா விசேஷமா செபிக்கிறோம். காலேஜில் யூனிவர்சிட்டியை முடித்து பிள்ளைகளுக்கா செபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு பயணிக்கிற இடங்கள் எல்லாம் நம்முடைய சமூகம் முன் செல்லும்படியா செபிக்கிறோம். ஆண்டவன் பிள்ளைகளை நீயே தாங்கி நடத்த வேணுமா செபிக்கிறோம். கத்தாவே அப்பா பொறுப்படும் ஆளுகள் செய்யுங்க. பரீட்சை மேற்கொள்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தெய்வீக ஞானத்தை கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா வீட்டிற்கு ஒவ்வொரு பெற்றோரையும் முதியோரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம். எந்த கால சூழ்நிலை மாற்றங்கள் மேற்கொள்ள யாரையும் ஆண்டவரே ஒரு வல்லக்கரம் தாங்கி நடத்த வேண்டுமா அப்பா. உடைய ரத்த கோட்டைகள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் நீர் பாதுகாக்க வேண்டுமா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம். ஜெபத்தை காலம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. இதுவரை நேரமும் கப்பா கண்களை ஏறெடுத்து மூத்தாசு பருவத்துக்கு மேலான்ற பகுதியில் அப்பா இணைந்து சபித்தாசு சுழஞ்சனிக்கா நன்றி செலுத்துறோம். சுழலிக்காய் நன்றி செலுத்துறோம். அடிமையை கொடுத்த நல்ல தனத்தக்காய் சோசரும் கத்தாவி ஒவ்வொருத்தரின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பாங்கள் ஜபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலப்புற கிருபைகளுக்கா நன்றி. தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க. மிகையான வார்த்தையும் வெளிச்சத்தையும் பகுதி ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்புக்கொடி செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி. இதுவரை நேரமும் நாங்கள் கண்களை எடுத்தோம் தாசுவரம் பர்வதத்துக்கு நேரான பகுதியில் நாங்கள் இணைந்திருந்தோம். சரியாற்ற நேரம் 8 மணி 2 நிமிடங்கள் நாங்கள் வார்த்தை